0: ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கேட்காமலே தருவார் தேவன், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றுதான் வசனம் வாசிக்கிறோம். மற்ற ஏழில் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போது நாம் கேட்டால் தான் கிடைக்கும், தட்டுனா தான் திறக்கும், தேடுனா தான் கண்டுபிடிப்போம். சில காரியங்களை கண்டடைய வேண்டுமென்றால் தேடுகிற ஒரு மனநிலை நமக்கு அவசியம். அதுபோல் நம்ம தட்டுவதன் வாயிலாக நமக்கு திறக்கப்படுகிற சூழலை காண முடியும். பெற்றுக்கொள்ளுவதற்கு ஏற்ற விதமாக நம்ம அது கேட்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு விதியாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் கேட்டால் மட்டும்தான் தருவாரா, தட்டினா மட்டும்தான் திறப்பாரா, தேடினா மட்டும்தான் கண்டடைய வைப்பாரா என்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. சில நேரத்தில் நாம் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா தான் திறக்கிறாங்க, செலவில் நம்ம வர்றதுக்கு முன்னாடி திறந்து வைக்கிறாங்கள, அது அவங்கவுங்க இருக்கிற மூடை பொறுத்தது. தானே சில நேரத்தில் என்ன ஆகிடுது, தூரத்தில் வரும்பொழுது என்னுடைய தந்தையெல்லாம் என்னுடைய சிறு வயதிலே தெரியும், அவர் காலையில் வெளியே எழுந்து ஒரு டீ கடைக்கு சொல்லுவார். ஆனால் அவர் போகிறதும் தெரியும் வருகிறதும் தெரியும், அவர் வந்து ஒரு விதமாக ஒரு இருமல் ஒன்று அவ்வப்பொழுது என்ன செய்வார், வெளிப்படுத்துவார் அந்த காலத்து முறைப்படி. அதை வச்சே என்ன செஞ்சலாம், அவர் வீட்டு பக்கம் வந்ததையும் கண்டுபிடிச்சிக்கலாம், தூரமாக இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ் உண்டு. அதுபோல் வாழ்க்கையில் வந்து கேட்கின்றதன் வாயிலாகத்தான் நாம் பெறுகிறோம். நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட கேட்டு பெறணும், தட்டியும் கதவு திறக்கிறத அனுபவங்களை பெறணும். ஆனால் ஆண்டவர் வந்து எப்போவுமே கேட்டால் தான் தருவார், கேட்கலைன்னா தரமாட்டார், தட்டினா தான் திறப்பார், இல்லைன்னா சைலண்டாக உட்காந்துருப்பார், ரொம்ப நம்ம அங்கங்கே தேடி அலைந்தால் தான் கடைசியில் வந்து கண்டுபிடிக்க விடுவார் அப்படியும் சொல்ல முடியாது. ஆண்டவர் நமக்கு கேட்காமலும் ஹீ இஸ் கிவிங் எஸ் சோ மெனி பிளஸ்ஸிங்ஸ், அதை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். கேட்டு பெறுகிற ஒரு அனுபவம் அது நல்ல அனுபவம் தான், ஆனால் கேட்காமலே பெறுகின்ற அனுபவம்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில் அனுபவிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஐயோ நான் கேட்காமல் விட்டாதனால தான் கிடைக்காமல் போச்சுது அப்படிங்கிற வருத்தம் நமக்கு போகும். சரி, கேட்கின்ற பொழுது அதற்கும் சில விதிமுறைகள் இருக்கிறது. கேட்கறதுனால மட்டும் நிறைய பேர் பைபிளில் ஒரு வசனத்தை பார்த்துக்கிட்டு அதுதான் அர்த்தம்னு புரிஞ்சுக்குவாங்க. கேளுங்கள் தரப்படும், நம்ம எவ்வளோ கேட்குறோம் கிடைக்கல, தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டிகிட்டே இருக்கிறோம் கிடைக்கல. ஏனென்றால் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது ஒரு ஆலோசனை, அதே நேரத்தில் யார் கேட்டால் கிடைக்குங்கிற விதியும் வேறு இருக்குது. அப்படி தானே, கேட்டதுனால உடனே ஆண்டர் கொடுத்துருவார் அப்படி நம்ம ஒரு விதிக்குள்ளே அவரை உட்படுத்த முடியாது. நீர் தானே கேளுங்கள்னு சொல்லி நான் கேட்குறேன், இல்லை அவர் வந்து இந்த வசனத்தை மட்டும் சொல்லியிருந்தால் பரவாயில்லப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான், கேட்டால் கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால் கொடுத்துறேன், இல்லை அவர் வேற நிறைய சொல்லியிருக்கிறதுனால நாம் இதையும் தெரிஞ்சிருக்கணும், அதையும் என்ன செய்யணும், அதனால தான் வேதத்தினுடைய எல்லா பகுதிகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேற என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்போ யோவான் 15:7 வாசிக்கும் பொழுது கேட்குறவங்க எல்லாருக்கும் கிடைச்சிருமா, தட்டுற எல்லாருக்கும் திறந்துருமா அப்படிங்கிற கேள்விக்கு வேற ஒரு பதில் இருக்கு பாருங்க. யோவான் 15:7,
2: நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
1: யார் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னாரோ அவர் தான் இங்கேயும் சொல்றாரு, என்னது, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கணும், நான் உங்களிலும் என்னுடைய வார்த்தையில் உங்களிலும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் வாட் எவர் யூ ஆஸ்க் யூ வில் கெட். அப்போ அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, ஆண்டவர் நம்மோடு இருக்கணும், நாம் ஆண்டவரோடு இருக்கணும், அதனுடைய விளைவாக கேட்கணும். கேட்கின்ற ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் அடிப்படையாக வைத்து கொண்டு கேட்குறேன்னா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான், கிடைக்காது. அப்போது இன்னும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர், நான் உன்னோட இருக்கணும், நீ என்னோட இருக்கணும், என் வார்த்தை உன்னோட இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். யாக்கோப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள், இந்த யாக்கோப் நிருபமே படிக்கிறவெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல, கொஞ்சம் தன்மையாக பேசியிருக்கலாம் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவார் என்னமோ தெரில, அது வந்து ரொம்ப அட்வைசபிள்னு சொல்ல முடியாது, பைபிளில் இருக்கிறதுனால வந்து அதெல்லாம் அப்படி நம்ம நினைப்போம். ஒருவேளை இந்த காலத்தில் யாக்கோபு அந்த நிருபத்தை இல்லைனா கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, இந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்படி தானே, ஏன்னா நான் இப்போ அந்த வார்த்தை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஓப்பன் அடிப்பார் விபச்சாரர்களை விபச்சாரிகளை அப்படின்ட்டு. அப்போ நாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் நல்ல வார்த்தை யூஸ் பண்ணுங்க போகிறத சொல்லுவீங்கள்ல, சரி, அதனால் அந்த இப்போ நம்ம அங்கே டீப்பாக போக வேணாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் சைடை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுவார். வாசிங்கள் யாக்கோபு 4:3,
2: நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்றே

0: தகாதாக இருக்கிறதால ரொம்ப தப்பாக தோன்றும் என்று சொல்ல முடியாது இல்லையா. சில விஷயங்கள் ஆண்டோடைய பார்வை தகுதியாக இருக்காது. அதனால் நம்ம சரியானதை கேட்குறோமோ தப்பானதாக கேட்குறோங்கிறதுல தகுதி அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கு என்ன தகுதியோ அந்த தகுதி. அப்போ தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணாலும் கேட்டாலும் என்ன செய்யாது, கிடைக்காது. இன்னும் யோவான் வந்து வேறொரு ஒரு சிந்தனை கொடுக்குறாரு. 1 யோவான் 5:15 வாசிக்கலாம்.
1: நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை அறிந்திருக்கிறோம்.
0: அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க.
1: நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம்.
0: அப்போ எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ என்ன அவர் சொல்கிறாரு, அந்த பக்கம் போனால் கேளுங்கள் கொடுக்கப்படும். நாம் அந்த ஒரு வசனத்தையே நம்பி அண்டர்லைன் பண்ணி அதனுடைய அடிப்படையில் போய் வாக்குத்தத்தை எல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணால் அவங்கவுங்க ஒன்று ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கல்ல. ஒருத்தர் சொல் இன்னொருத்தர் யோவான் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீ அவருக்குள்ளே இருக்கணும் அவர் உங்களுக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் வந்து நீ கேட்குறது கிடைக்கும். அப்போ ஒரு ஐக்கியத்தின் பின்னணியில் தான் அது கிடைக்கும். யாக்கோபு என்ன சொல்கிறார், கண்டதுக்கும் கேட்கக்கூடாதுப்பா, கொஞ்சம் விவரமாக புரிஞ்சுக்கிட்டு ஆண்டோடைய பார்வை எது சரி தவறு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும் அப்படிங்கிறார். இவர் வந்து கொஞ்சம் ஜென்ரலாக அவரை மாதிரி கிடையாது, கொஞ்சம் டீசெண்டாக யோவான் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, எதை கேட்டாலும் அவருடைய சித்தம் என்னதுன்னு என்ன செய்யணும், கேட்கணும். அப்போது ஆண்டோடைய சித்தத்தை அறிகிறதா ரொம்ப பெரிய விஷயம். ஜெபம் பண்ணுறது சின்ன விஷயம், நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதுக்கு தான் பழகி இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிறதுக்கு பழகலை. அப்போ ஆண்டவரோடு நம்ம நெருங்கி பழகுனா தான் ஆண்டவருக்கு நாம் கேட்குறது சித்தமானதாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். எனவே இது போன்ற நிறைய காரியங்கள் இருக்கிறது. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் இன்றைக்கி என்னன்னு சொன்னால், கேட்டு கேட்டு வாங்கிறது எப்படி, தட்டி தட்டி திறக்க வைக்கிறது எப்படி, அப்புறம் தேடி தேடி கண்டடைகிறது எப்படி, அந்த சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். நம்ம இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, இப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது, எல்லாம் கேட்டு கேட்டு தான் கிடைக்குமா, கேட்காமல் கிடைக்காதா, கேட்காமல் நிறைய விஷயம் கிடைக்கும். நான் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே கஷ்டப்படுறது உண்டு. அதுக்கு காரணம் எங்கிட்ட அந்த மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்க, பிரதர் ஒரு நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு சொந்த வீட்டை கேட்டிருக்கலாமே, ஆண்டவர் விசுவாசத்தை வந்து கனப்படுத்துகிறாச்சே, இது வரைக்கும் நீங்கள் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறீங்களே. அப்போ நமக்கு செலவேளை வந்து நல்லா புரியுது, இருந்தாலும் மனுஷன் தானே செலவேளை. ஓஹோ, நம்ம வந்து விசுவாசத்தோடு கேட்காமல் விட்டதுனால தான் இதுவரை சொந்த வீடு இல்லையோ, புரிகிறதா. நான் இப்போ ரொம்ப சொந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டு பேசணும்னு நினச்சிடாதீங்க, நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அதுபோல் நான் வந்து முற்காலங்களில் வந்து எதாவது தெருவில் சந்தையில் போகிறவில்ல, நான் முன்னாடி நிக்கோலாஸ்ன்னு ஒரு பிரதர் வந்து ரெட்டையர் பாலத்தில் இருக்கிறார், ஊழியத்துடைய துவக்க காலத்தில். அப்போது அவர் ஏதாவது ஒரு வீதியில் என்ன பார்த்தாருன்னா, என்னை பார்த்து பேசி பிரைசலரை சொல்லி அன்றைக்கி இருந்த நிலைமைக்கு அவர் ஏதாவது எங்களுக்கு ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து தான் போவார். அந்த காலத்தில் என்ன சொல்கிறது, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு முறை அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இன்னும் இப்படி தான் இருக்கிறீங்களான்னு கேட்டார். ஏன்னா நான் ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்குறேன். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு சில வருஷங்களாக என்னை பார்த்துட்டார், பார்த்துட்டு என்னடா இவன் எந்த சந்தில் வந்தாலும் சைக்கிளில் தான் வரான், நாம் எந்த வீதியில் போனாலும் ஒரு நாள் சைக்கிளை வர இன்னொரு நாள் வந்து பைக்கில் வர மாதிரி பார்த்தா, இல்லை இப்படியே தான் வருவீங்களான்னு கேட்டார். அப்போ அதெல்லாம் சீரியஸாக எடுக்கலை. அப்போ என்ன நினச்சேன்னா, பார்த்துட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆக போகுது, நான் பைக்கில் வருவேன் காரில் வருவேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப காலம் சைக்கிளில் போயிட்டுருந்தேன். ரைட், இருக்கட்டும், அந்த பாயிண்ட் அங்கே விட்டுருவோம். அப்போ நிறைய நேரங்களில் வந்து ஒரு விதமான கான்சியன்ஸ் இப்படி கொஞ்சம் ப்ரிக் பண்ணோம், நம்ம விசுவாசத்தோடு ரொம்ப கேட்கலையோ. நிறைய பேர் விசுவாச போதுகள்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம ரொம்ப வந்து கேட்காதனால தான் ஒன்றும் கிடைக்கல. அப்போ நம்ம நல்ல வீட்டை கேட்டிருக்கணும், அது மாதிரி இல்லை ஊழியத்தை பற்றி என்ன செஞ்சுருக்கணும், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான விதமாக நான் ஊழியம் செய்யட்டும் அப்படின்னு இல்லாதபடிக்கு இல்லை. ஆண்டவரே ஒரு 1000 பேர் 5000 பேர் 10000 பேர் அந்த மாதிரி பெருங்கூட்டங்கள் வேணும் அப்படி கேட்காம விட்டோமோ அப்படின்லாம் வந்து சில வேளை நினைக்கும்படியாக சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க. இந்த எண்ணம் எனக்கு இருந்தது, ஆனால் நேற்று முந்தன் தான் அந்த எண்ணம் ஃபுல்லாக என்னை விட்டு போச்சு. ரொம்ப தூரத்தில் இல்லை, நான் ஒருபோதும் ஐயோ நான் விசுவாசியாக போயிட்டேனே அப்படி உட்காந்துலாம் அழலை. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அடிப்படையில் நல்ல நிச்சயம் உண்டு. ஆனால் சிலர் சொல்லுகிற பொழுது ஒருவேளை இப்படி இருந்துக்கலாமோ, நம்ம விசுவாசத்தோடு செயல்படலை, ஜெபம் பண்ணலை, அதனால தான் சில விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னு. ஆனால் நேற்றை முந்தினோம் அவனுடைய வார்த்தையில் தியானித்த பொழுது, இல்லைப்பா உன கிடைக்கணும்னு சொன்னால் கேட்காமலும் என்ன செய்யும், நீ கேட்கவும் வேணும், ஆனால் சில விஷயங்களை கேட்காதனால மிஸ் பண்ணிடுவோம் அப்படி என்ன செய்ய முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்குது. எப்படின்னு சொன்னால், வேதாகமத்தில் சிலர் ஆண்டவர் எனக்கு

0: சுட்டி காண்பித்தார். அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. எப்படி அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தா, கேட்டு கேட்டு வாங்கினாங்களா, இல்லை மண்டாடி மண்டாடி வாங்கினாங்களா, இல்லை ரொம்ப விசுவாசித்து வாங்கினாங்களா, இல்லை விடாப்பிடித்தனமாக வாங்கினாங்களா அப்படின்னு பார்த்தா, சிலர் விடாப்பிடித்தனமாக வாங்கியிருக்கிறாங்க, சண்டை போட்டு வாங்கியிருக்கிறாங்க, யாபக்கோ போன்ற ஆட்களை போராடி என்ன செஞ்சுருக்கிறாங்க வாங்கியிருக்கிறாங்க. சில ஆட்கள் ஒன்று அந்த மாதிரி பண்ணவே இல்லைங்க, சைலண்டாக இருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஒரு தடவை சொல்லுங்கள், ஆ தாவீது என்ன வாங்கினார், சைலண்டாக இருந்து என்ன வாங்கினார், சரி ஏதாவது தேவ வேதாக மனுஷரை சொல்லணுங்கிறதுக்கு டக்குன்னு சொல்லிட்டார், இப்போ மாட்டிக்கிட்டார் போல இருக்கு. சரி ஆ அதையா இவ்வளோ லேட்டு, சரி அதில் அந்த சூடான கல்லில் வந்து மாவு ஊற்றின என்ன மாதிரி சொயின்னு ஒரு சத்தம் வரல, அதை மாதிரி கேட்டால் பதில் எப்படி இருக்கணும், சொயின்னு ஒரு சத்தத்தோட வரணும். ரைட், அதுக்கு முன்னாடி வேறு யாராவது இருக்காங்களா, நம்ம ஒரு ரொம்ப மிடலுக்கு வந்துட்டோம், ஆபிரகாம். சரி, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கேட்டிருக்காரா? ஜெபம் பண்ணி கேட்டது அவருக்கு கிடைக்கல முதல்ல. என்ன ஜெபம் பண்ணி கேட்டார், அவருக்கு குழந்தை இல்லை, அதை பற்றியெல்லாம் பேசினார், எனக்கு ஒரு குழந்தை இல்லை, என்கிட்ட இருக்கிற மேனேஜர் தான் எல்லா சொத்தம் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசு இருக்க சொன்னார். ஆனால் வந்து அதை மாதிரி எனக்கு பிள்ளை இல்லை, இங்கே ஒரு தான் இருக்கிறான், அவன் யார், என்னுடைய மனைவி கொடுத்த ஆலோசனையில் பிறந்த பையன், அவன் அவனை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் சொன்ன இல்லை சிஸ்டம், அதை பிளான் வேறு அப்படின்றார். ஆனால் இவர் சைலண்டாக இருந்து நிறைய ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார். ஆபிரகாம் கேட்டு கேட்டு வாங்கினாரா, கேட்காமலே வாங்கினாரா சொல்லுங்க? கேட்காமலே வாங்கினார் இல்லையா? ஆபிரகாம் வந்து, ஆண்டவரே நான் ஒரு பெரிய ஜாதிக்கு தலைவராக இருக்க விரும்புகிறேன், எதாகிலும் செய்யும் ஆண்டவரே, மன்றாடி கேட்கிறேன் அப்படின்னு என்னைக்கு கேட்டாரா? இல்லை. ஆண்டவரே வானத்து நட்சத்திரங்களைப் போல என்னுடைய சந்ததி மிகுதியாக இருக்கணும் கேட்டாரா? ஒன்றும் கேட்கலைங்க. யாரா ஒருவருடைய லேண்டில் போய் நின்றுட்டு வடக்கும் தெற்கும் நடந்து ஆண்டவரே இந்த ஏரியா முழுவதும் எனக்கு கிடைப்பதாக இயேசு நாமத்தில் கேட்டாரா? இல்லை. ஆண்டவர் தான் சொன்னார், வடக்க நட தெக்க நட கிழக்க நட மேற்க நட இதெல்லாத்தையும் உனக்கு என்ன செய்வேன். இது எல்லாம் நடந்த பொழுது அவர் கேட்கவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சில காரியங்கள் நம்ம கேட்டு வாங்க வேண்டிய தேவையில்லை, கேட்காமல் என்ன செய்யும். அதுக்கு நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிற அட்வைஸ் நான் கொடுக்கல உங்களுக்கு, இங்கே ஒன்றும் கேட்காதீங்க. சிலர் அப்படி தான் இருப்பாங்க, ஆண்டவர் செய்கிற நேரத்தில் செய்வார்ப்பா, கேட்டால் தான் கிடைக்குமா, அவருக்கு விருப்பமான காலத்தில் செய்யணும். அப்படி தான் சிலர் கல்யாணம் பண்ணாமல் விருப்பமான காலத்தில் செய்யணும்னு 50-50 தாண்டி போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்னது, ஆண்டவரே சித்தம் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாலும் பிரச்சனையாக தான் இருக்கும் இல்லையா? அந்தந்த வயசுகளில் என்ன செய்யணும், சில விஷயங்கள் நடக்கணும். ரைட், ஆண்டவருக்கு சித்தமான வேலை செய்யட்டோம் அப்படின்னு இல்லை, சில தேவைகள் நமக்கு இருக்கிற பொழுது அந்த தேவைகளை நம்ம என்ன செய்யணும், ஃபீல் பண்ண கேட்கணும். ஆனால் கேட்காமலே பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் வாழ்க்கையில் இருக்குது. ஆபிரகாம் கேட்டு கேட்டு பரவில்லை. எப்படி, ஆண்டவரே வந்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்தும். இதுக்கு மேலே என்ன வேணும், பெரிய ஜாதி, உன்னை ஆசீர்வதிக்க போய் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்கள நீ சபிக்க வேண்டிய தேவையில்லை, நானே அந்த வேலையை செஞ்சிடறேன்னாரு. அப்படி தானே? அது மாதிரி உன்னை என்ன பண்ணுவேன், சும்மா காசு பணத்தை மட்டும் தந்துட்டு இது பண்ண மாட்டேன், உன்னை என்ன செய்வேன், ஐ வில் மேக் யூ கிரேட், உன்னை பெரிய ஆளாக்கி உன்னை பெருமைப்படுத்தும் அப்படின்னாரு. இதையெல்லாம் ஆபிரகாம் கேட்டாரா? ஆண்டவரே ஜாதிகளுக்கு நடுவிலே சமுதாயத்தின் நடுவிலே தலையில் மருந்து மதிப்பு மிக்க ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும், அதற்கு நீர் ஏற்ற காரியங்களை செய்வீராக அப்படி ஜெபம் பண்ணாரா? இரவு ஜெபம் பண்ணாரா, பகல் ஜெபம் பண்ணாரா, அமாவாசை ஜெபம் பண்ணாரா, பௌர்ணமி ஜெபம் பண்ணாரா? ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே வந்து சொன்னார், இதெல்லாம் நான் என்ன செய்கிறேன். இதெல்லாம் எப்படி கிடைத்தது, கேட்காமலே கிடைத்தது. அப்போ கேட்காமலே கிடைத்தது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது ரைட்டு, ஆபிரகாம் மாதிரி ஆண்டவர் என்கிட்டையும் வந்து இந்த மாதிரி செஞ்சால் நல்லா தான் இருக்கு, நான் கேட்க வேண்டிய தேவையே கிடையாதுன்னு. வரவில்லையே, உங்கள் வாழ்க்கையில் வந்தாரா அந்த மாதிரி? இல்லை. ஆபிரகாம்கிட்ட வந்தார், ஈசா கிட்டே வந்தார், தாவீதுகிட்ட வந்தார், மோசேகிட்ட வந்தார், நம்மக்கிட்ட எங்கே வந்தார்? ஆனால் இதில் அடிப்படையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், கேட்காமலே கிடைக்க யாருக்கு கிடைக்கும்னா, ஆபிரகாமுக்கு ஏன் கேட்காமலே கிடைச்சின்னு சொன்னால், ஆபிரகாம் இடத்துல வந்து என்ன சார், காட் ரிவீல்டு ஹிஸ் பிளான், அவருடைய திட்டத்தை சொல்லி அந்த திட்டத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். இதான் பாயிண்ட். திட்டத்தை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கு கேட்டு கேட்டு தான் வாங்கணுங்கிற கட்டாயம் இல்லை, அந்த திட்டத்துக்குள் இணைந்த ஒரு நிலைமையை அவனுக்கு கொடுக்கிறது. உடனே நாம் யோசிக்கலாம், ஆபிரகாமு கொடுத்தார், உங்களுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்ட்டு. எல்லாரையும் ஆண்டவர் ஒரே விதமாக என்ன செய்கிறதில்லை, நடத்துகிறதில்ல. இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை அதை நிச்சயமாக கொடுப்பார். ஆபிரகாம் அளவுக்கு நமக்கு நிறைய ஆயிரக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் இருக்கணும் கட்டாயம் இல்லை, கொடுத்தாலும் நம்ம மேய்க்க முடியாது. ஒன்று ரெண்டே மேய்க்க முடியல. அவனுக்கு வந்து 300 அதிகமான ஆட்கள் இருந்தாங்க, நாம் ரெண்டு பேரையே வச்சு வேலை வாங்க முடியல. நாம் 300 பேர் கொடுத்தா என்ன பண்ணுறது? அப்போ ஆளுக்காள் வித்தியாசம் இருக்கும், சூழ்நிலை சூழ்நிலை வித்தியாசம் இருக்கும். ஆனால் என்னுடைய வாழ்வுக்கு தேவையானவர்களை தேவன் என்ன செய்வார்? நிச்சயமாக தருவார். அப்போது தேவ திட்டத்துக்குள் இணைகிற மனிதனுக்கு கேட்டு கேட்டு தான் வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, அதுக்காக கேட்கக்கூடாதுன்னு இல்லை. கேட்காமலும் என்ன செய்யும்? இது வந்து ஒரு ஹையர் லெவல். நான் தேவ திட்டத்துக்குள்ளே இருக்கிறேன், ஆண்டவர் சொன்னதை செய்கிறேன், ஆண்டவருடைய பிளான்குள்ளாடி நான் என்னை இன்வால்வ் பண்ண வச்சு நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அதனால் கேட்காமலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நான் அதனால் தான் சொன்னேன், நான் கேட்காமல் இருந்துட்டேனோ அப்படின்னு குற்ற உணர்வு அடைந்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்த சத்தியத்தை நான் தியானித்த பொழுது இல்லை, கேட்காமல் போனதுனால அவர் தராமல் போயிட்டாருன்னு இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் எவ்வளவு காரியங்கள் கேட்காம தானே செஞ்சுருக்கிறோம். இப்போவாது வளர்ந்துட்ட பிறகு எனக்கு அந்த சட்டை வேணும் இந்த சட்டை வேணும்னு கேட்குறாங்க. சின்ன வயசில் கேட்டாங்களா? நாம் தான் நம்ம ஆசைக்கு என்ன செஞ்சோம். இப்போ மட்டும் நம்ம எவ்வளவோ காரியங்கள் வந்து கேட்காம தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தானே கேட்டு கேட்டால் பண்ணிகிட்ருக்குறோம். கேட்குறாங்க சில காரியங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, இதை செய்யணும் இது வேணும் அப்படி கேட்குறாங்க. ஆனால் நிறைய காரியங்கள் கேட்காம தான் கிடைக்குது இல்லையா? அவங்க கேட்காமலே என்ன பண்ணுறாங்க? மீன் வாங்குறாங்க, வறுக்கிறாங்க, டப்பால் அடித்து கொடுக்குறாங்க, எல்லாம் நடக்குது, கேட்காமலும் நடக்குது. அப்படி தானே துணியெல்லாம் துவைச்சி போடுறாங்க, அயன் பண்ணுறாங்க, அப்புறம் சாப்பிட்றதுக்கு அது இதெல்லாம் பண்ணுறாங்க, நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. அப்போது அருமையானவர்களே, தேவ திட்டத்துக்குள் உங்களை பாருங்கள், அப்பொழுது கேட்காமலும் ஆண்டவுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அடைய முடியும். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன திட்டங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அவர் வந்து ஒரு பெரிய ஜாதிக்கு தலைவனாக முடியும், அவன் அழைத்தார், அவன் போயிட்டான், அதனால் அவன் ஆசீர்வதிச்சார். என்னுடைய வாழ்வினுடைய திட்டம் என்ன? வாட்ஸ் அ பிளான் ஆஃப் காட் இன் மை லைஃப்? என்னுடைய வாழ்வின் மேல் தேவனுக்கு திட்டம் என்ன? வெரி சிம்பிள். புதிய நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டுருக்கோம், ஆண்டவர் வந்து எங்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு. ஒன்றும் தேவை கிடையாதுங்க. ஆபிரகாமுடைய நாட்களில் தேவனுடைய திட்டம் வந்து பொதுவாக வைக்கப்படவில்லை, அதனால் அதை அவங்கவுங்க தேடி போகலை. ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு காலகட்டங்களில் தேவன் அறிகிற காலம் வரல, தேவனுடைய பொதுவான திட்டம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படலை, ஆண்டவர் எழுதியும் கொடுக்கலை. அதனால் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து இண்டிவிஜுவலாக பேசி அவங்கள கைட் பண்ணி நடத்தினார். இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல வரும் பொழுது காட்ஸ் பிளான் ஹஸ் பீன் ரிவீல்ட், தட் இஸ் ஓப்பன். என்ன பிளான் சொன்னால், ஒன்றும் கிடையாதுப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வோலமுள்ள தேவனாகிய நான் உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீ என்ன செய்வே? நீ என்னுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நித்தியத்தில் வந்து என்னோட நீ என்ன செய்யணும்? நித்திய நித்தியமாக வாழணும். இதுதான் சிம்பிள் காட்ஸ் பிளான். இந்த திட்டத்துக்கு நம்ம இணைந்து வருகிற பொழுது, ஆபிரகாம் அன்றைக்கு தேவ திட்டத்துக்குள் இணைந்த பொழுது என்ன நடந்தோ அது நடக்கும். ஆபிரகாமை போல நாம் வந்து இருக்கிற இடத்தையெல்லாம் விட்டு இன்னொரு ஊருக்கு போய் அந்த அளவுக்கு வயசு காத்திருந்து 90-95 வயசுக்கு போகிறது, அவங்க 100 வயசில் தான் குழந்தை பத்து, அப்படி எல்லாருக்கும் கிடையாது. இப்பொழுது நியூ டெஸ்டமெண்ட்ல காட்ஸ் பிளான் என்ன? பிள்ளைகள். நம்ம வழக்கமாக கேட்குற செய்தி தான். ஆனால் இதில் தான் இருக்குது, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறணும். தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறதுக்கு ஆண்டவர் வழி சொல்லியிருக்காரு. அதனால தான் சொன்ன தேவனுடைய திட்டம் வந்து தட் இஸ் வெரி ஓப்பன், திறந்த இதாக இருக்கிறது. யோவான் 1:12 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொள்வது எல்லோரும். இதுதான் பிளான், வேற ஒரு பிளானும் கிடையாது. புரிகிறதா? நம்மை பிள்ளைகளாக பார்க்கிற தெய்வ திட்டம் தான். அப்போது நாம் அந்த திட்டத்துக்குள்ளே வருகிறதுக்கு நாம தான் என்ன செய்யணும்? முன் வரணும். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும், பிள்ளைகளாக மாறுகிறோம். பிள்ளைகளாக மாறுகிற பொழுது பிள்ளைகள் எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு பெற வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்குரிய உரிமையின்படி என்ன செய்யலாம்? நிறைய விஷயங்களை கேளாமல் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே எப்படி பிள்ளைகளுக்கு கேட்காமல் கிடைக்குது? எப்படி நமக்கு தெரியலையே. ஒரு உறவுக்குள் அவங்க இருக்கிறதுனால அவங்க கேட்காமல் நிறைய காரில் கிடைக்கிறது. சில நேரங்களில் வந்து எங்கள் பையன் வந்து இல்லை பொண்ணு வந்து ஜவுளிகளை துணி எடுக்க போகிறவள்ள, அவங்க ஒன்று கேட்டால் நான் ரெண்டு கூட வாங்கன்னு சொல்லியிருக்கேன். புரிகிறோம். சில வேளை ரெண்டு கேட்டால் ஒன்று போதும்னு சொல்லியிருக்கேன். சில வேளை இப்போ வேண்டானோ சொல்லியிருக்கேன். சில வேளை இதை கூட வாங்கிக்கலாமே, இதுவும் விருப்பமாக இருக்கும் அதுவும் விருப்பமாக இருக்கும், அப்போ ரெண்டையும் வாங்கிக்கும். இப்போ இவைகளில் எதனால் நடக்குது? நம்ம இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்க போனால் இதே மனநிலை இருக்குமா? பொதுவாக இப்போ நம்ம ஜவுளி கடைகளில் போனால் நமக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகுது? அவனை சரியாக வேலை வாங்கிட்டு தான் அவன் இன்னைக்கு நிற்கிற ஏரியாவில் இருக்கிற அவ்வளவு சாரீஸை என்ன செய்கிறான், எடுத்து போடுறான். பத்தா குறைக்கு வெளியே இறங்கி வந்து என்ன பண்ணுறான், எங்கெங்க இருக்க எல்லாம் பொறி கொண்டு போடும். அவ்வளோ பார்த்துட்டு தான் கடைசியில் வந்து சரியில்லாத ஒன்று வாங்கிட்டு வருவோம். இந்த ஜவுளி கடை சைக்காலஜி என்னன்னு சொன்னால், செலவில் போனோடனே பார்த்தோடனே நமக்கு நல்ல ஒரு ஐட்டம் பிடிக்கும், அதுதான் சரியான பொருள், வாங்கவே மாட்டோமே. அது என்ன, இப்போ தான் வந்திருக்கோம், நாலு பொருளை பார்க்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி இதை எப்படி வாங்குறது? ரொம்ப நல்லா இருக்குதே, பிடிச்சிருக்குது, கலர் பிடிச்சிருக்கு, டிசைன் பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிச்சிருக்குது, ஆனால் என்ன பண்ண மாட்டோம், ஏன் வாங்க மாட்டோம்? அது எப்படி இங்கே வந்த உடனே பார்த்து பார்த்த உடனே பண்ணுற சரியாக இருக்கும், அப்புறம் என்ன நடக்கும், நூற்றுக்கணக்காக என்ன செய்யும். இந்த நேர் ஸ்ட்ரீட்லேயுமே பார்த்தீங்கன்னா சிலர் காலில் வந்து ஜவுளி கடைக்குள்ளே புகுந்து எல்லாத்தையும் குறுக்க முறுக்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டு, அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு சாயங்காலம் செட்டிலாகி போவாங்க. இதை இருக்கட்டும்னா இருக்கட்டும்னு சொல்லி போயிட்டு வருவாங்க. எங்கே ஒரு நாலு புடவை எடுத்து வச்சுருப்பாங்க, நாலு சட்டை எடுத்து வச்சுருப்பாங்க, இது இருக்கட்டும்ப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு அவனும் புக்கிங் பண்ணி வச்சுருப்பான். இந்த மாதிரி இருக்கும், பார்த்தோட எடுக்க மாட்டான், ஏன் தெரியுமா, அவ்வளோ சீக்கிரமாக நம்ம எடுத்துடக்கூடாது, அப்புறம் உருப்படியே எடுக்க மாட்டான். கடைசியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்து ஒன்றும் சரியாக இல்லை, எதையோ ஒன்று வாங்கிட்டு போ, அவனுக்கு தெரியும், கடைக்காரனுக்கு. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஒரு பெஸ்ட் ஐட்டம் இருக்குது வாங்குறீங்களான்னு கேட்பான், விற்காத ஒரு ஐட்டம் இருக்கும். எங்கிட்ட ஒரு பூரா அப்படி தான் ஒருத்தர் சொன்னான், நான் நிறைய சட்டையை பார்த்து பார்த்து வச்சுட்டு ஒன்றும் செட் ஆகலை. அவன் சொன்னான், எங்கள் முதலாளி அவருடைய பையனுக்கு ஒரு சட்டை எடுத்து வச்சுருக்கிறாரு, நான் கேட்டு பார்க்கட்டா அந்த சட்டையை உங்களுக்கு, இல்லை அது விற்காத சட்டை, ஏன் தள்ளில் கட்டுறதுக்காக. ஒரு மாதிரி ரேமண்ட் ஷோரூம் அந்த மாதிரி இருந்தது, ரைட். இப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைகளுக்கு கேட்காமலே செய்கிறோம், அதான் உறவினுடைய ஆசீர்வாதம். அப்போ நம்ம பிள்ளைகளாக இருந்தால் கேட்காமல கிடைக்கும். ஆனால் இன்றைய பரிதாபம் என்னவென்னு சொன்னால், இன்றைக்கு பிள்ளைகளாக இருந்து உரிமையோடு ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு பதிலாக ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்களை பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டாலும் அவருடைய செயல்முறையிலே பிச்சைக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள். அழுது உருண்டு புரண்டு கண்ணீர் விட்டு கதறி பைபிளில் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களையும் ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்து இவ்விதமாக நிறைய கமிட்மெண்ட் பண்ணி, ஆண்டவரை நான் காசு வேணாலும் தரேன், எனக்கு வேலை மட்டும் வாங்கி கொடுவோம் ஆண்டவரே, நான் மாத சம்பளம் என்ன செஞ்சுறேன், முதல் மாத சம்பளம் தந்துடுறேன், இந்த மாதிரி ஏதாவது வந்து டீல் பேசி இப்படித்தான் வாங்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பிள்ளைகள் என்றால் என்ன செய்யலாம், கேட்காமலே பெற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகளாக வாழ்வதற்கு மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும், பிள்ளைகளுக்குரிய ஒரு ஜீவிதத்தை நம்ம செய்யணும், அப்பொழுது கேட்காமலே கிடைக்கும். பிள்ளைகளாக மாறிவிட்டோம்னா நம்ம ப்ரேயர் மீட்டிங்கெல்லாம் நம்பியிருக்க வேண்டிய தேவை இல்லை. கிறிஸ்தவனுடைய நம்பிக்கையெல்லாம் எங்கே இருக்குது, யார் மேலே இருக்குது, ப்ரேயர் மீட்டிங், ப்ரேயர் மீட்டிங்லாம் வேணாம் நான் சொல்ல வரல, ஆனால் ப்ரேயர் மீட்டிங் வந்து கிறிஸ்தவர்களை பிச்சைக்காரலாக்குற மீட்டிங்காக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோம், நீங்கள் அழுது கேளுங்க, மண்டாடி கேளுங்க, உருண்டு புருண்டு கேளுங்க, சோறு சாப்பிடாமல் கேளுங்க, விடாப்பிடித்தனமாக கேளுங்க, இரவும் பகலும் கேளுங்க, நான் ஸ்டாப்பாக கேளுங்க, இப்படித்தான் சொல்லி கொடுக்குறோமே என்று பிள்ளைகளை போல கேளுங்க. அவன் ப்ரேயர் மீட்டிங் வரவன் எல்லாரும் என்ன சொல்லணும், நீங்கள் இங்கே வந்து ஆண்டோட பிச்சை எடுக்கிற அந்த பிஸ்னஸை விட்டு விட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே நாங்கள் உங்களுக்கு நல்ல சத்தியம் சொல்லித்தரோம், அதை கேட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ஆண்டவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள் என்கிற அந்த புத்திர சுவிகார அந்த நிச்சயத்தை பெற்று ஆண்டவரிடத்தில் என்ன செய்யுங்க, நல்லூரோடு வாழுங்கள். கேட்காம கூட உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும், அதுக்காக கேட்கக்கூடாது என்பதல்ல. ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் பிச்சை எடுக்கின்ற விதமான ஒரு ஆசீர்வாத பெறுகிற முறையை விரும்புகிறாள் என்று வேதாகமும் கூறுகின்ற பிள்ளைகளுக்குரிய கௌரவமான முறையை பின்பற்ற விரும்பல. அதில் தான் இந்த ரெண்டு குருந்தி நான்காம் மத்தியோட நான்காம் வசந்த வாஸ்து பார்த்தீங்கன்னா அது தெளிவாக சொல்லும், ரெண்டு குருந்தி நான்கு நான்கு, அதாவது சுவிசேஷத்தினுடைய மகிமையான வெளிச்சம் அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனான என்ன பண்ணிட்டான், மனதை குருடாக்கிட்டான். அந்த குருடாக்குற வேலை யார் மூலமாக செய்தான், யார் மூலமாக இல்லை, ஊழியக்காரர் மூலமாக தான், பல போதர்கள் மூலமாக தான். அந்த போதர்கள் என்ன சொல்லி கொடுத்தார்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய ஜெபக்கூட்டத்துக்கு வந்தால் உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும், ஆண்டவர் இந்த ஜெபக்கூட்டங்கள் வழியாக பெரிய காரியம் செய்கிறார், எங்களுடைய ஜெப பங்காளர் திட்டத்துக்குள்ளே நீங்கள் இணைந்து கொண்டால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளாக வாழ்ந்து ஆண்டவரிடத்தில் பெறுவதற்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடிக்கு கண்கள் என்ன செய்யப்பட்டது, மக்கள் ஜபக்கூட்டங்களை நம்ப ஆரம்பித்தார்கள், இரவு கூட்டங்களை நம்ப ஆரம்பித்தார்கள், ஊழியர்களுடைய ஜப வல்லமையை நம்ப ஆரம்பித்தார்கள், ஆனால் வேதாகமும் கூறுகிற பிள்ளைகளுக்குரிய சுதந்திர உரிமையை நம்பவில்லை, வித்தியாசமான முறையில் போய்விட்டது. ஊழியக்காரர்கள் அழுவதற்கு சொல்லி கொடுத்தாங்க, இவ்வளவுலாம் அழுதா பத்தாது, ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒன்றும் சாங்ஷன் பண்ண முடியாது, ஓரளவுக்கு நல்லா அழுங்க, கண்ணீர் சிந்துறது, இவ்வளோ சிந்துறது, மடமடமடம்னு சிந்த வேண்டாம், துளி துளி துளியை யோசி யோசா சிந்துறது, ஏனென்றால் ஆண்டவர் பரலோகத்தில் ஆண்டாண்டாக நிறைய வச்சிருக்கிறார், பீப்பா பீப்பாலாம் நிறைய வச்சிருக்கார், எதுக்கு இங்கிருந்து போகிற கண்ணீரை அங்கே வைக்கிறது. அதை பொறுத்து அவங்களை என்ன செய்யணும், ஆசீர்வதி. இப்படி தான் சொல்லிக் கொடுத்தா விளக்கமாக சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி ஆண்டுடைய ஆசீர்வாதம் பெறுவது. ஆக அதனால தான் பார்த்தீங்கன்னா உட்கார முடியாதவங்க நெடுமுழங்கால நின்னாதான் உங்களை ஆண்டோட பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அதுக்காக நீங்கள் முழங்காலில் இருக்கிற திறன் உள்ளவங்க முழங்கால இடாமல் போயிடாதீங்க. நான் சில விஷயங்களை சொல்லுகிறது எந்த அர்த்தத்திலையும் புரிஞ்சிக்கணும். ஆனால் நெடுமுழங்கால நின்றால் தான் ஆண்டவர் ஆசீர்வாதம், அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கால் நல்ல ஸ்திரமாக ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக இருந்தால் அது செய்யுங்க, நல்லதுதான். உடம்புக்கு நல்லது, ஒரு உணர்வுக்கு நல்லது. ஆனால் முடியாமல் போனால் நெடுங்குழங்கால் முழங்கால் நிற்க முடியலையே, அதனால் ஆசீர்வாதம் 50% கட்டாயிருமே, அப்படியெல்லாம் நினைக்க தேவையில்லை. அப்போது கண்ணீர் விடுவதற்கும் அழுவதற்கும் கெஞ்சுவதற்கும் மன்றாடுவதற்கும் ஊழியர்களை சார்ந்திருப்பதற்கும் பிரேயர் மீட்டில் சார்ந்திருப்பதற்கும் தான் ஊழியர்கள் அநேகரை பழக்கினார்கள். அதனுடைய விளைவாக பிள்ளைகளுக்காக பிள்ளைகள்ங்கிற கலாச்சாரம் போய் பிச்சைக்கார கலாச்சாரம் வந்து போச்சு. அதனால் மக்கள் என்ன செய்கிறாங்க, அலை மோதுறாங்க. இந்த கூட்டத்துக்கு போகிறத, அந்த கூட்டத்துக்கு போகிறதா, இவர்கிட்ட போகிறத, அவர்கிட்ட போகிறது, யார்கிட்ட போகிறது அப்படின்ட்டு. ஆக அருமையானவர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால், ரோமர் 8:17 என்ன சொல்லுகிறது, பிள்ளைகளாக இருந்தால் பிச்சைக்காரலுமாமே இல்லை, பிள்ளைகளாக இருந்தால் சுதந்திரலுமாமே. ஆண்டவர் என்ன பிள்ளைன்னு அழைப்பாராம், ஆனால் எனக்கு தேவை நன்மைக்கெல்லாம் நான் பிச்சை எடுக்கணுமா, நியாயமா இது இல்லை. பிள்ளை என்றால் அந்த உரிமை என்ன செய்யணும், அதைத்தான் கலாத்திய 4:7 7 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரி, அப்போ எப்பொழுது நாம் கேட்காமலும் ஆசீர்வாதம் வருகிறது, கேட்டு கேட்டு ஆசீர்வாதம் பெறுகிற முறை அறிந்திருக்கிறோம். ஆனால் கேட்காமலே ஆசீர்வாதம் பெறுகிற முறை என்ன, தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டும், பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்ப்போம். இப்போ சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது, நிறைய ஞானம் இருந்தது, நிறைய அறிவு இருந்தது, நல்ல கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனில் அவர் லீவ் பண்ணார். இப்போ இவருடைய மிகுதியான ஐஸ்வர்யங்கள், மிகுதியான ஆஸ்தி அந்தஸ்துக்கள், சமாதானமான சூழ்நிலை, இதெல்லாம் எப்படி வந்தது? அவருடைய தகப்பன் ஒரு தெய்வ மனிதராக இருந்த அப்படின்னாலும் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் மிகுதியாக ஜபம் பண்ணினதுனாலும் கண்ணீர் விட்டதுனாலும் உபவாசம் இருந்தனாலுமா இல்லை, இப்படி சொல்லுகிறதுனால நீங்கள் அதை நான் சொல்லி தெளிவுபடுத்தி கொடு. நீங்கள் கண்ணீரோடு ஜபம் பண்ண வேண்டாம் நான் சொல்லுவது அர்த்தம் கிடையாது. நானும் கண்ணீரோடு என்ன செய்வேன், நம்முடைய வாழ்விலே கண்ணீர்களும் கவலைகளும் வருகிற பொழுது அதே ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும், கொட்டி ஜெபிக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கண்ணீர் விட்டால் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அழுதான ஆசீர்வாதம் அப்படி கிடையாது, புரிகிறதா? அதனால் ஒன்றுமே கேட்க தேவையில்லை அப்படி நினச்சிடக்கூடாது. கேட்காமலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற அனுபவங்கள் வேதாமது இருக்கிறது தான் உங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ சாலமோன் ராஜா வந்து ரொம்ப விண்ணப்பம் பண்ணலை, அவரே கேட்கலை, ஆண்டவர் வந்து கேட்குறார், அவர்கிட்ட தேவன் வந்து கேட்குறார், எப்பா உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு. நாம் அங்கே இருந்திருந்தா என்னென்னமோ லிஸ்ட் போட்டு ஆண்டவரை கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா, நான் ஒரு பெரிய பட்டியல் தயார் பண்ணியிருப்பேன், திடீர்னு வந்து கேட்டா என்ன சொல்கிறது, எது எதெல்லாமோ வேணும்னு யோசனை பண்ண எல்லாம் என்னாச்சு. சிலர் பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே போய் நின்றுட்டு இருப்பாங்க, என்னென்னமோ வாங்கணும்னு ஞாபகத்தில் வச்சுட்டு வந்தனே மறந்துச்சு அப்படின்னு உள்ளே போய் யோசிச்சுருப்பான். வீட்டம்மா ஏதாவது ஒரு பொருளை வாங்க சொல்லியிருப்பாங்க, உள்ளே போனால் அது ஒன்று தான் மறக்கும். அப்புறம் கண்ணில் கிடற படுக்கிற பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, வீட்டில் வரவேல அந்த பொருள் வாங்கிக்க, ஐயோ அதுதான் மறந்து போச்சுப்பாங்க. சரியா, இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில் தேவன் வந்து கேட்குறா உனக்கு என்ன வேணும். 1 Kings 3:10 வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே சாலமோன் ஒரு அதை என்ன வேணும்னு சொல்கிறார். சொன்னோட ஆண்டவருக்கு என்ன ஆகுது பாருங்கள்.
1: சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது.
0: ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பம் என்ன கேட்டான்னா, எங்கள் அப்பாவை நீர் நன்றாக ஆசீர்வதித்து அவரை ஒரு உயர்ந்த நிலைமையில் வைத்து இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு பொறுப்பை கொடுத்தீர், அவருடைய மகனாகிய எனக்கும் அந்த விதமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு அதையே எங்கள் அப்பா செஞ்ச மாதிரி எனக்கு என்ன வேணும், இந்த மக்களை ஆளுவதற்கு தேவையான அந்த ஞானம் வேணும் அப்படின்னு. அப்போ தேவன் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஒன்றை அவன் கேட்டான். அதனால் காட் வாஸ் மச் இம்ப்ரெஸ்ட். அப்போ நல்ல ஆண்டு நம்முடைய ஜப விண்ணப்பங்களை என்ன செய்கிறாரு, கவனிக்கிறார். அப்போ சாலமோன் கேட்ட இந்த ஜப விண்ணப்பத்தை கேட்டோம், கேட்காத நிறைய வந்துச்சு. ஏன் கேட்காம வந்துச்சுன்னு சொன்னால், அவன் கேட்டதை தேவ சித்தத்தின் அடிப்படையில் கேட்டான். அந்த நேரத்தில் சாலமோனுடைய மனல் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் ஆண்டவருடைய ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்கிறதுக்கு என்ன மாதிரிப்பட்ட ஒரு டேலண்ட் தேவையோ அதுக்கு எந்த விதமான ஒரு ரிசோர்ஸ் தேவையோ அதை கேட்டான். அதனால ஆண்டவர் நம்மளார் இவன் எவ்வளோ கேட்டிருக்கணும் இல்லை, ராஜாவாக போகிறோம் என்ன பண்ணிக்கணும், ஆண்டவர் எங்களுக்கு பெரிய கிங்டம் வேணும், எங்கள் ராஜா குட்டி நாட்டை ஆண்டுட்டு இருந்தார், அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும், அது மட்டுமல்ல நல்ல வசதியாக நான் இருக்கணும், அது மட்டும் ஒருபோதும் சாகக்கூடாதுண்ணா, எத்தனை யுத்தம் வந்தாலும் நான் என்ன செய்யணும், உயிரோடு இருக்கணும், நீடிய ஆயுசையும் கேட்கல. ஆனால் இதெல்லாம் கேட்காம ஒரு சரியான காரியத்தை கேட்டான்ற உடனே ஆண்டவர் நம்மளோட கேளாத ஐஸ்வரம் வாசிக்கலாம் 13வது வசனம்.
1: எதுவும் அண்டி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை,
0: அவர்கள் கேளாத ஐஸ்வர்யம், நாம நிறைய இடத்துல நினைக்கிற ஐயோ நான் ஐஸ்வர்யத்தை கேட்காம போயிட்டுனே, ஆனால் ஆண்டவர் தரணும்னா என்ன பண்ணுவாராம், கேட்காம இருந்தாலும் கிடைக்கும். வேற என்ன கிடைச்சது,
1: மகிமையையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை.
0: அப்ப என்ன பார்க்கிறோம்னா சில விஷயங்கள் கேட்காமலே கிடைக்குது. அதற்கு அடிப்படையாக இருந்தது என்ன, ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்பதை அறிந்து செயல்படுகிற ஒரு மனநிலை இருந்தது, மேலானவைகளை தேடுகிறது. இதைத்தான் கொலோசியர் 3வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது பவுல் சொல்லிக் கொடுக்கிறார், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்க, சீக் த நோபிள் திங்ஸ், மேலானதை தேடுங்க. அப்போ பல நேரங்களில் வந்து நம்ம எவ்வளவோ விஷயங்கள் கேட்குறோம், கேட்காமலே கிடைக்குதுங்க, நான் கேட்டாலும் கிடைக்கலையே, நான் மன்றாடினாலும் கிடைக்கலையே, நான் கண்ணீர் விட்டு ஜெபித்தாலும் கிடைக்கலையே. அப்போது சில நேரங்களிலே நம்முடைய தேடல் பெரும்பாலும் நமக்கு என்னது தேவை என்கிற அடிப்படையில் இருக்கிறது என்று, ஆண்டவருக்கு என்னது தேவை, எதை என்னுடைய வாழ்வில் மிக முக்கிய தேவையாக ஆண்டவர் பார்க்கிறார், அதை நான் பார்க்கவில்லை. என்னை பாதிக்கிற விஷயங்களை நான் என்ன செய்கிறேன், மனசில் வச்சுட்டு அவைகளையே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒழிய என்னுடைய வாழ்க்கையில் எவைகள் மிக முக்கியமானது அறியவில்லை. அங்கே சாலோமன் தேவன் கொடுத்த ஒரு பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு மிக முக்கியமானது எதுவோ அதை கேட்டா. இப்போ உலகத்தில் ஆண்டவர் நம்மளை யார் அழைச்சிருக்கிறான்னு முன்னாடி பார்த்தோம், பிள்ளை அழைச்சிருக்கிறார். பிள்ளை அழைச்சது எதுக்கு, நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கறதும் கேளாததையும் கொடுக்கறதுக்கு, அப்படி தானே, நம்மளை ரொம்ப நல்லா வாழ வைக்கிறது, நல்லா உடுத்து நல்லா உண்டு நல்ல உறைவிடத்தில் தங்கி ஜாலியாக இரு, இதற்காக மட்டும்தானா, இல்லை. பிள்ளைகளாக அழைத்த காரணம் என்னவென்றால், தேவனை யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தேவன் யாரும் இடத்துலையும் போயிட்டு நான் தான் தேவன் என்ன செய்யறதில்லை, காண்பிக்கிறதில்லை, ஆனால் அவர் வெளிப்படுத்தப்பட வேண்டும். எனவேதான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு பைபிளில் படிக்கிறோம். அப்போ பிள்ளைகள் வழியாகத்தான் தேவன் இருப்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். தேவனுடைய மகிமை, ஹவ் இட் மஸ்ட் பி ரிவீல்டு, பிள்ளைகள் வழியாகத்தான். அப்போ இந்த ரியலைசேஷன் நமக்கு வேணும், நான் என்ன ஆண்டவர் பிள்ளையாக தெரிஞ்சிருக்கிறாரு, நான் அவருடைய திட்டத்துக்கு நுழைந்ததுனால ஐ ஹவ் பிகம் ஹிஸ் சன் ஆர் டாட்டர், நான் பிள்ளையாக மாறி இருக்கிறேன். அப்போ நான் இன்றைக்கி என்ன கேட்கணும், இப்படி சொல்லி கொடுத்தனால நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து கேட்குறதில்ல, நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் ஒரு பிள்ளைக்கு என்ன வேணும், ஆண்டவரே நான் வானத்தையும் பூமியும் படைத்த பரிசுத்தராகி உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன், உம்முடைய நாமும் என் வழியாக ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அவ மகிமை அடையக்கூடாது, என் தந்தை யார் என்கிற அடிப்படையில் வாழ வேண்டும், என் வழியாக உமக்கு கிடைக்க வேண்டிய மகிமை கிடைக்க வேணும். இப்போ ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான், ஒரு பொண்ணு தப்பு பண்ணிச்சுன்னா முதலாவது யாரை நினைக்கிறாங்க பப்ளிக்கில் உள்ளவங்க, வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, நல்லா தான் வளர்த்துருப்பாங்க, நல்லா வளர்த்துருப்பாங்க, ஆனால் அந்த அவ்விதமாக வளர்க்கப்பட்ட பிள்ளைகளை குறைபாடை பார்த்த உடனே என்ன புள்ள வளர்த்து வச்சுருக்குறாங்க, புள்ள வளர்த்து வச்சு லட்சணத்தை பாருப்பாங்க இல்லை. அப்போ முதலாவது இவன் செஞ்ச தப்புக்கு கிடைக்கிற அவமரியாதை யாருக்கு போய் சேருது, நீ என்னடா ஒரு என்னடா இப்படி இருக்கிற, நீல ஒரு நல்ல பிள்ளையாடா அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு, உன் அப்பன் சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள தான் டைரெக்டாக பிடிக்கிறாங்க, அப்படி தானே. அப்போது தேவனுக்கு பிள்ளைன்னு நம்ம சொல்கிறோம், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்முடைய கேரக்டர் சரியில்லைன்னா, நம்முடைய சுபாவம் சரியில்லைன்னா, சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, உலக மனுஷனாக ரைட்டு, ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன், ஐ எம் த சன் ஆஃப் காட், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பிள்ளைக்குரிய சுபாவம் இல்லைன்னு சொன்னால் டைரெக்டாக யாருக்கு அவமுகமாக போய் சேரும், டிஸானர் யாருக்கு போய் சேரும், தேவனுக்கு. அப்போ நான் என்ன கேட்கணும், ஆண்டவரே உமக்கு கனம் ஏற்படும் விதமாக என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு எனக்கு என்ன தேவையோ அதை தாரும். முதலாவது உம்முடைய நாம என் வாழ்வின் வழியாக ஒருபோது தூஷிக்கப்படக்கூடாது, அதை யாரும் என்ன செய்ய அவமரியாதை செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையானதை தாரும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாக கேளாதெல்லாம் என்ன செய்யும். நான்லாம் ஒரு காலத்தில் வந்து ஜெபம் பண்ணுற வேலை பட்டியல் போட்டு கேட்பேன், நான் துவக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் மிகப்பெரிய கடனாளியாக இருந்தேன், பாவியாக இருந்தது மட்டுமல்ல பாவியாக இருந்த காலத்தில் பெரிய கடனாளியாகவும் மாறினேன். நான் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து பல மாதங்களை தங்கி மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணேன். எப்படி தெரியுமா? ஒவ்வொருடைய பேரை எழுதி வச்சு யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அதை ஒரு முறை இரண்டு முறை இல்லை பல முறை சொல்லி சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் அதுக்கு மணிக்கணக்கில் சில ஒவ்வொருடைய பட்டியலும் அவர் எந்த ஊருக்காரர் எவ்வளோ கொடுத்தார் அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும் எல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அது மாதிரி எங்கள் குடும்பத்தில் என்ன நடக்கணும், என் சகோதரர்கள் சகோதரிக்கு என்ன நடக்கணும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நடக்கணும், எங்கள் அப்பா இறந்துட்டார் சின்ன வயசுலயே, எங்கள் அம்மா இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் பட்டியல் போட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே பெரிதாக ஒன்று நான் என்ன செய்யலை, சாதிக்கலை. ஆனால் இப்போ எல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாடி நின்று, நான் இப்போ நிறையெல்லாம் கேட்குறது இல்லைங்க. நான் ஆண்டுடைய சமூகத்தில் பெரும்பாலும் கேட்குறதும் பெறுகிறதும் இந்த ஜெவ இந்த தேவ வார்த்தைகள் தான். நான் அதை தான் உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்குறேன். என்னுடைய ஜெபங்களெல்லாம் இப்போ எப்படி மாறிவிட்டது, பிரசங்கங்களாக மாறிவிட்டது. அப்படி ஆண்டவர் போய் பிரசங்கம் பண்ணணுன்னு நினச்சி நினைக்க போகிறீங்க? இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை பெறுகிறதில் மட்டும்தான். கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்கிறேன், நிறைய காரியம் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் பெரும்பாலும் பிரேயர்னால விண்ணப்பங்கள் ஏற இடத்துல தான் எங்கிற நிலை போயிடுச்சு. ஆனால் என்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்காமல் இருக்கிறாரா? நான் கேட்டு கேட்டால் சாப்பிட்றேன், கேட்டு கேட்டால் உடுக்கிறேன், கேட்டு கேட்டால் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன், கேட்டு கேட்டால் வாகனத்தில் போயிட்டுருக்கிறேன், பெட்ரோல் விலை எவ்வளோ ஏறினாலும் கவலைப்படாமல் ஓட்டிகிட்ருக்குறேன். ஒரு நாள் கூட பார்த்தல என் வண்டி எவ்வளோ இத்தனை கிலோமீட்டர் கொடுக்குன்னு. அதுக்காக நீங்கள் எல்லோரும் அந்த மாதிரி இருக்காதிங்க. என்கிட்ட கேட்பாங்க தெரியல வந்து, சார் இந்த வண்டி மைலேஜ் எவ்வளோ கொடுக்கு சார்? மறந்துவிட்டேன் சார். தெரிஞ்சால் தானே, என்றைக்காக ஒரு நாள் செக் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அது பாட்டில் வந்து ரிசர்வில் ஆகும், அந்த நேரத்தில் போய் என்ன செய்யறது? ரிசர்வ் ஆன பிறகு ஒரு நாள் ரெண்டு நாள் ஓட்டிக்கிட்டு அதுக்கு வழியில் நிற்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறது, போடுறது. அங்கே போய் அவன் ஊத்து ஊத்து பார்ப்பான் ஒரு நமக்கு லிட்டர் என்ன விலை இன்றைக்கின்னு. நமக்கு நேற்றுக்கு விலையும் தெரியாது, இன்றைக்கு விலையும் தெரியாது. இந்த இங்கே வந்தால் யாராவது ஸ்டாலின் பால் இருந்தால் உங்கள்கிட்ட என்ன பெட்ரோல் விலை என்னென்னு அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, சில காரியங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய ஜபங்களெல்லாம் இப்பொழுது எல்லாம் எனக்கு அதைத்தார் இதைத்தாரும் இல்லை, ஊழியத்தில் அப்படி தான். இப்போ பார்த்திங்கன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக கொடுக்கப்பட்ட செய்தியை குறித்து நான் ஒரு சில காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். வழக்கமாக நான் வந்து ஆண்டோட ஜெபம் பண்ண போகிற உடனே உள்ள பிரவேசித்த உடனே வார்த்தை சம்மந்தமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய நான் பேச வேண்டியிருக்கு, நிறைய எழுத வேண்டியிருக்குது. ஆனால் அன்றைக்கு அது இன்றைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. அன்றைக்கு வந்து வியாழக்கிழமை, லாஸ்ட் வீக்கு தேஸ்டே. அப்படின்னா புதன்கிழமை முடிஞ்சவுடனே நான் என்ன செய்வேன், சண்டைக்குள்ள வார்த்தை ஆண்டுகிட்ட கேட்பேன். வழக்கமாக அது சம்மந்தமாக சிந்திப்பேன், பேசுவேன், கொள்ளுவேன், நிறைய காலம் ஆண்டுகிட்ட கேட்பேன். ஆனால் அன்றைக்கு என்ன நடந்துச்சு சொன்னால், என்னுடைய 95% நேரமும் கேட்குறதுலையும் இல்லை சிந்திக்கிறதுலையும் இல்லை, அங்கலாய்ப்பிலே போயிடுச்சு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அங்கலாய்க்கலை, ரொம்ப ஒன்று ரெண்டு பாயிண்ட் அங்கலாய்ச்சிருக்கலாம். மற்றபடி எல்லாமே ஊழியம் மினிஸ்டர் ரிலேட்டட் தான் இருந்து, அது எல்லா நேரங்களும் செய்கிறதில்லை, எல்லா மாதங்களும் செய்கிறதில்லை. ஆனால் அன்னைக்கு வந்து ஒன்றரை மீன் ஒன்றாக எல்லாமே வந்து இப்படி இருக்கிறத ஆண்டவர், அப்படி இருக்கிறத ஆண்டவர், அப்படி செய்தே இப்படி செய்தே அன்றை அவிதமாக அவ்வளோ ஜெபம் பண்ணேன், அன்றைக்கி அவிதமாக எதிர்பார்த்தேன், அவ்வளோமா தரிசனம் கண்டேன் சொல்லி சொல்லி முழு நேரம் எதில் போயிடுச்சு, அங்கலாய்ப்பிலே போயிடுச்சு. அங்கலாய்க்கு ஆரம்பித்து அதிலே போயிடும், அதுவும் நல்லா தான் இருக்குது. அதுவும் ஒரு வழி நடத்தப்பட்ட அங்கலாய்க்கு, எனக்கு சும்மா போய்டும் அங்கலாய்க்கிறது இல்லை, அங்கலாய்ப்பு வரும். அதை சொல்ல சொல்லவும் ஒரு புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கோம். அன்றைக்கி அங்கலாய்ச்சி முடித்து பார்த்தா இன்னும் என்னுடைய டைம் முடிக்கிற 5 நிமிஷம் தான் இருக்குது. அடுத்த 5 நிமிடத்துக்குள்ளே அந்த இடத்துலருந்து நான் என்ன செய்யணும், கிளம்பி நான் வேறொரு வேலையை அவசியம் காலையில் போகணும். அதனால் இன்னும் 5 மினிட்ஸாக இருக்குது. ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் ஆக போகிற நேரத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் நின்று நான் சொல்கிறேன், ஆண்டவரே வழக்கமாக தேர்ஸ்டே வந்தாச்சுன்னு சொன்னால் சண்டே சம்மந்தமாக சிந்தித்து ஒரு வார்த்தையை வாங்கிக்கொண்டு அந்த வார்த்தை கொண்டு நான் வியாழக்கிழமை வாழ்வேன். ஆனால் இன்றைக்கி ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கல. உம்முடைய சமூகத்தில் அங்கலாய்க்கிறதையா, அதில் அவ்வளோ நேரம் போயிடுச்சே, நான் செய்தியை வாங்கலையே, வார்த்தையை வாங்கலையே, ஒரு சிந்தனையை வாங்கலையே, என் மனநிலையே சொல்கிறதுலே நேரம் போச்சே, இப்படி ஆகிவிட்டது. அது ஒரு அடிஷனலாக ஒரு அங்கலாய்ப்பு. ஆனால் அடுத்த 5 நிமிடத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதுதான் காட் இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல். புரிகிறதா? இவன் வழக்கமாக இந்த நேரத்தில் தான் கேட்டு கேட்டு கேட்டு பேசி பேசி வாங்குவானே, இன்றைக்கி ஒன்றும் பேசாமல் அவன் சோக கதையை சொல்லி முடிச்சுட்டானே அப்படின்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஓன்லி 5 மினிட்ஸ் தட் வாஸ் ரிமைனிங், அவ்வளோதான். அந்த 5 நிமிடத்துக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் போன சண்டே என்ன செய்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்க என்ன பிரசங்கம் பண்ணேன்னு? என்னது? வாக்குத்தத்தது அல்ல, வார்த்தை. அந்த செய்தி வழக்கமாக மணிக்கணக்காக சிந்திக்கப்பட வேண்டியதான, அன்றைக்கி 5 நிமிடம்தான். புரிகிறதா? அப்போ காட் நோஸ் அவர் ஹார்ட். இவன் ஏன் வழக்கமாக வார்த்தைகளை கேட்பான், இன்றைக்கி வந்து அவங்க அதையே சொல்லிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணலை, விட்டுறலை. அப்போ அறிகிறார், இவனுடைய வாழ்க்கை வந்து வார்த்தையில் ஓடுகிற வாழ்க்கை, இவனுடைய வேலை வந்து வார்த்தை கொடுக்குற வேலை. அப்போ ஆண்டவர் உண்மையில் வர அந்த வார்த்தை கொடுக்குற, எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், மேலானவைகளை தேடுகிற பொழுது கேட்காமலே ஆண்டவர் என்ன செய்கிறார், நிறைய காரியங்களை செய்கிறார். சாலோமன் வந்து கேட்ட ஒரு காரியம் ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய திட்டத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருந்தபடினாலே அவர் கொடுத்தார். கேளாதையும் கொடுத்தார். பிள்ளைகளாக வாழ்கிறோம், பிள்ளைகளுக்குரியவர்களை கேளுவோம். நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குது, இதெல்லாம் பிள்ளைகளுக்குரியதானா இல்லை கேட்போம். ஆண்டவரே, நான் ஒரு பிள்ளையை போல சிந்திக்கலை, பிள்ளையை போல நடக்கலை, பிள்ளையை போல பேசலை, பிள்ளையை போல வாழலை, நான் பிள்ளையை போல வாழ்வு உதவி செய்யும் கேட்டு பாருங்கள். அங்குதான் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் கேட்காமலே வரும். என் பிள்ளை இவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்குறானே, அப்போ அவனுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்காதிருக்கிறது எப்படி இல்லையா? உங்கள் பிள்ளை வந்து படிக்கிற சம்மந்தமாக, நல்ல மார்க் வாங்குகிற சம்மந்தமாகவே ரொம்ப சிந்தனை பண்ணி அது ரிலேட்டடாகவும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அவனுக்கு சட்டை சாப்பாடு இதை பற்றியெல்லாம் அவன் கேட்கணுமா? நீங்களே விரும்பி என்ன பண்ணுவீங்க? வாழ்ந்த வந்து செய்வீங்க. ஆம், மேலானவைகளை கேட்போம். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் மகிமைப்படுவது சம்பந்தமான காரியங்களை நீங்கள் கேட்டு பார்ப்போம். அப்பொழுது நிச்சயமாக கேட்காமல் என்ன வரும்? ஆசீர்வாதங்கள் வரும். அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது ஈசாக்குடைய வாழ்க்கையில், ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 26 மத்தேயுவின் ஆதியாகமம் 26:13 வாசியுங்கள். 26:13,
1: அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான.
0: அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவரான. ஒரு பெரிய பஞ்சம் அந்த நாட்டில் வந்து, அந்த பஞ்சத்தினுடைய பின் சூழலில் அவன் விதை விதைத்து அது அவனுக்கு நூறத்தனையாக பலன் வந்து இப்போ என்ன எந்த விதமாகி மாறியிருக்கிறான், தோக்கம் எப்படி இருக்கிறது? அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாயிட்டான். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கினான் நமக்கு ஏதாவது தகவல் இருக்கா? கெஞ்சி கெஞ்சி மன்றாடியா, இல்லை கிளைம் பண்ணி கிளைம் பண்ணியா, இல்லை பெரிய விசுவாசமா? இல்லை. அந்த கீ எங்கே இருக்குது தெரியுமா? ஆதியாகமம் 26 அத்தியாயத்தினுடைய 3 வசனத்தை வாசிக்கலாம்.
1: பண்ணு, நான் உன்னுடைய ஆசீர்வதி, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாம்
0: வீட்டு
1: ஆணையை நிறைவேற்றுவேன்.
0: நீ இங்கே தங்கீர். ஏன்னா நாட்டில் பஞ்சம் இருக்கிறதுனால அவன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து செல்ஃப் சர்வைவலுக்காக என்ன பண்ணுறான், வேறு இடத்துக்கு போகிற பிளான் பண்ணுறான். இவங்க அப்பா காலத்துலேயும் அப்படி தான் நடந்தது. ஆனால் அப்பா காலத்தில் நடந்து பெரிய அவதிப்பட்டார். ஆனால் மகன் காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்வார், வேண்டாம், நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான், இந்த இடத்த விட்டு நீ போகாத, நான் உன்னை எங்கே இருக்க சொல்ல அங்கே இரு. ஐயோ, பஞ்ச நாடுது, மழை பெய்யல, விளைச்சல் இல்லை, விவசாயம் இல்லை, ஆடு மாடுக்கு தண்ணி கொடுக்க முடியாது, எனக்கு வேலைக்காரர்களுக்கு சாப்பாடு கிடையாது, இந்த இடத்துல எப்படி இருக்கிறது? தேவனுடைய திட்டம் அந்த இடத்துல நிறைவேறும். அதற்காக தான் ஆண்டவர் அங்கே கொண்டு வந்திருக்கிறார் ஆபிரகாமை. தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற இடத்துல என்ன இல்லை? தண்ணீர் இல்லை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை, ஆடு மாடு மேய்க்க முடியாது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? பி ஹியர், ஐ வில் பிளஸ் யூ. தேவ திட்டம் நிறைவேறுகிற இடத்துல மனிதனுக்கு தேவையானவள் இல்லை, பஞ்சம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யூ மஸ்ட் பி ஹியர், இங்கே தான் இருக்கணும். அந்த வார்த்தை அவன் ஆனர் பண்ணி என்ன செய்தான், ஐயோ இங்கே பஞ்சமாக இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, ஆடு மேய்க்கிறது எப்படி, மாடு மேய்க்கிறது எப்படி, வேலைக்காரங்களை எப்படி இது பண்ணுறது, ஒன்று யோசிக்காமல் ஆண்டவருக்கு ஹி ஒபைடு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிவின் ஆவி அவனுக்குள் இருந்தபடினாலே அவன் ஐஸ்வர்யவனாகிறான், மேலும் மேலும் விருத்தி அடைகிறான், மகா பெரியவனாகிறான். இதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கினதில்லை, ஆண்டவர் வந்து தேடி தேடி கொடுத்தது. அல்லேலூயா. எதனுடைய விளைவு? கீழ்ப்படுகிற ஒரு மனநிலை. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, கீழ்ப்படுகிற ஒரு மனநிலை. புதிய ஏற்பாட்டிலும் நாம் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். அவருடைய ஐக்கியத்தில் வாழணும், அதுதான் மிகப்பெரிய கீழ்ப்படிவு. அவருடைய பிரசன்னத்தில் வாழணும், அவருடைய கிருபை சார்ந்து வாழணும், அவரை விசுவாசித்து வாழணும். அவர் கொடுத்துருக்கிற ஆலோசனைகளுக்கு நாம் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுத்து அப்படி கீழ்ப்படுகிற பொழுது அந்த கீழ்ப்படிதனுடைய செயலுடைய விளைவாக ஏனால் எதற்கு கீழ்ப்படிந்தான்? ஸோ தட் காட்ஸ் பிளான் வில் பி ஃபுல்ஃபில்ட். ஆபிரகாமுடைய அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு ஆபிரகாம் போகிறார்? தன்னுடைய மகனை பலியிடுன்னு சொன்னால் கூட தேவ திட்டத்தை ஏற்றுக்கொண்டபடினால அதையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒபேயிங் அந்த ஒரு ஸ்பிரிட் அவர்கிட்ட இருந்தது. அதனால தான் தேவன் அவனையும் விசேஷமாக கனப்படுத்தினார். இப்போ ஈசாக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கேட்டு கேட்டு வாங்கப்பட்டவைகள் அல்ல, ஆண்டவர் விரும்பி விரும்பி கொடுத்தவைகள். அல்லேலூயா. அப்போ கேட்டு வாங்குகிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, கேளாமலும் ஆசீர்வாதங்கள் வருகிறது. அடிப்படை என்ன? கீழ்ப்படிவு. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கீழ்ப்படி உண்மையானதாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் கேட்காமலே நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கேட்டால் தான் கிடைக்கும். நமக்கு நிறைய விஷயம் கேட்கவே தெரியல, கேட்கணுங்கிறதும் தெரியல. கொஞ்சம் நாள் போன போகிறதா யோசிக்க, ஐயோ இதெல்லாம் கேட்காம விட்டோமே. இல்லை, பிரச்சனை இல்லை. நீ கீழ்ப்படிவதற்கு மட்டும் தவறிவிடாதே. கீழ்ப்படிவதற்கு தவறாவிட்டால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க தவறமாட்டார். அல்லேலூயா. இப்போது 28 மத்தேயு உபாகமத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் உனக்கு இன்றைக்கு கொடுக்கிற கட்டளைகளை, கற்பனைகளை, பிரமாணங்களை, நீதிமுறைகளை, நியாய நெறிமுறைகள் எல்லாம் நீ செல்லுகிற தேசத்தில் போய் கவனமாக கடைபிடிச்சேன்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டால் வரணும்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க, அதான் பாயிண்ட்டு. நான் உனக்கு கொடுக்கிற அந்த வார்த்தையை நீ வந்து கவனமாக பின்பற்றினா, இதுக்கு மேல் ஒரு 14 ஆசீர்வாதம் நீ கேட்காமலே வரும். ஆண்டவர் என்ன சொல்ல, நீ செல்லுகிற தேசத்தில் போய் நான் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளின் படி நீ வாழ்ந்து இவைகளெல்லாம் கேட்டால் தருவேன்னு சொல்லலை. கேட்டால் கேட்காமலே இதெல்லாம் வந்துடுங்க. அப்படி தானே, ஒரு முதலாளிட்ட வேலைக்கு சேர்றோம், அவர் வந்து என்ன மாதிரி வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஒரு சம்பளத்தை சொல்கிறார் இல்லையா. இப்போ அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு நாளும், முதலாளி நீங்கள் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி 1 வந்து எனக்கு சம்பளத்தை கொடுப்பீராக. கேட்கணுமா? ஒரு வாரம் ஆச்சு, முதலாளிட்ட வரான், ஐயா நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தை மறந்துடாதீங்க. அப்புறம் 15 ஆச்சு, முதலாளி நீங்கள் ஒரு சொன்ன வாக்குத்தத்தை மறந்துட போகிறீங்க, இன்னும் 15 தான் மிச்சம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு வாரமும் சொன்னால் அந்த முதலாளி என்ன பண்ணுவார், இவனை முதலாவது வேலையை விட்டு தூக்கு, இவன் சரி கிடையாது. அவனுக்கு ஒரு வேலையை சொல்லி அந்த வேலையை செஞ்சால் இவ்வளோ சம்பளம்னு சொல்லியிருக்கேன், அவன் சும்மா சும்மா வந்து என்ன பண்ணுறான், முதலாளி சொல்லியிருக்கிறீரே, இவ்விதமாக சொல்லியிருக்கிறீரே அப்படி சொல்லி தொல்லை தாங்க முடியலப்பா, இவனை முதலாக தூக்குங்கப்பா. செய்வாரா செய்யலையா? உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லையா? இன்றைய கிறிஸ்தவ மக்கள் மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, வீட்டு முழுக்க என்ன தொங்க விட்டுருக்குறாங்க? நல்லா உட்காருங்க, என்ன தொங்க விட்டுருக்காங்க? வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? வாக்குத்தத்தை பிடிச்சி தொங்கணும். பாஸ்டர் அட்டையை கொடுப்பாரு, அட்டையை தொங்க விட்டு நாம் அதை பிடிச்சி தொங்கணும். இன்னைக்கு அப்படி தானே சொல்லிக் கொடுக்குறோம், வேதாகமத்திலே ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் உண்டு, அவைகளை எல்லாம் நீங்கள் உரிமையோடு என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். நீங்கள் கேட்காதனால உங்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வாக்குத்தத்து எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி அது மேலே புக்கே அடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாம் கேட்டு கேட்டோம். நான் சொல்கிறேன், வாக்குத்தத்தை எதுக்குங்க நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க? ஏ, வாக்குத்தத்தை எதுக்கு ஆண்டவர் கொடுத்தார்? இந்த வாக்கு தத்துவங்களை எல்லாம் நீ நினைவு கூர்ந்து அதை நீ என்னதில் உரிமை கொண்டான ஒன்று தருவேன்னா. முதலாளி அப்படியே சொன்னான், இந்த வேலையை செஞ்சால் உனக்கு சம்பளப்பா, இந்த சேலரி அப்படி தானே சொன்னார். நீ எந்த அளவுக்கு நான் சொன்ன வார்த்தை கேட்டு 30 என்னை நினைவுபடுத்துகிறாயோ அந்த அளவுக்கு. கவனிக்கிறீங்களா? இப்போது 28 மத்தியத்தில் என்ன சொன்ன, இந்த வார்த்தைகளின்படி, இந்த கற்பனையின்படி நடந்தால் இதெல்லாம் செய்வோம்ப்பா. அப்போ நீ அந்த வார்த்தைப்படி நடந்தால் விசுவாசிக்கணும், இதெல்லாம் உனக்கு வரணும். நீ என்ன பண்ணுற, அந்த முதல் 2 விட்டாச்சு. கொடுக்கப்பட ஆண்டவரே, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதி சொன்னீரே, பரவாயில்ல ஆண்டவரே. போகையில் ஆசீர்வதிக்காம தான் பரவாயில்லப்பா, திரும்பி வரவில்லையே அதை ஆசீர்வதி. ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில் சொன்னீர் ஆண்டவரே, பிரச்சனை எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து நிற்கிறான், அவனுக்காக என்னை காப்பாற்று ஆண்டவர். நீயோ கடன் கொடுப்பாய், வாங்காதிருப்பாய்னு சொன்னீரே, நான் ஊர்பட்ட கடன் வாங்கி போட்டிருக்கிறேனே. நான் கடன் வாங்கி, எங்கள் அக்காவை கூட வச்சு வாங்கி, எங்களுடைய அண்ணனை வச்சு வாங்கி, அவங்க நிலத்தை வச்சு வாங்கி, அவங்க நகையை வச்சு வாங்கி, எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கிறேன். வசனம் சொல்லுகிறதையா, நீயோ நீ ஏன் கடன் வாங்கின? அந்த முதல் 2 விட்டதுனால இல்லையா? ஆண்டவுடைய வார்த்தையின்படி செயல்பட்டால் அதனுடைய விளைவாக நமக்கு நல்ல நன்மைகள் உண்டு என்கிற விசுவாசம் செயல்பட கடன் வாங்க வேண்டிய வேலையை வந்திருக்காது. இப்போ அந்த 2 விட்டுவிட்டு கடனெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இப்போ எங்கே தொங்கிட்டுருக்குறோம்? வசனத்தை அண்டல் பண்ணி, எல்லோ கலரில் ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணி எத்தனை முறை அண்டல் பண்ணுறது? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், சூத்திரம் ஆண்டவர், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்புறம் என்ன சொல்கிறது? இப்போ சொல்லிக் கொடுக்குறான், நீ என்ன பண்ணணும்னா, கடனாளியாக இருக்கிறியா? கடனாளி கடனாளி சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம், சாகிறது வரைக்கும் நீ யாராக இருப்ப? கடனாளியாகவே இருப்பாய். நீ என்ன பண்ணு, நான் யார்கிட்ட கடன் வாங்கவும் இல்லை, நான் யாருக்கும் திருப்பி கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஆமாம், நான் கடனாளி இல்லையே. கடன் கொடுத்துட்டு வாங்க வரணும், அவங்ககிட்ட சொல்லணும், விசுவாச அறிக்கை செய்யணும். எப்படி? நான் கடனாளி இல்லை, நான் கடனாளி இல்லை, இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன். அவன் உன்னையும் திட்டி அவரையும் திட்டுவான், ஒன்னால் அவருக்கும் திட்டு. அருமையானவர்களே, வேத வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டிய விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு போதகரெல்லாம் வாக்குத்தத்தங்களை தான் நினைக்கூறதுக்கு ஜபிக்க சொல்கிறாங்க. நினைக்கூற வேண்டியது அது தான் போன வாரம் பார்த்தோம். என்னது வார்த்தை? நீ வார்த்தையின்படி செயல்படுகிற பொழுது வாக்குத்தத்தங்களை தனியாக நினைக்கூற வேண்டிய தேவை என்றால் வார்த்தையினுடைய நிறைவேறுதால் வாக்குத்தத்தம் என்று வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறதில் அல்ல. இன்றைக்கி மாதம் பிறந்த உடனே நமக்கு என்ன கொடுக்குறாங்க? வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. வீடு முழுதும் வாக்குத்தத்த அட்டை, பைபிளை திறந்தால் வாக்குத்தத்தம். அப்போ நாம் வந்து ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி வாழ்ந்தால் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்காரோ அந்த செய்வேன்னு சொன்னதே கேட்டிருக்கிறோம். நான் என்ன அர்த்தம்? ஆண்டவரை உண்மையற்றவர்னு சொல்கிறோம். அப்படி தானே? ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்குத்தத்தின்படி செயல்படவில்லைன்னு சொல்ல என்ன அர்த்தம்? நான் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்தேனே, உம்முடைய வசனத்தின்படி வாழ்ந்தேனே. அப்படி கேட்கணும் இல்லையா? வசன வாக்குத்தத்தை மட்டும் வைத்து கொண்டு கெஞ்சுவதல்ல, ஆண்டவரே எவ்வளோ உண்மை உத்தமமாக வாழ்ந்தேன். இசைக்கு அப்படி தானே கேட்டான்ல, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமாக நடந்திருப்பதை நினைத்து பாடுறோம். இன்னும் இத்த மாதிரி சொல்கிற எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க? பாவியிலும் பாவி ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாத பாவி, உங்களுடைய வாக்கு தத்தங்களின்படி இறங்குவீராக. அப்படி தானே கேட்குறோம். ஏண்டா போதனைகள் அவிதமாக தான் இருக்கிறது? போதனை இதைத்தான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ திட்டத்துக்கு உட்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் கேட்காமலே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா, நன்மை வரும். ஒன்றும் குறைவிட்டு போகாது. சீடர்கள் கீழ்ப்படிந்து சென்ற பொழுது குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் கேட்டான், நான் உங்களிடத்துல சொல்லி உங்களை அனுப்புகிற பொழுது ஒன்றுமில்லாமல் புறப்பட்டு போகலன்னு சொன்னபொழுது நீங்கள் புறப்பட்டு போனீங்க, உங்களுக்கு ஏதாவது குறைவுப்பட்டதா? அவங்க என்ன சொன்னாங்க? ஏகப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா சொன்னாங்க, இல்லை, ஆல் அவர் நீட்ஸ் வேர் மெட், எங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது. ஆம், அருமையானுடைய கீழ்ப்படிதலின் ஆவி நமக்கு இருக்கிறதா? தேவ வசனங்களுக்கு, தேவ வார்த்தைக்கு, தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவர்களுக்கு கீழ்ப்படுகிற தன்மை இருந்தால் கேட்காமலும் கிடைக்கும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது எத்தனை பார்த்துட்டோம்? மூன்று பார்த்துட்டோமா? சரி, நான்காவது, அத்துடன் முடித்து விடுவோம். நான்காவதாக பார்க்கும் பொழுது கேட்காமலே கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி ஆண்டவர் நமக்கு ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கார். உங்கள் எல்லோருக்கும் நான் சொன்ன உடனே விளங்கும்னு நினைக்கிறேன். கேட்காமலே கிடைக்கிற ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? உங்களை குறித்து நான் கொண்டிருக்கிற பெரிய ஒரு எண்ணத்தை, ஆ பரவாயில்ல பிரதர், காட் பிளஸ் யூ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட அப்பொழுது இவெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ தேட வேண்டியதை தேடுப்பா, உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கொடுக்குறேங்கிறார். அப்படி தானே? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? தேட வேண்டியதை தேட மாட்டோம். நமக்கு என்னென்ன வேணுங்கிற ஃபீல் பண்ணுறோமோ அதைத்தான் என்ன சரி தேடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆலோசனைகளின் அடிப்படையிலே வாழ்க்கை அமைத்து கொள்ளுதல், தேவனுடைய வழி நடத்துதலின்படி வாழ்க்கை அமைத்து கொள்ளுதல், தேவனுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல், தேவனுடைய ஆளுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் தேவ ராஜ்யம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆளுகையை நான் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவரால் வழிநடத்தப்படுதல் தேடுகிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இவை உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கூட கொடுக்கிறார். புரிகிறதா? அது தனியாக போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. அநேக வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மிஷன் ஸ்டீல ராயல் எம்போரின்னு ஒரு கடை இருக்குது, எல்லோருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது பார்த்திங்கன்னா நான் சில பொருட்கள் வாங்கினேன். வாங்கிட்டு அந்த இந்த காலத்தில் ஏகப்பட்ட போய் எங்கள் வீட்டில் இருக்குது. அந்த காலத்தில் வந்து சில பொருட்களை வாங்கிட்டு ஒரு பையில் போட்டு கொடுத்தாங்க. எனக்கு ஒரு பை தேவைப்பட்டது, ஏன்னா நான் அடுத்தது இன்னொரு இடத்துல போய் ஒரு பொருள் வாங்கணும். அப்போ வந்து இப்போ என்னுடைய வெஹிக்கிளில் எப்போ பார்த்தா ரெண்டு பை இருக்கும், யாரோ பை தேட நானே எடுத்து கொடுத்துருவேன். இந்த போர்ட் ஏரியா ஹார்பரெல்லாம் போகிறவெல்லாம் அநேகர் வந்து எங்கேயோ பை கீழே கிடக்குதான்னு தேடி இருப்பேன் மீன் வாங்குறதுக்கு. அந்த மாதிரி ரொம்ப நெருக்கடியில் யாராக இருந்தால் நானே கூப்பிட்டு ஒரு பை கொடுப்பேன் சில நேரத்தில். அப்புறம் நீங்கள் நினச்சிட உடலாக டெய்லி நான் பை கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு சிலவெல்லாம் அவங்க தேடி எடுக்கட்டும்னு விட்டுருவேன். அப்போ அந்த ஆள் வந்து நான் அந்த கடையில் துணி வாங்கினேங்க, கொஞ்சம் துணி வாங்கிட்டு ஒரு பையில் போட்டு கொடுத்தாரு. அப்போ எனக்கு வேறு சில பொருள் வாங்கினேன், ஒரு பை கொடுக்க சார்னு கேட்டேன். எனக்கு பையெல்லாம் எக்ஸ்ட்ரா இல்லை அப்படின்ட்டான். ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன், கோபுரத்தில் காசு தரேன் சார், எனக்கு அது அது ஃப்ரீக்காக கேட்கல, தேவைக்காக கேட்டேன். அவன் சொல்ல, இல்லை நாங்கள் பை எக்ஸ்ட்ரா கொடுக்குறதில்ல அப்படின்னு. நான் சொன்னேன், இதுக்கு எவ்வளோ காசு வேணும் தந்துடுறேன், இல்லைங்க நாங்கள் பை வியாபாரம் பண்ணலை அப்படின்ட்டார். துணி வியாபாரம் பண்ணுறோம், அதை போட்டு கொடுக்குறது தான் பையன்றி, இங்கே வந்து நாங்கள் அந்த ப்ரொசீஜர் என்ன செய்யறதில்ல ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் பையில் கொடுக்க முடியாது. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு சின்ன ஒரு பைக்கு போய் கடையில் கேட்டு கடையில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன, அவங்க பை விற்கிற கடை இல்லை, அவங்க துணி விற்கிற கடை. அந்த துணியை வாங்கினா என்ன செய்வாங்க? அப்போ இதான் சிஸ்டம். நான் துணியை வாங்கினா எனக்கு பை இலவசம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஒரு பையை கேட்டிருக்கேன். ஆண்டவர்கிட்ட இதாங்க சிஸ்டம். நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம்ல, தோசை வாங்கினா சாம்பார் கிடைக்கும்ல? ஆமாம். நான் அநேக வருஷத்துக்கு முன்னாடி மும்பை போயிருந்தவர்கள், எனக்கு பிலிப்போஸ்னு ஒரு நண்பர் இருந்தார். அந்த காலத்தில் அந்த சர்ச்சிகேட் பக்கத்தில் ஒரு கேன்டீனில் போய் சாப்பிட போனோம். சாப்பிட போனவுடனே சப்பாத்தி கொடுத்தாங்க. சப்பாத்தி கொடுத்த உடனே அவன் சப்பாத்திக்கு அந்த கேன்டீனில் வந்து மற்றெல்லாம் சைட் டிஷ் ஆர்டர் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த கேன்டீனில் வந்து சப்பாத்திக்கு அந்த சப்ஜியெல்லாம் கொடுப்பாங்க. இது அவருக்கு தெரியல, எனக்கு தெரியும். இவர் அந்த சரோட்டை கிச்ச, அரே டாலங்கிலி குச்சி தேதோ, டாலங்கிலி குச்சி தேதோ அப்படின்னா இவர் கேட்காமலே அவன் ரெடி பண்ணி கொண்டு வருவான். இவர் பிச்சைக்காரர் போல எடுத்துறா, டாலங்கிலி குச்சி தேதோ பாய், அதை ஊத்துறது கொஞ்சம். அவன் வந்து இவர் கேட்டதோட என்ன செய்கிறான், இல்லை குச்சி தேதோ பாய், அதை ஊத்துறது கொஞ்சம். அவன் வந்து இவர் கேட்டதோட என்ன செய்கிறான், சால்னா குச்சி சாம்பாருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை. ஆனால் நாம் கடையில் போய் இந்த சோம்புரை சாம்பார் கொடுப்பா, ஏன்னா சாம்பார் இலவசம் தானே. இல்லை, இட்லி தோசை வாங்கினா தான் கிடைக்கும். அருமையானவர்களே, முதலாவது எதை தேடணுமோ அதை தேடிவிட்டால் பிற காரியங்கள் நம்மை தேடி வரும். இந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம வரணும். தேவ ஆளுகையை நம்ம தேடணும், தேவ ஆலோசனையை தேடணும், தேவருக்கு பிரியமான தேடணும். அந்த ஆளுகையை தேடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்து கொடுக்குறாரு. ஆனால் இதில் வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னு கூட சொல்ல மாட்டேன். இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, என்னன்னு சொன்னால், நமக்கு நிறைய நன்மைகள் வராமல் இருப்பதற்கே காரணம் என்னவென்றால், தேவ ஆளுகையின் மூலமாக வருகிற அந்த ஆசீர்வாதங்களை நம்ம ஆளுகையின் மூலமாக தேடலை, ஜபத்தின் மூலமாக தேடுறோம். ஆண்டவர் ஆளுகை செய்தால்தான் அந்த ஆசீர்வாதம் வரும்னு ஆண்டவர் வந்து அந்த ஒரு சிஸ்டத்தை என்ன பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கிறார். நான் என்ன பண்ணுறேன்னா, உபவாசத்தின் மூலமாக பெற விரும்புகிறேன், ஜபத்தின் மூலமாக பெற விரும்புகிறேன், விசுவாசத்தின் மூலமாக பெற விரும்புகிறேன். அது எதில் வருகிறது ஆசீர்வாதம்? இதில் வருகிறது, ஆளுகையின் மூலமாக, ஆண்டவருடைய ஆலோசனைப்படி வாழ்வதன் மூலமாக. அப்போ தேவன் என்னை ஆளுகும் பொழுது அந்த ஆளுகின்ற செயலே எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடுது. அதனால் ஆண்டவர் வந்து பரவாயில்ல, இவன் என்னுடைய ஆலோசனை கேட்குறான், என்னுடைய கட்டுப்பாட்டில் ஏற்றுக்கொள்கிறான். அதனால் ஏஞ்சல்கிட்ட சொல்லி இவனுக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் ஆசீர்வாதம். ஏன் இவன் சொன்னபடியெல்லாம் என்ன செய்கிறான், செய்கிறான். இல்லைங்க, அந்த முறை அப்படி கிடையாது, புரிஞ்சிங்க. ஆளுகை இல்லாதனால தான் சில நன்மை வரலை. நான் ஆளுகையை ஏற்றுக்கொள்கிற பொழுது, அரசாட்சி ஏற்றுக்கொள்கிற பொழுது, ஆலோசனை ஏற்றுக்கொள்கிற பொழுது, வழிநடத்தலை ஏற்றுக்கொள்கிற பொழுது, அதனுடைய விளைவாக ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? நான் போய் உங்களுக்கு சொன்னேன், முதலாளிக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் பொருட்கள் வாங்கினா அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான், அந்த அவருடைய கடையில் உள்ள ஸ்டாஃப் என்ன பண்ணுவார், நல்ல பையில் எவ்வளோ அமௌண்ட்டு பொருள் வாங்கினா அதுக்கு அதில் பை போட்டு கொடுப்பேன். அதே மாதிரி தான் தேவ ஆளுகையே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், தேவ வழிநடத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் தனியாக எடுத்து கொடுக்க தேவையில்லை, ஆளுகையின் விளைவே ஆசீர்வாதம். அல்லேலூயா. எனவே தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தீர்க்க அப்பொழுது வேலாம் உங்களுக்கு கூட வந்துவிடும். எனவே எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கிறதில்ல, கேட்காமலே நிறைய வரும் நம்முடைய வாழ்க்கையில். ஒன்று, தேவ திட்டத்துக்குள் உட்பட்டால். ஆபிரகாம் கேட்டு கேட்டு வாங்கவில்லை, கேட்காமலே. இன்றைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்கு வர்றதுக்காக டெய்லி அதை விசுவாச அறிக்கை செய், விசுவாச அறிக்கை செய், சொல்லிக்கிட்டே இரு, இரவும் பகல் என்ன பண்ணி சொல்லிகிட்டே இரு. பயிற்சி கொடுக்குறாங்க, இல்லை. தேவ திட்டத்துக்குள் இருக்கும் பொழுது, பிள்ளைகளாக அழைத்த அந்த அழைப்பு ஏற்றுக்கொண்டு வாழுகிற பொழுது கேட்காமலும் நன்மைகள் வரும். இரண்டாவதாக, மேலானவைகள். சாலமனை போல ஆண்டவருடைய பார்வையில் எது பெஸ்ட், எது வந்து மேன்மையானது, அதை தேடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு கேளாத ஆசீர்வாதங்களை தருகிறார். மூன்றாவதாக, கீழ்ப்படிதலின் ஆவி, கீழ்ப்படிதல் அனுபவம், அது கேளக்காத ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. நான்காவதாக, தேவ ஆளுகைக்கு உட்பட்டு வாழுகிறது. இந்த நான்கு அனுபவங்களோடு நான் வாழுகிற பொழுது கேட்காமலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஐயோ, நான் கேட்க தவறுனதுனால தான் எனக்கு கிடைக்கல, விசுவாசிக்க தவறுனாலும் கிடைக்கல, ஜெபிக்க தவறுனாலும் கிடைக்கல. இல்லை, நான் தேவ திட்டத்துக்குள் இருக்கிறேன், தேவன் விரும்புகிறத கேட்குறேன், தேவ ஆளுகைக்குள்ளே இருக்கிறேன். நான் கேட்காமலே எனக்கு என்ன தேவை என்ற ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்கு அதை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். எனவே கேட்டு கேட்டு பெறுவது மட்டுமல்ல, கேட்காமலே பெறுகின்ற ஆசீர்வாத தகுதி நிலைக்கு செல்லும். கர்த்தனமோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் எங்களோடு பேசினுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தகப்பனாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கேட்கிறதுனால தான் பெறுகிறோம் என்பதல்ல, உம்முடைய திட்டத்தின்படியாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும் பொழுது கேட்காமலே உடைய வாழ்வில் ஏராள நன்மைகளை செய்கிறீர்கிற ஒரு நம்பிக்கைகளுக்கு கொடுத்தேன். உம்முடைய வாக்கு தத்தங்களையே நாங்கள் நினைகூர்ந்து நினைகூர்ந்து ஜெபிக்கிறதல்ல, அந்த வாக்குத்தங்கள் எதனால் நிறைவேறும் என்று சொன்னீரோ அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பொழுது எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி எங்களை சொன்னீராக அவங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆளுகை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது, உமக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நாங்கள் விளங்குகிற பொழுது, கேட்காமலே எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் கேட்க தவறினால் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோமோ, ஜெபிக்க தவறினால் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோமோ, விசுவாசிக்க தவறினால் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோம் என்ற அங்கலாய்த்த வேலைகள் உண்டு. ஆனால் உம்முடைய ஆளுகைக்கு உம்முடைய ஆண்டவரை உறவுக்குள்ளும் உம்முடைய திட்டத்துக்குள்ளும் இருக்கும் பொழுது கேட்காமலே எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறீர். நம்பிக்கை கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களை நடத்தும் தாங்கும், எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே.
2: Oh Father, thank you Lord. Oh, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

பரிசுத்தாவியே, உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

செய்த ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர்

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கிறது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு விரதம் விருந்தாகும். Fast becomes feast. வாசி

வேண்டிய வேத பகுதி யோனாவின் புத்தகம் 3 அத்தியாயம். 2 தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்து இருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாமலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனிதரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவன் நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இன்றைய மனப்பாட வசனம் ஏசாயா 38:5. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். I have heard your prayers, I have seen your tears. எஸ்தருக்கும் அவள் தோழிகளுக்கும் அரசனிடம் மன்றாட உபவாசம் ஓர் ஆயத்தமாயிருந்தது. ஓர் ராணியும் அவள் தோழிகளும் 3 நாட்கள் உபவாசித்ததை எண்ணி பாருங்களேன். நான் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளேன், நான் உயர் அதிகாரி, நான் எப்படி உபவாசிப்பது என்று நினைக்கிறீர்களோ? ஓர் அரசியே உபவாசித்தாள். அப்பொழுது கடவுள் அவளுக்கு அசாதாரணமான தைரியத்தை கொடுத்தார். நான் செத்தாலும் சாகிறேன் என்றாள். விரத நாட்கள் விருந்து நாட்களை பிறப்பித்தன. சாவதற்கும் துணிந்தவள் சாகவில்லை, ஆனால் அவள் மூலம் பலர் உயிர் பெற்றனர். அவள் கேட்டதற்கு அரசன் இறங்கினான். யூதருக்கு நம்பிக்கை ஒளியும் மகிழ்ச்சியும் அக்களிப்பும் மதிப்பும் உண்டாயிற்று. துயரப்படுவோர் பேறு பெற்றோர் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்றார் அல்லவோ இயேசு. மக்கள் மட்டுமல்ல, மிருகங்களும் உபவாசித்து கடவுளை நோக்கி கதரும்படி நினிவே நகர் மன்னன் கட்டளை பிறப்பித்தான். அவர்கள் செய்ததை கண்ட கடவுள் நியாய தீர்ப்பை அமுலாக்கவில்லை. நியாய தீர்ப்பையே மாற்ற வல்லது உபவாசம் என்றால் உபவாசத்துக்கு கடவுள் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார் என்று எண்ணி பாருங்கள். நமது நகர்கள் மீதும் நியாய தீர்ப்பு என்னும் கடவுளின் பட்டயம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. பாவம் தலைவிரித்தாடுகிறது. மனந்திரும்பி மண்டியிட்டு மன்றாடுவது ஒன்றே வழி, வேறு வழி இல்லை. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வேறுபாடு தெரியாதோரை அழிப்பதா ஆண்டவருக்கு பிரியம்? யோனாவின் புத்தகம் இறுதி வசனம் இப்படி முடிவடைகிறது. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்ற கேள்வியோடு அந்த புத்தகம் முடிகிறது. தங்கள் வாலிப நாட்களில் ஆன்மீக வாழ்வின் துவக்கத்தில் நன்கு உபவாசித்த பலர் நாளாவட்டத்தில், அதுவும் குறிப்பாக நடுவயது பருவத்தில், இந்த ஆன்மீக பயிற்சியில் சோர்ந்து விடுகின்றனர். அன்றுபோல் இன்று ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் அன்னாள் என்ற ஓர் விதவை
இரவும் பகலும் உபவாசித்து ஜபித்து கொண்டிருந்தாள் என்று லூக்கா 2:36-37 வாசிக்கிறோம். அவளுக்கு வயது என்ன தெரியுமா? 84 தான். உபவாசிக்க முடியாததற்கு சில உடல்நிலை காரணங்கள் இருக்கலாம், ஆனால் உபவாசமானது உணவை செரிக்கும் உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுத்து ஒரு வகையில் ஆரோக்கியத்தை கூட்டத்தான் செய்கிறது. ஏசாயா 58 உபவாசத்தை பற்றி விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் வெளும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டை சேர்ந்தவை என்று ஒருவேளை நாம் சொல்லிவிடலாம். ஆனால் மேலோட்டமாய் புதிய ஏற்பாட்டை படித்தாலே பக்தர்கள் தொடர்ந்து உபவாசத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவித்து வந்தனர் என்பது தெளிவாகும். எடுத்துக்காட்டாக 2 Corinthians 11:27 அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இந்த இடத்துல உபவாசம் என்பது பட்டினி அல்ல, ஏனென்றால் பசியிலும் தாகத்திலும் என்று சொல்லிவிட்டு அதுதான் பட்டினி. தானாகவே இவர் தன்னார்வமாகவே அநேக முறை உபவாசங்களிலே அவ்வளவு பிரச்சனைகள் நடுவிலும் அவர் உபவாச ஜபத்தை கைவிடவில்லை என்பது இங்கு தெளிவாகிறது. சொல்ல போனால் இந்த ஆதி பக்தர்களுக்கு உபவாசிக்காமல் இருக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வாரத்திற்கு ஒரு வேளையும் மாதத்திற்கு ஒரு நாளும் உபவாசம் இருந்து ஜபிப்பது நல்ல ஒழுங்கு. நீங்கள் உபவாசம் பண்ணினால் என்று இயேசு சொல்லவில்லை, நீங்கள் உபவாசம் பண்ணும்போது என்று இயேசு சொன்னார். அதிலிருந்து என்ன தெரிகிறது? உபவாசம் என்பது பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலம் என்றெல்லாம் கிடையாது, எல்லா காலத்துக்கும் உரிய ஜபத்திற்கு மெருகேற்றுகிற நம்முடைய சிந்தனா சக்திகள் நம்முடைய உடலின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிற ஒரு ஆன்மீக ஆயுதம். அதை கடவுள் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். உபவாசிப்போம். கிரமமாய் உபவாசிப்பவர்களுக்கு இதோ ஒரு திருவாக்கு, சகரியா 8:19 நாலாம் மாதத்தின் உபவாசமும் 5 உபவாசமும் 7 உபவாசமும் 10 உபவாசமும் மகிழ்ச்சியாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். அதைத்தான் இந்த நாள் தலைப்பிலே நான் வாசித்தேன், விரதம் விருந்தாகும். Fast becomes feast. உங்களுக்கென்று உபவாச ஜப வேளை என்று ஒன்று உண்டா? வாரத்திலே வேலை குறைவான ஒரு நாளை தெரிந்து கொண்டு ஒரு வேளை உணவையாவது நீங்கள் அகற்றி வைத்து கூடிய அளவிற்கு அந்த நாளிலே வேலைகளை குறைத்து கொண்டு ஜபத்திலும் தியானத்திலும் செலவிடுங்கள். இது உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை வளமுள்ளதாக மாற்றும். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற வறட்சி சீக்கிரம் உங்களை விட்டு ஓடிவிடும். உங்களுடைய சுக வாழ்வு, உங்களுடைய ஆன்மீக வாழ்வு, கர்த்தருடைய காரியங்களிலே உங்களுடைய கூர்மை, ஊழியத்திலே வல்லமை, பிசாசின் மேல் வல்லமை, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவை எல்லாவற்றிற்கும் உபவாசம் ஒரு ஊன்றுகோலாக உங்களுக்கு பயன்படும். உபவாசிக்க துவங்குங்கள். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். I have heard your prayers, I have seen your tears. எங்கள் மகாபெரிய தேவனே, உபவாசிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். 40 ராப்பகல் அவர் ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் இருந்து ஆவியானவரின் வல்லமையோடு வெளிவந்து பிசாசின் சதி திட்டங்களை முறியடித்து நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக, திருவசனத்தை தெளிவாகவும் அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் பிரசங்கிக்கிறவராக, ஊழியக்காரர்களை பயிற்றுவிக்கிறவராக, கர்த்தாவே இப்படி அந்த 3.5 அவர் எவ்வளவு காரியங்களை செய்து முடித்தார் ஆண்டவரே. ஆதி பக்தர்களிடத்தில் காணப்பட்ட இந்த ஒரு நல்ல பழக்கத்தை நாளாவட்டத்திலே ஆண்டவரே பெருந்திண்டியின் காரணமாக
நாங்கள் கைவிட்டு விட்டோமே, எங்களை மன்னியும். வாரத்தில் ஒரு நாளாவது, ஒரு வேளையாவது உணவை ஒதுக்கி வைத்துவிட்டு உம்முடைய முகத்தை தேட, உம்முடைய சமூகத்தை நாட, உம்முடைய வார்த்தையை தியானிக்க, தேசத்திற்காக புலம்ப, அழிந்து கொண்டிருக்கிற சமுதாயங்களுக்கு தடுத்து நிறுத்த திறப்பிலே நின்று கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நாடி வரவிருக்கிற பெரிய ஆபத்து, வரவிருக்கிற பெரிய நியாய தீர்ப்புக்கு எங்கள் சுற்றுப்புறங்களையும் எங்களுடைய சமுதாயங்களையும் நாங்கள் பாதுகாக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று எஸ்தரின் உபவாசத்தை கனமணின தேவனே, அன்று நினிவே மக்களின் உபவாசத்தை கனமணின தேவனே, அன்று இயேசு கிறிஸ்துவின் உபவாசத்தை கனமணின தேவனே, அன்று ஆதி பக்தர்கள் அப்போஸ்தலருடைய உபவாச ஜபங்களை கனமணின தேவனே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீரே, எங்களுக்கு உபவாசிக்கவும் கற்றுத்தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உபவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே வெறும் கடமையாக அல்ல, அது ஒரு களிப்பான அனுபவமாக மாறி ஒழுங்காக கிரமமாக நாங்கள் உபவாசித்து ஜெபித்து உம்மிடத்திலிருந்து வெற்றிகளையும் பதில்களையும் பெற்றுக்கொண்டு விரதங்கள் எல்லாம் விருந்துகளாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

அது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தெரு. தன்னுடைய ஒரு வயது குழந்தையோடு கூட அந்த தாய் தெருவில் விளையாடி கொண்டிருந்தாள். சரியாக நடக்க முடியாத அந்த குழந்தை தத்தி தத்தி நடந்து வருவதை பார்ப்பது மிக அழகாக இருந்தது. அங்கே வந்த முதியவர் ஒருவர் அந்த குழந்தையின் அழகான நடையை ரசித்துக் கொண்டு நின்றார். உற்சாகத்தோடு அப்படியும் இப்படியுமாக தத்தி சென்ற அந்த குழந்தையை திடீரென்று தடுமாறி கீழே விழுந்தது. குழந்தை கீழே விழுந்தவுடன் அதன் தாய் பதட்டத்தோடு ஓடிச் சென்ற அந்த குழந்தையை தூக்கிவிடப் போனாள். ஆனால் அவள் அப்படி செய்யாதபடி அந்த பெரியவர் ஓடிச் சென்று அவளை தடுத்து நிறுத்தினார். உங்கள் குழந்தை தானாகவே கைகளை ஊன்றி எழுந்து கொள்ளட்டும். இப்படி இளம் வயதிலேயே அந்த குழந்தை கீழே விழும்போதெல்லாம் நீங்கள் அதை தூக்கி விடுவீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு முறை அந்த குழந்தை கீழே விழும் பொழுதும் நீங்கள் வரும் வரை கீழே கிடந்து அழுது கொண்டுதான் இருக்கும். ஆனால் சிறு வயதிலேயே அதற்கு நீங்கள் தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்றால், கீழே விழும் குழந்தை தானாக எழுந்து மீண்டும் கைகளை ஊன்றி கால்களை ஊன்றி நடக்க நாம் அதை அனுமதிக்கும் பொழுது அந்த குழந்தையின் மனதில் நாம் எதையும் செய்யலாம் என்ற தன்னம்பிக்கை பிறக்கும். அது மட்டுமல்ல, ஒரு குழந்தை கீழே விழும்போதெல்லாம் அதை தூக்கிவிட்டால் பின்னாட்களில் அந்த குழந்தை ஒரு சிறு வேலையை கூட தனக்குத்தானே செய்யாமல் தண்ணீர் வேண்டுமென்றாலும் தாயை அழைப்பாள். இன்றும் பல இளைஞர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை இல்லை என்றால் படுத்துக்கொண்டே அதை எடுத்து வா இதை எடுத்து வா என்று மற்றவர்களை வேலை வாங்குகிறார்கள். வயது வந்த பின்னரும் எந்த வெளி வேலை செய்வதற்கும் அவர்களுக்கு யாராவது துணை செல்ல வேண்டியது இருக்கிறது. எனவே சிறு வயதிலேயே பிள்ளைகளை தன்னம்பிக்கையோட தங்கள் காரியங்களை தாங்களே செய்ய ஊக்கப்படுத்துவதுதான் சிறந்தது. தொட்டில் புழக்கம் சுடுகாடு மட்டும் என்பது எத்தனை உண்மை தெரியுமா?

பிரைஸ்லா, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ரோமர் 9:23, தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? ஆண்டவர் சில நேரத்துல நம்ம இடத்துல கேட்கிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கடினமா இருப்பது போல இருக்கும். காரணம், சில காரியங்கள் தேவன் விரும்பவில்லை. தேவன் அதை ஒரு விதத்திலும் என்கரேஜ் பண்ணவே மாட்டார். தேவன் விரும்பாத காரியத்தை எவ்விதத்திலும் நம்மிடத்துல என்கரேஜ் பண்ணவே மாட்டார். அதுல ஒன்றுதான் என்ன தெரியுமா? பிறருடைய காரியத்தை அறிய விரும்புவது. கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்ட பாத்திரத்தின் மேல கர்த்தர் நீடிய பொறுமையா இருந்தால் உனக்கு என்ன? பல நேரத்துல அடுத்தவங்க காரியத்தை அறிந்து கொள்வதில் நாம் அதிக நாட்டம் கொள்ளுகிறோம். இன்றைய தொலைக்காட்சிகளில் வருகிற எந்த ஒரு புரோகிராம் ஆகட்டும், வேறொருவருடைய கதையை எடுத்து வைத்து மக்களை கவனிக்க வைக்கிறார்கள், கவனத்தை ஈர்க்க வைக்கிறார்கள். சீரியல் ஆகட்டும், சினிமாவாகட்டும், அல்லது எந்த ஒரு டிவி நிகழ்ச்சி ஆகட்டும், ஒன்று இல்லாததை சொல்லி மக்களை அதற்குள்ளே கொண்டு போகிறார்கள். இல்லை என்றால் யாருடைய வாழ்க்கையிலோ நடந்த ஒரு காரியத்தை வைத்து இவர்களை மறக்க வைத்து அந்த காரியத்தை அறிந்து கொள்வதிலே கவனத்தை ஈர்க்கிறார்கள். இதை தேவன் விரும்பவில்லை. இதை தேவன் என்கரேஜ் பண்ணவும் மாட்டார். ஆமென். அவன் தப்பு செஞ்சிருக்கிறான், அவனுக்கு நாளைக்கே அடி விழும். இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் கர்த்தர் கேட்கிறார், அவன் மேல கர்த்தர் நீடிய பொறுமையா இருந்தார் என்றால் உனக்கு என்ன? நீ உன் காரியத்தை பார். பேதுருவின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ இளைஞனா இருக்கும் போது உன் இஷ்டப்படியெல்லாம் நடந்தாய், நீ முதிர் வயதாகும் போது உன்னை சுமந்து கொண்டு செல்வார்கள். இப்படி தன்னுடைய முதிர் வயதில் கர்த்தருக்காக இரத்த சாட்சியை மறிக்க போகிற காரியத்தை கர்த்தர் அவருக்கு அழகாய் காண்பித்து கொடுக்கிறார், தெளிவாய் சொல்லுகிறார். பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? ஆமேன் ஆண்டவரே சொல்லியிருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பேதுரு திரும்பி பார்க்கிறான். யாரை பார்க்கிறான் தெரியுமா? அவனுடைய ஃப்ரெண்டு யோவானை பார்க்கிறான். யோவான் வந்து கொண்டிருக்கும் போது இயேசுவை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே இவன் காரியம் என்ன ஆண்டவரே? அப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், நான் வரும் வரை அவன் உயிரோடு இருப்பானால் உனக்கு என்ன? ஆண்டவர் அந்த விஷயத்தை கொஞ்சமும் விரும்பவில்லை, எனவே அதை என்கரேஜ் பண்ணவில்லை. பேதுருவுக்கு அவன் காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார், ஆனால் அடுத்தவன் காரியத்தை அறிய வரும்போது அங்கே அவன் வாயை அடைக்கிறார், அங்கே அந்த விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அந்த காரியத்தை தொடர்ந்து பேச தேவன் இடம் கொடுக்கவில்லை. இந்த நாளிலே ஆண்டவர் கற்றுத்தருகிற காரியம் இதுதான். நாம் அடுத்தவங்க விஷயத்தை பேசினா ஆண்டவர் இதே கொஸ்டின் நம்ம இடத்துல கேட்பார். இந்த வார்த்தை தேவன் அன்பாய் சொல்லுகிறதா இருந்தாலும் கடினமாய் சொல்லுகிறார். அடுத்தவங்க காரியத்தை அறிவதை காட்டிலும் நாம் எதை அறிய ஆசைப்பட வேண்டும் தெரியுமா? அவருடைய அறிவு கெட்டாத அன்பை அறிய ஆசைப்படணும். அவரை அறிகிற அறிவிலே வளர ஆசைப்படணும். இதுதாங்க நித்திய ஜீவன். பிறரை அறிகிற அறிவல்ல நித்திய ஜீவன், அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எதை கேட்க விரும்புகிறோம், எதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம்? பிறர் கதையை அறிந்து அறிந்து அறிந்து நம்ம கதையை மறக்கிறோம். அடுத்த குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை பேசி பேசி நம்ம குடும்பத்தை கோட்டை விடுறோம். இந்த நிலை வேண்டாம். நாம் ஆண்டவருடையவர்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள். அவர் விரும்பாததை நாமும் விரும்ப வேண்டாம். அவர் ஒரு காரியத்தை வேண்டாம்னா அதை விட்டுருவோம். இந்த அனுபவத்திலே நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். ஆமே, நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம். கர்த்தர் இப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை தந்து நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, பிறருடைய காரியத்தை அறிவதல்ல உம்மை அறிகிற அறிவை நித்திய ஜீவன். ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன நடக்குது, அடுத்தவங்களுக்கு என்ன நடக்க போகுது, இப்படி தான் ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம், நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த நினைவுகள் உமக்கு தூரமாக இருக்கிறதுப்பா, இந்த பேச்சு உமக்கு ஆகாததாக இருக்கிறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உமக்கு அருவறுப்பாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தினீர். ஆண்டவர் எங்களை நீர் நடத்துவீராக, நேர்வழியாய் நடத்துங்க. எங்கள் நினைவுகள், எங்கள் பேச்சு, எங்கள் பார்வை, எங்கள் செயல்கள் எல்லாம் உமக்கு உகந்ததாக இருக்கும்படி கிருபிச்சு, பிறரை நோக்காமல் உம்மை நோக்கி வாழ கிருபிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G5 FM. இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே ஆவியில் சம்பூர்ணம் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று எசேக்கியேல் 36:26 வாசிக்கிறோம். கர்த்தர் சகல வித நன்மைகளையும் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். சரீர பிரகாரமான நன்மையானாலும் சரி, ஆத்மாவுக்குரிய நன்மையானாலும் சரி, அல்லது ஆவிக்குரிய நன்மையானாலும் சரி, அவற்றை நிறைவாய் உங்களுக்கு தந்தருளுவார். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்களித்தார். புதிதான ஆவி உங்களுக்கு ஏன் தேவை? ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உங்கள் ஆவிதான் தேவனுடைய ஆவியோடு இணைந்து கொள்ளுகிறது. மனுஷனுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற ஆவியோடு கூட ஆவியானவர் தொடர்பு கொள்ளுகிறார். அந்த ஆவியின் மூலமாகத்தான் பரலோக வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் தேவனிடத்திலிருந்து புதிதான ஆவியை பெற்றுக் கொள்ளாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஒரு விஞ்ஞானி கோழிகள் பேசும் பல்வேறு விதமான ஒலி சப்தங்களை குறித்து பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தார். கோழியானது 22 வகையான ஒலி குறிப்புகளை எழுப்புகிறது என்பதை அவர் கண்டுபிடித்தார். உணவை கண்டுபிடிக்கும் போது கோழியிடுகிற ஒரு சத்தம், பருந்தை காணும் போது எச்சரிக்கிற வேறு ஒரு சத்தம், துணை பறவை அழைக்கும் போது இடுகிற இன்னும் ஒரு சத்தம் என கோழியின் பல ஒலிகளை அவர் கண்டுபிடித்தார். அது மட்டுமல்ல, அந்த ஒலிகளை அவர் அடையாளம் கண்டபோது அவரால் கோழிகளோடு பேசவும் முடிந்தது. நீங்கள் பரலோக தேவனோடு கூட பேச வேண்டுமென்றால் அந்நிய பாசை பேசுவது அவசியம். அதற்கு தேவ அனுக்கிரகம் உங்களுக்கு தேவை. ஆகவேதான் கர்த்தர் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். நான் மாம்சமான ஜாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொற்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஜோவேல் 2 நாங்கள் வாசிக்கிறோம். உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும் போது உள்ளத்தில் இருக்கிற சோர்வின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், சஞ்சலத்தின் ஆவிகள், அவவிசுவாசத்தின் ஆவிகள் ஆகிய அனைத்துமே வெளியேற்றப்படுகிறது. எப்படி வெளிச்சம் வீசும் போது இருள் அகன்று போகிறதோ அதுபோல சாத்தானின் ஆவிகள் அகன்று போகிறது. தேவ பிள்ளைகளே, அந்த மகிமையான ஆவியை பெற்றுக் கொண்டு விட்டீர்களா? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று 2 கொரிந்தியரிலே காணலாம். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கான சகல பாடல்களையும் தேவ செய்திகளையும் இன்னும் உயிருள்ள தேவ பிள்ளைகளுடைய சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகள நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

God, you're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரன் நீரே, பாத்திரன் நீர், ஒருவரே பாத்திரன் தகப்பனே. Jesus.

0: முடியாதது முடியும் என்ற தலைப்பில் ஊழியர் ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: மார்க் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9 17 வசனத்திலிருந்து 25 வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மார்க்கு 9:17 வசனத்திலிருந்து நான் சத்தமாய் வாசிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதுகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்து விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்கழித்தது. அவன் தரையில விழுந்து நுரைதள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாயிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை கண்டு இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஓமையும் செமிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாத என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். பின்பு கீழே பார்ப்போமா, 28-29. வீட்டில் அவர் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள், அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற வீதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த சம்பவத்தில் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், மிகவும் முடியாத நிலையில இருக்கிற தன்னுடைய மகனை கொண்டு வருகிறான். உலகம் பிரச்சனையில் இருக்கிறது, உலக மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார்கள், எங்குமே தீர்க்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் வந்தால் இயேசுவாவது ஏதாவது செய்வார் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த தகப்பன் இயேசுவிடத்தில் எப்படி கொண்டு வந்தான் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். அதற்கு முன்பு இயேசு எவ்வளவோ பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த 9 ஆரம்பத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் மர்ரூப மலையிலே போய் அங்கே தன்னுடைய பாடு மரணங்களை குறித்து அவர்களோடு டிஸ்கஸ் பண்ணுகிறார். மோசேயும் எலியாவும் வந்து டிஸ்கஸ் பண்ணுகிறார். அதற்கு முந்தின அதிகாரங்களில் ஏராளமான அற்புதங்களை செய்ததை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அற்புதங்களை அனுபவித்தவர்கள் போய் சொன்னார்கள், அற்புதங்களை கண்டவர்கள் போய் சொன்னார்கள். இந்த பிள்ளையினுடைய தகப்பன் எங்கெங்கோ சென்று பார்த்து விட்டான். அதனால தான் சொல்றான், நீங்க பார்த்து ஏதாவது செய்ய முடியும்னா. அப்ப நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியல, இப்போ உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அவன் கொண்டு வந்தது இயேசுவிடத்துல, இயேசு அங்கே இல்லை. எங்கே போனார்? மர்ரூப மலையிலே. பேதுரு, யோவான், யாக்கோபு, 3 இயேசுவோடு மர்ரூப மலையில் இருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் தான் கொண்டு வந்தான். நீங்கள் பார்க்கும்போது 17 அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், உங்கள்கிட்ட தான் வரணும்னு வந்தேன், ஆனால் உங்களை காணா, நீங்கள் இல்லாததுனால நாங்கள் யாரை பார்த்தோம், உங்களோட இருந்த சீஷர்கள், உங்களோட இருந்ததுனால அவங்களும் இதை செய்ய முடியணும்னு நான் நம்பினேன். நீங்களும் நானும் இயேசுவோட இருக்கமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவோட இருக்கீங்களா? இயேசு உங்களோட இருக்கு அப்படி ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இருக்காரா? இப்போ உலகம் இயேசுவை பார்க்க முடியல. அன்றைக்கு மர்ரூபமானவர் இன்றைக்கு நிரந்தரமா மர்ரூபமாய் பரலோகத்தில் இருக்கிறார். பிசாசு பிடித்த பிள்ளைகளை வைத்து கொண்டு பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு எங்கே போவது என்று தெரியாமல் ஒரு கூட்டம் தவித்து கொண்டு இருக்கிறது. இயேசுவிடத்தில் வர விரும்புகிறார்கள். இயேசுவை கண்களில் பார்க்க முடியவில்லை. இயேசுவின் பிள்ளைகளிடத்தில் வருகிறார்கள். ஆமென் சொல்லுவோமா? இயேசுவின் பிள்ளைகளிடத்தில் எதற்காக வந்தார்கள்? இவர்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள், இவர்கள் ஜெபிக்கிறவர்கள். ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என்று. எனவே இந்த கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணா ஏதாவது நடக்கும். இந்த கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா என் பிள்ளைக்கு பிசாசு போகும். இந்த இயேசுவோட இயேசுட்ட ஜெபிக்கிற கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா என் குடும்ப தரித்திரம் போகும், என் வியாதி போகும், என் போராட்டம் போகும். உலகம் உங்களை நம்புது, உங்கள்கிட்ட அந்த வல்லமை இருக்கா? நீங்க முழு நேர ஊழியரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வர வல்லமை பெற்ற ஊழியரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இயேசுங்கிற நாமத்து மேல விசுவாசம் வச்சா போதும். அந்த இயேசுங்கிற நாமத்தில் இருக்கிற வல்லமையை உணர்ந்தவங்களா இருந்தா போதும். இன்னைக்கு உலகம் நம்மள்கிட்ட தான் பார்க்குது. ஆனா துரதிர்ஷ்டவசமா கிறிஸ்தவங்க வல்லமையை இழந்து போனதுனால இன்னைக்கு கேளிக்கை பொருளா பார்க்கறாங்க, வேடிக்கை பொருளா பார்க்கறாங்க, விகற்பமா பார்க்கறாங்க, நம்மளை அந்நியர்கள் போல பார்க்கறாங்க, வேண்டாதவர்களா பார்க்கறாங்க. ஏன்? சபை மக்கள் தங்களுடைய பொறுப்பை உணரவில்லை. நம்முடைய குடும்ப பொறுப்பை உணர்கிறோம். அதற்காகத்தான் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓயாம வேலை பார்க்கிறோம். உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள்? காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஓயாம உழைக்கிறோம். ஏன்னா நம்ம குடும்பத்துக்குரிய பொறுப்பு இருக்கு, பிள்ளைகளை குறிச்ச பொறுப்பு இருக்கு. பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம். என்ன சொல்றோம்? இந்த பிள்ளைகளுக்காகத்தான் நான் ராத்திரி பகல் ஓடா உழைக்கிறேன், இல்லாட்டா என் ஜீவனை விட்டுட்டு என்னைக்கோ போயிடுப்பேன். பிள்ளைகளுக்காக ஒரு பொறுப்பு வருகிறது, பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம். ஆனா இந்த உலகம் என்ன எதிர்பார்க்குது? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் எங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் என்று உங்கள் தேவன் எழுதி வைத்திருக்கிறாரு. அதை உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம். காணாம ஒவ்வொருத்தரும் நான் நினைக்கிறேன், 9 பேர் கீழே இருக்காங்க. யூதாஸ் காரியத்து உட்பட 3 பேர் மர்ரும மலைக்கு போயிட்டாங்க. இந்த 9 பேர் மாறி மாறி துரத்தி பார்த்திருப்பாங்க ஒருத்தராலையும். ஏன்னா அவங்க ட்ரை பண்ணாங்க. இவங்க என்ன சொல்லல? பொறு, இயேசு வரட்டும்னு சொல்லல. இன்னைக்கு சில நேரங்கள்ல எங்கேயாவது பிசாசு ஓடிச்சுன்னா கொஞ்சம் பொறுங்க, பாஸ்டர் வரட்டும்னு சொல்றாங்க. பாஸ்டரை எதிர்பார்க்க கூடாது, நீங்க தான் ஜெபம் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசி எப்பவும் தேவனுடைய வல்லமையில நிறைஞ்சவங்களா இருக்கணும். எப்பவும் காலையில எழுந்து எப்படி நீங்க மொபைல சார்ஜ் போடுறீங்களோ அதை போல தேவ சமூகத்துல உட்கார்ந்து வரங்களினாலும் வல்லமையினாலும் என்ன நிரப்புங்க ஆண்டவரேன்னு ஆண்டவட்ட ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த ஆசை அவங்களுக்குள்ள வரணும். உலகம் நம்மள்கிட்ட கொண்டு வருது, பிரச்சனைகளை கொண்டு வருது, போராட்டத்தை கொண்டு வருது, எத்தனையோ காரியங்கள் நம்மகிட்ட வருது. நம்ம ஜெபம் பண்ண அங்கே ஒரு அற்புதம் நடக்கணும். கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றுக்கு அவ்வளோ தூரம் அந்த அழுத புள்ள ஜெபம் பண்ண உடனே அந்த அழுகை நிப்பாட்டுதுன்னா யார் கிரியை செய்யறது? தேவன் கிரியை செய்கிறா. நம்ம ஜெபத்தின் மேலே நமக்கு விசுவாசம் இருக்கணும். நான் ஜெபம் பண்ண கத்தர் அற்புதம் செய்வாருன்னு. ஆனா என்ன வேதனைனா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அல்லது உலகத்துல நம்மளை கொண்டு ஒரு அற்புதம் செஞ்சுட்டா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்றோம். என்னை கொண்டு கத்தர் இப்படி செஞ்சுட்டாரு, எல்லாம் எங்கிட்ட வாங்க நாங்கள் ஜெபம் பண்றோம்னு சொல்லி நம்முடைய சுய விளம்பரத்துக்காக நிறைய பேர் எழுப்பினதுனாலதான் கிறிஸ்தவம் ஒண்ணும் இல்லாம போச்சு. நம்மளை கொண்டு ஒரு அற்புதம் செய்கிறாரா, கனத்தை மகிமையை அவர் கொடுத்துட்டு நாங்க ஒண்ணும் இல்லப்பா, நீங்க தான் கிரியை செஞ்சீங்க, அவர்கிட்ட மகிமையை கொடுத்துட்டு நம்ம எம்டி வெசலாம் மாறிடணும். அப்பதான் திரும்ப நிரப்புவார். ஆமே அலையலூயா. இப்ப இவங்களால முடியல. இந்த 19 பேரும் போட்டி போட்டு நான் நீனு துரத்திருப்பாங்க. ஆனா ஏற்கனவே ஆண்டவர் இவங்களை அழைக்கும் போது என்ன சொன்னாரு? பிசாசுகளை துரத்துவோம், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்க, வியாதியஸ்தர் மேல கொஞ்சம் கைகளை வச்சு சுகமாக்குங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டார். உங்களுக்கு கொடுத்துருக்காரா இல்லையா? கொடுத்துருக்கிறாரா? ஏன் பெற்றுக்கொள்ள? பணத்தை குறித்த ஒரு தேவையை குறித்த ஏக்கம் இருக்கிற அளவுக்கு தேவனுடைய வல்லமையை குறித்த உணர்வு நமக்கு இல்லையே. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். தினந்தோறும் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வல்லமையால் நிரம்பி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் இருக்க பிரச்சனை உள்ள மக்கள் நம்மிடத்தில் வந்து நமக்குள் இருக்கிற தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வார்கள். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும் பொழுது அத்தனை வருடமாய் கிடந்த சப்பானி எப்படி சுகமானால், இவர்கள் வல்லமையை சுமந்து கொண்டு போனார்கள். இந்த சபைக்கு வரும்பொழுது நீங்கள் கொண்டு வருகிற காணிக்கை முக்கியம் அல்ல, உங்களுடைய அர்ப்பணிப்பு முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, உங்களுக்குள்ள வல்லமை வரங்கள் இவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள. கடைசி நாட்கள்ல தேவ சபை வல்லமையோடு கூட எழுப்பினால்தான் தேவ ராஜ்யம் கட்டப்பட முடியும். இல்லாவிட்டால் முடியவே முடியாது. வெறும் வார்த்தைகளை கொண்டு இயேசு ஊழியம் செய்யவில்லை, வார்த்தையோடு சேர்ந்து அவருடைய வல்லமையும் கடந்து சென்றது. என் வார்த்தையினாலே என்னை நம்பாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்று இயேசுவே சொன்னார். நாம் வெறும் வார்த்தைகளில் அல்ல, தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்க வேண்டும். இப்படியெல்லாம் அவர்கள் சுகமளிக்க பார்த்தார்கள். அந்த பிசாச அவங்க சுகமாக்க பார்த்தாங்க, ஆனால் அவங்களால கூடாமல் போயிடுச்சு. யார் சொல்றது? அந்த பிள்ளையினுடைய தகப்பன் சொல்றான், உங்களை காணான உடனே உங்க சீஷர்கள்ட்ட கொண்டு போனேன், அவங்களால இன்னைக்கு ஒரு பிசாசு பிடிச்சவங்க உங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்க, உங்களால முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் நீங்க சொல்லணும், உங்களால முடியுமா? ஆனா பிசாசுக்கு இன்னொரு சக்தி இருக்கு, நீங்க ரகசிய பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல வண்ட வளத்தை வெளியே கொண்டு வந்துடும். எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியுமா? பிசாசுக்கு தெரியும். நீங்க பாவம் செஞ்சு ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்ந்தீங்கன்னா பக்கத்துல போனமே, டேய் பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீ யாரு? கேக்குமா கேட்காதா? ஒரு ஒரு ஊழியக்காரன், ஒரு பாஸ்டர் ஒரு பிசாச துரத்த போகும் பொழுது அந்த பிசாசு சொல்லிச்சான், ஒழுங்க போயிடு, இல்லாட்டி போன வாரம் நீ என்ன பண்ணுங்கிறத சொல்லிடுவேன்னு சொன்னமே போயிட்டாரான். ஊழியனா இருந்தாலும் பிசாசு பயப்படாது. தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஊழியனாக, தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற விசுவாசியா இருந்தா தான் பிசாசு பயப்படும். உங்க பணத்தை கண்டு பயப்படாது, உங்க பலத்தை கண்டு பயப்படாது, உங்க பதவியை கண்டு பயப்படாது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னத்தை கண்டு எப்படிப்பட்ட பிசாசு பயந்து ஓட முடியும்? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆண்டவரே, பிரசன்னத்தை சுமந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும், தேவ மகிமையை சுமந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தாரும். எத்தனை பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிற, குடும்ப பொறுப்பு, குடும்ப பாரம், பிள்ளைகளுக்குரிய பாரம், வேலைக்குரிய பழு, ஆபீஸ் ஒர்க், எவ்வளவோ பாரத்தை சுமக்கிறேன். இதை விட இந்த கடைசி காலங்களில் நான் சுமக்க வேண்டியது தேவ வல்லமை, தேவ மகிமை. இதை சுமந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க ரோட்ல பைக்ல போய்கிட்டு இருந்தாலும் யாராவது கூப்பிட்டு பிரதர் ஜெபம் பண்ணுங்க சொன்னா, இயேசுவின் நாமத்தினால அங்க ஜெபம் பண்ணும்போது அங்க அற்புதம் நடக்கணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கங்க, ஆண்டவருடைய வல்லமையில நிரம்பி இருங்க. சீஷர்களால முடியாமல் போயிட்டு இயேசுட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இன்னைக்கு உங்களால என்னால முடியுமா? முடியுங்கிற நிலைமைக்கு வரணும். அதுக்குதான் இந்த பிரசங்கம். என்னால முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தருகிற ஆவியானவர். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தீங்கன்னா வல்லமை வரத்தை தானா கொடுப்பார் ஆண்டவர் உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் வந்து என்ன கேட்கிறான்னா, நீங்க ஏதாவது செய்ய முடியும்னா மனசிறங்கி செய்யுங்க. எல்லாரையும் பார்த்துட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏதாவது கோயிலுக்கு போய் பார்த்தேங்க, ஒண்ணுமே சொல்லமாங்கல. சில சொன்னாங்க, அந்த இயேசு கோயிலுக்கு போய் பாரு அப்படின்னு. அதனாலதான் வந்து அந்த இயேசுவாதி ஏதாவது செய்ய முடிஞ்சா அவங்களுக்கு தெளிவை உண்டாக்கணும். இயேசு தெளிவை உண்டாக்குறாரு, என்னால முடியுமா முடியாதாங்கிறது முக்கியம் இல்ல, உன்னால நம்ப முடியுமா நம்ப முடியாதா? சுகமளிக்கிற ஊழியத்துல நம்முடைய விசுவாசம் மட்டுமல்ல, யாருக்கு நாம் சுகம் கொடுக்க விரும்புகிறோமோ, அதாவது தேவன் மூலமாக அவர்களுடைய விசுவாசத்தை தூண்ட வேண்டும். இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அவர்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு போதனை செய்து பின்பு ஜெபிக்க வேண்டும். எனக்கு வல்லமை இருக்கு, எனக்கு வரங்கள் இருக்குன்னு இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணா அவன் சந்தேகத்தோடு இருந்தானா, அவனுக்கு அற்புதம் நடக்காது. அப்ப அவர்கள் தேவனை நம்புவதற்கு ஏதுவாக, அவர்களுடைய குறை என்ன என்பதை உணர்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், என்ன நீ விசுவாசிக்க கூடுமானா விசுவாசிக்கிறவனுக்கு கூட. அப்பத்தான் அவனுக்கு புரியுது, பிரச்சனை சீஷர்கள்ட்ட இல்லை, எங்கிட்ட தான் இருக்கு. என்னது? அந்த ஊழியக்கார்ட்ட போனா சுகமாகும், மோன்சி லாசரஸ்ட போனா சுகமாகும், பெண்ணியன் போனா சுகமாகும், அந்த ஊழியக்கார்ட்ட போனா சுகமாகும், ஒரு சின்ன புள்ளட்ட போய் ஜெபம் பண்ணாலும் சுகமாகுங்கிற விசுவாசம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாங்க. நீங்களே மற்றவர்களை நம்பி ஜெபம் பண்ணாட்டா, உங்களை நம்பி யார் ஜெபம் பண்ண வருவா? நீங்களே பெரிய பெரிய ஊழியக்காரவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா உங்கள்கிட்ட யார் ஜெபம் பண்ண வருவா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே அல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரபலமான ஊழியர்களை விட பிரபலமாகாத வல்லமையான ஊழியர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு டிவி கிடையாது, அவங்களுக்கு வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான மீடியாக்களும் கிடையாது, ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அது தெரியுது, அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நானும் விளம்பர பிரியர்களாக இருக்கக்கூடாது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிரியர்களாக இருக்க வேண்டும். இப்ப இவனுக்கு பிரச்சனை புரிஞ்சு போச்சு, இப்ப கண்ணீரோட இப்ப என்ன வருது? ஒரு கண்ணீர், கண்ணீரோட ஜெபம் பண்றான். எப்படி தெரியுமா? ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்குள்ள என்ன இருக்கு? ஒரு அவிசுவாசம் இருக்கு. இந்த அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய. என் பிள்ளை சுகமாகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அவிசுவாசம். வர்ற ஜனங்கள் நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்படுறதுக்கு காரணம், நாங்க இவ்வளவு நாள் இந்த பேய் பிசாசோட போறாத காரணம் இதுதான். அவங்களுடைய குறைகளை நாம் உணர்த்த வேண்டும். அமேன் சொல்லுவோமா? அவங்க குறைகளை உணர்த்த சில நேரத்தில் பிசாசு வரட்ட வருவாங்க. எங்க போனாலும் போக மாட்டேங்க, நாங்க என்ன தாயத்து கட்டியிருக்கா, கயிறு கட்டியிருக்கா, அதெல்லாம் எடுத்து போட்டாதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். பிசாசோடு ஒப்பந்தம் பண்ணிட்டு, பிசாசோடு உடன்படிக்கை பண்ணிட்டு நாங்க அதோட ஜெபம் பண்ணா அந்த பிசாசு என்ன செய்யாது? போகாது, உரிமை பாராட்டு. அப்ப அவங்களுடைய குறை, அவர்கள் செய்ய வேண்டியது என்ன, மனம் திரும்ப வேண்டியது என்ன, இதையெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும். சரி, இன்னைக்கு என்னுடைய பிரசங்கம் இதே கிடையாது, இன்னும் கொஞ்சம் உள்ள ஆழமா போறேன். அவன் கண்ணீரோடு சொன்ன உடனே இயேசு என்ன செய்யறாரு? அற்புதம் செய்யறாரு. அதெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சுங்க. இப்ப என்னன்னா, சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, ஏன் எங்களால முடியல? நாங்க உங்க பிள்ளைங்க தானே, நீங்க எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்களே, ஏன் எங்களால் முடியவில்லை? தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்மால் முடியாத சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார், அனுமதிப்பார். நம்மளால முயற்சி பண்ணி முடியாத காரியங்களை அனுமதிப்பார். அப்பத்தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு, சும்மா ஜெபம் மட்டும் பண்ண பத்தாது, நீ உபவாசம் போடணும். ஆமே தேவ பிள்ளைகளே, இங்க வந்திருக்கிற உங்களுக்கு சொல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட், சுவிசேஷ ஊழியத்தில் கர்த்தர் நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தேவ வல்லமையை சுமந்து அலைய வேண்டும். ஆனா ஏன் நம்மளால சில காரியங்கள் செய்ய முடியல? குடும்பத்துல ஏன் சில காரியங்களை சீர்படுத்த முடியல? ஏன் சில காரியங்கள் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது? ஆண்டவர் சார், உன் சாதாரண ஜபம் பத்தாது. என்ன ஜபம்? உபவாச ஜபம். இந்த கடைசி நாட்கள்ல திருச்சபை மறந்த சத்தியம் உபவாசம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? பிள்ளை சொல்லும், எனக்கு சாப்பிடாட்டி வயிறெல்லாம் வலிக்குதுமா அப்படின்னு. ஒரு நேரம் உபவாசம் போட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுலயே சொல்லுவோமா? இல்லாட்ட தனிப்பட்ட முறையில அவங்கள ஒரு நேரம் ஃபாஸ்ட் பண்ணி ஆண்டவட்ட ஜெபம் பண்ணுன்னு சொல்லிக் கொடுக்கணும். சிறு பிள்ளைகளுக்கு ஒரு நாள் லீவ் இருந்துச்சுன்னா உபவாசம் பண்ணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். நீங்க முழு வேதத்திலும் பார்க்கும் பொழுது சில காரியங்கள் உபவாசத்தினால் தான் நடந்தது. அமேன் சொல்லுவோமா? நியாயாதிபதிகளின் புத்தகம் 20 அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 20 அதிகாரத்துல அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் என்னவென்றால், பென்யமீன் கோத்திரத்துக்கு விரோதமாக எல்லா கோத்திரமும் சண்டைக்கு போகுது. என்ன கவனிங்க, நடந்த காரியத்தை சொல்றேன். ஒரு மனுஷன் தன்னுடைய மறுமனையாட்டிய ராத்திரி நேரத்தில் கூப்பிட்டு வர்றான். இருட்டாயிருந்தனால கிபியாங்கிற பட்டணத்துல, பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த கிபியாங்கிற பட்டணத்துல வைக்கிறான். அங்க இருக்கிற ஆண்கள்லாம் அவன் மனைவியை கற்பழிச்சு சாகடிச்சிடுறாங்க. இவன் பார்த்தான், அவன் வீட்டுக்கு கொண்டு போய் 12 துண்டமா கட் பண்ணி 12 கோத்திரத்துக்கு அனுப்பி இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படிங்கும் போது எல்லாரும் சேர்ந்து, இது யாருனால வந்துச்சு? கிபியோன் குடிகள்னால வந்துச்சு, பென்யமின் கோத்திரத்தால வந்துச்சு. அப்ப எல்லாரும் அவங்களோட சண்டைக்கு போவோம். குற்றவாளி யாரு? எந்த கோத்திரம்? பென்யமின் கோத்திரம். ஆனா மத்த 11 கோத்திரமும் சேர்ந்து சண்டைக்கு போறாங்க, சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போகும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது தெரியுமா? கிட்டத்தட்ட 20,000 பேர் முதல்ல செத்துறாங்க. 21 வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. 20 அதிகாரம் 21 வசனம். ஆனாலும் பென்யமீன் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில 21,000 பேரை அன்றைய தினம் விழும் தரையில விழும்படி சங்கரித்தார்கள். எவ்வளவு பேரு? 20,000 பேர். 25 வசனத்துல 11,000 பேரை வெட்டி தள்ளிட்டானா. நல்ல கவனிங்க, தப்பு செஞ்சது பென்யமீன் கோத்திரம், சாகிறது யாரு? தப்பு செய்யாத கோத்திரம். ஆனா இவங்களுடைய ஒரு காரியத்தை பார்க்கணும். ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார் நமக்கு தெரியாது. ஒரு பெண் செத்ததோட விட்டுருக்கலாமே, ஆனா அவங்களை பழி வாங்கணும்னு போறதுனால இப்ப எத்தனை பேர் செத்துட்டாங்க? 31,000 பேர் செத்துட்டாங்களே. ஏன் தேவன் பாவம் செய்யாதவர்களை அனுமதித்தார்? நம்ம கேட்கிறோம் இல்லையா, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம், ஆண்டவரே நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை? புரியாது. இப்ப ஒரு அல்லையில சொல்லுங்க பாக்கலாம், புரியாட்டாலும் ஆண்டவருக்கு அல்லையிலே சொல்லணுமா? வாழ்க்கையில சில நேரத்துல தப்பு செஞ்சவன் ஒருத்தனா இருப்பான், ஆனா தண்டிக்கப்படுறது நம்மளா இருக்கும். தப்பு செஞ்சவங்களா நல்லா இருக்காங்க ஆண்டவரே, நான் மட்டும் ஏன் இவ்வளவு வேதனைப்படுறேன் தெரியாது. ஆனா அதோட விட்டுறாதீங்க, நான் கஷ்டப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், நான் பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் பிரச்சனைன்ட்டு அந்த பிரச்சனைகளை கண்டு ஜெபத்தை விட்டுறாதீங்க. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? 23 வசனம். அவர்கள் போய் கர்த்தருடைய சன்னிதானத்திலே சாயங்காலம் மட்டும் அழுது எங்கள் சகோதரராகிய பென்யமின் புத்திரரோட திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக போங்கள் என்றார். ஆமென் சொல்லுவோமா? ஆனா ஏற்கனவே சண்டை போட்டது ஆண்டவர் சொல்லிதான் சண்டை போட்டாங்களா? 18 யூதா கோத்திரம் முன்னாடி சண்டை போட போகணுங்கிறதையும் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தருடைய கைடன்ஸ் படிதான் போறாங்க, கர்த்தருடைய வார்த்தையின் படிதான் போறாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி போய் ஏன் இவர்கள் அடிபட்டார்கள் தெரியாது. சில காரியங்கள் நமக்கு புரியாது, அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் நான் கர்த்தரை பின்பற்றுவேன்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு தெரியாது, அவர் அனந்த ஞானம். ஏன் இப்படி செய்கிறீர் என்று அவரை பார்த்து கேட்கக்கூடியவன் யார்? அவர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்வார். நம்ம மரமண்டைக்கு புரியா, நம்ம மரமண்டைக்கு புரியா. ஆண்டவர்கிட்ட தான் கேட்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார் போங்க, யூதா கோத்திரம் போட்டோம். ஆண்டவர் நீங்க சொல்லித்தானே போனோம், ஏன் நஷ்டம் தெரியாது, ஆனா போறது போங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அழுது சாயந்தரம் வரைக்கும் அழுது, ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்ட்டு, வேணாப்பா இனி இந்த முயற்சிய வேணாம், எவன் செத்தானா எவன் பொண்டாட்டி எப்படி போனான்னா நமக்கு என்ன, அவன் பொண்டாட்டி செத்து போனாங்கிறதுக்காக பழி வாங்க வந்து எங்க கோத்திரத்துல இவ்வளவு பேர் செத்துட்டாங்களே, நமக்கு அதுக்குப்பா வம்பு, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வீடு உண்டு. இதைத்தான் பிசாசு உங்களை என்னையும் செய்ய வைக்கிறான், இதைத்தான் பிசாசு செய்ய வைக்கிறான். நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணும், நம்ம வீட்டிலே 1000 பிரச்சனை இருக்கு, எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு, நான் போய் இதுல வேற அடுத்தவங்களுக்கா ஜெபம் பண்றது, எனக்கே ஒரு விமோச்சனம் இல்லை. நன்றாய் கவனிங்கள், பிசாசுடைய வஞ்சனை அது. இந்த ஜனங்கள் மறுபடியும் போணுமான்னு கேட்டாங்க. உன் வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை செய், உன் வாழ்க்கையில போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை செய், உன் வாழ்க்கையில இழப்புகள் இருந்தாலும் தேவன் சொன்னதை செய். இப்ப சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், நான் அப்படி செய்வேன் ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு திரும்ப போ அப்படிங்கிறார். திரும்ப போனா 25 மறுபடியும் அடி விழுகுது. நீ ஜெபிக்க ஜெபிக்க அடி விழுகுதா? திரும்ப திரும்ப ஜெபம் பண்ண சொல்லுங்க. ஜெபிக்க ஜெபிக்க அடி விழுகுதா? ஜெபத்தை நிப்பாட்டாத, ஜெபத்தை நிப்பாட்டாத, ஜெபத்தை நிப்பாட்டாத. அடி விழுந்தாலும் பரவாயில்ல, நான் திரும்ப ஜெபம் பண்ண வேண்டவரேன். 11,000 பேர் செத்துட்டாங்க, இப்பவும் அவங்க என்ன முடிவெடுக்கல, நாங்கள் யுத்தம் பண்ண மாட்டோம், நாங்கள் இனி ஊழியம் செய்ய மாட்டோம், நாங்கள் இனி ஜபத்துக்கு போக மாட்டோம், அப்படியெல்லாம் அவங்க நெகட்டிவான முடிவு எடுக்கவே பிசாசு உங்களை அப்படி முடிவு எடுக்க வைக்கிறான்னா ஒன்னு தெரிஞ்சுக்கிறனும், உங்களை பிசாசு வஞ்சித்து கொண்டிருக்கிறான். நீங்க தொடர்ந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாதபடி பிசாசு உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இப்ப பாருங்க அடுத்த வசனம், 26 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய வாசிங்க, சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அழுது தரித்திருந்து சாயங்காலம் மட்டும் உபவாசித்து. இங்கதான் நிறுத்துங்க. என்ன பண்ணாங்க? ஐயா முதல்ல இருக்கிற பலத்துல ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தின் பலத்துல போனோம், ஆனா நாங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. சில நஷ்டங்கள், சில போராட்டங்கள், சில இழப்புகள், சில பிரிவுகள், சில கண்ணீர்கள், ஆனா நாங்க விட்டுற மாட்டோம், மறுபடியும் ஜெபம் பண்ணுவோம். மறுபடியும் ஜெபம் பண்ணி மறுபடியும் பதில் இல்லையா, மறுபடியும் அடி விழுகுதா, ஜபத்தை நிப்பாட்டாத, அந்த ஜபத்தை உபவாச ஜபமா மாத்து. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க குடும்பத்துல உபவாச ஜபம் இருக்குதா? ஒருவேளை குடும்பமா நீங்க சேர்ந்து ஜபிக்க முடியாட்டாலும் தனிப்பட்ட முறையில உபவாசம் எடுக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, உபவாசம் எடுக்கிறீங்களா? என்னுடைய வயிற்றை பொறுத்த அளவுக்கு எனக்கு உபவாசம் எடுக்க முடியாது. ஆனா போன வாரத்துல அநேக தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது, ஆண்டவரே நான் தேவ பிள்ளைகளுக்காக நான் உபவாசம் எடுக்கிறேன்னு எடுத்தேன் பாருங்க, அடுத்த நாள்ல இருந்து 3 வயிற்று வலி எனக்கு தாங்க முடியல, 3 எனக்கு வயிற்று வலி தாங்க முடியல. ஆனாலும் தேவ பிள்ளைகளுக்காக வாரத்துல ஒரு நேரமாவது உபவாசம் எடுத்து ஜெபிக்க, ஏன்னா இது வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் இப்படி நான் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த செய்தியை கத்தர் கொடுத்த. செய்தியை எடுத்ததுனால நான் உபவாசிக்கல, உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணதுனாலதான் கத்திருந்த செய்தியை கொடுத்தார். நீ உபவாசி, உன் ஜனங்களை உபவாசிக்கச்சும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க, வாரத்துல ஒரு நேரமாவது நான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ண வேண்டவரேன். அப்படியே தீர்மானிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். வாரத்துல ஒரு நேரம், ஒரு நேரம், ஒரு நேரம் எனக்காக யாரும் கை தூக்க வேண்டாம், அந்த ஜெபம் தான் உன் குடும்பத்தை காப்பாத்து. அந்த ஜெபம் தான் உன் பிள்ளைகளை காப்பாத்து. பெற்றோர்கள், பெற்றோர்கள் கவனிங்க, பெற்றோர்கள் தான் முதல்ல என்ன செய்யணும், உபவாசம் எடுக்கணும். உண்மையிலே நான் சாப்பிடாட்டி செத்து போயிடுவேன் அப்படின்னா நீங்கள் யாரும் உபவாசம் எடுக்க வேணாம். ஆனால் சாப்பிட ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தால் சாக மாட்டேங்க நான் சொல்கிறேன், உபவாசம் எடுங்க. சபை அதுக்கு மறுபடிக்கு வரணும். ஆதி நாட்கள்ல இருந்த அந்த கிரிய திரும்பணும். இன்னைக்கு ஸ்டெயிலாக போயிடுச்சு, கிறிஸ்தவம் ஸ்டெயிலாக போயிடுச்சு. அப்படி ஒய்யாரமாக வர வேண்டியது, ஆண்டவர்கிட்ட ஹாய் ஹலோ ஹால ஆண்டவரே அப்படிங்க வேண்டியது, திரும்ப போக வேண்டியது, நமக்காக வாழ வேண்டியது, திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டியது, ஏதோ காலையில் கொஞ்ச நேரம் ஜெபிக்க வேண்டியது. இல்லை இல்லை இல்லை இல்லை, மறுபடியும் ஆதி நிலைக்கு திரும்ப உபவாசம் பண்ணினார்கள். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் தேவ ஜனங்கள் எப்பெல்லாம் இக்கட்டுக்குள்ளே போனாங்களோ அப்பெல்லாம் உடனடியாக அவங்க போட்டது உபவாசம். ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரே வாரத்தில் ஒரு நேரம் என் பிள்ளைகளுக்காக உபவாசம் போடுறேன். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையே, பிள்ளைகளுக்காக உபவாசம் போடுறீங்களா? பிள்ளைங்க ஒழுங்கா படிக்கலன்னு திட்டுறீங்க அடிக்கிறீங்க, அந்த பிள்ளைகளுக்காக உபவாசம் போடுறீங்களா? பிள்ளைங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் ரட்சிக்கப்படல, அந்த பிள்ளைகளுக்காக உபவாசம் போடுறீங்களா? புருஷன் ரட்சிக்கப்படல, புருஷனுக்காக வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுகிறாயா? மூணு நேரம் சாப்பிட்றதுக்கு கத்தர் நல்ல வயிற்ற கொடுத்துருக்க. டாக்டருங்களே சொல்றாங்க வாரத்துல ஒரு நேரம் வயிறை பட்டினி போடுங்க, அதுதான் நல்லதுங்கிறாங்க. எனவே எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே, இவங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த சீக்ரெட் என்னது? இவ்வகை பிசாசு. இந்த இவ்வகை பிசாசுங்கிற இடத்துல உங்க வாழ்க்கையில வரக்கூடிய இவ்வகை பிரச்சனை, இவ்வகை போராட்டம் இதுலதான் தீரும். உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் போகாது. இது தெரிஞ்சுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, உபவாசம் பண்ணினார்கள். உபவாசம் பண்ணி கத்தரிடத்துல கேட்டபோது 28 கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்றார், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம் முடியும் போது ஒரு ஒரு 400 பேரை மட்டும் விட்டுட்டு எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க. அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தார். இவங்க முதல் தடவை தோல்வியில, ரெண்டாவது தடவை தோல்வியில, எதுக்குப்பா நமக்கு வம்பு, ஜபம் வேண்டாம், ஊழியம் வேண்டாம், சபை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், வீட்டுல உட்காந்து பிரச்சனையை நினைச்சே அழுதுகிட்டு இருக்கேன், பிரச்சனை நினைச்சே போராட்டத்திலேயே நான் விழுந்து கிடக்கேன், அப்படி இருந்திருந்தா வெற்றி இருந்திருக்க. அதன் மத்தியில அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன, அதுதான் உபவாசம். ஆமே சொல்லுவோமா? யோசபா திடீர்னு பாக்குறான் ஒரு பெரிய கூட்டம் ராஜாக்கள் அவனுக்கு உரமா எழும்புறாங்க. 2:20 இருக்கு, வீட்டில் போய் வாசி பாருங்க. அந்த கூட்டத்தை பார்த்துமே இவனுக்கு பயம் வந்துருச்சு, இவ்வளவு ஏராளமான ஜனங்கள் வர்றாங்களே என்ன பண்றது தெரியல. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி உபவாசம். ஆமே ஜனத்தை கூட்டினா உபவாசம் பட்டான். யோவேல் தீர்க்கதரிசியில கடைசி காலத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு எழுப்புதல் வரணும், வாழ்க்கைக்கு பிரச்சனை போராட்டம் தீர்ந்து தேவ ராஜ்யம் கட்டப்படணும், சபையை கூட்டுங்கள். தனி உபவாசமும் தேவை, சபை உபவாசமும் தேவை. அமைன் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் புதன்கிழமை ஜெபத்தை ஏன் உபவாச ஜெபமா மாற்றக்கூடாது? வருவீங்களா புதன்கிழமை ஜெபத்துக்கு வர்றவங்க? உபவாசத்தோடு வர்றீங்களா? ஒருத்தர் தான் கை தூக்குறாங்க பயந்துக்கிட்டு. உபவாசத்தோடு வாங்க. மதியானம் போய் சாப்பிடுங்க வேணாங்களா? உபவாசத்தில் பல வகை உண்டு. ஒரு நேர உபவாசம், இந்த ஒரு நேர உபவாசம் இருந்துட்டு ஜெபம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பட்டினி. ஒரு நேரம் நீங்கள் உபவாசம் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 ஜெபிக்கணும். 2 தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருந்தா அதுக்கு பேர் உபவாசம், இல்லாட்டா அதுக்கு பேர் என்னது, பட்டினி. நீங்க 2 உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் 3 என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இடையில நீங்க தண்ணி குடிக்கணும். இடையில என்ன செய்யணும், மோசே புசியாமலும் குடியாமலும் தண்ணி குடியாமல் இருந்தார், அது கிருபை, தேவனோடையே இருந்தார், தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருந்தார். எளியாம அப்படிதான், இயேசுவும் அப்படிதான். நீங்க தண்ணி குடிக்கலாம். 2 உபவாசம் எடுக்கிறீங்களா, அட்லீஸ்ட் 3 ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, பைபிளை தியானிச்சு கத்தர் என்னோட பேசணும் கேளு. ஒரு நாள் முழுசும் உபவாசம் பண்ண விரும்புறீங்களா, குறைஞ்சது 5 தேவ சமூகத்தில் உட்காருங்க. 5 மணி நேரமும் கண்ண மூடி ஜெபம் பண்ணிட்டே இருக்க முடியாது. அப்படியே அமைதியா கத்தர் பேசும்படி கேளுங்க, வேத வசனத்தை வாசி அதுலேருந்து ஜெப குறிப்புகள் எடுங்க. உலகத்தினுடைய பல காரியங்களை யோசிங்க, ஜெப குறிப்புகளை எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு சபை உபவாசத்துக்கு திரும்ப வேண்டாம். எத்தனை பேர் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? முயற்சி எடுங்க, உபவாசம் போடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு உபவாசம், இன்னைக்கு சாப்பாடு கிடையாது, சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் வளரட்டும், உங்க பிள்ளைகளுக்கு நல்லா வாங்கி கொடுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனா ஒரு நேரமாவது பிள்ளைகளுக்கு உபவாசம் பண்ண கற்றுக் கொடுங்க. தேவ சித்தத்தை அறிவதற்கு உபவாசம் தேவை. ஆண்டவரே நம்முடைய சித்தம் என்ன ஒத்தையாரட்டையாங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்க கூடாது. தேவ சமூகத்தில் உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் 13 சீஷர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அனுப்புங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இப்படி நிறைய காரியங்களை போல ஒரு பெரிய ஆபத்து வருதா, நினைவே பட்டணத்து மக்கள் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஆடு மாடு எல்லா மிருகங்கள் முதல் கொண்டு 3 தண்ணி கூட குடிக்கல. அவங்களுக்கு தெரியும் உபவாச ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அதிலே சொல்லுவோமா என்ன உண்டு, எல்லா சத்தம் பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, உபவாச ஜபத்துக்கு வல்லமை உண்டு. ஒரு நேரமாவது ட்ரை பண்ணுங்க, இந்த வாரத்திலிருந்தே ட்ரை பண்ணுங்க, உங்க பிரச்சனையெல்லாம் மாத்த கத்தர் வல்லவரா இருக்கார். கரங்களை தட்டி கத்தோடைய நாமத்தை அமைப்படுத்தும். அப்பதான் சீஷர்களுக்கு புரியுது, அல்ல கவனிங்க, இயேசுவோடு இருக்கிற வரைக்கும் நல்ல மூக்கு முட்டை சீஷர்கள் சாப்பிட்டாங்க. அப்போ பரிசேயர் சதுசேயர்லாம் வந்து சொல்கிறாங்க, யோவானுடைய சீஷர்கள்லாம் உபவாசம் பண்ணுறாங்களே, உம்முடைய சீஷர்கள் எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கானுங்களே, அவனுங்களாம் உபவாசமே போட மாட்டானுங்களா கேட்டாங்களா கேட்கலையா கேட்டாங்க. அப்போ இயேசு என்ன சொன்னார், மணவாளன் தங்களோடு இருக்கும்போது அவர்கள் உபவாசிக்கணுங்கிற அவசியம், மணவாளன் தங்களை விட்டு எடுபட்டு வரும் அப்போ ஏன் உபவாசிக்கணும், நான் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் போனதுக்கு அப்புறம் பொறுப்பெல்லாம் என் பிள்ளைங்க மேல விழப்போது, அப்ப தெரியும் அவங்களுக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னா உபவாசத்தை தவிர வேற வழி இல்லைன்னு தெரியும், அப்ப இவங்க உபவாசம் பண்ணுவாங்க. இயேசு பரலோகத்துக்கு போன உடனே எல்லா சீஷர்களும் என்ன பண்ணாங்களாம், உபவாசத்தில் தரித்திருந்தார்கள். அப்போ சில 2 படிக்கிறோமா, 1 படிக்கிறோமா என்ன பண்ணாங்க, இயேசு கூட இருக்க வரைக்கும் அவங்க உபவாசம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆனா மணவாளன் போன பின்பு அவருடைய வேலை அத்தனையும் நான் தான் செய்ய வேண்டும். எத்தனை பேர் உணர்றீங்க இன்னைக்கு இயேசு இல்ல, இயேசு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் தான். இயேசு என்ன ஊழியம் செஞ்சாரு, ஜெப ஊழியம் செய்தார். இயேசு சுகமளிக்கிற ஊழியம் செய்தார். இயேசு சுவிசேஷ ஊழியம் செய்தார். அத்தனை ஊழியமும் உங்கள் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. இதையெல்லாம் நான் செய்யணும்னா எனக்கு ஒரு உபவாச ஜபம் தேவை. எல்லாரும் இருக்கிற இடத்துல கொஞ்சம் சேர் சத்தம் இல்லாம அப்படியே முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். ஒரு வல்லமைக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே உபவாசம் எடுப்பதற்கு எனக்கு பலன் தாரும். ஒருவேளை உங்க சரீரம் பலவீனமா இருக்குன்னா இப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் இந்த நிலைமையில ஒப்பு கொடுக்க விரும்புறேன், ஒரே ஒரு நேரம் ஒரு நேரம். ஆண்டவர் நிறைய நேரத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கல, ஒரே ஒரு நேரம் உபவாசிக்க எனக்கு பலன் தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே உண்மையில எனக்கு முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா இதை நான் சாக்கு சொல்ல விரும்பல, நீங்க நினைச்சா என்ன உபவாசம் போட வைக்க உங்களால முடியும். அப்படிப்பட்டவங்க எல்லாம் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, சிறு பிள்ளைகள் அத்தனை பேர் கேளுங்க, ஆண்டவரே உபவாசித்து ஜெபித்து இனி இதுவரை மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகளை மேற்கொள்ள, ஓ மேற்கொள்ள முடியாத காரியங்களை மேற்கொள்ள, ஆண்டவரே ஜெயம் எடுக்க முடியாத காரியங்களிலே ஜெயம் எடுக்க எங்களுக்கு ஒரு உபவாச ஜெப ஆவியை தாரோ. ஓ எங்கள் உடலை ஒடுக்கணும் ஆண்டவரே, மாம்சம் மேற்கொள்ளுதா, மாம்சத்தினுடைய ஆசைகளை நீ மேற்கொள்ள முடியலையா, உன் உடலை ஒப்புக்கொடு ஆண்டவருடைய சமூகத்தில், உபவாசம் பண்ணு, அதை ஒடுக்கி கீழ்ப்படுத்து, உன் மாம்சத்தை உன்னால் ஜெயிக்க முடியும். மாம்சத்துக்கு தீனி போட்டு தீனி போட்டு அந்த மாம்சத்தை வளர்த்துட்டு, ஐயோ அந்த மாம்ச இச்சைகளை என்னால மேற்கொள்ள முடியவில்லையோ என்று சொல்லாதே. இந்த மாம்சம் பாவத்துக்கு உள்ளாகாமல் இருக்கும்படி அதை கொஞ்சம் உபவாசம் போடு, அந்த மாம்சத்தை கொஞ்சம் வாட விடு, அந்த மாம்சம் கொஞ்சம் பலன் இழக்கட்டும், ஆனா உன்னுடைய ஆவியில ஒரு பலத்தை கத்தர் கொடுப்பா, ஆவியில கத்தர் பலத்தை கொடுப்பா. அல்லேலூயா, எல்லா ஜெபமும் ஆண்டவரே அந்த வல்லமை எனக்கு தாங்கப்பா, அந்த வல்லமை எனக்கு தாங்கப்பா. அப்பா நீங்க இந்த பூமியில இல்ல, எங்களை தேடித்தான் ஜனங்கள் வர்றாங்க, எங்களை தேடித்தான் மக்கள் வர்றாங்க, பிரச்சனையோடு போராட்டத்தோடு பேபி சாசின் பிடியிலிருந்து ஜனங்கள் வர்றாங்க, எங்களால முடியலன்னு நாங்க சொல்லக்கூடாது, நாங்க எங்களால முடியும்னு சொல்லி ஆண்டவரே சுய பெருமையும் காட்டக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருடைய வல்லமையை பெற்றவர்களாக இந்த பிரச்சனை உள்ள சமுதாயத்துக்கு நாங்கள் பதிலாயிருக்க, நாங்கள் பதில் கொடுக்கிறவர்களாயிருக்க கர்த்தர்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் எந்தெந்த காரியத்தை இதுவரை மேற்கொள்ள முடியவில்லையோ அத்தனை காரியங்களையும் உபவாச ஜபத்தினாலே மேற்கொள்ளக்கூடிய ரகசியத்தை கற்றுக்கொண்டு அப்படியே ஜெயம் எடுக்க கிருபை தருவீராக. எனக்கு உபவாசம் பண்ண ஜெபம் பண்ண எனக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேட்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது வல்லமை இறங்கட்டும், இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகள் மேல் நிழலிடுவீராக. உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவீராக, உபவாசம் பண்ணுவதற்கு நீர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அந்த உபவாச ஜபத்தினுடைய வல்லமையை கண்கூடாய் கண்டு உபவாச ஜபம் இவங்களுடைய ஆசையாவே மாறுபடி, ஓ நான் ஒவ்வொரு வாரமும் நான் உபவாசம் போடணும்னு சொல்லி அந்த உபவாச ஜபத்தை டெஸ்ட் பார்க்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபித்தார். இதை பார்க்கிற சத்துரு ஓடட்டும், எவ்வளவோ தோல்விகளை கண்டுட்டேன், இனி நான் ஜபம் பண்ணணுமா, இனி நான் ஊழியம் செய்யணுமா, இனி ஆண்டவர் என் ஜபத்தை எல்லாம் கேட்கலையே, நான் எதுக்காக போகணும் அப்படி சொல்லாதபடி நான் உபவாசித்து ஜபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் தோற்றார்களோ அதே இடத்தில் ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவீராக, கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த கடைசி நாட்களில் உண்ணவும் முடுக்கவும் இருந்தால் போதும் என்கிற நிலைமைக்கு சபை மாறிவிட்டதப்பா. ஆதி நாட்களில் பரிசுத்தவான்கள் செய்த ஊழியங்கள் எங்கே? அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஜபம், அந்த உபவாசம், அதெல்லாம் மீண்டும் எங்கள் சபையில தொடங்கட்டும், எங்கள் மக்களுக்குள்ளே தொடங்கட்டும். கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். சத்ருவை ஓட ஓட மிரட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், சத்ருவை கண்டு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

வசனத்தை கேட்பார், கிருபை பொழிவார், வாக்கு தத்தம் செய்தவர், நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு சேர்ந்து எங்களோடு அறிக்கை செய்து பாடுவீங்களா? நம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில் அங்கலாய்த்து காத்து கொண்டிருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி, கரங்களை அசைத்து, கரங்களை உயர்த்தி பாடலாமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். மீண்டும் பாட போகிற விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார்.

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? என்னோடு கூட சேர்ந்து பார்த்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவரே சகல ஆராதனைக்கு பாத்திரர், கன மகிமைக்கு பாத்திரர், சகல கன மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரர். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அவரே சகல கன மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஓ, அவர் நல்லவர். ஆமே. நாம் இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்னும் வாழ்விலே. வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். நம் மீது மனதுருக்கம் உள்ள கர்த்தர், அவர் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காதவர், தமது இரக்கத்தை நம்மை விட்டு விலக்காதவர். அந்த நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? விசுவாசமாய் அவருடைய நாமத்தை சொல்லி

யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி என்றும் ஜெயமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் அவரே போதுமானவர், அவரே நம்முடைய சம்மா நம்மோடு கூட இருப்பவர், நமக்கு வெற்றி தருகிறவர். அவரை பாடி ஆராதிப்போம்.

யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மெய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். அவரே நம்மை வழுவாமல் காக்கிறவர், தம்முடைய மாசற்ற கரங்களினாலே நம்மை நிலைநிறுத்துகிறவர். அவரே நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? நம்மை சுகமானவர், ஓ ஹல்லேலூயா, மெய்ப்பரானவர்.

எங்களுக்கு சுகத்தை தருகிற பரம வைத்தியரே, பரம

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவருடைய கிருபை மாறாது, அவருடைய கிருபை விலகாது. அவர் கிருபை மாறாதது, அவர் கிருபை விலகாதது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. விலகாத கிருபையோடு இன்றைக்கும் எங்கள் மீது கிருபையாயிருக்கும்.

கிருபையினால எங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்தரே, நீர் போதுமானவர். சொல்லுங்க பார்க்கலாம், நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவர். நீரே எங்கள் வாழ்க்கையில போதுமானவர். இந்த உலகத்தில் வேறு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் எங்களுக்கு போதும், உம்முடைய பிரசன்னங்களுக்கு போதும், உம்முடைய சமூகங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்வில் நீர் போதுமானவரப்பா. என்னை விட்டு எடுபட முடியாத நல்ல பங்கு, என்னை விட்டு விலகாத தெய்வம், என்னை விட்டு கொடுக்காத தெய்வம், என்னை புறக்கணிக்காத தெய்வம், என்னை தள்ளிவிடாத தெய்வம், என் மீது ஆதரவாய் கரிசனையாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே.

கிருபையை தந்து இம்மட்டுமாய் வழி நடத்துகிற பரிசுத்தரே, ஓமை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். மலைகள் விலகினாலும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நீர் எங்களை விட்டு நிலை பெயர்ந்து போவதில்லையே. உம்முடைய கிருபை மாறாதது, உம்முடைய கிருபை விலகாதது. எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். என் வாழ்வில் என்றும் போதுமானவர் உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிழ்ச்சப்படுத்துவோம். கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தா, உன் பாடுகளை இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்தது. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வேதனைகள், நிந்தனைகள் எனக்காக, என் பாவத்திற்காக, என் மீடுதலுக்காக எல்லாம் சிந்தினீரே. நீர் எத்தனை நல்லவரப்பா, அதை உணர்ந்து சேர்ந்து பாடி

எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே. உம் ஜீவன் தந்தீர் என்றோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தந்துவிட்டோம் அன்பின் கரங்களிலே ஏற்றி என்னும் நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை முற்றும் அர்ப்பணிக்கிறோம் அண்ணவரே. உம்மை போல மாற்றுபடிக்கு உம்மையே தந்தீரே. இது எத்தனை நல்லவர். உம்மை ஆராதிக்கிறோம் அண்ணவரே.

உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம்முடைய ஜீவனை தந்தீரே. எம்மை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆராதனையுடைய உண்மையான பகுதி என்ன தெரியுமா? முக்கியமான பகுதி நம்மை நாமே தாழ்த்துவதே உண்மையான ஆராதனை. நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்து நம்மை தாழ்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே எங்களை தரை மட்டும் தாழ்த்து.

0: உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. இப்படி கல்வாரி காட்சிகளுக்காக பாடுகளுக்காக உமக்கு நன்றி ராஜா.
1: சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: இறந்து போன ஒருத்தன் நரகத்துக்கு அனுப்பப்பட்டான். நரகத்துல மூணு விதமான தண்டனை முறைகள் இருந்துச்சு. மூணையும் பார்த்துட்டு எந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளலாம்னு அவனே முடிவு செய்யலாம்னு அவனுக்கு சொல்லப்பட்டுச்சு. முதல் அறைக்கு போனான். அங்க எல்லாரும் தலைகீழா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் முகத்திலையும் வலியின் அவஸ்தை தெரிஞ்சது. இது வேண்டாம்னு அடுத்த அறைக்கு போனான். அங்க எல்லாரும் பனிக்கட்டிகளை சுமந்தபடி இருந்தாங்க. பனிக்கட்டிகள் உருகி வழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அந்த குளிர்ச்சியில ஜில்லிட்டு நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் அந்த வேதனைய நினைச்சு பார்த்தான். ஐயோ வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த அறைக்கு வேகமா போனான். மூணாவது அறையில அவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அங்க இருந்தவங்க படு ரிலாக்ஸ்டா காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் நான் தேடி வந்த இடம், நான் இங்கேயே இருந்துக்கிடுறேன்னு தன்னுடைய முடிவை சொன்னான். இந்த குழுவுல நீ சேர்ந்துக்கிடலாம் அப்படின்னு அவனுக்கு அனுமதியும் தரப்பட்டுச்சுது. சந்தோஷமா உள்ள போய் ஒரு கப் காஃபியை எடுத்து சுவைக்க போகும்போது அங்க ஒரு குரல் கேட்டுச்சு. ஓகே, உங்க காஃபி இடைவேளை நேரம் முடிவடைஞ்சிட்டது. எல்லாரும் அவரவருக்கு கொடுத்த தீச்சட்டியை எடுத்து தலையில வச்சுக்கோங்க. இது ஒரு நகைச்சுவை கதைனாலும் இதுல ஒரு பயங்கரமான படிப்பினை நமக்கு இருக்குது. நரகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனா நரகம்னு ஒன்னு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். பரிசுத்த வேதாகமத்துல இத பற்றி தெளிவா போட்டிருக்குது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்றதை கேளுங்க, இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினிச் சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். நரகம்னு ஒன்னு இருந்தா பரலோகமும் இருக்கும். அங்க போக வாஞ்சிப்போம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம்.

1 Kings 12 ரெகோபியாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லோருக்கும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரோபியாமோ எகிப்தில் இருக்கையில் அதை கேள்விப்பட்டான். அவர்கள் யெரோபியாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகோபியாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்பொழுதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் இலகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபியாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடு ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்ல வார்த்தைகளை சொல்வீரானால் இந்நாளும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராயிருப்பார்கள் என்றார்கள். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் சமூகத்திலே நிற்கின்ற வாலிபரோடு ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை இலகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு இலகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொல்ல இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாயிருக்கும். இப்பொழுதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினால் தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடு சொல்ல வேண்டும் என்றார்கள். 3 நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே ரெகோபியாமும் சகல ஜனங்களும் 3 நாளிலே ரெகோபியாமிடத்திலே வந்தார்கள். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்களினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமல் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரோபியாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லோரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக தாவீதோடு எங்களுக்கு பங்கியது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்பொழுது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தன் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகோபியாம் ராஜாவாயிருந்தான். பின்பு ராஜாவாகிய ரெகோபியாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேலர் எல்லோரும் அவனை கல்லறிந்து கொன்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபியாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடி போனான். இந்நாள் வரைக்கும் இருக்கின்ற இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கின்றார்கள். யெரோபியாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்து அனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. ரெகோபியாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாருடைய யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாய தன்னிடத்தில் திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பெஞ்சமீன் கோத்திரத்தார் அனைவரும் ஆகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டினான். தேவனுடைய மனுஷனாகிய சேமாயாவுக்கு அவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகோபியாம் என்னும் சாலமோனின் குமாரன் யூதா வம்சத்தார் அனைவரையும் பெஞ்சமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் வீட்டிற்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கின்றார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே திரும்பி போய்விட்டார்கள். யெரோபியாம் இப்ராஹிம் மலை தேசத்திலே சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரோபியாம் இப்பொழுது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகின்றதாயிருக்கும்.
இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபியாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டும் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபியாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகின்றது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்கள் எகிப்தி தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இன்று ஒரு கன்று குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகி ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8 மாதம் 15 தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலின் மேல் தான் உண்டாக்கின கன்று குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலில் ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8 மாதம் 15 தேதியிலே பெத்தேல் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். ஆமேன்.

ஜேம்ஸ் சாப்டர் 3 யாக்கோபு 3 அதிகாரம் வசனம் 1. பொதுவா நாம என்ன சொல்லணும், நிறைய போதகர்கள் வேண்டும் என்று சொல்லுகிறதற்கு பதிலாக நேர் ஆப்போசிட்டா உங்களில் அநேகர் போதகராக திருப்பீர்களாக அப்படின்னு தியானிக்க போறோம். நல்ல காலத்திலேயே யாரும் போதிக்கிறதற்கு ஆயத்தமாக இல்லை, அநேகர் என்ன செஞ்சிடாதீங்க, போதகர் ஆகி விடாதீர்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்தா சபை எப்படி வளரும் என்ற கேள்வி இயற்கையாக வரக்கூடிய ஒரு கேள்விதான். இன்றைக்கு போதகம் அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சியான ஊழியமாய் மாறிவிட்டது. நிறைய போதகம் பண்ணுவதற்கு என்ன செய்கிறார்கள், விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுவோம், இங்கே போதகம் அப்படின்னு சொல்லுகிறது வெறுமனே சபையில இங்கே நின்று போதிப்பதை மட்டும் குறிப்பிட்டு பேசவில்லை. நாம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல நாம் போதகர்களாக இருக்கிறோம். வீட்டிலே நீங்கள் யாரா இருக்கிறீங்க, போதகர்களா இருக்கிறீர்கள். ஒரு குடும்பத்துல நீங்க தகப்பனாய் எப்ப மாறுறீங்களோ அந்த நிமிஷத்திலேயே உங்க குழந்தைக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டீச்சரா மாறிடுறீங்க. நீங்க யார், ஒரு போதகன். ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல அங்கு கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்கள் யாரா இருக்கிறீர்கள், ஆமா போதகர். அப்படின்னா அப்படி அங்க மேல போய் நின்று மேடை போட்டு பேசக்கூடிய போதகர்கள் அல்ல, ஏதோ ஒரு வகையில அவர்களுக்கு தேவ ஆலோசனை நல்ல ஒழுக்கங்களை காண்பிக்கக்கூடிய போதகர்களாக நாம் இருக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது, என் சகோதரரே. அப்ப இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தரை அறியாதவர்களை குறித்து சொல்லப்படவில்லை என்பது தெரிகிறதா, சபையில் இருக்கக்கூடியவர்களை குறித்து தான் இந்த வசனம் பேசுகிறது. என் சகோதரரே, சகோதரிகளே, மை பிரதரன் அப்படின்னா அதுக்குள்ள யாரும் வந்துடுறா, சகோதர சகோதரிகள். அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. அப்ப யார் தான் ஆறுது, அப்ப அதற்கான விளக்கம் தான் இந்த 3 அதிகாரம். இஃப் யூ வாண்ட் டு பி எ டீச்சர், இந்த 3 அதிகாரம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த 3 அதிகாரம் உங்களுடைய லைஃப்ல நிறைவேறிடுச்சுன்னா நீங்க யாராய் மாறிவிடலாம், ஒரு போதகராக மாறிவிடலாம். சரிங்கிறது, அதை எதுக்கு நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை, நாங்கள்லாம் போதகராக எங்களுக்கு தேவையே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த வசன பகுதி சபையில மிக முக்கியமான போதகத்தை குறித்து பேசினாலும் கூட இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் ரொம்ப எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். ஏன், அதிக ஆக்கினையை அடைவோம் என்பதை என்ன செய்யுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது பயமுறுத்துதா அப்படிங்கிட்ட இல்லை. 3 முக்கியமான வாழ்க்கை குறிப்பை இங்கு யாக்கோபு நமக்கு வைக்கிறார். இந்த 3 உங்களுடைய லைஃப்ல இருந்துச்சுன்னா யூ கேன் பி எ டீச்சர். 1 வசனம் என்ன சொல்லுகிறதுனா, 2 வசனத்திலிருந்து, ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லிருச்சு, நீங்கள் அநேகர் என்ன ஆயிராதீங்க, போதகர் ஆயிராதீங்க. அப்படி போதகரானா இந்த விஷயத்தை உங்க லைஃப்ல கொண்டு வாங்க. என்ன, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் என்ன செய்யறோம், தவறுகிறோம். அப்படின்னா நிறைய நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பாவமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்ல வர்றாரான்னு கேட்டா இல்லை, இல்லை. அவர் எதை குறித்து பேசுகிறார் என்பதை இந்த கான்டெக்ஸ்ட் மூலமா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், ஆனா ஒருவன் சொல் தவறாதவனானால் அப்படின்னா, பாருப்பா நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன், ஒருத்தர் சொல்லிட்டாரு, கரெக்டா நாளைக்கு அவர் என்ன பண்ணிடுறாரு, வந்துடுறாரு. தான் சொன்ன சொல்லை அவர் என்ன செய்து விடுகிறார், காப்பாற்றி விடுகிறார். இன்றைக்கு இந்த வேலையை முடித்து உங்களுக்கு நான் இதை செய்து விடுகிறேன், இந்த பாருங்க மெயில நான் அனுப்பிச்சிடுறேன். இப்படி ஏதோ ஒன்றை ஒருத்தர் சொல்லுகிறார், ஆனா பாத்தீங்கன்னா கரெக்டா அதை செய்யறாருன்னா தன் சொல்லை காப்பாற்றுவதற்கு அவர் கடுமையா என்ன செய்ய வேண்டியிருக்கு, உழைக்க வேண்டி இருக்கிறது. யாக்கோ அதைத்தான் சொல்ல, நாம பல விஷயத்துல தவறுறோம். என்ன, இந்த வர்றோம்னு சொல்லிட்டு வராம ஓடிடுறோம், இந்த போன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றது இல்லை, போன் பண்றது இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள்ல நாம என்ன பண்றோம், தவறி விடுகிறோம். அதைத்தான் யாக்கோபு சொல்லுகிறார். ஆனா ஒருத்தன் சொல் தவறாதவனானால் தான் சொன்ன ஒன்றை அவரால் நிறைவேற்ற முடியும் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. அங்க என்ன வசனம் போட்டிருக்கும் பாருங்க, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான்.
ஒருத்தர் சொன்னதை தான் செய்து விட்டார்னா நம்ம எளிதா பாக்குறோம், ஆனா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு அடங்கி இருக்கிறதுன்னு சொல்றாரு. மிகப்பெரிய ஒரு செல்ஃப் டிசிப்ளின் லைஃப் இருக்குன்னு சொல்றாரு. அவனை பார்த்து என்ன சொல்றாரு, பூரண புருஷன் என்று சொல்லுகிறார். எப்படி இருக்கு பாருங்க. ஆனா நம்ம அநேக விஷயத்துல தவறி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது அவர் எடுத்துக்கொண்ட ஒரே எடுத்துக்காட்டு நாவை எடுத்துக்கொள்ளுகிறார் பாருங்க. அதற்காக பல வார்த்தைகளை எழுதுகிறார். குதிரைகள் அப்படிங்கிற உதாரணத்தை காண்பிக்கிறார் மூன்றாவது வசனத்துல. அடுத்து நாலாவது வசனத்தை எதை காண்பிக்கிறார், கப்பல்களை காண்பிக்கிறார். குதிரைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. எங்கேயாவது பீச்சு பக்கம் போனோன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா அந்த குதிரை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அதுக்கு கடிவாளமே இல்லாட்டியும் கூட அதை அப்படியே போய் சுத்திட்டு வந்துடும். கப்பல் ரொம்ப சின்ன ஒரு பொருளாக இருக்கிறது, அது அவ்வளோ பெரிய கப்பலை என்ன செய்து விடுகிறது, திருப்பி விடுகிறது. ஒரு சிறிய பொருள் அவ்வளோ பெரிய கப்பலை திருப்புகிறது. ஒட்டுமொத்த குதிரையையும் அது அவ்வளோ வெறி கொண்டதா இருக்கு, ஆனா ஒரு சின்ன கயிறை வச்சுக்கிட்டு கடிவாளத்தை போட்டு அழகாக அந்த குதிரை என்ன செய்து விடுகிறார்கள், தன் பக்கமாக திருப்பி விடுகிறார்கள். ஒரு சின்ன பொருளை வைத்து இவ்வளவு பெரிய வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்து எங்க கொண்டு வந்து அதை சேர்க்கிறான்னு பாருங்க. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் அது என்ன செய்யுமா, பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இவ்வளோ கொடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணுமா? இப்போ என்னுடைய நாவை கட்டுப்படுத்துவதில் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இஃப் யூ வாண்ட் டு பி எ டீச்சர், நீங்கள் ஒரு நல்ல போதகராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் நீங்க எதை கட்டுப்படுத்த வேண்டி இருக்கிறது, நாவை கட்டுப்படுத்த வேண்டி இருக்கிறது. ஆனால் இங்கு ஆசிரியர் வெறுமனே நாவுங்கிற வார்த்தையை குறித்து பேசல. இந்த நாவு கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என் உடல் முழுவதும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஒருவன் சொல் தவறாதவனானால் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கடுமையா உழைக்கிறான், அவன் லைஃப் ஸ்டைலே கரெக்டா இருக்கணும். அப்பதான் அவன் சொல் தவறாதவனா என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அது போல உங்களுடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாக்கை வெட்டி விட்டால் கட்டுப்படுத்தி விட முடியுமா? ஒண்ணும் கிடையாது. இந்த நாவுங்கிறது சும்மா வெறும் பேசுவதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு கருவி. இது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்பதை எனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் தான் தீர்மானிக்கிறான். அவனை கட்டுப்படுத்தாமல் இந்த நாவை நீங்கள் நானும் கட்டுப்படுத்தி விட முடியாது. சோ முதல் குறிப்பு, அநேகர் நீங்கள் அதிக ஆக்கினை அடைவோம் என்று போதகராக இருப்பீர்களாக. ஒருவேளை அப்படி நீங்கள் போதகரா மாற வேண்டும் என்று சொன்னால் நம்பர் ஒன், உங்களுடைய நாவை என்ன செய்யுங்க, கண்ட்ரோல் பண்ண பழகி கொள்ளுங்கள். இது அப்படியே ஜீவும்பான்னு சொல்லிட்டு வந்து விடாது. இது பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் என்ன செய்யும், வரும். எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க, எந்தெந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்? சரி, ஃபர்ஸ்ட் அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த நாவை எங்க இருந்து நாம கண்ட்ரோல் பண்ணணும், வீட்டில இருந்தா, ரோட்ல இருந்தா, இருதயத்தில இருந்தா, எந்தெந்த சூழ்நிலையிலே இந்த நாவை நான் கட்டுப்படுத்த வேண்டும்? வேற செய்யற இடத்துலயா, கோபம் வரக்கூடிய இடத்தில், பெருமை பேசக்கூடிய இடத்தில். சரி, நீங்க சொன்ன வார்த்தை எல்லாம் கரெக்ட். இந்த நாவு எங்கு தவறாய் பயன்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் நம்பர் ஒன், கோபப்படக்கூடிய இடத்தில். ஃபர்ஸ்ட் கோபத்தினுடைய ஃபர்ஸ்ட் வெளிப்பாடு எங்க வரும், நாவுதான். கண்ணு செவக்கும், காது விரிஞ்சிரும், முகரம் எல்லாம் பயங்கரமா மாறிடும், இஞ்சி சாப்பிட்ட மங்கி மாறி போயிடும். ஆனா அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்து மிகப்பெரிய ஒன்று திறக்கும், என்னது அது, அண்டகாகசம், நம்மளுடைய வாய். அதுக்கப்புறம்தான் இந்த கை கால்கள் அதுக்கப்புறம் தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த நாவுக்கு அப்புறம் தான் எங்க கை அடிக்க போறது, மிதிக்க போறது, இது எல்லாமே நாவுக்கு அப்புறம் தான். ஸோ இந்த நாவை எங்கு கட்டுப்படுத்த முடியும் என்று சொன்னால் கோபப்படக்கூடிய இடத்துல தான் நமக்கு என்ன செய்யணும், நாவை கட்டுப்படுத்த. நம்ம எல்லாருமே இங்கே தான் பிரச்சனையில் இருக்கிறோம். அது வரைக்கும் நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை விட அமைதியானவர்கள், தேவனை விட சாந்த சுரூபிகள். அவரே நம்மை பார்த்து மிரண்டு இருப்பார், இவ்வளவு அமைதியான பிள்ளைகளை நானும் படைச்சிருக்கிறேன்னா நம்ப முடியவில்லையே அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அமைதியா இருக்கிற நாம நம்மளை தூண்டி விடுவதற்கு ஏதாவது ஒண்ணு தேவைப்படுகிறது. அப்படி தூண்டி விட்டுட்டா போதும், அடுத்த நிமிஷம் நாம செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். சில சமயம் எனக்கு வரக்கூடிய போன் கால்ஸ் எல்லாம் அதீத கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். இப்ப நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா பல்ல கடிச்சுக்கிட்டு கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கு.
அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே திட்டி விட்டுறலாமா அப்படிங்கிற கோபம் எழும்பும். ஆனாலும் கட்டுப்படுத்துக்கிறேன். ஏன்னா போதகராக இருக்கிறேங்கிறதுனால கட்டுப்படுத்தலை. ரெக்கார்ட் பண்ணி எங்கேயாவது போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்குது. உண்மையிலே கிறிஸ்துவின் குணாதிசயத்தின் அடிப்படையில் நான் கட்டுப்படுத்துகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் பேசும்போது அதுக்கப்புறம் அதெல்லாம் காணாயிரும். அப்புறம் இதுதான் சரி ஓகே வேணாம் அமைதியாக இருப்போம். நாளைக்கு இதை ஒரு கண்டென்ட்டாக வச்சு யூடியூப்ல என்ன பண்ணிடுவாங்க, இவர் பாருங்க எங்களை எப்படி திட்டி இருக்கிறார், அட்லீஸ்ட் அப்படியாவது கட்டுப்படுத்துறோமே அப்படின்னு சமாதானப்படுத்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ள என்ன வந்து விடுகிறது, கோபம் வந்து விடுகிறது. பிரியமானவர்களே, நாம வேலை செய்யற இடத்துலையும் சரி வீட்லையும் சரி நம்மை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் வி கேனாட் பி எ டீச்சர், போதகரா தலைகீழா நின்னாலும் மாற முடியாது. நிறைய பெண்கள் தங்களுடைய கணவனை ஏன் ஆதாயப்படுத்த முடியவில்லை, பிரதர் நான் எவ்வளவோ ப்ரேயர் பண்றேன் எல்லாம் செய்திருக்கிறேன் ஆனா ஆதாயப்படுத்த முடியலையே. ஆனா உண்மையான விஷயத்தை அவங்க மறைச்சிருவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா பயங்கரமா சண்டையும் போடுவாங்க. இவங்களுடைய லைஃப்ல பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான விஷயம் இருக்கிறது. இப்படித்தான் ஒரு அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க, இங்கெல்லாம் அடி புருஷன் பயங்கரமா அடிச்சிருக்கிறாரு அந்த அம்மாவை, டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் அடிச்சு வீங்கி இருக்கு, ரத்த காயம்லாம் இருக்கு. டாக்டர் என் புருஷன் எப்பயுமே என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, இதெல்லாம் எனக்கு சரி பண்ணி விடுங்க. அவர் அடிக்காம இருக்கிறதுக்கு அவருக்கு ஏதாவது மாத்திரை மருந்து இருந்தா கொடுங்க. இப்ப இவர் சொன்னாரு, உங்க புருஷன் எப்ப வீட்டுக்குள்ள வராரோ அப்ப நீங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஃபுல்லா வாயில அப்படி வச்சுக்குங்க அப்படின்ட்டார். என்ன சொல்றீங்க, நான் அப்படி வச்சுக்கிட்டேன்னா என் ஹஸ்பண்ட் என்னை அடிக்க மாட்டாரா, வச்சுதான் பாருமா, இல்ல அவருக்கு ஏதாவது மருந்து மாத்திரை இல்ல அதெல்லாம் தேவையில்லை நீ இதை செய்யுமா. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா எந்த அடியும் இல்லை உதயும் இல்லை. என்ன டாக்டர் ஆச்சரியமா இருக்கிறது, இதுல என்ன மாய மந்திரம் பண்ணீங்க நீங்க, ஒன்னும் இல்லம்மா அந்த சமயத்துல நீ அமைதியா இருந்துட்டா போதும், எல்லா பிரச்சனைக்கு காரணம் ஒன்று இந்த அம்மா பேசுறதா இருக்கணும், அல்லது அவர் அடி வாங்கினாருன்னா யாரு தண்ணியை வைக்க வேண்டியிருக்கு, அவர் தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு. ஆக மொத்தத்தில் யாரோ ஒருத்தர் வாயை திறக்காமல் இருந்து விட்டாலே அங்கே பெரும் பிரச்சனைகள் என்ன செய்து விடுகிறது, நின்று போய் விடக்கூடியதா இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நம்மளுடைய பேச்சுக்கள். நம்மளுடைய பேச்சை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லைன்னு சொன்னால் வி கெனாட் பி எ கிறிஸ்டியன், நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில நான் இதை கற்றுக்கொண்டு வருகிறேன். ஆரம்ப காலத்துல ஊழியத்துக்கு வந்த புதுசுல எல்லாம் எதையுமே எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாது, பயங்கரமாக கத்தி இருக்கிறேன், சண்டை போட்டு இருக்கிறேன், எனக்கு எதிர்த்து வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்களோடு சண்டை செய்திருக்கிறேன். படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அது குறைந்து வந்திருக்கிறது. அது எடுத்த உடனே ஒரே நாளிலே குறைந்து விடாது. நீங்க அதற்காக முயற்சி செய்ய நான் வந்து ரொம்ப கவனமா இருப்பேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம்தான் சோதனையே வரும். நீங்க எப்ப இந்த முடிவை எடுத்து வீட்டுல இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்ன உடனே அடுத்த நிமிஷம் அவங்க வீட்டுக்காரமா வருவாங்க, அல்லது அவர் வருவார், சம்பந்தமே இல்லாம உங்களை என்ன பண்ணுவாரு அப்படி தூண்டி விடுவாங்க. பாருங்க, இன்ன வரையும் உறுதியா இருந்தேன், உறுதியிலிருந்து விழுந்து விட்டேன். பரவாயில்ல, நீங்க எப்ப ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பயிற்சி செய்கிறீர்களோ பிராக்டிஸ் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அது என்னவாய் மாறிவிடும், உங்களுடைய பழக்க வழக்கமாய் மாறிவிடும். அடுத்து நீங்க எல்லாவற்றையும் பொறுமையாய் கையாள ஆரம்பித்து விடுவீர்கள். இது ஏதோ ஜீபும்பான்னு உங்க லைஃப்ல வரக்கூடியது அல்ல. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய நாவை கட்டுப்படுத்த பழகிவிட்டால் நீங்க உங்க சரீரத்தையே கட்டுப்படுத்த பழகிட்டீங்கன்னு அர்த்தம். இப்படி பார்த்தா பேசவே முடியாதவங்கலாம் ரொம்ப நீதிமான்களா, ஒண்ணும் கிடையாது. அவங்கனால பேச வேணா முடியாம இருக்கலாமே ஒழிய அவங்க வேறு விதத்துல தங்களுடைய கோபத்தை என்ன செய்ய முடியும், காண்பிக்க முடியும். அப்ப எளிதா கோபத்தை காண்பிக்க கூடிய ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாவு. அந்த இடத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி விட்டால் நீங்க உங்க சரீரத்தையே கட்டுப்படுத்தி விடுவீர்கள். கட்டுப்படுத்தி இருக்கிறதுனாலதான் நீங்கள் நாவை கட்டுப்படுத்த முடிகிறது.

அவ்வியானவரே, உங்க பலத்தினாலே உங்களோட வரங்களினாலே எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்து.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல்தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7 வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உம் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார். நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன்,

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20. ஜார்ஜ் என்பவர் அமெரிக்காவில் ரீகன் ஜனாதிபதியாக இருந்தபோது தலைமைச் செயலராக இருந்தவர். அவர் தன்னுடைய அலுவலகத்தில் மிகப்பெரிய பூமி உருண்டை மாதிரியை வைத்திருந்தார். அவர் பிற நாடுகளுக்கு தூதுவர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் நேர்காணலுக்காக தனது அறைக்கு வரும்போது அல்லது தனது வேலையை நிறைவேற்றிவிட்டு தாய்நாட்டுக்கு திரும்பும் போது அவர்களிடம் ஒரு சிறிய பரிசோதனை செய்வார். நீங்கள் இந்த குளோபில் உங்கள் நாடு எங்கே இருக்கிறது காட்டுங்கள் என்று கேட்பார். அவர்களும் குளோபை சுழற்றி பார்த்து தங்களையும் அறியாமல் தாங்கள் எந்த தேசத்திற்கு தூதுவர்களாக நியமிக்கப்பட்டார்களோ அந்த தேசத்தில் தங்கள் கையை வைத்து காட்டுவார்கள். ஒருமுறை ஜார்ஜின் பழைய நண்பர் மைக் மான்ஸ்பீல்ட் ஜப்பான் நாட்டிற்கு தூதுவராக தெரிவு செய்யப்பட்டார். ஜார்ஜ் அவரையும் விட்டு வைக்கவில்லை. அவரிடம் உங்கள் தேசம் எங்கே இருக்கிறது என்று இந்த குளோபில் எனக்கு காட்டுங்கள் என்று கேட்டார். ஆனால் அவர் மற்றவர்களைப் போல பதில் சொல்லாமல் குளோபை சுழற்றி தன் கையை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வைத்து இதுதான் என்னுடைய தேசம் என்றார். ஜப்பான் நாட்டிற்கு தூதுவராக நியமிக்கப்பட்டாலும் தனது நாடு ஜப்பான் என்று சொல்லாமல் தனது நாடு அமெரிக்கா என்று சொன்னதால் ஜார்ஜ் அவரை பாராட்டினார். அதன் பின்பு அவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து பிற தேசங்களுக்கு தூதுவர்களாக செல்கிறவர்களிடம் நீங்கள் பிற தேசங்களுக்கு உங்கள் வேலையின் நிமித்தம் செல்கிறீர்கள், மற்றபடி உங்கள் தேசம் அமெரிக்க ஐக்கிய நாடுதான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதிருங்கள். நீங்கள் நமது தேசத்தின் பிரதிநிதியாக அங்கே செல்கிறீர்கள். நமது தேசத்தின் எண்ணங்களையும் குறிக்கோளையும் நீங்கள் அங்கே நிறைவேற்ற வேண்டும். உலகத்தின் தலைசிறந்த நாடான அமெரிக்க தேசத்தின் பிரதிநிதிகள் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக உலகின் பல பகுதிகளிலும் வைத்துள்ளார். ஆகவே நாம் உலகின் பல பகுதிகளிலும் குடியிருந்தாலும் நாம் பரலோக ராஜ்யவாசிகள் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நாம் தேவனின் பிரதிநிதிகள் என்பதால் அவரை நம் வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். அவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருப்பதின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே அரண்மனையில் வசித்தாலும் அவர்கள் பரலோக தேவனின் பிரதிநிதிகள் என்பதை மறக்கவில்லை. பாபிலோனின் பழக்கங்களை கற்றுக்கொள்ளவில்லை, தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களை பாதுகாத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. உலகத்தின் எந்த பகுதியில் நாம் வாழ்ந்தாலும் தேவனுடைய பிரதிநிதிகளாகவும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாகவும் வாழ வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார்.

0: பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்ற தலைப்பில் சகோதரன் டேவிட் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஹல்லேலூயா. ரோமர் கடிதத்தின் நிருபம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தியானித்து வருகிற வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்த வார்த்தை. ரோமர் கடிதத்தின் நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம்.
2: தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல்
1: ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள்.
2: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல,
1: வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த நாட்களிலே அவன் அதிகமா இதை குறித்து கத்த தியானிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவி நமக்கு மிக மிக அவசியம். இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவம் அதுதான், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அன்பு. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு தெளிவு, பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு உணர்வு, பரிசுத்த ஆவி எவ்வளவு முக்கியம் என்கிற ஒரு அறிவு நம் ஒவ்வொருவருக்கும் தேவையாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கேட்கிறதோட மாத்திரமல்ல, அந்த பரிசுத்தாவின் நிறைவிலே நம் ஒவ்வொருவரும் நடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்தமோர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தாவை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். இங்க இருக்கிற ஒருவரும் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அவன் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்னத்தைதான் அவன் ஆராதிச்சாலும் என்னத்தைதான் அவன் தேவ சமூகத்தில் வந்து காணிக்கையை செலுத்தினாலும் அவர் சமூகத்தில் போய் சேர முடியாது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு பாரம். காரணம், இன்னைக்கு சபைகளிலே இந்த எண்ணம் இன்னைக்கு உண்டாக இல்லை. அநேகருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அநேகர் ஆவியை அவித்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் இன்னைக்கு வெளிப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார் என்கிறத இன்னைக்கு தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய எண்ணம் என்னன்னா, அந்நிய பாஷை பேசுறது மட்டும்தான் பரிசுத்த ஆவி. சோ நான் அந்நிய பாஷை பேசுறேன், அதனால என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இது அநேகருக்குள்ள எண்ணமா இருக்குது. ஆனால் அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர். வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த செய்தியை நல்லா கவனிக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். கடந்த 2 வாரங்களாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் போது என்னென்ன நடக்கும் என்கிறதை ஆமென் அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் அவைகளை நான் வேகமாய் சொல்லி இந்த நாளிலே தேவன் வெளிப்படுத்தின 2 காரியங்களை உங்கள் முன்பாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வரும்போது அவர் என்னை எப்படி நடத்துகிறார்? வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் நான் எந்த பாதை எனக்கு சத்தியமான பாதை, எந்த பாதையிலே நான் நடந்தால் அந்த நித்தியத்துக்கு போக முடியும், எந்த பாதையிலே நான் நடந்தால் நான் சத்தியத்தில் நிலைத்திருக்க முடியும் என்கிறதை எனக்கு தெளிவுபடுத்தி எனக்கு உணர்த்தி அந்த பாதையிலே நடத்துகிறவர். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து அறிகிறான். எடுத்த உடனே எல்லா இடத்திலும் போய் கால் வைக்க மாட்டான், அவன் சத்தியத்திற்குள்ளாய் நடத்தப்படுகிறவன். ரெண்டாவது, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்திலே விடுதலை உண்டாகும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற வாழ்க்கையில விடுதலை, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற குடும்பத்திலே விடுதலை, கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிற சபையிலே விடுதலை, கர்த்தருடைய ஆவியானவர் உலாவுகிற தேசத்திலே விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறத பார்த்தா விடுதலையே பெறாத்தது மாதிரி இருக்கிறீங்க. ஆவியை பெற்றவர்கள் மாத்திரம் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அப்படி வரட்டும். ஆவி இருக்கிற இடத்துல அனல் எரிஞ்சிட்டே இருக்கும், தீ எரிஞ்சிட்டே இருக்கும். ஆமே. ஆலயத்துல ஒரு இது மாத்திரம் குறையவே கூடாது. நான் சொல்லியிருக்கிறேன் என்னன்னா, குத்து விளக்குல தீ அணையவே கூடாது. ஆமே. அவர் குத்து விளக்கு மத்தியிலே உலாவுகிறவர். நான் சொல்கிறேன், இந்த ஆலயத்தில் குத்து விளக்காக என்னை உங்களை தான் வச்சிருக்கிறார். நான் ஆமீன் சொல்லலைன்னா விளக்கு அணைஞ்சிட்டுன்னு அர்த்தம். ஆமாம், என் வாயில் ஸ்தோத்திரம் வரலைன்னா விளக்கு அணைஞ்சிட்டுன்னு அர்த்தம். அங்கே கிரியை நடக்கவே செய்யாது. ஸ்தோத்திரம் எழும்பிட்டு இருக்குதுன்னா விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஆமீன். இனி எல்லாரும் ஆமீன் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே. ரைட், பாருங்கள், கர்த்தருடைய ஆவி இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஆவியினாலே ஆராதிச்சா விடுதலை உண்டு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்ட நிலைமையிலும் அவன் அவர்கள் துதித்த போது சிறைச்சாலை அதிரத்தக்கதாய் அந்த இடத்துல விடுதலை உண்டானது. கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுறவங்க பேசுகிற வார்த்தையில விடுதலை உண்டு. எசேக்கியா ஆவியினால் நடத்தப்பட்டு பள்ளத்தாக்கில கொண்டு போய் நிறுத்தப்பட்டார். அங்கு உலர்ந்த எலும்புகள் நிரம்பி இருந்த போது கர்த்தர் சொன்னார், நீ வார்த்தை எழும்பி உரை, நீ தீர்க்க தரிசனம் உரை என்றார். கர்த்தருடைய ஆவியினால் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த போது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் சேனையா எழும்பினது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியினால் நடத்தப்படும் போது மற்றவர்களை பார்த்து பேசுகிற வார்த்தை, மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிற வார்த்தை, அது அவர்களை உருவாக்கும், அவர்களை பலப்படுத்தும். பேதுருவும் யோவானும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பின பிறகு அவர்கள் ஆலயத்துக்கு கடந்து செல்லும் போது வழியிலே ஒரு சப்பானி அவங்களை உற்று பார்த்துட்டு இருந்தா. உற்று பார்த்துட்டு இருந்ததை பேதுரு அறிந்த உடனே அவன் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறான் என்று அவன் அறிந்து கொண்டா. என்னப்பா வேணும்னு கேட்டா, என்ட பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, ஆனா ஒன்னு இருக்குது, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அந்த நாமத்தினால நீ எழும்பி நட சொன்ன உடனே அவன் எழும்பி ஆலயத்துக்குள்ள அவர்களோடு கூட, அதுல ஒரு வார்த்தை உண்டு, அவர்களோடு கூட துள்ளி குதித்து ஆலயத்துக்கு. அப்படின்னா பரிசுத்தாவியை பெற்ற தேவ பிள்ளைங்க நாலு பேர் கூட பேசும்போது அவங்க துள்ளி குதித்து நம்ம கூட எங்க வரணும்? எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்? வீட்டில் இருக்கிற பிள்ளையில கூட்டிட்டு வரது சொல்ல, வழியில சப்பானி எழும்பி துள்ளி வரணும். ஆமே பேதுரு வாழ்க்கையில மட்டும்தான் அப்படி நடத்துவாரா? இல்ல, பேதுரு கொடுத்த அதே அபிஷேகத்தை தான் எனக்கு உங்களுக்கு கத்த தந்திருக்கிற நம்புறவங்க மாத்திரம் வலதுகிற தூயத்தை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியம் செய்கிறவர்களே, அன்பாய் சொல்லுகிறேன், இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவில் நீங்கள் நடத்தி பாருங்க. நீங்கள் போகிற இடத்துல அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்கள் கண்கள் காணத்தக்கதா, என் தேவன் அதை செய்வார். ஆமேன். இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, அந்த வசனத்தை தியானிக்கும் போது, ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஆண்டவர் ஒரு விஷயம் கூட, ஏன்னா இந்த வார்த்தை ஒரு விஷயம் சொல்கிறேன்னா ஆண்டவர் இதை சொல்ல வைக்கிறார். ஊழியம் செய்கிறவர்கள் நீங்கள் தயவாய், அது எந்த ஊழியமாக இருக்கட்டும், ஈவன் சும்மா ஒரு சிம்மா போய் நாலு பேருக்கு ப்ரேயர் பண்ணுற ஊழியமாக இருக்கட்டும், அதை செய்தாலும் அபிஷேகத்தில் நிறைந்து செய்யுங்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எதை செய்யும் போதும் ஊழியம், விசேஷமாக ஊழியத்தில் பரிசுத்தாவின் நிறைவு இல்லாமல் ஒரு தர செய்யாதீங்க. ஊழியம் செய்யும் போது அந்த நிறைவில் போய் செஞ்சு பாருங்கள். நீங்கள் பேசுகிற வார்த்தையில் வல்லமை வெளிப்படும். ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறீங்க, ஆமே அங்கே போய் நீங்கள் ஜெபிக்கும் போது அவங்க எழும்பி வரணுமே தவிர மொத்தமாக போயிட கூடாது. அப்போ அந்த பரிசுத்தாவின் நிறைவில் நீங்கள் ஜெபிக்கணும், எழும்புவார்கள். ஆதி நடந்த அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த நாட்களில் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமே முன்மாறி மலையை நான் பின்மாறி மலையை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை. பேதுரு யோவான்லாம் முந்தின ஆலயம் இல்லை, அவங்க வாழ்க்கையில் வெளிப்பட்ட மகிமை காட்டில் எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த பிந்தின ஆலயத்தில் வெளிப்படுகிற மகிமை மகத்துவமாக இருக்கும். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே போல சொல்றேன், வீட்டில் ஒருத்தங்க பலவீனமாக இருக்கிறாங்களா, உடனே எடுத்த உடனே ஐயோ இது நம்ம இப்படி வச்சுட்டு இருந்தா சரியாகாது, நம்ம உடனே போவோம், இங்கே போவோம், அங்கே போவோம், அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்றீங்கனாலே ஆமாம், நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, என் ஆண்டவருக்கு இதை குணப்படுத்த அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த காலத்திலலாம் பரிசுத்தவான்கள் எப்படி விடுதலை பெற்றுக்கொண்டாங்கன்னா, தேவ பாதத்தில் அபிஷேகத்தில் நிறைந்து ஆராதித்தார்கள். வீட்டில் எழும்ப முடியாதுன்னு சொன்ன டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தவர்களும் எழும்பி துள்ளி குதித்து தேவனை ஆராதிக்கத்தக்கதாய் அற்புதங்கள் நடந்தது. அந்த ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கு குறைஞ்சிட்டா? ஆ, பாதி பேர் இல்லை, பாதி பேர் மௌனம். மௌனமாக இருக்கிறவர்களை நான் எந்த லிஸ்ட்டில் வைக்கணும்னு எனக்கு தெரியலை. இல்லைன்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்கள். என் வீட்டில் உள்ளவங்களை சுகப்படுத்த என் தகப்பனால் முடியும்னு சொல்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். என் ஆண்டோடைய வல்லமை 1% கூட குறையலை, இன்னும் அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்க சத்தியம் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கொரோனா வைரஸ் வந்தா என்ன, வேற என்ன வைரஸ் யாருக்கு என்னது வந்தா என்ன, என் அப்பாவால் சுகப்படுத்த முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா ஆமேன். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே சில பலவீனத்தில் அனுமதிப்பார். உன் வாழ்க்கையில் நீ என்ன வார்த்தையை அறிக்கை பண்ண போற, ஐயோ இது முடியாதுன்னு சொல்ல போறியா, இல்லை ஆவியில் நிறைந்த அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அந்த பலவீனத்தை துரத்த போறியா? கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள் இருக்குமானால் உன்னை இருக்கிற இடத்துல விடுதலை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலா. ஆமாம், நாலு பேர்கிட்ட நீ பேசும்போது விடுதலை உண்டாகணும், நாலு பேருக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகணும். அந்த அபிஷேகம் புறப்படணுங்க. உள்ளத்தில் ஊட்டி வச்சுட்டு அப்படியே பொத்தி பொத்தி வைக்கிறதற்காக அல்ல, இந்த பாத்திரத்திலேருந்து அது வழிந்து ஓடும்படியாக கர்த்தர் விரும்புகிறார், அது வழிந்து போகும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலா. விடுதலை உண்டாகும். அடுத்ததாக சொன்னேன், அபிஷேகம் உள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் மகிமை வெளிப்படும். காண ஒரு கல்யாண வீட்டு குறித்து சொன்னேன். பாத்திரத்திலே தண்ணீர் நிரப்பப்பட்டு அது நிறைவாய் நிரப்பப்பட்ட போது அங்கே மகிமை வெளிப்பட்டது. அதே போல இந்த பாத்திரத்தில் அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது அங்கே மகிமை வெளிப்படுகிறது. அடுத்ததாய் ஆண்டவர் சொன்னார், ஆமே பரிசுத்தாவி உங்களுக்குள் வரும்போது நீங்கள் சகல தேசத்திலும் எப்படி இருப்பீங்களா? சாட்சிகளா இருப்பீர்கள். சாட்சி சொல்வீர்கள் என்றல்ல, உங்களை பார்க்கிறவர்கள் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சாட்சியாய் நிறுத்துவார். பரிசுத்த ஆவி என்பது நாலு செவருக்குள்ள இந்த அந்நிய பாஷை பேசுறதுக்காய் மாத்திரமல்ல, என்னிடத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும், என் மூலமாய் கிறிஸ்து வெளிப்படணும், அது நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததா சொன்னேன், பரிசுத்த ஆவி வரும்போது நமக்குள்ள இருக்கிற பயம் மாறி பலன் உண்டாகும். பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து ஆண்டவர் பேசினார். கோலியாத் எழும்பின போது எல்லா இஸ்ரவேல் சேனையும் சேனையிலிருந்து எல்லாரும் நடுங்கி ஒதுங்கி இருக்கிறாங்க. ஈவன் சவுல் கூட, எல்லாரும் இஸ்ரவேலே உயரமானவன் சவுல், ஆமேன், பலசாலி சவுல். அந்த சவுலும் இப்போ நடுங்கி ரூமுக்குள்ளே ஒதுங்கி இருக்கிறார். யாரு பாதிர சந்திப்பா, யார் இவன் கிட்ட போவான்னு இருந்தப்போ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது எழும்பினா. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு ஆயுதங்கள் கிடையாது. அந்த அபிஷேகம் பண்ண தாவீதுக்கு வஸ்திரங்கள், ஆமே, இராணுவ வஸ்திரம் கிடையாது. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு எதுவுமே ஆயுதம் என்று பெருசா உயர்த்தி காட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. அவனுக்கு இருந்தது இடுப்புல இருந்த ஒரு அடப்பையும் கையில ஒரு கவுனம் உள்ள ஒரு அஞ்சு கூலாங்கல்லும் இது உள்ளதா இருந்துச்சு. ஆனால் அவன் அதையும் நம்பவில்லை. அதற்கு மாறாய் அதுக்கு முந்தின நாள், அதுக்கு முந்தின அதிகாரத்துல அவன் மேல் ஒரு தைலம் ஊற்றப்பட்டிருந்தது. அந்த அபிஷேகத்தை பெற்ற நாளிலிருந்து அவனுடைய பார்வை, அவனுடைய நடை, அவனுடைய பயம் நீங்கி எதிராய் நிற்கிறவர்களை எதிர்த்து நிற்க தக்கதான பலன் உண்டானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் நிறைந்த தேவ பிள்ளைங்க சத்ருவின் போராட்டத்தை கண்டு பயப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிசாசு பிடிச்சவங்களுக்காக ஜெபிக்க சொன்னா பயப்படாம, நான் ஆரம்பத்தில் ரொம்ப பயப்படுவேன். நார்த் இந்தியாவில் போயிருந்தப்போ அங்கே ஒரு முஸ்லீம் ஒரு லேடி வந்தாங்க, அவங்க வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் மெசேஜ் பயங்கரமாக கொடுத்துட்டேன். கொடுத்துட்டான் அந்த பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் பேய் பிடிச்சிருக்கு பாஸ்டர், வந்து ஜெபிங்கன்னாங்க. மொத்தமாக அவுட் ஆயிடுச்சு. ஏன் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸு, பிசாசு துரத்தணும் பாஸ்டர், உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறேன். ஏ என்ன இன்னைக்கு தான் வரணுமாடா, அடுத்த வாரம் வந்திருக்கலாமே. நான் சொன்னேன், நீ ப்ரேயர் பண்ணிட்டு நான் இப்போ வாரேன். இங்கே என ஃப்ரெண்டில் ஒரு பத்து பேர் நின்றுட்டுருந்தாங்க. சரி, அவங்கள ஜெபிச்சுட்டு நம்ம போய், ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்குமே, நம்ம ஃபஸ்ட் டைம்ல அவன் எவ்வளோ நேரத்தில் துரத்த முடியும்னு எனக்கு தெரியாது. ஆமாம், ஃபஸ்ட் டைமே நீ ப்ரேயர் பண்ணிட்டுருப்பா, நான் வாரேன். ஜானபாத்தில் நடந்தது. ஆமாம், நான் இங்கே பத்து பேருக்கு ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அங்கே போகும்போது ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்களேன். ஆமாம், அவன் சொல்கிறான், அண்ணே நீங்கள் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பேய் ஓடிச்சானே, நீங்கள் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பேய் ஓடிச்சானே, எனக்கு அதுலேருந்து ஒரு தைரியம் வந்துச்சு பாருங்க. திராணிக்கு மேலாக சோதிக்க அவர் விட மாட்டார். அவருக்கு தெரியும் டேவிட் கத்துறது அந்த தாவீது கிடையாது, இது அந்த தாவீது கிடையாது, இந்த தாவீதை பழக்கு வித்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் எனக்கு தைரியம் உண்டு, நான் இன்னைக்கு சொல்லுவேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அபிஷேகம் என் தலையில் இருக்கிறது. ஆமென். எதை கண்டும் பயப்படாதீங்க, அதுல இருந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க நிறைய பேர் பேய் விரட்டினவங்களா இருக்கிறீங்க. ஆமென், அநேகர். ஆமென், தைரியமா போங்க. அபிஷேகம் இருக்குதுன்னா தைரியமா போங்க. அபிஷேகம் இல்லாம அப்பாலே போ சாத்தானு உங்களுக்குள்ள வந்துருவான். அவன் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி தான், ஆமாம் எனக்குள்ள அபிஷேகம் இருந்து ஆவுது இந்த நாள் அந்நிய பாஷை பேசுறதுனால. அப்படி இல்லை, பரிசுத்தாவி நடத்துதல் இருக்குன்னா நீங்கள் பார்த்தாலே அந்த பேய் துரத்தி அடிக்கப்படும். ஆமேன். பவுலை பார்த்து ஒரு குறி சொல்லுகிறவா, ஆமேன், அதிகமாக பேசுகிறேன். பவுல் இப்படி சினம் கொண்டு பார்த்தான், அவ்வளோதான், சினம் கொண்டு மறைச்சி பார்த்தான், உள்ள அந்த பேய் ஆட்டோமேட்டிக்காக ஓடிச்சு. அதே போல அபிஷேகம் நிறைந்தவங்க, ஆமாம், எதை கண்டும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. சத்துரு உங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி ரொம்ப வரும்போது, ஆமாம், வீட்டில் உங்களை மட்டும்தான் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா உங்களுக்கு முன்னாடி சத்துரு வரும்போது பயப்படாதீங்க. அந்த சத்துரை முறியடிக்கிற பலத்தை கத்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார், நீங்கள் தான் எழும்பணும். அதான் கத்தர் கடந்த வாரத்தில் பேசினார், தாவீதே உனக்குள்ள வைத்த அபிஷேகம் எதற்காகனா நீயும் பயந்து இருப்பதற்கா அல்ல. தாவீதும் அதுல பயந்து இருந்துட்டானா இஸ்ரவேலர் தோற்று போய் விடுவார்கள், இஸ்ரவேலர் மடிந்து போய் விடுவார்கள். இஸ்ரவேலர் யார்? அவனுடைய சகோதரர்கள் அங்கே இருக்கிறார்கள், அவனுடைய குடும்பத்தார் அங்கே இருக்கிறார்கள். ஆமென். தாவீதே உனக்கு நான் அபிஷேகத்தை தந்து உன் குடும்பத்தில் உன்னை தெரிந்தெடுத்து உன் மேல இந்த அபிஷேகத்தை ஊற்றினது, ஆமென், நீ சேஃபா இருப்பதற்கல்ல, உன் குடும்பம் காக்கப்பட வேண்டும், உன் குடும்பம் இதற்குள் காக்கப்பட வேண்டும். ஆமென். எனவே அபிஷேகத்தை மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் எதற்காய் தந்திருக்கிறார், ஆமென். அநேக நேரத்தில் கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைப்பார். குடும்பத்தில் தனியா உங்களை தான் அதிகமா பாரப்படுத்தி ஜெபிக்க வைப்பார். அதுக்காகவே கர்த்தர் அதிகமான அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வச்சுட்டே இருப்பார். உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் பொங்குறத உணர முடியும். நீங்க நடக்கிற போது, படுக்கிற போது, ஆமீன், உட்காரும் போது, ஒரு வேலையை செய்யும் போது, உங்களை அறியாமலே உங்க வாயில அந்த அந்நிய பாஷை வந்து ஆமீன் ஆவில நிறைந்து நீங்கள் துதிக்கிறது உணர முடியும். அப்பொழுது புரிந்து கொள்ளும், என் வீட்டில் தாவீதாய் கர்த்தர் என்னை தான் வைத்திருக்கிறார், என் வீட்டில் கிதியோனாய் கர்த்தர் என்னை தான் வைத்திருக்கிறார். ஆமீன். ஒருவரும் அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியை மட்டும் குறைவா மதிப்பு போட்டுறாதீங்க, அவித்து வச்சிடாதீங்க. ஐயோ எனக்கு எப்படி பிரதர் இது முடியும், என் திறமையில எப்படி பிரதர் முடியும். அல்லேலூயா. அதை கடந்த வாரத்தில் சொன்னேன், ஒரு அடப்பை தான் தாவீதுக்கு இருந்துச்சுல, கையில் ஒரு கல், கல்லையும் கோலியாத்துக்கு பட்டயத்தையும் கிட்ட வச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா எது பெருசு, பட்டயம். அதுக்கு கிட்ட கல் ஒன்றுமே கிடையாது. கோலியாத்துக்கு ஆயுதத்துக்கும் தாவீதுக்கு ஆயுதத்தையும் ரெண்டையும் கிட்ட வச்சுட்டு ஆமாம் எது ஜெயிக்கும்னு கேட்டால் மொத்த உலகமும் சொல்லும் அந்த பட்டயம் தான் ஜெயிக்கும். ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு அபிஷேகம் அந்த கல்லின் மேல ஊற்றப்பட்டிருந்தது, யாரும் கண்டிராத ஒரு அபிஷேகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதே போலதான் நான் சொல்றேன், இந்த இந்த பிரயோஜனமற்ற இந்த பாத்திரத்தையோ இந்த ஆயுதத்தையோ உலக எனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கிற சத்ருவின் ஆயுதத்தையும் ரெண்டையும் உலகத்துக்கு முன்னாடி வச்சு பார்த்தா உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? ஆமீன். அந்த ஆயுதம் தான் ஜெயிக்கும். ஈவன் நம்மளே சொல்லுவோம், நம்மளால எல்லாம் இது முடியாதுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமீன், உலகம் சொல்லோ இது முடியாதுன்னு, ஆனால் உனக்குள் இருக்கிற அபிஷேகம் சொல்லோ நீதான் ஜெயிக்கிறவன், நீதான் ஜெயிக்கிறவன், நீதான் ஜெயிக்கிறவன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், நேரம் போகிறது. இன்றைக்கு கர்த்தர் ரெண்டு காரியங்கள், இன்னும் அநேக காரியங்கள், அதே ஒன்று ரெண்டு தீமோத்தி 1:7 அதில் தான் பயத்தின் ஆவி எடுத்து பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அதில் அன்பு தெளிந்த புத்தியும் அதுவும் அதை குறித்தும் பேச வேண்டும் என்று நினைத்து. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்தின ரெண்டு காரியங்களை உங்கள் முன்பாக வைத்து ஆமீன் கொஞ்ச நேரம் கூட நம்ம அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஆமீன் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்து கொள்ளுங்கள், யாத்திராகமம் 13:13 அதனுடைய கடைசி 2 வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். 21:22
2: அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
1: அவர்களுக்கு முன் சென்றார்.
2: பகலிலே மேகஸ்தம்பமும்,
1: பகலிலே மேகஸ்தம்பமும்,
2: இரவிலே அக்னி ஸ்தம்பமும்,
1: இரவிலே அக்னி ஸ்தம்பமும்
2: ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை,
1: ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. எல்லாருக்குமே தெரிந்த வசனம், இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது எகிப்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்படுகிறார்கள். மீட்கப்பட்டு இப்போ கானானுக்குள்ள பயணம் ஆரம்பிக்கிற ஆமீன் எகிப்தின் வாசலை தாண்டி காலெடுத்து வைத்த உடனே ஒரு காரியத்தை பார்க்கிறார்கள், முன்பாக ஒரு மேகஸ்தம்பமும் ஒரு அக்னி ஸ்தம்பமும் இருக்கிறது. இது எதற்கடையாளம்? ஆமீன். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது பரிசுத்த ஆவியின் நிழலுக்கு அடையாளம், இது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறதற்கு அடையாளம். ஆமீன். இந்த வசனத்தை குறித்து இந்த நாளில் தியானிக்கும் போது ஆண்டவர் ரெண்டு காரியத்தை சொன்னார். முதலாவது நாம் அறிந்து கொள்ளணும், எகிப்திலிருந்து நான் மீட்கப்பட்டு இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து நான் மீட்கப்பட்டு அந்த நித்தியத்துக்கு நேராய் அல்லது எனக்கு ஆயத்தம் பண்ணின அந்த கானானுக்கு நேராய் நான் காலெடுத்து அடுத்த ஸ்டெப் வைக்கணும்னா எனக்கு முன்னாடி பரிசுத்த ஆவி அவசியம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய கைடன்ஸ் இல்லாம அந்த கானானுக்குள்ள என்னால போக முடியாது. அவர் நடத்தாமல் ஏன் இன்னைக்கு எனக்கு பரிசுத்த ஆவி அவசியம் என்று யாராவது கேட்கிறீங்க? நான் சொல்றேன், எகிப்திலிருந்து நீ மீட்கப்பட்டது உண்மை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால், ஆனால் நீ இந்த வனாந்தரத்திலே நீ நடந்து செங்கடலை தாண்டி எரிகோவை தாண்டி யோர்தானை தாண்டி மாராவை தாண்டி நீ அந்த கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் உன்னை நடத்தும் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அவசியம். ஹல்லேலூயா. அவருடைய கைடன்ஸ் இல்லாம அவர் உங்களை நடத்தாம நாம் அந்த இடத்துல போய் சேருவோமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. அவங்க கேட்டாங்களா, ஆண்டவரே பரிசுத்த ஆவியை தாங்கன்னு கேட்டாங்களா, மேகஸ்தம்பத்தை எங்களுக்கு வைங்கன்னு கேட்டாங்களா, அக்னி ஸ்தம்பத்தை எங்களுக்கு வைங்கன்னு கேட்டாங்களா? அவங்க இப்போ விடுவிக்கப்பட்டது சந்தோஷத்திலே வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்த உடனே ஃப்ரெண்டில் ஒரு மேகஸ்தம்பம் இருக்குது, ஃப்ரெண்டில் ஒரு அக்னி ஸ்தம்பம் இருக்குது. அப்பொழுது மோசை அறிந்து கொண்டா, இனி நடத்தணும்னா நான் நடத்த முடியாது, இப்போ வெளியில் கொண்டு வரது வர ஆண்டவர் என்ன பயன்படுத்திட்டார், இனி நான் நடத்த முடியாது, இனி எனக்கும் ரூட்டு தெரியாது, எனக்கும் ரூட்டு காட்டித்தரதுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கும் அவசியம். ஆமென். எதற்காக பரிசுத்த ஆவியானவர் அந்த கானானுக்குள்ள என்ன நேர்த்தியாய் கொண்டு சேர்க்கும்படியாக தான் எனக்கு அவர் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் வாழ போறோம் தெரியாது, என்னைக்கு ஆண்டோடைய வருகை இருக்க போகுதுன்னு தெரியாது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஆமென், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும், ஆமென், எல்லா காரியங்களும் ஆமென் நமக்கு காட்டுகிற ஒரே விஷயம், நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார். எல்லாருடைய வாஞ்சை, எல்லாருடைய ஆசை, இங்க இருக்கு இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிற உண்மையில எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம உங்க வாஞ்சை என்னன்னு கேட்டா உடனே சொல்லுவோம், அந்த நித்தியத்துல அப்படிதானே நீங்க இருக்கிறத பார்த்தா அப்படி இல்லாதது மாதிரியே இருக்கிறீங்க. எனக்கு அந்த நித்தியத்துக்கு போகுது ஆசையில தான் நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் வர மாட்டேங்குது, கையே உயர மாட்டேங்குது. இவன் இப்படி இப்படி சொல்லி இன்னைக்கு அனுப்பி விட்டுட்டான்னு சிலருக்கு பயம். நித்தியத்துக்கு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் அதுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் எனக்கு தேவை அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆசை அந்த நித்தியத்துக்கு போகணும். அது வனாந்திர பாதையில் நடக்கிறேனோ, அவாந்திர வழியில் நடக்கிறேனோ, முள்செடியின் பாதையில் நடக்கிறேனோ, அது எனக்கு விஷயம் கிடையாது. என்னுடைய பார்வை காணான், நான் அதை நோக்கி நடப்பேன். இது வழியில பசி வந்துச்சுன்னா அவர் மண்ணாவை தருவாரு, தாகம் வந்துச்சுன்னா அவர் கண்மலையை பிளப்பாரு, கசப்பு வந்துச்சுன்னா அதை மதுரமாய் மாற்றுவாரு, எனக்கு தேவையான ஆசீர்வாதமான ஏழிமை எனக்கு அவர் காண பண்ணுவார். ஆமே. எனவே என்னுடைய ஏலி மேல் அல்ல, என்னுடைய ஃபோக்கஸ் மாறாவின் மேல் அல்ல, என்னுடைய ஃபோக்கஸ் செங்கடல் மேல் அல்ல, என்னுடைய ஃபோக்கஸ் மன்னாவின் மேல் அல்ல, என்னுடைய ஃபோக்கஸ் அந்த நித்தியத்தை நான் போய் சேர வேண்டும். அப்படி வாஞ்சிக்கிறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமே. இன்னைக்கு இந்த ஃபோகஸ், இந்த எண்ணத்தை இன்னைக்கு சபையில இருந்து தூக்கிட்டான் சத்துரு. இன்னைக்கு யார்கிட்ட போய் கேட்டாலும் உங்களுக்கு என்ன அங்கே வாஞ்ச ஆண்டவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்க கேட்டா உடனே ஏதாவது உலக ஆசீர்வாதத்தை தான் சொல்லுகிறோமே தவிர, யார் வாயிலிருந்தோ அவர் வரும்போது நான் போனோம் இப்படி சொல்ல மாட்டேங்கிறோம். நம்முடைய ஜபத்தில் இந்த வார்த்தை வர மாட்டேங்குது. தினமும் காலையில் எத்தனை பேர் ஜபிக்கிறீங்க, அப்பா இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கணும்ப்பா. எத்தனை பேர் ராத்திரி ஜபிக்கிறீங்க, அப்பா இந்த ராத்திரியில் நீங்க வருவீர்களானால் அந்த வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. வாஞ்ச இருக்கிறவங்க பரிசுத்தாவியை அதிகமாக இயங்குவார்கள். காரணம் போன விருப்பம் உள்ளவங்களுக்கு தெரியும், ஆமாம் என்னுடைய சுயத்தினால போக முடியாது, நான் மீட்கப்பட்டு விட்டதுனால போக முடியாது, அவருடைய கைடன்ஸ் தான் என்னை நடத்தி செல்லும், அந்த பரிசுத்தாவியானவர் தான் என்னை இந்த மனவாளன் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளையே ஒவ்வொரு நாளும், அதனால தான் சங்கீதக்காரன் செபிக்கிறான், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துங்கப்பா, நான் நடந்துட மாட்டேன்ப்பா, எனக்கு அந்த நித்தியத்தில் எப்படி வந்து சேரணும்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆண்டவர் எகிப்திலிருந்து அவங்களை மீட்ட உடனே ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, மோசே சரி நீ கூட்டிட்டு கானானுக்கு வந்துரு, நான் இனி உங்க கூட வரல, நீங்க அப்படி நீங்க எப்படியாவது வந்துருங்க, அதான் மீட்டுட்டேன்ல, வெளியில கொண்டு வந்துட்டேல, இனி எப்படியாவது வந்துருங்கன்னு மோசேட்ட சொல்லியிருந்தாரு. மோசே வந்திருப்பாரா? மோசே கானான் இதுவரை பார்க்கல. மோசே கானான் எங்க இருக்குன்னு தெரியாது. மோசை காணான் எப்படி போகணும்னு தெரியாது. அப்படி மோசைக்கு தெரிஞ்சிருந்துன்னா எத்தனையோ ஷார்ட்கட் வேஸ் இருந்துச்சு, அந்த வழியாக மோசை கூப்பிட்டு போயிருப்பார். மோசை சொல்லியிருப்பார், ஆண்டவர் வேற தான் வழி இருக்குதே, அந்த வழியில் கூட்டிகிட்டு போகலாமே, ஏன் இந்த வழியில் கூட்டி மோசை சொல்லியிருப்பார். மோசைக்கே தெரியாது. மோசையே இனி காணானுக்குள்ளே நடக்கணும்னா, மோசையே இனி அந்த பாதையில் நடக்கணும்னா, அந்த அக்னி ஸ்தம்பம் முன்னாடி வரணும், அந்த மேக ஸ்தம்பம் முன்னாடி நிற்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலா. அவர் நடத்தாமல் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, பரிசுத்தாவியனுடைய கைடன்ஸ் இல்லாமல் அந்த நித்தியத்தில் போய் சேர முடியாது. ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறீர்கள் என்று தெரியல, ஆனால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். நிறைய பேருக்கு இந்த சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேங்குது. ஆமென். இந்த இன்னைக்கு காலையில் தான் இந்த வார்த்தையை தந்தார் ஆண்டவர். அதுவரை நான் அந்த 2 தீமோத்தேயு 1:1 இந்த வசனத்தை தான் தியானித்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு காலையில் எழும்பும் போது இந்த எண்ணத்தோடு தான் ஆண்டவர் எழும்ப வச்சார். மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் இல்லாமல் அவர்கள் இந்த பாதையை நடக்க முடியாது. மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் இல்லாமல் இந்த பாதையில் அவர்களால் நடந்து கானானுக்குள் வர முடியாது, சுயத்தினால் வர முடியாது, மீட்கப்பட்டுட்டேன்லாம் வர முடியாது. ஹல்லேலூயா. நீ நடக்கணும்னா, நீ அந்த கானானில் வந்து சேரணும்னா, கர்த்தர் நிச்சயமாய் உனக்குள் அபிஷேகத்தை வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு காரியத்தை இன்னைக்கு இது தியானிக்கும் போது இந்த வார்த்தை ஞாபகத்தில் வந்ததுனால சொல்றேன். ஆமென். ஒருவேளை இந்த பாதை கடினமான பாதையானாலும் முடிவு மகிமையான முடிவாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாதை வனாந்திரம் தான். ஏ மோசே, இப்போ நான் நடத்துகிற பாதை ஒருவேளை வனாந்திரம் தான், இதில் உனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், இதில் கொஞ்சம் வேதனை இருக்கும், இதில் கொஞ்சம் பாரங்கள் இருக்கும், கொஞ்சம் கலக்கங்கள் இருக்கும், ஆனால் ஒரு இடத்துல போய் சேர்ற பாரு, இது ஒரு இடத்துல போய் முடியுது பாரு, நீ ஒரு இடத்துல வந்து தங்க போற பாரு, அங்க கஷ்டம் இருக்காது, அங்க கலக்கம் இருக்காது, அங்க வேதனை இருக்காது, அங்க சஞ்சலம் இருக்காது, அங்க பசி இருக்காது, அங்க உனக்கான நிறைவான வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை வந்ததுனால அவன் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறார், அவன் தேவனுடைய கிரியைகளுக்கு, தேவனுடைய நடத்துதலுக்கு, தேவனுடைய அதிசயங்களுக்கு, தேவனுடைய அற்புதங்களுக்கு காத்திருக்கிறவர்களுக்காய் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ காத்திருக்கிற இந்த பீரியட், இனி இந்த நடக்கிற இந்த பீரியட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், கொஞ்சம் வேதனையா இருக்கலாம், கொஞ்சம் பாரமா இருக்கலாம், ஆனால் அது வரும்போது, அதை நீ கண்கள் காணும் போது, அதை நீ சுதந்திரித்துக் கொள்ளும் போது அது கஷ்டமா இருக்காது, அது வேதனையா இருக்காது, அவர் ஆசீர்வாதத்துக்கு கூட வேதனை கூட்ட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தாவிதான் நடத்தணும், பரிசுத்தாவிதான் நடத்தணும். எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு அவர் தான் நடத்திட்டு இருக்கிறார், அவர் நடத்துறார்னா என்னுடைய நடை சரியா இருக்கும், அவர் நடத்துறார்னா என் பார்வை சரியா இருக்கும், அவர் நடத்துறார்னா நான் போகிற பாதை சரியா இருக்கும், அவர் நடத்துறார்னா என் வாயில முறுமுறுப்பு இருக்காது, அவர் நடத்துறார்னா என் வாயில துதி இருந்து கொண்டே இருக்கும், அவர் நடத்துறார்னா என் வாயில நல்ல வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். செங்கடலை கண்டு பயப்பட மாட்டேன், யோர்தானை கண்டு பயப்பட மாட்டேன், எரிகோவை கண்டு பயப்பட மாட்டேன். அப்பா நடத்துறார்னா வேதம் சொல்லுகிறது, அவர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குவார், கரடு முரடானவைகளை அவர் நிர்மூலமாக்குவார், சமமாக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் முன்னாடி போய் வாசலை திறப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், அவர் இருந்தால்தான் செங்கடலை தாண்ட முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கானானுக்குள் போக பரிசுத்தாவி அவசியம், கானானுக்குள் போக பரிசுத்தாவி அவசியம். பரிசுத்தாவியை பெறாத தேவ பிள்ளைகளே, ஆமென், கடந்த வாரத்திலும் சொன்னேன், எதுக்கு நீங்க கதறீங்களோ இல்லையோ. ஆமென், பிள்ளைகளுக்கு சுகத்திற்காக ஆசீர்வாதத்துக்காக கதறதெல்லாம் ரெண்டாவது வாங்க, முதல்ல பரிசுத்தாவிக்க கதறுங்கள். இழந்தவர்களே, பரிசுத்தாவை மறுபடியும் பெற்றுக்கொள்ள கதறுங்கள். அவித்து வைத்திருக்கிறவர்களே, அணைத்து போடும்படியாக வைத்திருக்கிறவர்களே, அதை பற்றி எரிய பண்ணும்படியாய் மறுபடியும் கதறுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் நடத்துதலால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறவர்களே, இன்னும் அந்த ஆவியானவர் ஒரு நாள் கூட என்னை விட்டு விடாதபடி அவரை என்னை நடத்தும்படியாக நடத்துங்கப்பான்னு சொல்லி கதறுங்கள். ஆமேன். அவர் நடத்தினால்தான் கானான் பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது இந்த காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன், நேரம் போய்விட்டது. மேகஸ்தம்பம், அக்னிஸ்தம்பம், பரிசுத்த ஆவியானவர் எதற்கு அடையாளம்? ஒன்று, நான் கானானுக்குள்ள போகணும்னா அந்த பரிசுத்தாவி கைடன்ஸ் இல்லாம நான் போக முடியும். ரெண்டாவது, வனாந்திரத்திலே அவர் என்னை நடத்தும் போது, பரிசுத்தாவினால் நான் நடத்தப்படும் போது, சுற்றி இருக்கிற கண்கள் ஒன்றை அறிந்து கொள்வார்கள். என்ன அறிந்து கொள்வார்கள் என்றால், இது சாதாரண கூட்டம் கிடையாது, இது நம்மளை போலப்பட்டவர்கள் கிடையாது, இது வேர்பிரிக்கப்பட்ட கூட்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது மீதியாய் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம், இது அவருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம். இந்த கூட்டத்திற்கு நடுவரும், இந்த கூட்டத்திற்கு தலைவரும் எந்த மனுஷனும் கிடையாது, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவரே இவர்களை நடத்துகிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளணும். அதை இன்னைக்கு காலையில தியானிக்கும் போது கர்த்தர் தெளிவாய் பேசினார். ஆமென். ஆண்டவர் ஆதியிலே வானத்தை பூமி உண்டாக்கின போது ஜலத்தின் மேல் இருந்தது, ஜலத்தின் மேல், ஜலத்தின் கீழே இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் யார் அசைவாடி கொண்டிருந்தார்? ஆமேன். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். உடனே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார். உடனே ஆவியானவர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் அதை நல்லது என்று கண்டார். இதே போலதான் எகிப்தில அடிமைத்தனத்தில் ஆமென் மற்றவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருந்த ஆமென் தன்னுடைய ஜனத்தை ஆண்டவர் வேர் பிரித்து எடுத்து மகிமையின் அபிஷேகத்திற்கு கீழாக கொண்டு வந்தார். எதற்காக என்றால் இன்னும் நான் அவர்களுடைய அடையாளத்தோடு வாழும்படியா அல்ல. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை அதிகமாய் கவனிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். இன்னும் நான் அதே அடையாளத்தோடு, அடிமைத்தனம் என்கிற அடையாளத்தோடு, ரோமர் 8வது அதிகாரத்தில் இருக்குது, நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நீ மறுபடியும் அடிமை என்கிற அந்த அடையாளத்தை பெறாதபடிக்கு, நீ வேர் பிரிக்கப்பட்டவன், நீ தேவ பிள்ளை, நீ தேவ புத்திரன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிற அடையாளத்தை இந்த தேசத்தில் காண்பிக்கும்படியாக தான் பரிசுத்தாவி எனக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை நீங்க அக்செப்ட் பண்ணாலும் சரி, அக்செப்ட் பண்ணாட்டாலும் சரி, இதுதான் உண்மை. ஆமென். என்னை மேல அவர் அபிஷேகத்தை போட்டது மற்றவர்களைப் போல நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும்படியா அல்ல, மற்றவர்களை போல நான் இன்னும் போய்கொண்டிருக்கும்படியா அல்ல, இப்பொழுது எனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கிறது, இப்பொழுது எனக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கிறது. லேவியர் 20வது அதிகாரத்தில் அவன் கடைசி பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படியா நான் உங்களை பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்தை இந்த உலகத்துக்கு முன்னாடி காட்டுறதுக்கு தான் பரிசுத்தாவே கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். இப்ப கேட்கிறேன், பரிசுத்தாவி பெற்ற தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை தியானிக்கும் போது பழைய பரிசுத்தவான்களை நினைவு கூர்ந்தேன். பழைய பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ஆண்டவர் நினைவு போட்டினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எது உலகம், எது பிரிக்கப்பட்ட ஜனங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. எது உலகத்தான், எது தேவ பிள்ளை என்கிற பார்க்கறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமே இல்லை. அவங்களை பார்க்க போனா எல்லாம் ஒத்து போய் கொண்டிருக்கிறது, எல்லாம் ஒத்து போய் கொண்டிருக்கிறது. ஆராதனை ஒத்து போயிட்டு இருக்குது, வேஷம் ஒத்து போயிட்டு இருக்குது, ஆமென், செய்கிற காரியங்கள் ஒத்து போய் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் அந்த காலத்துல. ஆமா, இது வேற காலம், இது டெக்னாலஜி வளர்ந்த காலம். ஹல்லேலூயா. இப்ப எல்லாம் மாறிடுச்சு பிரதர். ஆமா, பழையது போலலாம் இப்ப இருந்தா ஆமா இந்த உலகத்துல வாழ முடியாது. நோ, பரிசுத்தாவி உனக்குள் இருக்கிறார், ஆனால் நீ அவர்களை போல வாழ என் தேவன் அனுமதிக்க மாட்டார். உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம் சத்தமா. ஹல்லேலூயா. வித்தியாசத்தை காண்பிக்கணும், வித்தியாசத்தை காண்பிக்கணும். எல்லாவற்றிலும் வித்தியாசத்தை காண்பிக்க ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாவற்றிலும் வித்தியாசத்தை காண்பிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் அந்த காலத்தில் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் அநேக காரியங்களை ஆமென் இந்த உலகத்தின் காரியங்களை தேவனுக்காக வெறுக்க ரீசன் ஆமென் வித்தியாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். வெறும் வேஷத்தில் மாத்திரமல்ல, வெறும் நடையில் மாத்திரமல்ல, அவர்கள் வேஷத்திலும் வித்தியாசத்தை காட்டினார்கள், நடையிலும் வித்தியாசத்தை காட்டினார்கள், அதே போல் உள்ளத்திலும் வித்தியாசத்தை காட்டினார்கள். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்கிறதை நீ இந்த தேசத்தில் காட்ட வேண்டும் என்கிறதற்காக தான் பரிசுத்தாவிய நமக்கு கற்று தந்திருக்கிறார். தேவ பிள்ளைய மற்ற உலக ஜனமும் ஒரே போல போயிட்டு இருக்குதுன்னா என்னங்க வித்தியாசம், என்னங்க வித்தியாசம்? அதுக்கு நீ எகிப்திலே இருந்திருக்கலாமே. ஏன் எகிப்தில் கத்தரனை ஆசீர்வதிக்க மாட்டாரா? எகிப்துக்குள்ளே கத்தரனை வச்சு வாழ வைக்க மாட்டாரா? யோசேப் இருந்த காலத்தில் வாழ வைத்தாரே, அன்னைக்கு அடிமைத்தனம் இல்லையே. இப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை வெளியில கொண்டு வந்து தான் வாழ வைக்கணுமா? இன்னொரு கானான் தேசத்துக்கு கொண்டு போக உன்னை வெளியில கொண்டு வந்து தான் நடத்தணுமா? எஸ். பரிசுத்தாவினாலே நீ பிரித்தெடுக்கப்பட்டு நடத்தினால்தான் அவர் ஆயத்தம் பண்ணிய ஸ்தானத்தில் உன்னால வந்து நிற்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் பாரத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இந்த வார்த்தையை நான் அழுத்தப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் வாழணும், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் வாழணும். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிறத ஒவ்வொரு காரியத்திலும் என்ன நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. மற்றவர்களை போல நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் ஹல்லேலூயா, நான் சொல்லுகிற காரியங்கள் பேசும்போது உங்களுக்கு புரியும். நான் சொல்லுகிற காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். இன்னும் நான் மற்றவங்கள மாதிரி பழைய ட்ராக்லேயே போயிட்டு இருக்கிறேனா? அதே வார்த்தைகள் தான் இன்னும் என் வாயில வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஹல்லேலூயா, ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்ய நான் விட்டு கொடுக்கல. ஆவியானவர் நடத்தாமல் கானானுக்குள் போக முடியாது. ஆவியானவர் நடத்துவாரானால், ஆவியானவர் நடத்துகிறாரானால் உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கையை கொடுத்து முகத்தை பார்த்து ஆவியானவர் நடத்துகிறார்னா இது வரவே செய்யாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இயேசுவின் நாமத்தில் வாயில் இருக்கிற கட்டுகள்லாம் உடைக்கப்பட்டுட்டவர். அது சொல்லுங்க, ஆவியானவர் இல்லைன்னா நம்ம உலகத்து மாதிரி நடக்கிறதுக்கு பிரச்சனையே இல்லை. ஆவியானவர் இருக்கிறார்னா நீ உலகத்துலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனாக தான் வாழணும். எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? அங்கீகரிக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் அவர்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? இனி கொஞ்சம் கூட கை எழுப்பிட்டு இன்னும் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? ஆமென். ஆவியானவர் இருக்கணும். ஆமென். நான் சும்மா பேசலைங்க. காலையில் ஆண்டவர் அவ்வளோ பாரப்படுத்தினார். அதான் நான் சொன்னேன், நான் எடுத்து வைத்த வார்த்தை வேறு. ரெண்டு திமுத்தையும் ஒன்றுலேருந்து தான் சரி அதே கண்டினியூஸ்டாக பேசுவோம். அதான் நான் எடுத்து வைத்தேன். ஆனால் ஆண்டவர் பாரப்படுத்தி பேசினார். இனி எத்தனை நாள் நீ வேஷம் போட்டுட்ருப்பேன்? இனி எத்தனை நாள் நீ வேஷம் போடுவ? சர்ச்சுக்குள்ளே இருக்கிறது ஒன்று, வெளியில் போய் இன்னொன்னா? ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. சர்ச்சுக்குள்ளே நம்ம பேசுறது ஒன்று, சர்ச்சுக்குள்ளே ஆண்டவருக்குன்னு சொல்கிறது ஒன்று, ஆனால் வெளியில் போய் செய்கிற காரியம், அவர்களை மாதிரியே நான் செய்வேனானால், அவர்களை மாதிரியே நான் ட்ராக்ல போயிட்டு இருப்பேனா, எனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம், எனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம், எதற்காக என்னை அவர் தெரிந்தெடுத்தார், எதற்காக என்னை அவர் மீட்டெடுத்தார். இந்த உலகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நம்மளை விட நல்லவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறார்களே, நம்மளை விட நல்ல காரியங்கள் செய்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நற்கிரியைகளே அதிக தலை சிறந்தவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறார்களே. ஹல்லேலூயா. அவர்களை எல்லாம் தேடாம ஒண்ணுக்கும் உதவாத குப்பைன்னு ஒதுக்கப்பட்ட பரிசுத்தமும் இல்லாம அழுக்கு நிறைஞ்ச, இன்னும் சொல்ல போனா என் ரத்தத்தில் நான் சாக கிடந்த என்னை வந்து பார்த்து பிழைத்திரு என்று சொல்லி என்னை இன்னைக்கு வாழ வச்சு எனக்குள்ள அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறார்னா, இன்னும் நான் அப்படி போவதற்காய் அல்ல. ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கணும், எனக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கணும், எனக்கு ஒரு மாறுதல் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யும் போது அன்பான வாலிப பிள்ளைங்களுக்கு அன்பா சொல்றேன், கையெடுத்துக்கும் சொல்றேன், நீ ஒரு காரியத்தை செய்யும் போது நீ எந்த காரியம் எது நிமித்தம் செய்கிறாய் என்பதை கொஞ்சம் யோசித்து செய். எதுவா இருந்தாலும் சரி, உன்னுடைய நடையா இருக்கட்டும், உன் உடையா இருக்கட்டும், இதை நான் எங்கிருந்து ஃபாலோ பண்றேன், இது என் தேவனுக்கு பிரியமானதா, இது என் தேவனுக்கு விருப்பமானதா, நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாச்சே, நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாச்சே, என் தேவன் பரிசுத்தராக இருக்கிறாரே, அவரை நான் சந்திக்க ஒரு நாள் போக ஒரு நாள் வரப்போகிறது, அவரை நான் முகமுகமாய் பார்க்க போறேன், அவருக்கு முன்னாடி நான் ஒரு நாள் நிக்க போறேன், அது என்னைக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வருவேன் என்று சொன்னவர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார், அன்னைக்கு நான் நிக்க போறேன். அப்ப நிக்கும் போது நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அந்த கூட்டத்தில் நான் நிக்கணும். செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பெரியவர்களும் சரி சின்ன பிள்ளைங்களும் சரி, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் ஒரு காரியத்தை நடப்பிக்கும் போது, ஒரு செய்யும் போது வேதத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது எது உலகத்துக்குரியது, எது ஆண்டவருக்குரியது, ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை, காரணம் நீங்கள் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகள். தெரியாதவர்கள் இடத்துல வந்து கேளுங்க, நான் சொல்லித்தாரு. ஆனால் தெரிந்தவர்கள் இன்னும் அதை தெரிந்த பிறகும் நான் இன்னும் அவரை வேதனைப்படுத்திட்டு என்னுடைய ட்ராக்கை மாத்திட்டு நான் போயிட்டு இருப்பேனா, என் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமே. வேதம் சொல்லுகிறது, கடினமான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவிய ஒருத்தன் துக்கப்படுத்தினால், பரிசுத்தாவிய ஒருத்தன் வேதனைப்படுத்தினால், பரிசுத்தாவிய ஒருத்தன் மறுதளிச்சா, பரிசுத்தாவிய ஒருத்தன் அவதூறா பேசினால், ஆமேன், இம்மையிலும் மறுமையிலும் அது மன்னிக்கப்படாது. ஆமேன். ஹல்லேலூயா. நீ பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் என்கிறதை ஒரு நாளும் மறந்து விடாதே. பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் என்கிறதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இதற்காக அவர் செய்த காரியம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இந்த பிரித்தெடுக்கும் ப்ராசஸ் சாதாரணமானது கிடையாதுங்க. எனக்குள்ள இந்த அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு அவர் என்னை பிரித்தெடுத்த காரியம் சாதாரணமானது கிடையாது. தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் கடைசியில் ஈட்டி வச்சு குத்தி பார்க்கிறா, இன்னும் ஏதாவது இருக்குதான்னு குத்துன உடனே தண்ணி வருது. அப்படின்னா என்ன, இதுக்கு மேல ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் இல்லப்பா. நம்ம பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரங்க, விலை உயர்ந்த பாத்திரமா? ஒண்ணும் இல்லை. இந்த விலை இல்லாத பாத்திரத்துக்காக அந்த விலையுள்ள ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். ஆனால் ஆமே, இந்த விலை இல்லாத பாத்திரத்தில் அபிஷேகத்தை ஊட்டுவதற்காக அந்த விலையுள்ள ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். ஆனால் இன்னும் எத்தனை நாட்கள் துக்கப்படுத்துவாய் சகோதர சகோதரி? தேவனை வேதனைப்படுத்தாதீர்கள், பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் தேவனுக்கு தேவை. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரது விரும்புகிறார். அதிகம் பேச உண்டு, கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்களில் பேசுகிறேன். இப்போ எல்லாருக்கும் கண்களை மூடி நம்ம செவிக்க போகிறோம்.

ஒரு நாள் வரும், உன் கூட இருந்தவங்க உன்னை விட்டுட்டு போவாங்க, உன் குடும்பத்தினர்கள் உன்னை விட்டுட்டு போவாங்க. நடக்கும், நீ நெவர் எக்ஸ்பெக்டட், இது நடக்குமானு நீ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன், நடக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட்டுட்டு போவாங்க. உனக்கு பரிச்சயமாய் கூட தினமும் பேசிக்கிட்டு இருந்தவங்க அவங்க தன்னைத்தானே டிஸ்டன்ஸ் பண்ணிக்குவாங்க. தே டிஸ்டன்ஸ் தெம் செல்ஃப். நீ யாருனே தெரியாத மாதிரி உனக்கு மூஞ்சியை திருப்பிட்டு போவாங்க. நடக்கும், நடக்கும், நடக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தான் இயேசு உன்னை பார்த்து சொல்லுவார், எல்லாரும் போயிட்டாங்கல்ல, எல்லாரும் போயிட்டாங்களப்பா, எல்லாரும் போயிட்டாங்களம்மா, இனி நீயும் நானும் தான், இனி நீயும் நானும் தான். நீ நம்பினல்ல, நீ அவங்களை உயிரை கொடுத்து நம்பினல்ல, அதெல்லாம் செஞ்சு அவங்களை தக்க வைக்கணும்னு பார்த்தல்ல, எல்லாரும் ஒன் பை ஒன்னா, ஒன் பை ஒன்னா, ஒருத்தங்க ஒருத்தங்களா உன் வாழ்க்கையை விட்டுட்டு போனாங்கல்ல, போயிட்டாங்கல்ல, இனி நீயும் நானும் தான், இனி இயேசுவும் நீ தான். நம்பி நம்பின ஆண்டவர் கண்ணை மூடிட்டு கண் மூடித்தனமா அவனை நம்பின, எல்லாத்தையும் சொன்னேன், கடைசியில என்னையவே அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, என்னையவே என்று சொல்றாரு, இனி நானும் நீயும் தான். அவங்கள காட்டிலும் பெரியவரும் கூட இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க, எல்லா கையும் வைத்து உடைக்கப்படுதில்லை, உன் இருதயம் கேள்வி கேட்குதில்ல, யோசிக்குதில்ல, யோசிக்குதுல்லம்மா, ஆமா தெரியாதனமா. இப்ப ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க என்ன நம்புங்கன்னு சொல், ஆண்டவரே நீங்க என்ன நம்புங்கப்பா, எல்லாத்தையும் நம்பி நம்பி நம்பி நம்பி இப்ப நடுத்தருவுல நிக்கிறேன், நீங்க என்ன நம்புங்க, ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க, என்ன நம்புங்கப்பா, நம்புங்க, சம்பவம் எப்படி ஆவது, எப்படி ஆச்சும் என்ன உயர்த்துங்கப்பா. அவங்க கண் முன்னாடி எல்லாம் ஆண்டவரே அவங்க எந்த இடத்துல விட்டுட்டு போனாங்களோ யோசிச்சு பாரு, எந்த இடத்துல கெட் அவுட்னு சொல்லிருப்பாங்க, வெளியே போடான்னு சொல்லிருப்பாங்க, இனி நீ தேவையில்லைன்னு சொல்லிருப்பாங்க, அதை நினைச்சு பாரு, சொல்லு ஆண்டவர் எப்படி ஆச்சும், எப்படி ஆச்சும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னை கைவிடலை, ஆமா தானே, அதனால உன உட்கார வச்சிருக்கிறாரு, இங்க எங்கேயோ உனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறார், எங்கேயோ உனக்கு சோறு கொடுக்கிறார், போஷிக்கிறார், எங்கேயோ உன்னை கையேந்த விடலை, எங்கேயும் உன்னை தத்தடிக்க விடலை, எங்கேயும் உன்னை அடிக்கலை, எங்கேயும் அவங்க உன்னை சபிச்ச சபி சாபத்தில், அவங்க உன்னை மேலே எரிச்சலாக இருந்த கோபத்தில், அவங்க பேசின வார்த்தையெல்லாம் நடந்துருச்சுன்னா யோசி, நீ ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன்னு சொல்லுவாங்க, போ போ உனக்கு நடக்கிறத பாருன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லையா செய்கிற உனக்கு என்னன்னா சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார்ல, ஏன்னா அவருக்கு தெரியும்பா, அவருக்கு தெரியும்பா, நீ யாருன்னு தெரியும், நீ சொல்ல ஆண்டவர் எனக்கு தெரியுதுப்பா, இப்ப தெரியுதுப்பா, என்ன நீங்க கை விடலப்பா, என்ன விட்டு விடலப்பா, ஆனா எப்படி ஆச்சு, என்ன இயேசு உயர்த்துவாருன்னு நம்புறவன் கைய மேல உயர்த்தி, அப்பாக்கு மேல கைய உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, நம்புங்க, நம்புங்கப்பா, என்ன நம்புங்க, நம்புங்க டாடி, என்ன நம்புங்க, நம்புங்க, நம்புங்கப்பா. ஆண்டவரே சத்தம் பத்தல, வாலிப தம்பி தங்கச்சி ஐயா அம்மா வயசுல பெரியவங்க யாரா வேணா இருக்கலாம், இந்த சான்ஸ் கூட இயேசுவால, இந்த சான்ஸ் நீ கொடுத்தீங்கனாலும் இயேசுவால பெரிய அற்புதம் செய்ய முடியும், ஏன்னா அவர் சாதாரணமானவர் அல்ல.

ஏதோ பாடிக்கொண்டே உன்னை அசைக்க வந்த பிரச்சனை வாசன் ஓட போகுது.

எனக்கு தெரியும். என் ஆண்டவர் என்ன கைவிடல, என் ஆண்டவர் என்ன விட்டு விலகல, கர்த்தர் எனக்காய் செய்து முடிப்பார். அந்த நாள் வரும், அந்த நாள் வரும், அந்த நாள் வரும். கர்த்தர் எஸ் சொல்லிட்டார்னா எந்த மனுஷன் நோ சொன்னாலும் கவலையப்படாத. When God says yes for your plans, don't ever bother which man or woman says no in your side. கர்த்தர் ஆமான் சொல்லிட்டார்னா செய்வேன், somehow எப்படியாச்சும் நடத்துவார், எப்படியாச்சும் அந்த நாள் வரும். எப்போ டெய்லியும் கலந்து தானே போறீங்க, டெய்லியும் காலேஜ் துதிக்க வைக்கிறாரு. அந்த நாள் உனக்கு வந்துட்டாலே போதும். நான் சொல்லுவேன், எனக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் வீட்டில் சொல்லுவேன், என்னை கத்துறதுனால எழுப்பிட்டார்னா அந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிடுவேன். தன பேர் ஆமைன்னு சொல்றீங்க. கத்தர் ஒரு நாள் காலையில் ஒன்று எழுப்புறாருனாலே அந்த நாளுக்கு ஒன்று ஆயத்தம் பண்ணி தான் எழுப்புறாரு. ஏதனாலும் ஃபேஸ் இட், தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணு. கத்தர் சொல்லிட்டார் எப்படியாவது சொல்லிட்டார், நீயும் நானும் தான். உறவுகள்லாம் போயிருச்சுல்ல, கவலையே படாத. ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்கல்ல, நீ நம்பினவங்க போயிட்டாங்கல்ல, ஏற்கனவே பரிச்சயமானவங்க டிஸ்டன்ஸ் ஒன்று பண்ணிட்டாங்கல்ல, டோன்ட் டிப்ரெஸ் ஆகலாம், உட்காரவே உட்காராதீங்க. டிப்ரெஷனுங்கிற வார்த்தையே கிடையாது. ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் டிப்ரெஷனுங்கிற வேர்டே இல்லை. டிப்ரெஷனா, ஆ இந்த சாப்பிட்டு போய் வேலை செய் சொல்லிடுவாங்க எல்லாரும். இப்போதான் டிப்ரெஷன் சொல்லி ரூமில் இருக்கிறீங்க, டிப்ரெஷன் சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, டிப்ரெஷன் சொல்லி அங்கங்கெல்லாம் போகிறீங்க. ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்கே வீட்டில் போய் டிப்ரெஷன்னா அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. உட்காந்து சோகமா உட்காந்து தான் டிப்ரெஷன், சோகம் வந்தா ரெண்டு சோறு தின்னு வேலைக்கு போய் பார், வெளியே போய் ஜோலியை பார் அப்படின்னு. இப்பதான் டிப்ரெஷனுங்கிறவங்க எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியும் இயேசு செய்வார். காலையில் எழுப்பிட்டாருனாலே ஐ நோ சம்திங் இஸ் தேர் ஃபார் மீ டுடே. நான் போய் அந்த நல்லதை எடுத்துக்குவேன், எனக்குரிய நன்மை இயேசு கொடுப்பார். எப்படியாவது செய்வார், somehow he will do it. அந்த நம்பிக்கை வந்துருச்சுனாலே உன் ஆசீர்வாதத்தை யாவனும் தடுக்க முடியாது. உனக்கு தெரியும் இல்லை உன் கத்திர உனக்கு கைவிடலன்ட்டு. அப்புறம் ஏமா தம்பி கவலைப்பட்டு உட்காந்துட்டுக்கிறேன், கால் ஊன்றி நில். எப்படியாச்சும் அந்த நாள் வரும். அந்த நாள் வரும்போது தேங்க்யூ சொல்கிறதுக்கு ரெடியாரு, ஆண்டவருக்கு சல்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாரு. தேங்க்யூ காட், நன்றி ஆண்டவரே, இதுக்குத்தானே இவ்வளோ நாள் எனக்கு என்னை கைவிடலை, இனிமேலும் கைவிட மாட்டீங்க, ஐ சல்யூட் லார்ட் சொல்லிட்டு கத்தருக்கு ஒரு சல்யூட்டை போட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. கத்தர் உனக்கா யாவையும் செய்து முடிப்பார். உங்களை காக்கும்படிக்கு என் ஆண்டவர் இருக்கிறார். தம்முடைய சிறகுகளாலே உன்னை தூக்கி சுமப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உன்னை தூக்கி சுமப்பார். இஸ்ரவேலின் ஜனங்கள பகலில மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுத்து வழி நடத்தினவர் கர்த்தர். ஏன் உங்களை நடத்த மாட்டாரா? என் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அவரை நம்புகிறவர்களுக்கு சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். தீம உங்க வாசப்படியில படுத்துக்கிட்டே இருந்தாலும் என் ஆண்டவர் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். ஆண்டவர் காக்கின்ற தெய்வம். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? அவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் ஆகார் பாலைவனத்தில் போகும்போது அழகாய் செல்கிறார். அவர் என்னை காண்கின்ற தேவன். நீங்க பார்க்கலன்னா கூட அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? ஈ மைனர், ஈ மைனர், ஈ மைனர்.

சொல்ல முடியும். நான் பாடுகளை நடந்ததை சந்தோஷமாய் கருதுகிறேன். பிரச்சனையை பார்த்துட்டு பாடுகளை இருக்கிற உன்னுக்கு தான் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைப்பார். இதனவே ராமன் சொல்றீங்க, அந்த பாடுகளில் பிரச்சனை

பயப்படக்கூடாது. உன்னை பயப்படுத்துறதுக்கு பேசுவாங்க, உன்னை பயப்படுத்த பார்ப்பாங்க. நீ பயந்துட்டீனா நீ எல்லாத்திலையும் விழுந்து போயிருவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு சோதனைக்குள்ளாக போனாலும் ஆண்டவரும் சோதனையை சாதனையாய் மாற்றுவார். அதுக்கு என்ன தெரியுமா நீ பண்ணணும், எழும்பி காலுண்டி நின்று என்னை நடத்துகிற தேவன் கூட இருக்கிறாரு. என் கால்களை தள்ளாட வட்டார், என்னை காண்கிறவர் உறங்கார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். ஆண்டவர் தம்முடைய சிறுநாள சுமப்பேன் சொன்னாரு. எனக்கு வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றையும் கொடுத்தாரு. உன் கால்கள் இடாதபடிக்கு என் கரங்களை ஏந்தி கொண்டு செல்வேன் சொன்னாரு. என் ஆண்டவருடைய வழி நடத்த என் வழிகள் எல்லாம் சவையாய் மாறும், மலைகள் எல்லாம் எனக்கு வழிகளாய் மாறும், என் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் எனக்கு செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கை நின்னாலே போதும், கர்த்தர் உனக்கு சகலத்தையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலைக்கு மேல கையை தட்டி ஒரே ஒரு செல்லம் ஆசை ஒரு ஆமென் ஆண்டவருக்கு. ஆமா, கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.

சிந்திப்போம், செயல்படுவோம். இறந்து போன ஒருத்தன் நரகத்துக்கு அனுப்பப்பட்டான். நரகத்துல மூணு விதமான தண்டனை முறைகள் இருந்துச்சு. மூணையும் பார்த்துட்டு எந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளலாம்னு அவனே முடிவு செய்யலாம்னு அவனுக்கு சொல்லப்பட்டுச்சுது. முதல் அறைக்கு போனான். அங்க எல்லாரும் தலைகளா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் முகத்திலையும் வலியின் அவஸ்தை தெரிஞ்சது. இது வேண்டாம்னு அடுத்த அறைக்கு போனான். அங்க எல்லாரும் பனிக்கட்டிகளை சுமந்தபடி இருந்தாங்க. பனிக்கட்டிகள் உருகி வழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அந்த குளிர்ச்சியில ஜில்லிட்டு நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் அந்த வேதனைய நினைச்சு பார்த்தான். ஐயோ வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த அறைக்கு வேகமா போனான். மூணாவது அறையில அவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அங்க இருந்தவங்க படு ரிலாக்ஸ்டா காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் நான் தேடி வந்த இடம், நான் இங்கேயே இருந்துக்கிடுறேன்னு தன்னுடைய முடிவை சொன்னான். இந்த குழுவுல நீ சேர்ந்துக்கிடலாம் அப்படின்னு அவனுக்கு அனுமதியும் தரப்பட்டுச்சுது. சந்தோஷமா உள்ள போய் ஒரு கப் காஃபியை எடுத்து சுவைக்க போகும்போது அங்க ஒரு குரல் கேட்டுச்சு. ஓகே, உங்க காஃபி இடைவேளை நேரம் முடிவடைஞ்சிட்டது. எல்லாரும் அவரவருக்கு கொடுத்த தீச்சட்டியை எடுத்து தலையில வச்சுக்கோங்க. இது ஒரு நகைச்சுவை கதைனாலும் இதுல ஒரு பயங்கரமான படிப்பினை நமக்கு இருக்குது. நரகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனா நரகம்னு ஒண்ணு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். பரிசுத்த வேதாகமத்துல இதை பற்றி தெளிவா போட்டிருக்குது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்றதை கேளுங்க. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினிச் சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். நரகம்னு ஒண்ணு இருந்தா பரலோகமும் இருக்கும். அங்க போக வாஞ்சிப்போம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம்.

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே இயேசுப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை, மகிமையானதை, உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் சித்தத்தில் நிலைத்திருப்போம்.

தெசலோனிக்கேயருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் மூன்றாவது அதிகாரம். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும் படிக்கும், துர்ப்புணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே? கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். மேலும் நாங்கள் கட்டளை இடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டுமென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டுமென்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம், இப்படியே எழுதுகிறேன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.

ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை இயேசுவாக இந்த பூமியிலே வந்தார். அவரை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்தும் போது அவரே நமக்கு ஆனந்த சந்தோஷமாக எல்லா காயங்களை மாற்றுகிறவராக, நம்மை தேற்றுகிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமே. அதைத்தான் இந்த பாடல் கூறுகிறது. கேட்டு மகிழ்வோம்.

பரலோக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஒருவனுக்கு ஒருத்தி, ஒன் ஃபார் ஒன். வாசிக்க வேண்டிய பகுதி 1 கொரிந்தியர் 6:12-20 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனிதன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சொந்த சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் 13:4. திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள், மணவறை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும். Marriage should be honored by all and the marriage bed kept. கற்பு என்பது ஆண் பெண் இரு பாலருக்கும் உரியது. நமது கலாச்சாரம் மற்றும் சட்ட திட்டங்களின்படி அந்த அடிப்படையில் நமது செயலில் உபச்சாரம் இல்லாவிடினும் நமது உள்ளம் எப்படி இருக்கிறது? திருமணமானவுடன் தம்பதியரிடையே மகிழ்ச்சி கரை புரண்டோடும். உனக்காக நான், எனக்காக நீ என்றெல்லாம் பேசுவார்கள். எனினும் காலப்போக்கில் இது குறையும் போது தம்பதியர் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். பாலுறவு கடவுளால் நியமிக்கப்பட்டது என்றாலும் மனவாழ்வின் அடிப்படை அது அல்ல. மனவாழ்வு முதலாவது ஆன்மீகத்துக்குரியது, அடுத்ததே உடலுக்குரியது. மேரேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் is spiritual, only then it is physical. இவ்வரிசை மாற்றப்படும் போது நாம் உடலில் கற்புள்ளவர்களாக இருந்தாலும் உள்ளம் விபச்சார சிந்தையால் நிறைந்துவிடும். ஒருவனும் தான் இளமையில் மணந்த மனைவிக்கு துரோகம் செய்யாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்பதே இறைவார்த்தை. இது மல்கியா 2:15. 10 கட்டளைகளிலே 2 முறை சொல்லப்பட்டிருக்கும் கட்டளை உபச்சாரத்தை பற்றியது என்றால் அது எவ்வளவு முக்கியத்துவமும் பயங்கரமானது என்பதை யோசித்து பாருங்கள். 20% ஆஃப் தி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இஸ் அபவுட் அடல்ட்ரி. எடுத்துக்காட்டாக யாத்ராமம் 20:10 பாருங்கள். அதிலே 14:14 அதாவது 7வது கட்டளை, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று இருக்கிறது. மட்டுமல்ல 10வது கட்டளைக்கு வாருங்கள், அதிலே பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக என்று இருக்கிறது. 20% உபச்சாரத்தை பற்றியதென்றால் ஆண்டவர் அதை எவ்வளவு கண்டிப்பாக கவனிக்கிறார் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏறத்தாழ புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் எல்லாவற்றிலும் விபச்சாரமும் வேசித்தனமும் கண்டிக்கப்பட்டுள்ளன. வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். ரோமர்
13 12 முதல் 14, 1 கொரிந்தியர் 6 13 முதல் 20, 2 கொரிந்தியர் 12 21, கலாத்தியர் 5 13 முதல் 21, எபேசியர் 4 17 முதல் 24, கொலோசையர் 3 1 முதல் 7, 1 தெசலோனிக்கேயர் 4 3 முதல் 7, 2 தீமோத்தேயு 2 21 22, 1 பேதுரு 2 9 முதல் 11, அதே நிருபம் 4 1 முதல் 3, 2 பேதுரு 2 9 10. இப்பாவத்தை எளிதில் மேற்கொள்ளலாம் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. தங்களை பலசாலிகள் என்று நினைத்த பலர் இதில் விழுந்து விட்டார்கள் என்று நீதிமொழிகள் 7:26 நாம் காண்கிறோம். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், இதுவே தெய்வீக மாறாத பிரமாணம் நியமனம். உங்கள் துணையோடு நீங்கள் உத்தமமாக இருக்க இதோ சில ஆலோசனைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1, கடவுள் உங்களுக்கு கொடுத்திருப்பவரே உங்களுக்கு மிக சிறந்தவர் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 18:22 இப்படி வாசிக்கிறோம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கடவுளால் நல்லாசியையும் பெற்றுக்கொள்கிறான். 2, உங்கள் துணைக்காக தினமும் கடவுளை போற்றுங்கள். உங்கள் துணையை ஒரு போதும் எக்காரணத்தை இட்டும் பிறருடன் ஒப்பிடாதிருங்கள், இது பேராபத்து. நாம் ஒருவருடன் நெருங்கி வாழும்போது குறைகள் தெரியத்தான் செய்யும். இதை பிசாசு சாதகமாய் பயன்படுத்தி குறைவற்ற நபரை கற்பனை செய்ய நம்மை தூண்டிவிடுவான். இது கவர்ச்சிகரமாய் தெரியும், ஆனால் முடிவில் குழிக்குள் நம்மை தள்ளிவிடும். குறைவற்ற கணவனும் கிடையாது, குறைவற்ற மனைவியும் கிடையாது. There is no ideal husband in the world and there is no ideal wife in the world. But whom God has given you, he is God's best for you. And she is God's best for you. 3, உங்கள் துணையின் குறைகளை எதிர்ப்பாளரிடம் கூறாதிருங்கள். இது பலரை அவர்கள் விழித்துக் கொள்வதற்கு முன்பதாகவே விபச்சாரத்திற்குள் தள்ளியுள்ளது. அதே வேளையில் எதிர்ப்பாளரிடமிருந்து வரும் பரிதாப சொற்களை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். 4, பொழுதுபோக்கென்றாலும் ஏதாவது நல்ல காரியம் என்றாலும் இருவருமாய் சேர்ந்து அனுபவியுங்கள். 5, இருவரும் ஒத்துக்கொண்டால் இறைவேண்டலில் முழுக்க முழுக்க ஈடுபடுவதற்காக சிறிது காலம் பிரிந்து வாழலாம், ஆனால் சீக்கிரம் கூடி வந்து விடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 7:5 அறிவுறுத்துகிறது. 6, உறவு பிரச்சனைகளை உடனுக்குடன் பேசி தீர்த்து கொள்ளுங்கள், உங்கள் வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பது திருக்குறள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவறை படுக்கை மாசூராமல் இருக்கட்டும். Marriage should be honored by all and the marriage bed kept pure. One for one. ஒருவனுக்கு ஒருத்தி. எங்கள் மகாபிரிய தேவனே, திருமணம் என்கிற அருமையான ஒரு அமைப்பை, அழகான ஒரு அமைப்பை கர்த்தாவே நீர் ஆதியிலேயே நீர் உருவாக்கி தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அது உம்முடைய அனந்த ஞானம், அது உம்முடைய ஆழமான அன்பின் வெளிப்பாடு. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்ட தேவனே, நாங்கள் துணையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே நீர் எவ்வளவு அழகான ஒரு அமைப்பை நீர் எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு நாளும் திருவசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வரம்புகளை நாங்கள் மீறிவிடாதபடி
கர்த்தாவே, நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் கண்களை காத்துக்கொள்ள, எங்கள் கரங்களை காத்துக்கொள்ள, எங்கள் கால்களை காத்துக்கொள்ள, எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள, எங்கள் சிந்தனைகளை நாங்கள் காத்துக்கொள்ள, எங்கள் கற்பனைகளை நாங்கள் காத்துக்கொள்ள, பரிசுத்தாவியானவரின் உதவியினால் கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எவராவது ஏதோ ஒரு வகையில் தவறி கர்த்தாவே உம்முடைய பிரமாணங்களை விட்டு வழிவிலகி போயிருந்தால், கர்த்தாவே அவர்கள் மேல் இரக்கமாயிரும், சீக்கிரமாக மனம் திரும்பி நேர்வழி பாதைக்கு வந்து சேர, உம்முடைய உசிதங்களை அனுபவிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய சமாதானத்தை திரும்பவும் இருதயத்திலே பெற்றுக்கொள்ள, அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை துணைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வாழ்நாள் முழுவதும் உமக்கு முன்பாகவும் வாழ்க்கை துணைக்கு முன்பதாகவும் உண்மையும் உத்தமமாக இருக்க நாங்கள் இன்றே தீர்மானிக்க கர்த்தர் உதவி தாரோம். பரலோக மணவாளனாகிய உம்மை இந்த நாளிலே நாங்கள் ஆராதிக்கிறோம். வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, குறிப்பாக திருமணம் என்கிற ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் வாழ்க, நீர் வாழ்க என்று உம்மை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

உண்மையினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. தேங்க்யூ காட். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நிறுத்தி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். மறைவாக எங்கே ஓடுவேன்? நிறைவான அந்த பிரசனத்திற்கு நேராக ஹலலூயா எங்களை நடத்தும் நீராக அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்கிறாங்க. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒரு இடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ராஜாவின் திருப்பாதத்திலே. ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து Cast all your burden upon him, for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். Thank you, Lord.

0: कृपा
1: करता विसारितु यंजु கனிவோடு நெய்தோ
0: ஒவ்வொருவரும் யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் முகத்தை நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய்கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, O God, at this moment.

உன்னுடைய சத்தியத்திலே நடக்கிற எங்களுக்கு கை உயர்த்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளுடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்கிற ஒரு சந்ததியாக நாங்கள் வாழ்வோம். நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ பிதா மகிமைப்படும்படியாக நமக்கு அருளி செய்கிறவர் கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு தரும்படி ஹல்லேலூயா. நான் உன்மேல் வைத்திருக்கிற நினைவை

தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள். ஹல்லேலூயா! எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. எவ்ரிதிங், ஹல்லேலூயா! எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்ட், பட் லார்ட் ஹெல்ப் அஸ் ஓ காட், ஹல்லேலூயா, தட் வி வில் பீ லெட் பை தி ஸ்பிரிட், ஆவியிலே நடத்தப்படுவதற்கு கைகளை உயர்த்தி மாக்கோ ஷாந்தல போதியா தரரா.

மனுஷ கண்களினாலே. ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிரானுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினான், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்த அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு, இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு, இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு, பொல்லாங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பலத்தாலே எங்களை இடை கட்டுவீராக. உங்களுடைய ஆவியினாலே எங்களை நடத்துவீராக. எப்படி இயேசு ஆண்டவரை பரிசுத்த

லைஃப். ஹல்லேலூயா. மரித்து போனவைகள் உயிர் பெற்றது, மரித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற, வறண்டு போன நிலைமையில முடிந்தது, இனி எழுப்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

அக்கினி ஊற்றப்படுவதாக அந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்பட வேண்டிய தகனம் ஹல்லேலூயா தகனிக்கப்பட வேண்டியவைகள் தகனிக்கப்படுவதாக ஹல்லேலூயா ஆவியானவர் அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்களை சுத்த பொண்ணாக நீ தெரிந்து கொண்டு உங்களுடைய வேலைக்காக உங்களுடைய பிரயோஜனத்திற்காக எங்களை பயன்படுத்துவீரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மாம்சம் சாகட்டும் ஆண்டவரே. மனுஷன் ஆண்டவரே உள்ளான மனுஷனுக்குள்ளே ஹல்லேலூயா ஒரு மாற்றம் உண்டாகட்டும்.

திராட்சை மலர் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், தொழுவத்து ஆடுகள் முந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் கழிவுறுவேன். என் ஆத்துமா அவருக்குள் கழிவுறும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. Hallelujah. Yet we will rejoice. Yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரம் எல்லா கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20. ஜார்ஜ் என்பவர் அமெரிக்காவில் ரீகன் ஜனாதிபதியாக இருந்தபோது தலைமைச் செயலராக இருந்தவர். அவர் தன்னுடைய அலுவலகத்தில் மிகப்பெரிய பூமி உருண்டை மாதிரியை வைத்திருந்தார். அவர் பிற நாடுகளுக்கு தூதுவர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் நேர்காணலுக்காக தனது அறைக்கு வரும்போது அல்லது தனது வேலையை நிறைவேற்றிவிட்டு தாய்நாட்டுக்கு திரும்பும் போது அவர்களிடம் ஒரு சிறிய பரிசோதனை செய்வார். நீங்கள் இந்த குளோபில் உங்கள் நாடு எங்கே இருக்கிறது காட்டுங்கள் என்று கேட்பார். அவர்களும் குளோபை சுழற்றி பார்த்து தங்களையும் அறியாமல் தாங்கள் எந்த தேசத்திற்கு தூதுவர்களாக நியமிக்கப்பட்டார்களோ அந்த தேசத்தில் தங்கள் கையை வைத்து காட்டுவார்கள். ஒருமுறை ஜார்ஜின் பழைய நண்பர் மைக் மான்ஸ்பீல்ட் ஜப்பான் நாட்டிற்கு தூதுவராக தெரிவு செய்யப்பட்டார். ஜார்ஜ் அவரையும் விட்டு வைக்கவில்லை. அவரிடம் உங்கள் தேசம் எங்கே இருக்கிறது என்று இந்த குளோபில் எனக்கு காட்டுங்கள் என்று கேட்டார். ஆனால் அவர் மற்றவர்களைப் போல பதில் சொல்லாமல் குளோபை சுழற்றி தன் கையை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வைத்து இதுதான் என்னுடைய தேசம் என்றார். ஜப்பான் நாட்டிற்கு தூதுவராக நியமிக்கப்பட்டாலும் தனது நாடு ஜப்பான் என்று சொல்லாமல் தனது நாடு அமெரிக்கா என்று சொன்னதால் ஜார்ஜ் அவரை பாராட்டினார். அதன் பின்பு அவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து பிற தேசங்களுக்கு தூதுவர்களாக செல்கிறவர்களிடம் நீங்கள் பிற தேசங்களுக்கு உங்கள் வேலையை நிமித்தம் செல்கிறீர்கள், மற்றபடி உங்கள் தேசம் அமெரிக்க ஐக்கிய நாடுதான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதிருங்கள். நீங்கள் நமது தேசத்தின் பிரதிநிதியாக அங்கே செல்கிறீர்கள். நமது தேசத்தின் எண்ணங்களையும் குறிக்கோளையும் நீங்கள் அங்கே நிறைவேற்ற வேண்டும். உலகத்தின் தலைசிறந்த நாடான அமெரிக்க தேசத்தின் பிரதிநிதிகள் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக உலகின் பல பகுதிகளிலும் வைத்துள்ளார். ஆகவே நாம் உலகின் பல பகுதிகளிலும் குடியிருந்தாலும் நாம் பரலோக ராஜ்ய வாசிகள் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நாம் தேவனின் பிரதிநிதிகள் என்பதால் அவரை நம் வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். அவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருப்பதின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே அரண்மனையில் வசித்தாலும் அவர்கள் பரலோக தேவனின் பிரதிநிதிகள் என்பதை மறக்கவில்லை. பாபிலோனின் பழக்கங்களை கற்றுக்கொள்ளவில்லை, தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களை பாதுகாத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. உலகத்தின் எந்த பகுதியில் நாம் வாழ்ந்தாலும் தேவனுடைய பிரதிநிதிகளாகவும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாகவும் வாழ வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் பார்க்கிருக்கிற தியானிக்கிருக்கிற வேத பகுதி மத்தேயு 4:13 16 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். நாசிரேத்தை விட்டு செபிலோன் நப்தலி என்னும் நாடுகளில் எல்லைகளிற்கும் கடற்கரைக்கும் அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபிலோன் நாடு நப்தலின் நாடு ஆகிய புறஜாதியருடைய கலிலியாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசையா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்தது. பாருங்க அன்மாவிலே, இங்கே ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இது ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு காரியம், இது நடந்தது என்று இங்கே மத்தேயு இங்கே பதிவிட்டிருக்கிறார். ஏசையா புத்தகத்திலே இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், ஏசையா புத்தகம் தீர்க்க தரிசன புத்தகம் 9:1-2 வசனத்தை நாம் வாசி கேட்போம். ஏசையா புத்தகம் 1:9. ஆகிலும் அவர் செபிலோன் நாட்டையும் நப்தலின் நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலியாவாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அதனால இங்கே இந்த ரெண்டு வார்த்தையில் ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சிந்திக்க வைத்த காரியம் என்னன்னாக்கா, அந்த 1:1, அதாவது ஏசையா 9:1 பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளுடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். யாரு அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அப்படின்னு சொல்லப்பட்டு அவர் இங்கு எவர், அந்த அவர் யாரு, முன்குறிக்கப்பட்ட அந்த அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய வரப்போகிற இரட்சகரை குறித்து இந்த தீர்க்க தரிசியாகிய இயேசையா 700 முன்பாக இப்படியாக சொல்றார். என்னன்னா, அவர் கடற்கரை அருகே இருண்டிருப்பதில்லை. அந்த பாருங்க, அந்த அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. செபிலோன் நாட்டையும் ஆகிலும் அவர் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பித்து, செபிலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமான ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. அப்போ அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாக போகுது. இருண்டிருக்கிற தேச வெளிச்சத்தை பார்க்க போகுது. இப்போ பாருங்க, ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல இருண்டிருப்பது. ஏனென்றால் அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு, அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலியாவியாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்தார். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரா கலிலேயன் என்று சொல்லி அழைக்கிறாங்க. இன்னைக்கு யூதர்கள்லாம் வந்து சொல்றாங்க, இயேசு கலிலேயனாச்ச, கலிலேயிலிருந்து ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு வராத, ஒரு ரட்சிப்பும் நமக்கு வராதேன்னு சொல்றாங்க. ஆனால் ஏசாண்டவர் புறஜாதிக்கும் அவர்தான் தேவன் என்பதற்காக அந்த இருண்ட களத்தில், அந்த இருண்ட சூழ்நிலையில் இருந்த அந்த சத்தியமே அறியாத அந்த புறஜாதி மக்கள் மத்தியில் அவர் ஒரு வெளிச்சமாக உதித்தார் என்று பார்க்கிறோம். மொத்த ஊழியத்தை அவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னா, அந்த கலிலேயாவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறார். ஆமென். அந்த இங்கே பார், ஆனால் தான் சொல்றாரு, இருளில் இருக்கிற ஜனங்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு என்ற சத்தியத்தை, இயேசு என்ற உண்மையை, இயேசு என்ற இரட்சகரை, இயேசு என்ற வெளிச்சத்தை அந்த புறஜாதியர்கள் கண்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்பான்ல இன்னைக்கு, ஆனால் தான் நான் சொல்லுவேன், இன்னைக்கு இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கடவுள் அல்ல, அது யாருக்கு கடவுள், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அவர் தான் என்னது கடவுள், அவர் தான் வெளிச்சம். ஆனால் தான் இன்னைக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன், விவேகானந்தர் ஞான தீபம் என்ற புத்தகத்தில் அழகாக எழுதியிருக்கார், ஒரு மனுஷனை மனுஷனாக மாற்றக்கூடிய ஆற்றல் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே என்று, வேறு ஒருவருக்கும் இல்லை என்று. ஆனால்தான் மேலை நாட்டு ஞான பணியாளர்கள் எங்கள் இந்திய தேசத்திலே படை திரண்டு வரட்டும், இந்தியாவில் உள்ள மூளை முடுக்கென்றும் பட்டி தொட்டி என்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து இயம்பட்டும். ஏனென்றால் ஒரு மனுஷனை மனுஷனாக மாற்றக்கூடிய ஆற்றல் இயேசு கிறிஸ்து ஒருவரைக்கென்று, வேறு ஒருவருக்கும் இல்லை என்று. இயேசு ஒளியான தேவன், இயேசு இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக அவருடைய உயிருள்ள வார்த்தைகள், உயிருள்ள சாட்சிகள், உயிருள்ள சத்தியங்கள் இன்றைக்கும் அநேக மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. அன்பானே, இந்த நாளிலே நான் இங்கே தியானத்துக்கு வருவதுக்கு முன்பாக ஜிஎஃப்என் எஃப்எம் ரேடியோவில் ஒரு அருமையான டெஸ்ட்மனியை கேட்டேன். காலையில் எட்டெலாம் வச்சு கேளுங்க, ஜிஎஃப்எம் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி எல்லாரும் வச்சு கேளுங்க. உண்மையிலே அருமையான பாடல்கள், அருமையான கவிதைகள், அருமையான ஒவ்வொரு ப்ரோக்ராம் முத்தாக இருக்கிறது. உண்மையிலே இன்னைக்கு காலையில் அம்பிகா என்ற ஒரு பெண்மணி, அவங்க பிராமின் குலத்தில் சேர்ந்தவர்களாம், அவர்கள் அவருடைய சாட்சியை வந்து அவங்க ஒளிபரப்புனாங்க. அது யூடியூப்பில் இருக்குது, எல்லாரும் போய் பார்க்கலாம். அம்பிகா டெஸ்ட் மணின்னு போட்டிங்கனாக்கா, தமிழ்னு போட்டிங்கன்னா வரும். அது உண்மையிலே அவங்க சொன்னது என்னன்னாக்கா, அவங்க ஏசான்னு ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க மாமியாருக்கோ அம்மாவுக்கோ அவங்க வயசு 94 வயசு 84 வயசான ஒரு முதிய பாட்டிக்கு எப்படி போய் இயேசுவை சொல்கிறது, இவங்க எப்படியாவது இவங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணுமே, ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வெளிச்சம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் என்ன செஞ்சாங்களாம், மாமி நீங்கள் இயேசுன் ரத்தம் செய்யும், இயேசுன் ரத்தம் செய்யன்னு சொல்லுங்கள், பகவான் இன்றைக்கி நீ வந்து 84 வயசு, நீ எங்கே போகணும், பரலோகத்துக்கு மோட்சத்துக்கு போகணும், எப்படி நான் மோட்சத்துக்கு போனேன் என்னடி செய்யணும், ஏசுண்டத்தஞ்சேன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு போய் நான் போய் நாலாகாமத்தை பற்றியோ அல்லது ஒன்று ராஜாக்களை பற்றியோ நான் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது, இதை தான் சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சான். அதை மாதிரி சொல்லி சொல்லி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தி கொஞ்ச நாளுக்குள்ளே அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களாம். 84 வயசில் ஞானசானம் வாங்கிட்டு வந்த உடனே அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம் பாருங்கள், அந்த வயசான பாட்டி தான் காதில் இருக்கிற தோட்டை அவுத்து பாஸ்டர் கொடுத்துட்டாங்களாம், இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு. பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்களாம், ஏண்டி இதுக்கு மேலே எனக்கு இயேசு மட்டும் போதுண்டி. யார் மட்டும் போதுமா, எனக்கு நான் அதை கேட்டவுடனே அழுதுட்டேன். அன்பா இல்லை, ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், இருளில் இருக்கிற மக்கள் அவங்க பெரிய உயர்ந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம், ஆனால் இயேசுவை அறியவில்லை என்றால் நீ இருளிலே இருக்கிறாய். இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணும்படியாக ஒன்னையும் என்னையும் ஆண்டவர் முன்குறித்து இருக்கிறார். மாநில இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம வெளிச்சத்தை கொடுத்தோம், எத்தனை பேருக்கு இந்த சாட்சியை கொண்டு போய் சொன்னோம், எத்தனை பேருக்கு இன்னைக்கு பார்த்தோம், இன்னைக்கு எத்தனை பேருக்கு இயேசுதான் உண்மையான கடவுள் என்பதை அறிய வைத்தோம். அன்பாங்கள இன்னைக்கு பாருங்க, இந்த அம்மா அந்த அம்பிகா என்ற அந்த சகோதரி இன்னைக்கு அவங்க கேரளா பிராமின் பல இருக்கு, அந்த கேரளாவில் போய் தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டில் போய் எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லணும்னு போய் அங்கே உட்காந்து என்ன செஞ்சாங்களாம், இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு போனாங்களாம். அங்கே ஆல்ரெடி என்ன செஞ்சாங்க அந்த அம்மா, அந்த யாருக்கு அவங்க அத்தைக்கே யாரோ சொல்ல போகும்போது அவங்க ஏற்கனவே இயேசு அறிந்திருக்கிறாங்களாம். ஆமென். இன்னைக்கு பாருங்கள், இப்படியாக ஆண்டவர் எப்படியாவது இந்த வெளிச்சத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த புறஜாதி மக்கள் மத்தியில், இருண்டு கிடக்கிற இந்த மக்கள் மத்தியில், ஆனால் தான் சொல்கிறார் பாருங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கி உண்மையிலே எத்தனை பேர் நான் இருளில் கடந்தேன், இயேசுவை அறியாதபடிக்கு, இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு பாவ இருளிலையும் கடன் என்ற இருளிலையும் தவித்து கொண்டு முழுகி கொண்டிருந்தேன். அந்த முழுகி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இயேசு கரம் பிடித்து என்னோடு பேசி என்னை கரை சேர்த்தார். அன்பான இன்றைக்கி எத்தனை பேர் அதே போல சேர்த்துருக்கிற, இன்றைக்கி எத்தனையோ சாட்சிகளை சொல்லலாம், எத்தனையோ டெஸ்ட்மனி சொல்லலாம். அப்படிப்பட்ட இருளில் இருக்கிற இன்றைக்கி அநேக தேவ ஜனங்களை ஆண்டவர் ஒன்னையை கொண்டு என்னை கொண்டு ஒரு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஆனால் தான் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று. நம்ம பார்த்து சொன்னார், வெளிச்சமான தேவன் என்ன சொல்கிறாரு, நான் மட்டும் வெளிச்சம் கிடையாது, என்னை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் என்னது உலகத்துக்கு நான் எப்படி வச்சிருக்கிறேன், உங்களை வெளிச்சமாக வச்சிருக்கிறேன், உங்களை உப்பாக வச்சிருக்கிறேன்னு சொல்றார். அன்பாவில் நம்ம மேல உப்புன்ற ஒரு அத்தாரிட்டியும், வெளிச்சம் என்ற அத்தாரிட்டி உன் மேல இருக்குது. அந்த வெளிச்சத்தையும் அந்த உப்பையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணாக்கிடக்கூடாது. உப்பு சாரமற்று போனால் அது என்ன செய்யுமா, எதுக்குமே புரோஜனப்படாதுன்றார். ஒளி அப்புறம் மங்கி நீ மரக்கால போட்டு மூடி வச்சனாக்கா ஒருத்தருக்கும் புரோஜனப்பட மாட்டேன். ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் கலிலேயாவில் இருக்கிற மக்களைப் போல, இருளில் இருக்கிற மக்கள், இயேசு என்ற அறியாத மக்கள் இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே. இன்றைக்கி ஒன்னையும் என்னையும் ஆண்டவர் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மளை என்ன செஞ்சுக்கிறாரு, சாட்சியாக முன்குறித்து வைத்திருக்கிறார். அன்பானாலே அவருக்கு சாட்சியாக இருப்போம்மா. இன்றைக்கி எனக்கு இந்த ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா பாருங்கள், அவர் இருளில் இருக்கிற மக்களை இரு அதை பார்க்குறோம், புரஜாதியினுடைய பாருங்கள் ஈனப்படுத்தின முந்தின காலத்தை போல் அது இருக்க இருண்டிருப்பதில்லை. இன்னைக்கு ஈனப்படுத்தின முந்தின காலத்தை போல இன்னைக்கு எல்லாரும் உன்னை குறித்து இன்னைக்கு கேவலமாக பேசலாம், இன்னைக்கு உன்னை அசிங்கமாக பேசலாம், உன் நிலைமையை குறித்து உன் வறுமையை குறித்து இன்னைக்கு உன்னை வந்து என்னால் என்ன செய்யலாம், ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் அதுபோல இருக்க மாட்டேன், நீனு இந்த வெளிச்சத்தை நீ பெற்றுக்கொண்டாய் என்றால், இயேசு என்ற வெளிச்சத்தை, சத்தியம் என்ற வெளிச்சத்தை, வேதம் என்ற வெளிச்சத்தை நீ பெற்றுக்கொண்டாய் என்றால் உன்னை கொண்டு ஆண்டவர் ஆண்டோருடைய நாமத்தை என்ன செய்வார், மகிமைப்படுத்துவார். இன்றைக்கி அதான் சொல்கிறார், அந்த கலிலியா என்ற அந்த ஊர் ஒதுக்கப்பட்ட ஊராக, சபிக்கப்பட்ட ஊராக, இன்றைக்கி எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஊராக இருந்தது. ஆனால் அந்த கலிலியாவுக்கு வெளிச்சம் கிடைச்சிது என்று பார்க்குறோம். அன்பாவில் இன்றைக்கி அதே போல் உன்னை உன் வாழ்க்கை இன்றைக்கி அப்படி இருண்டு போய் கிடக்குதா, உன் வாழ்க்கை இன்றைக்கி ஒளி இல்லாமல் இருக்குதா, வேதத்தை எடுத்து வாசி, வேதத்தை எடுத்து வாசி. இன்றைக்கி எத்தனை பேர் வேத புத்தகத்தை இருண்டு போன ஜனங்களுக்கு போய் கொடு. இன்றைக்கி எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த வேத புத்தகம் புதிய ஏற்பாடு இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறது. அன்பாங்க இன்றைக்கி நீ நானும் கொடுக்க முடியாத வெளிச்சத்தை எது கொடுக்குது, அந்த சத்தியம் கொடுக்கிறது. இன்றைக்கி அதனால்தான் ஆண்டவர் முதோ முதோ அந்த கலிலியா அந்த கடல் ஓரத்தில் அந்த அந்தல என்ன செஞ்சார், முதல் ஊழியத்தை ஆரம்பித்து என்ன செஞ்சார், 17வது வசனத்தில் மத்தேயு 4:17 சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் முதோ முதோ அந்த கலிலியா என்ற இருண்ட ஊரிலிருந்து, இருண்ட பகுதியிலிருந்து அந்த வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். அன்பாவில்லே இன்னைக்கு நீ நானும் எத்தனை பேருக்கு நம்ம மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இது முதல் சத்தியம் தான், மனம் திரும்பு. இன்னைக்கு இருளில் இருக்கிற ஜனங்களே மனம் திரும்பு, பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த கொரோனாவில் இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு மனம் திரும்புங்க, பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குது. இன்றைக்கி செத்து போகிறவனுக்கு சமீபமாக இருக்குது, செத்த பிறகு அவன் எங்கே போவான், பரலோகத்தில் தான் கண்ணை விழிப்பான். அவன் செய்த கிரிகளுக்கு தக்க ஆசீர்வாதம் அவன் கூட வரும். நல்லது செஞ்சிருந்தாக்கா நல்ல மோட்சகதி அடையலாம், பரலோகத்தில் எப்பயுமே இருக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, மனம் திரும்பாத போனோம்னா, இன்றைக்கி அதுக்குண்டான நரகத்தை என்ன செய்வார் ஆண்டவர், அனுப்புவார். அங்கே ஜட்ஜ்மெண்ட்டே அங்கே தான் இருக்குது. அப்போ சாவை பொழைக்க கிடக்கிறவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எங்கே இருக்குது, அங்கே இருக்குது. இன்றைக்கி ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்குது, நியாயாதிபதியாக வரப்போகிறார், அதுக்குள்ளே நம்ம மனம் திரும்புவோம். இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிற நாம் பாக்கியவான்கள். ஆமேன். ஏன்னா இன்றைக்கி நமக்கு சான்ஸ் கொடுக்குறார், இந்த வெளிச்சத்தை கொடுக்குறார், இந்த சத்தியத்தை கொடுக்குறார். இன்றைக்கி நாம் அறிக்கையிடுவோம், எல்லா பாவத்தை அறிக்கையிடுவோம், எல்லாத்தையும் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே இன்றைக்கு நான் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை அறிக்கிடுறேன், எங்களுடைய மீறுதலை அறிக்கைறேன், எங்களுடைய அக்கிரமத்தை அறிக்கைறேன். ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே என் நிமித்தம் ஆண்டவரே எங்கள் தேசம் இந்த பாழாக்கிற கொள்ளை நோக்கி ஆளாகாதபடிக்கு என்னை அறிக்கையிட்டு நான் சரி பண்ணுகிறேன்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து சரி பண்ணுவோம், மனம் திரும்ப ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மையும் ரட்சிப்பார், நம் தேசத்தையும் ரட்சிப்பார். அநேக இருளில் இருக்கிற மக்கள் இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னையும் என்னையும் சாட்சியாக உயர்த்துவார். அன்பாவிலே நம் மூலமாக ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம்மா, இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் கடைசி வேலையில் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கதவண்டையிலே நாங்கள் நின்று காத்திருக்கணும் ஆண்டவரே, உம்முடைய வருகை எப்பொழுது வரப்போகிறது என்று காத்திருக்கணும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே தட்டின உடனே திறக்கிற மாதிரி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தயாராக ஜபத்தில் காத்திருக்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே எங்களுடைய பாவத்தையெல்லாம் அறிக்கையிட்டு, எங்களுடைய மீறுதலெல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரே கசப்பு வெறுப்பு கோபம் வைராக்கியம் இச்சை எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு இன்னைக்கு ஒரே சிந்தனை, இயேசு எப்போ வரப்போகிறாரு, மனவாளன் எப்போ வரப்போகிறாரு, என்னை எங்களையும் எப்போ கொண்டு போகிறாரு, இருளில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் எப்படியாக இந்த வெளிச்சத்தை கொடுப்பது, இருளில் இருக்கிற மக்களை எப்படியாக வெளிச்சத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது என்ற அந்த ஆத்தும பாரம் மட்டுமே என் மேலே எங்கள் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. உண்மையில அந்த ஆத்தும பாரம் இருந்தது, அதனால தான் ஆண்டவரே புரஜாதி மக்களாகிய அந்த இருண்ட பகுதியிலிருந்து ஆண்டவரே உடைய சுவிசேஷ பணியை நீர் துவக்கினீர் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே எப்படியாக சொல்லப்பட்ட ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது இருப்பது போல இருண்டிருப்பதில்லை, அது பிற்காலத்தில் அது மகிமைப்படுத்துவார் என்று, அந்த தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார் என்று சொன்னீரே. அதே போல இருண்டு கிடக்கிற எங்கள் இந்திய தேசம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால உம்முடைய வல்லமையினால அநேகருக்கு மகிமைப்படுத்தும்படியா இந்திய தேசம் இயேசுவை ஆண்டவரே அறிந்து கொள்ளும்படியா என்னையும் எங்களையும் பயன்படுத்துங்கப்பா, ஆண்டவரே பயன்படுத்துங்கப்பா, உபயோகப்படுத்துங்க, அப்பிரயோஜனமற்ற ஆண்டவரே உபயோகம் இல்லாமல் இருக்கிறோம், இதுக்கு மேல நாங்கள் சும்மா இல்லாதபடிக்கு ஆண்டவரே தீவிரமாய் உம்முடைய வேலைகளை செய்யும்படியாக, தீவிரமாய் இந்த தேசத்தை சந்திக்கும்படியாக, தீவிரமாய் இருள் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என்னை எங்களை உம்முடைய அபிஷேகம் நடத்தட்டும் ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே நீர் எடுத்து கரம்பிடித்து வழி நடத்துங்க, அப்படியாக நீ செய்ய போறீங்க நன்றி, இருள் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, எங்கள் இந்திய தேசத்தில் இருள் இருக்கிற மக்கள் எல்லாரும் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, எழுப்புதலை காணும்படியாக என்னை எங்களையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னா போதும், இயேசு உன்னை ரட்சிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை மனம் திரும்ப சொல்றாரு, நீங்க எப்போதே மனம் திரும்புங்க, உயிர் பிழைப்பீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையாவது நாங்கள் ஆண்டவரே அநேகருக்கு சொல்ல, நீர் எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க, எடுத்து உபயோகப்படுத்துங்க, அப்படியே செய்ய போறீங்க நன்றி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். God bless you.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆதியாகமம் 18:1-2. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ணவேளையில் கூடார வாசல்களில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆபிரகாமை கிருபையாய் அழைக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைக்கிறார். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் இப்பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறான். காத்திருக்கிறவனின் அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கூடார வாசலில் உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்து பார்த்தான். கண்கள் அவரை நோக்கி இருக்கும். காத்திருக்கிறவர்கள், கர்த்தர் யாரை காத்திருக்க வைத்திருக்கிறாரோ அவர்கள் காத்திருக்கும் காலத்திலே செய்ய வேண்டிய பிரதானமான காரியங்களில் ஒன்று அவரை நோக்கி இருப்பது. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது இப்படி சொல்லுகிறார், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி காத்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த நாளிலே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம், அல்லது கர்த்தரனை காத்திருக்க வைக்கிறார் என்று சொல்லுகிறோம். இந்த காத்திருக்கும் காலத்திலே நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கண்கள் எதை நோக்கி பார்க்கிறது? நம்முடைய இருதயம் எதை எதிர்பார்த்திருக்கிறது? ஆபிரகாம் பாருங்கள், கர்த்தரை கண்டவுடனே அவன் ஓடிப்போய் பாதத்தில் பணிகிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார், மூவராய் வெளிப்படுகிறார். என்ன செய்தார் என்றால், அவர் அங்கே வந்து நின்றார். நின்றதும் ஆபிரகாம் ஓடிப்போய் பாதத்தில் பணிகிறான். காரணம் என்ன? அவர் வந்து நின்றதும் ஓடிப்போய் பாதத்தில் பணிய காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவன் அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தருக்கு காத்திருப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் கர்த்தரை காத்திருக்க வைக்க மாட்டார்கள். நமக்கு தெரியும் இதே கர்த்தர் ஆமென் கிதியோனை சந்தித்த போது அவன் இன்னும் போரடித்து கொண்டுதான் இருந்தான். கர்த்தர் வந்து அங்கே உட்கார்ந்து விட்டார். இங்கே அவர் வந்து உட்காரவில்லை. காரணம், அதற்கு முன்னதாக ஆபிரகாம் போய் அவரை சந்தித்தார். நாம் தேவனை தேடுகிறவர்களானால் நாம் தேவனுக்கு காத்திருப்போம். நாம் தேவனை தேட வைக்கிறவர்களானால் நாம் தேவனை காத்திருக்க வைக்கிறோம். இந்த காத்திருக்கும் காலத்திலே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும். நான் கர்த்தரை எதிர்பார்த்து காத்திருப்பேனானால், என்னுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்குமானால், என்னுடைய உள்ளம் அவரை எதிர்பார்த்து இருக்குமானால், நான் உண்மையாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்ற அர்த்தம். கர்த்தர் தருகிற வார்த்தை என்ன? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். கர்த்தர் அப்படியே கிருபை செய்வாராக. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, வாக்கு தத்தத்தை தந்து அதற்கான காலம் வரை எங்களை காத்திருக்க வைக்கிறவர் நீர். இந்த காத்திருக்கும் காலத்தில் எங்கள் கண்கள் மற்றவைகளை நோக்கிராமல் காத்திருக்க வைத்த, வாக்கு தத்தத்தை உடைய உம்மை நோக்கி இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே ஆவியில் சம்பூர்ணம் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று எசேக்கியேல் 36:26 வாசிக்கிறோம். கர்த்தர் சகல வித நன்மைகளையும் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். சரீர பிரகாரமான நன்மையானாலும் சரி, ஆத்மாவுக்குரிய நன்மையானாலும் சரி, அல்லது ஆவிக்குரிய நன்மையானாலும் சரி, அவற்றை நிறைவாய் உங்களுக்கு தந்தருளுவார். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்களித்தார். புதிதான ஆவி உங்களுக்கு ஏன் தேவை? ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உங்கள் ஆவிதான் தேவனுடைய ஆவியோடு இணைந்து கொள்ளுகிறது. மனுஷனுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற ஆவியோடு கூட ஆவியானவர் தொடர்பு கொள்ளுகிறார். அந்த ஆவியின் மூலமாகத்தான் பரலோக வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் தேவனிடத்திலிருந்து புதிதான ஆவியை பெற்றுக் கொள்ளாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஒரு விஞ்ஞானி கோழிகள் பேசும் பல்வேறு விதமான ஒலி சப்தங்களை குறித்து பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தார். கோழியானது 22 வகையான ஒலி குறிப்புகளை எழுப்புகிறது என்பதை அவர் கண்டுபிடித்தார். உணவை கண்டுபிடிக்கும் போது கோழியிடுகிற ஒரு சத்தம், பருந்தை காணும் போது எச்சரிக்கிற வேறு ஒரு சத்தம், துணை பறவை அழைக்கும் போது இடுகிற இன்னும் ஒரு சத்தம் என கோழியின் பல ஒலிகளை அவர் கண்டுபிடித்தார். அது மட்டுமல்ல, அந்த ஒலிகளை அவர் அடையாளம் கண்டபோது அவரால் கோழிகளோடு பேசவும் முடிந்தது. நீங்கள் பரலோக தேவனோடு கூட பேச வேண்டுமென்றால் அந்நிய பாசை பேசுவது அவசியம். அதற்கு தேவ அனுக்கிரகம் உங்களுக்கு தேவை. ஆகவேதான் கர்த்தர் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். நான் மாம்சமான ஜாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொற்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஜோவேல் 2 நாங்கள் வாசிக்கிறோம். உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும் போது உள்ளத்தில் இருக்கிற சோர்வின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், சஞ்சலத்தின் ஆவிகள், அவவிசுவாசத்தின் ஆவிகள் ஆகிய அனைத்துமே வெளியேற்றப்படுகிறது. எப்படி வெளிச்சம் வீசும் போது இருள் அகன்று போகிறதோ அதுபோல சாத்தானின் ஆவிகள் அகன்று போகிறது. தேவ பிள்ளைகளே, அந்த மகிமையான ஆவியை பெற்றுக் கொண்டு விட்டீர்களா? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று 2 கொரிந்தியரிலே காணலாம். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கான சகல பாடல்களையும் தேவ செய்திகளையும் இன்னும் உயிருள்ள தேவ பிள்ளைகளுடைய சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகள நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

ஒரு உண்மையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம், இணைந்து சொல்லுவோம்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிக பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: பதினாறாவது நூற்றாண்டில் இந்தியாவை ஆண்டு வந்தவர் தான் அக்பர் மகாராஜா. இவருடைய அரசவையிலே முத்துக்களைப் போல 9 ஆலோசகர்கள் இருந்தார்கள். விரைவாக சிந்தித்து செயல்படும் திறமை கொண்ட பீர்பாலும் அவர்களில் ஒருவர். ஒருமுறை அக்பர் தன்னுடைய கையில் போட்டிருந்த மோதிரத்தை தொலைத்து விட்டார். உடனே பீர்பாலை அழைத்து, எனது மோதிரம் தொலைந்து விட்டது, அது மிகவும் முக்கியமானது, அதை எப்படியாவது எனக்கு கண்டுபிடித்து கொடு என்று கேட்டார். நிச்சயமாக அரசே என்று சொன்ன பீர்பால் சுற்றுமுற்றும் பார்த்தார். அங்கு இருந்தவர்களில் ஒருவனுடைய பார்வையும் நடவடிக்கையும் சற்று வித்தியாசமாக இருந்ததை கவனித்தார். பீர்பால், மோதிரம் எங்கே இருக்கிறது என்று தெரிகிறதா என்று அக்பர் கேட்டார். அதற்கு, அரசே, இங்கே அவையில் இருக்கிறவர்களில் ஒருவரிடத்தில்தான் இருக்கிறது என்றார் பீர்பால். இப்படி எனது மோதிரத்தை திருடிய திருடன் யார் என்று சீக்கிரம் கூறுங்கள் என்றார் ராஜா. அதற்கு அவன், மகாராஜாவே, இங்கு பலர் தாடி வைத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் வைத்திருக்கும் தாடியினுள் ஒரு வைக்கோல் துண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற நபர்தான் உங்கள் மோதிரத்தை திருடியது என்று கூறினார். மோதிரத்தை திருடிய அந்த மனிதன் மட்டும் தன்னுடைய தாடியில் வைக்கோல் எதுவும் இருக்கிறதா என்று மீண்டும் மீண்டும் தடவி தடவி பார்த்தான். இதை கவனித்த பீர்பால் அரசனிடம், அதோ அந்த மனிதன் தான் உங்கள் மோதிரத்தை திருடியது என்று காட்டிக் கொடுத்தான். அவன் எங்கே வைத்திருக்கிறான் என்று பாருங்கள் என்று கட்டளையிட்ட பொழுது காவலர்கள் அவனுடைய உடையினுள் மறைத்து வைத்திருந்த மோதிரத்தை எடுத்து அரசனிடத்திலே வந்து கொடுத்தார்கள். திருடன் தண்டிக்கப்பட்டான். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்தை காட்டிலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நாம் எந்த பணி செய்பவர்களாக இருந்தாலும் பணி செய்யும் இடத்திலும் நம்முடைய கரம் சுத்தமாயிருக்கும்படியாய் நமக்கு சொந்தமில்லாத எதையும் நமக்கு வேண்டும் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது. வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். நாம் நம்மை சோதித்து பார்ப்போமா?

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 29 வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
2: Let us read Proverbs chapter 3 and verse 29.
1: நீதிமொழிகள் 3:29.
2: Proverbs 3:29.
1: அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே.
2: Do not devise evil against your neighbor, for he dwells by you for safety's sake.
1: உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே.
2: Do not devise evil against your neighbor.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நாம் எங்கே வேண்டுமானாலும் வாழலாம், நாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம்.
2: We can live wherever we want and we can be whoever we can.
1: ஆனால் நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்மை சுற்றி அயலகத்தார் இருப்பார்கள் என்பது மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை.
2: But it is undeniable truth that we will always be surrounded by neighbors.
1: நாம் எங்கும் தனியாக இருக்கவே முடியாது.
2: We can never be alone.
1: நாம் மற்றவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பது தேவன் வைத்த நியதி.
2: So it is a law of the Lord that we have to live beside each other.
1: ஆண்டவர் ஆதாமை உருவாக்கின பொழுது மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கினார்.
2: When the Lord created Adam, he said it is not good for man to live alone and therefore he made him a suitable partner.
1: அன்றைக்கு மனிதனுக்கு கூடவே இருக்கும்படி துணையை கொடுத்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இன்று வரைக்கும் நம்மை சுற்றிலும் ஏராளமான மனிதர்கள் கூடவே வாழும்படி தேவன் நியமித்திருக்கிறார்.
2: The Lord who gave a suitable partner to be with Adam in that day, the same the Lord has also made neighbors around us that they might be with us always.
1: இதை யாருமே தவிர்க்கவே முடியாது.
2: No one can avoid this.
1: மனிதனை தேவன் உருவாக்கின விதமே அவன் மற்றவர்களோடு சேர்ந்து வாழும்படியாக தான் அவனை உருவாக்கி இருக்கிறார்.
2: The way the Lord created man is in the way that he should live with other people.
1: ஆகவே தான் அவனை ஒரு சமுதாய பிராணி என்று சொல்வார்கள்.
2: That's why they call him as a societal man.
1: They call him as a social being. அவனை ஒரு சமுதாய மனிதனாக சொல்வார்கள்.
2: That's why they call him as a social being.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: எங்கே போனாலும் நம்மோடு அயலகத்தார் இருப்பார்கள்.
2: Wherever we go, we will find neighbors with us.
1: நாம் அவர்களை நம்மை விட்டு விரட்டவே முடியாது.
2: We cannot chase them away from us.
1: அவர்களோடு நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும்.
2: We have to live with them.
1: நம்முடைய பூமியை பாருங்கள்.
2: Look at our earth.
1: நாம் மற்ற மனிதர்களோடுதான் இந்த பூமியிலுடைய அனைத்து நலன்களையும் நாம் பகிர்ந்து அனுபவிக்கும்படி நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம்.
2: We are set in this world that we have to share all the resources of this earth with other people.
1: உதாரணமாக,
2: for example,
1: சூரிய ஒளியை பாருங்கள்.
2: Consider sunlight.
1: நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அதே ஒளிதான் பிரகாசிக்கிறது.
2: The same sun is shining light upon the same good and also evil.
1: சந்திரனுடைய ஒளியும் அப்படிதான்.
2: This it is also the same for moon.
1: எல்லாரும் ஒரே தண்ணீரை தான் குடிக்கிறோம்.
2: We all drink the same water.
1: எல்லாருமே ஒரே காற்றை தான் சுவாசிக்கிறோம்.
2: We all breathe the same air.
1: எல்லாருக்கும் ஒரே விதமா தான் மழை பெய்யுது.
2: And rain also descends down for everyone the same way.
1: நாம் ஓட்டுகிற ரோட்ல நம்ம போனா கூட அந்த ரோட்லயே நம்ம எல்லாரும் ஒரே ரோட்ல தான் போய் ஆகணும்.
2: Even when we go on the road, we all drive on the same roads.
1: நாம் சில வேளையில பயணம் பண்ணும்போது கூட மற்றவர்களோடு சேர்ந்து தான் பயணம் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறோம்.
2: Sometimes when we travel, we are forced to travel together at times with many people.
1: நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டீங்களா, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா மற்ற பிள்ளைகளோடு அவங்க சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறாங்க. பள்ளிக்கூடமோ கல்லூரியோ எந்த காரியமா இருந்தாலும் சேர்ந்து தான் நம்ம பிள்ளைங்க படிக்கணும்.
2: Consider our children when they go to schools or college or any institutes, they are forced to study together with other children.
1: வேலைக்கு போவோமானால் நம்மோடு உடன் வேலை ஆட்களோடு நாம் வேலை செய்து தான் ஆக வேண்டும். இதை யாரும் மாற்ற முடியாது.
2: So even if you go to a job, you have to work with other people, which we cannot change at all.
1: நீங்கள் மார்க்கெட்ல போய் ஏதாவது வாங்க வேண்டும் என்று போனா மற்றவங்களோடு சேர்ந்து அதே கடையில தான் பொருட்களை பகிர்ந்து கொண்டு நீங்க வாங்க வேண்டும்.
2: Even if you go to market to buy things, you have to share with other people and buy the things along with others.
1: யாருமே தனியாக வாழ முடியாது.
2: No one can live alone.
1: நமக்கு மற்றவர்கள் தேவை.
2: We need others.
1: மற்றவர்களுக்கு நாமும் தேவை.
2: And others need us.
1: ஆகவே இந்த உலகத்தில் எக்காலத்திலும் நமக்கு அயலகத்தார் என்பவர்கள் நம்மளோடு கூடவே தான் வாழ்வார்கள்.
2: Therefore these neighbors will always be with us until the end of this world.
1: ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்வார்கள்.
2: So there's a funny story.
1: எப்படி கேரளாவில் உள்ள மக்கள் உலகமெல்லாம் பரவி இருக்கிறார்கள் என்பதை விளக்குவதற்கு ஒரு கதை சொல்வார்கள்.
2: So they used to say a story to describe how the people of Kerala has been spread to all the countries.
1: உதாரணமாக ஒரு முறை ஒரு மனிதன் வந்து இமாலய மலையின் உச்சிக்கு ஏறினானாம்.
2: So once for example a man he climbed up to the top of the Himalayas.
1: அங்க மேலே போயிட்டு அவன் வந்து கொடியை நாட்டிட்டு சொன்னானா, நான் தான் முதல் முறை இந்த இமாலய மலைக்கு தனியா வந்து ஏறி நிக்கிறேன் என்று அவன் சொன்னானா.
2: So when he went there he first erected the flag and he said I am the first person to reach this Himalayas.
1: அப்போ அவனுக்கு பின்னால திடீர்னு சாய் சாய்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான்.
2: So suddenly he heard behind a sound which said a tee tee.
1: என்ன டீ டீன்னு கேக்குறாங்களே, திரும்பி பார்த்து அங்க கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் டீ கடை போட்டிருந்தாராம்.
2: So when he looked back he found a person who was from Kerala who had a tea stall there.
1: இதை வேடிக்கையா சொல்லுவாங்க.
2: This is a funny story.
1: அங்க போகாத இடமே இல்லைன்னு சொல்லுவாங்க.
2: They say there's no other place where they have not entered.
1: உண்மையில நீங்க பார்ப்பீங்களானா?
2: Truly to see
1: இந்த உலகத்தின் எல்லா பகுதியிலேயும் நாம அயலகத்தார் இல்லாம வாழவே முடியாது.
2: We cannot live without our neighbors in any part of this world.
1: இந்த அயலகத்தாரை தேவனே நமக்காக கூட இருக்கும்படி நியமித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை.
2: And we have to accept the truth that it is God who set these neighbors to live beside us.
1: அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிகாரம் 26 வசனத்தை பாருங்கள்.
2: If you read Acts chapter 17 verse 26
1: மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
2: We read and he made from one man every nation of mankind to live on all the face of the earth having determined their appointed times and the boundaries of their habitation.
1: ஒரே இரத்தத்தினால தான் மனிதன் தோன்றினான் என்பதுல சந்தேகம் இல்ல.
2: And there is no doubt that man came out of one single blood.
1: ஒரு மனிதனிலிருந்து தான் எல்லா சந்ததியும் வந்தது என்பதுல சந்தேகம் இல்ல.
2: And also there is no doubt that the entire generations came from one single man.
1: ஆரம்பம் ஒரு மனிதனாக இருந்தாலும்
2: though the beginning is one man
1: தேவனுடைய திட்டம் வந்து அவன் பெருக வேண்டும், பூமி எங்கும் பரவ வேண்டும்.
2: The Lord's plan is that he should increase and multiply and fill the earth.
1: ஆகவே அந்த வசனத்துல எழுதி இருக்கு மனுஷனான ஒருவனை பூமியிலே குடியிருக்க செய்தார்னு போடல, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களை பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்தார்.
2: That's why here it is not written he made one man to live on all the face of the earth. It says he made one man every nation of mankind to live on all the face of the earth.
1: அப்போ ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தின் நடுவுல தான் நம்ம வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம்.
2: So it means that we are forced to live among a great mankind or nation.
1: சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அயலகத்தார்னு சொல்றவங்க வந்து சில வெளியில நம்மள விட்டு சற்று தூரமா இருப்பாங்க. எப்போன்னு சொன்னா நம்முடைய வீடு ஏக்கர் கணக்குல உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியில ஒரு நடுவில் ஒரு வீடு இருக்குமானா பக்கத்துல உள்ள நெய்பரை போய் பார்க்கணும்னா கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியிருக்கலாம்.
2: So in certain places some neighbors would be living very far apart in cases where they have a property of many acres.
1: அவங்கள ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கிறது கூட கொஞ்சம் அரிதா இருக்கும்.
2: So they may even hardly get to see each other.
1: ஆனா நீங்க இன்றைக்குள்ள உலகத்தை பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான நாம வந்து நம்முடைய அயலகத்தாரோட ஒரு சில அடி தூரம்
2: But presently when you see most of us we live with our neighbors just a few feet away.
1: நீங்க பாத்தீங்கன்னா விசேஷமா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல நகரங்கள் வளரும் நகரங்கள்ல பாத்தீங்கன்னா நெய்பர்ன்றத பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே சுவர் தான் நடுவுல இருக்கும்.
2: So for example mostly when you see in these metropolitan cities you can see these neighbors share the same wall between them.
1: அவங்க வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன gap கூட இருக்காது.
2: You cannot find even a small space between those houses.
1: செவர ஒட்ட ஒட்ட கட்டி வச்சிருப்பாங்க.
2: So they would have built it so close with each other.
1: நீங்க விசேஷமா அபார்ட்மெண்ட்ல ஃபிளாட்ஸ்ல எல்லாம் வாழ்ந்தீங்கன்னா இன்னும்
2: மோசம். So especially if you live in an apartment it is more worse.
1: அதுல பாத்தீங்கன்னா உங்க செவரும் பக்கத்து வீட்டுக்கார செவரும் ஒரே செவர் தான், தனித்தனி செவர்ல ஒரே செவர் தான்.
2: So here you can see the your wall and your neighbor wall will be the same.
1: உங்க வராண்டாவும் எதிர் வீட்டு வராண்டாவும் ஒரே காரிடர் தான் இருக்கும்.
2: Your veranda and the neighbor's veranda will be the same corridor.
1: ரெண்டு பேரும் கதவை திறந்தா ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்து ஆகணும்.
2: So if you open the doors you may have to see each other.
1: நீங்க வந்து சுவர் மாத்திரம் இல்ல காரிடர் மாத்திரம் இல்ல மேல இருக்கிற தளமும் சரி கீழே இருக்கிற தரையும் சரி நீங்க எதை தரன் வச்சிருக்கீங்களோ அது இன்னொருத்தர் குறையா இருக்கும்.
2: So not only these walls and corridors but also your roof and your floor, it will also be shared where your floor will be roof to the other person.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இவர்களோடு நாம ஐக்கியம் கொள்வதில நாம உறவை பரிமாறிப்பதில் ஜாக்கிரதையா இருக்கணும்.
2: And we should be very careful in maintaining a relationship with our neighbors.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: நம்முடைய அயலகத்தாரோடு நாம் வைத்திருக்கும் உறவை குறித்து கவனம் உள்ளவராய் இருக்கிறார்.
2: It's because God is watching over our relationship with our neighbors.
1: நீங்கள் வேதத்தை வாசிப்பறனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
2: If you read in the Bible, it will be surprising you.
1: ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனைகள், இஸ்ரவேலர் கொடுத்த 10 கற்பனையில கடைசி 2 கற்பனை வந்து அயலகத்தாரை பற்றியதா இருக்கிறது என்பதை நீங்க கவனிக்கணும்.
2: You have to know the last 2 commandments of the 10 commandments given by the Lord to Israelites, it actually deals with our neighbors.
1: இதை குறித்து நான் கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் உங்களோட பேசுறேன்.
2: I will speak about this later.
1: இயேசு கிறிஸ்து கூட இந்த அயலானை குறித்து அவர் பேசுவார்.
2: Even Jesus speaks about the neighbor.
1: நீங்கள் மத்தேயு 22 அதிகாரம் 35-ல் இருந்து 40 வாசிப்பீர்களானால்,
2: If you read Matthew chapter 22 verses 35 to 40,
1: இந்த பரிசேயர்ல ஒரு நியாய சாஸ்திரி இயேசுவிடத்திலே வந்து நியாய பிரமாணத்தில் ஆண்டவரே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான்.
2: So among these Pharisees, a lawyer came to Jesus and asked him, Teacher, which is the greatest commandment in the law?
1: இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை.
2: Jesus said to him, You shall love the Lord your God with all your heart, with all your soul, and with all your mind. This is the first and great commandment.
1: அதோடு ஆண்டவர் நிறுத்தியல்ல.
2: The Lord, we did not stop with
1: 39 வசனத்துக்கு வருவீர்களானால்,
2: If you come to verse 39,
1: இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அல்லது அயலானிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே.
2: And the second is like it, you shall love your neighbor as yourself.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப அந்த அயலகத்தார் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான இடத்தை பிடிக்கிறாங்க.
2: So therefore these neighbors play an important role in our life.
1: இயேசு சொல்கிறார், இந்த அயலானை உன்னை நேசிக்கிறது போல நீ நேசி.
2: Jesus says you have to love your neighbor like yourself.
1: அப்போ இந்த அயலகத்தாரோடு உள்ள உறவுல கர்த்தர் ரொம்ப கண்காணிக்கிறவராய் இருக்கிறார்.
2: So it means the Lord is keenly watching over our relationship with our neighbors.
1: அதனால தான் இந்த நீதிமொழிகள் 3:29 இந்த ஞானி சொல்கிறாரு,
2: That's why this wise man says in Proverbs 3:29,
1: அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே.
2: Do not devise evil against your neighbor, for he dwells by you for safety's sake.
1: பாருங்க, நம்மோடு கூட வசிக்கிற அயலகத்தார் வந்து நம்முடைய அதே நம்பிக்கைகளை அவர்களுடையவர்களா இருக்காமல் இருக்கலாம்.
2: See, our neighbors who live along with us may not share the same faith that we have.
1: நமக்கு இருக்கிற சுபாவங்கள், நமக்கு இருக்கிற பிரியங்கள் அவர்களுக்கு இல்லாம இருக்கலாம்.
2: They may not share the character that we have and also the desires that we have.
1: நமக்கு இருக்கிற எண்ணங்கள் அவர்களுக்கு இல்லாம இருக்கலாம்.
2: They may not have our own attitudes or intentions that we have.
1: ஆனால் நாம் அவர்களோடு சரியான ஒரு உறவு ஐக்கியத்தை நாம் பரிபாலிக்க வேண்டியதற்கு தேவன் நமக்கு ஞானத்தை தர வேண்டும்.
2: But the Lord should give us wisdom to maintain and develop a very good relationship with them.
1: சில பேர் நம்முடைய வாழ்க்கையில பாப்பீங்களானா, நம்முடைய அயலகத்தாரோடு, பக்கத்து வீட்டுக்காரங்களோட, கூட வசிக்கிற ஊர் ஜனங்களோட நல்ல உறவுகளை காத்து கொள்வதுல ரொம்ப கஷ்டப்படுறத நான் பார்த்திருக்கேன்.
2: When you see certain people have noticed that they find it very difficult to deal and maintain good relationship with their neighbors.
1: சில பேர் பாத்தீங்கன்னா ஒன்று அளவிற்கு மிஞ்சி போயிடுவாங்க.
2: Certain people will go beyond the limit.
1: சில பேர் பேசவே மாட்டாங்க.
2: Certain people will not speak at all.
1: சிலர் வந்து சண்டை கூட போட்டு கொண்டிருப்பாங்க.
2: Some people will be fighting with them.
1: அந்த பனிக்கால போர்னுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு கோல்ட் வார் வந்து சில வீடுகளுக்கு பக்கத்து பக்கத்து வீடுகளுக்கு இருந்துட்டே இருக்கும்.
2: So there would be cold wars between those houses and neighbors.
1: அடிக்கடி வருத்தம், சண்டை, வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கும்.
2: Very often they will have certain arguments, fight and disputes.
1: ஆனால் இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ள போறோம், எப்படி நம்முடைய அயல் வீட்டுக்காரரோடு நாம எப்படி சமாதானமாக, எப்படி நேர்மையாக, ஞானமாக, தேவனுடைய வசனத்தின்படி நடந்து கொள்வது என்பதை குறித்து நாம இன்றைக்கு படிக்க போறோம்.
2: So today we're going to learn how to maintain good relationship with honesty, with wisely with our neighbors.
1: இன்றைக்கு என்னுடைய தியானத்தின் தலைப்பு ஒன்று, அயல் வீட்டுக்காரரோடு நல் உறவை எவ்வாறு காத்துக்கொள்வது.
2: So today's title is how to maintain good relationship with neighbors.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஏழு காரியங்களை அல்லது ஏழு சத்தியங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன்.
2: I am going to teach seven things or seven truths from the Bible.
1: ஏழையுமே இன்றைக்கே நான் முடித்து விட முடியும் என்று நான் நினைக்கவில்லை.
2: I don't think I will be able to complete all seven by
1: today. எனக்கு நேரம் கிடைக்கிற விதமாக நான் கூடுமான மட்டும் எவ்வளவு முடிக்க முடியுமோ முடிக்கிறேன், மீதமுள்ளதை நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் தொடருகிறேன்.
2: So I'll try to complete how much ever possible according to the time that we have and the rest we will continue tomorrow.
1: முதலாவது நம்முடைய அயலாரோடு நாம நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்ன?
2: What is the first way that we are supposed to move with our neighbors?
1: லேவியர் ஆகமத்தின் புத்தகம் 19 அதிகாரம் 17 வசனம்.
2: Leviticus chapter 19 verse 17.
1: லேவியர் ஆகமம் 19:17.
2: Leviticus 19 verse 17.
1: உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராத படிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும்.
2: You shall not hate your brother in your heart. You shall surely rebuke your neighbor and not bear sin because of him.
1: இதை ஆங்கிலத்தில் இன்னொரு மொழியாக்கத்தில் ICB என்கிற மொழியாக்கத்தில் ரொம்ப அழகாக இது இருக்கிறது. You must not hate your brother in your heart. If your neighbor does something wrong, tell him about it. If you do not, you will be partly to blame. இன்னொரு விதமாக சொன்னால், உன்னுடைய அயலான் ஏதாவது தவறு செய்து விட்டால் நேரடியாக அவனிடத்திலே போய் தவறை சுட்டி காட்டு. நீ அவனுக்கு நேரடியாக சொல்லாவிட்டால் நீனும் அந்த குற்றத்தில் பங்காளியாக மாறுவாய். இதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், உன்னுடைய அயலானை நீ பகைக்க கூடாது.
2: So here the subject is that you should not hate your neighbor.
1: இன்னொரு விதமாய் இதை சொல்லுவோமானால்,
2: In other words,
1: உன்னுடைய அயலானுடைய நலனை நீ வெறுக்க கூடாது.
2: You should not hate the goodness of your neighbor.
1: உன்னுடைய அயலான் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நீ விரும்ப வேண்டும்.
2: You have to desire that your neighbor should live well.
1: அவனுக்கு ஏதாவது தெரியாம அவன் தவறு செய்தால் அவனுக்கு அன்பாக அதை சுட்டி காட்டி அந்த பிரச்சனையில் அவன் சிக்கிக்கொள்ளாதபடி அவனுக்கு உதவி செய்ய வேண்டும்.
2: If he does something wrong, you may have to help him out that he may not get entangled in that problem.
1: நீ வந்து அதை ரொம்ப கோபமா சொல்லாத.
2: You should not say it very rude.
1: நீ அன்பாக அவனோடு நடந்து கொள்.
2: But you have to treat him with love.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இதைதான் இயேசு சொல்லும் பொழுது, உன்னை நேசிக்கிறது போல உன் அயலானிலே அன்பு கூறுவாயாக என்று வாசிக்கிறோம்.
2: This is what when Jesus said you shall love your neighbor as yourself.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: பொதுவாகவே நாம் வந்து அயலகத்தார் வந்து ஏதாவது தவறு செய்யும் போது நாம் என்ன பண்றோம்னா, அது அவங்க கதை, அது எப்படினா போட்டோம் அப்படின்னு விட்டுருவோம்.
2: Generally when our neighbors commit some mistakes, we will not bother about it. We will think that is their problem.
1: நான் சொல்றேன், சில சின்ன காரியங்கள்ல கூட அவருடைய நலனை நாம கருத்துல கொள்றதில்லை.
2: So even in very petty things we will not consider for their goodness.
1: உதாரணமா பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய மோட்டார் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது, அவங்க டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னா போய் நம்ம வந்து ஐயோ உங்க தண்ணி வழியுதுன்னு சொல்றதுக்கே நிறைய பேர் சங்கடப்படுவாங்க.
2: For example, if our neighbor's tank is overflowing, we will even don't bother to tell them that their water is overflowing from the system.
1: அது எப்பனா வழிஞ்சிட்டு போட்டும் பரவாயில்ல.
2: Let it go however it hit one.
1: அந்த நல்லத நாம கருத மாட்டோம்.
2: We don't consider or bother about their goodness.
1: சில வேளையில பாருங்க, சிலருடைய வாகனங்களை வெளியே நிறுத்திருப்பாங்க, அவங்களுடைய லைட் ஆஃப் பண்ணாம போயிருப்பாங்க, உள்ள இருக்கிற லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். நம்ம பார்த்துட்டு சரி அவங்ககிட்ட சொன்னா நாளைக்குள்ள பேட்டரி வந்து காலி ஆகாம இருக்குமே அப்படின்னு நம்ம நினைச்சு போய் நிறைய பேர் அதை உதவி செய்யறது இல்ல.
2: Sometimes they would have parked the vehicle outside and they would have left it, they would have switched off the light in the car. So we will not even bother to tell them to switch off the light and help in that manner.
1: நாம சொல்றேன், நமக்கு அயலகத்தாரோடு ஒரு நல் உறவு, ஒரு அன்பின் உறவை நாம கட்ட வேண்டும்.
2: So I would tell you we have to build up a good relationship of love with our neighbor.
1: அவர்களோடு ஒரு விரோத போக்கு இருக்க கூடாது, அதான் முதலாவது காரியம்.
2: The first thing is we should not have animosity with them.
1: அவர்களோடு ஒரு விரோத போக்கு வரக்கூடாது.
2: We should not have animosity with them.
1: ஒரு அந்நியனை போல, ஒரு விரோதியை போல நாம அவர்களை நடத்தக்கூடாது.
2: We should not treat them like an hostile or an enemy.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: பாருங்க, அதனால தான் சில வீடுகள் எல்லாம் பாத்தீங்க என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தங்க சாவியை கூட நம்பி கொடுத்துட்டு போவாங்க.
2: That's why some people they trust their neighbor that they hand over their house keys to them.
1: அவ்வளவு ஒரு நல்ல உறவு ரெண்டு வீடுகளுக்குள்ள இருக்கும்.
2: Because they will have such a kind of good relationship between each other.
1: ஒருவருக்கொருவர் வேண்டிய நேரம் உதவி செய்வாங்க.
2: They will help each other in time of need.
1: ஒருவருடைய நலனை ஒருவர் ஒருவர் கருதுவாங்க.
2: So each one will consider for the goodness of the other one.
1: ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படினு கேட்பாங்க.
2: So when they look at each other they will greet and say hello how are you.
1: நாம அதிகமா பேசாவிட்டாலும் ஒருவரை ஒருவர் மரியாதையோடு வணக்கம் செலுத்துவது அவர்கள் பார்க்கும்போது ஒரு புன்முறுவல் பூப்பது ரொம்ப நல்லது.
2: So even though when we don't share much of the time but when we look at them it is greeting and also giving a smile is very good.
1: எங்களுக்கு எதிர் வீட்ல ஒருவர் இருக்கிறார்.
2: We have a neighbor at our home.
1: அவர் ரொம்ப அதிகமா பேச மாட்டாரு.
2: He doesn't speak much.
1: அவர் கிறிஸ்தவர் அல்ல.
2: He is not a Christian.
1: ஆனால் சில விஷயங்கள் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்.
2: But I like certain things in his life.
1: இரண்டாவது அவர் பேப்பர் டெய்லி வாசிக்கிற பழக்கம் இருக்கு அவருக்கு.
2: He has an habit of reading paper daily.
1: அவர் காலையில செல்வில நாங்க வெளிய போறோம் எங்களை பார்த்து சொல்வாரு.
2: So when we go out in the morning he used to say
1: இனி காலைல 9 மணில இருந்து பவர் ஷட் டவுன் ஆக போகுது நம்ம ஏரியால.
2: So from today today from morning 9 am there will be a power shutdown in our area.
1: அதனால நீங்க மோட்டர் எல்லாம் போடுறதுனா போட்டு வெச்சிடுங்க அப்படினு சொல்வாரு.
2: Therefore if you want to fill your tanks you can do it early.
1: அதுக்கு ஆச்சரியமா இருக்கும்.
2: That will be really surprising.
1: அது அவருக்கு தேவையில்லாத வேலை தான்.
2: That is something unnecessary to him.
1: நான் பேப்பரை படிச்சேன் நான் என்னுடைய மோட்டரை போட்டு என் டேங்கை ஃபுல் பண்ணா எனக்கு போதாதான் அவங்க படிச்சு அவங்களே போட்டுக்கிட்டோம் சொல்லி போகலாம்.
2: You could have told that if I read my paper, if I keep my assistance full, if I do my work, that is enough. Let them do whatever they want.
1: அப்படி இல்ல.
2: Not that way.
1: அவர்களும் நன்மை பெறட்டுமே.
2: Let them also receive that goodness.
1: அவர்களும் அவங்க சந்தோஷமா இருக்கட்டுமே.
2: Let them also be happy.
1: அவங்களும் பாதுகாப்பா இருக்கட்டுமே.
2: Let them also be protected.
1: நினைக்கிறேன் அந்த அயலகத்தார் நம்ம விரோதங்களை வளர்த்து கொள்ளாம இருக்கிறதுல நம்ம எச்சரிப்பா இருக்கணும்.
2: I tell you we have to be very careful to not have animosity with our neighbors.
1: இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இதுல வந்து ரொம்ப பேரையும் சாட்சியையும் கெடுத்து கொண்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது.
2: Today the life of many Christians have become a life where they have lost their name and testimony in this.
1: அநேக அயலகத்தாரோடு அவங்களுக்கு ஒரு நல்ல உறவு கிடையாது.
2: They don't have good relationship with their neighbors.
1: அநேக வேளை சண்டையும் சச்சரவும் வாக்குவாதமும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு விரோதமும் அவர்களுக்குள்ள இருக்கும்.
2: Many times they have arguments, fights and disputes and a kind of hatred and hostility between them.
1: ஆனால் வேதம் சொல்கிறது.
2: But the Bible says.
1: உன் அயலகத்தாரோட விரோதத்தை வைக்காதப்பா.
2: Don't have a hatred or hostility with your neighbor.
1: தினந்தோறும் அவருடைய முகத்தை நீ பார்க்கிறாய்.
2: You look at his face very daily.
1: அவர்களோடு நீ விரோதத்தை வைத்துக் கொள்ளாதே.
2: You don't have any kind of hatred with them.
1: பாருங்க இந்த நல்ல ஒரு உறவையும் நல்ல ஒரு சமரசத்தையும் நல்ல ஒரு ஐக்கியத்தையும் நம்முடைய சுற்றி இருக்கிற அயலகத்தாரோடு நாம் வைத்துக் கொள்வோமானால் அது நமக்கு பாதுகாப்பு கூட.
2: When we have a such kind of good relationship and peaceful relationship with our neighbors, it is also protective to us.
1: பாருங்க அதனால தான் பண்டிகை காலங்களில் அயலகத்தாருக்கு போய் ஏதாவது பரிசுகளையோ அல்லது தின்பண்டங்களையோ கொடுத்து ஒரு ஒரு பேசுகிற அட்லீஸ்ட் ஸ்பீக்கிங் ரிலேஷன்ஷிப் டாக்கிங் டேர்ம்ஸ்லயாவது அவங்களோட நாம இருந்துறணும்.
2: That is why during festival times we used to go and give them some gifts or give them sweets or something items and we have a at least speaking relationship with
1: அந்த
2: them.
1: அந்த அவங்க வீட்ல ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தா அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா கொஞ்சமா செலவு பண்ணி நாம வந்து ஏதாவது ஒன்று கொடுத்து ஒரு நல்ல உறவை காத்து கொள்ள வேண்டும்.
2: If there is any functions or if there is any child born is in their house we have to maintain good relationship by going meeting them and sharing something with them.
1: ஒவ்வொரு முறை அவர்களை பார்க்கும்போது ஒரு புன்முறுவலோடு greet பண்ணணும்.
2: Every time when you look at them you have to greet them with a smile.
1: இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும்.
2: We have to reveal the love of Jesus to them.
1: பாருங்க அதனால தான் நம்ம சபை எல்லாம் பாத்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவர்கள் எவ்வளவுதான் நம்மளை பற்றி விரோத போக்கு அவங்க வந்தாலும் நம்ம எப்பவுமே அவங்களுக்கு இணங்கி போய் அவர்களை எப்பொழுதுமே நம்முடைய பக்கத்திலே நாம் அன்பாக பேசி பழகி வைத்துக் கொள்வதனால அநேகர் வந்து நமக்கு விரோதமா எழும்பி வருவதில்லை.
2: So that is why even the neighbors around our church though they come against us sometimes but we always maintain a good harmony with them good relationship with them therefore many times they don't come opposing us.
1: நான் நினைக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
2: I tell this is very important for us.
1: தினந்தோறும் கதை பேசணும்னு அவசியம் இல்லை.
2: It's not necessary for you to speak fables every day.
1: ஆனா அவர்களோடு ஒரு விரோதம் நமக்கு வேண்டாம்.
2: But let us not have animosity with them.
1: சில வேளையில அவர்கள் தவறுகள் கூட செய்யலாம்.
2: Sometimes they may commit even mistakes.
1: ஆனா நாம் அதற்காக அவர்களோடு தொடர்ந்து ஒரு விரோத மனப்பான்மை நம்முடைய மனதில் வைக்க கூடாது.
2: But for that we should not have a kind of hatred within us.
1: அதான் சொல்லுகிறது உன்னுடைய சகோதரனை உன் உள்ளத்தில் பகைக்காதே பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு உன்னுடைய அவனை எப்படியாவது நீ கடிந்து கொண்டாயில் அவனை உறவில் வைத்துக்கொள்.
2: That's why it says, do not hate your brother in your heart, but you should rebuke your neighbor and not bear sin because of him.
1: இதற்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து ஈசாக்கு நான் நினைக்கிறேன்.
2: So a good example of this is Isaac.
1: ஈசாக்கு பாருங்க, அவனுடைய சுற்றி இருந்த அயலகத்தார் ரொம்ப நல்லவங்க கிடையாது.
2: All his neighbors were not good to him.
1: அவனுக்கு வந்து எவ்வளவோ தீங்குகளை அவர்கள் செய்தார்கள்.
2: They were doing a kind of wickedness to them.
1: அவனுக்கு அநேக தொந்தரவுகளை கொடுத்தார்கள்.
2: They were giving trouble to him.
1: விசேஷமா பார்ப்பீங்களானா, அவன் வெட்டின துறவுகள்ல தண்ணி வந்த உடனே தங்களுடையது தங்களுடையதுன்னு சொல்லி அவங்க போராடி அந்த கிணறுகளை அபகரித்தார்கள்.
2: Especially when he dug a well and when he had water, immediately they came and they said that it is their own.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் ஆதியாகமம் 26 அதிகாரம் பார்ப்பீர்களானால்,
2: if you come to Genesis chapter 26,
1: நீங்கள் 19 வசனத்துல பாத்தீங்கன்னா,
2: verse 19 says,
1: ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள்னு பார்க்கிறோம்.
2: We read and Isaac's servants digged in the valley and found there a well of springing water.
1: அவங்க தண்ணீரை கண்ட உடனே நீரூற்றை கண்ட உடனே கேராரியின் மேய்ப்பர்கள் வந்து இந்த கிணறு எங்களுடையது தண்ணீர் எங்களுடையதுன்னு போராடினாங்க.
2: So once they saw the well of springing water, immediately herdmen of Gerar came and they strived saying the water is ours and this well is ours.
1: ஆனால் ஈசாக்கு பாருங்க, அவர்களோடு அவன் வந்து வாக்குவாதம் பண்ணல.
2: But Isaac never strived with them.
1: நீங்கள் 21 வசனத்தை வாசித்தீங்கன்னா,
2: verse 21 says,
1: அந்த துறவை விட்டுட்டு வேறு ஒரு துறவை அவங்க வெட்டுறாங்க.
2: And they dig they left that well and they digged another well here.
1: அதற்கும் வந்து இவங்க வாக்குவாதம் பண்றாங்க.
2: And also they came and strived for that.
1: ஆனா ஈசாக் அவங்களோட சண்டை போடல.
2: But Isaac never fought with them.
1: வேதம் சொல்லுகிறது, இந்த ரெண்டு கிணறுக்கும் ஏசேக்கு சித்னா அப்படின்னு பேர் இட்டுட்டு மூணாவது கிணற வெட்டுறக்கு அந்த மனுஷன் போயிட்டாரு.
2: So he named this two wells as Asek and Sitna and he went to dig another well.
1: வேதம் சொல்லுக 22 வசனத்துல, இந்த மூன்றாவது துறவை வெட்டும் போது அவர்கள் அவனோடு வாக்குவாதம் பண்ணவில்லை.
2: Verse 22 says, when he dug that third well, they did not strive with him.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இவ்விதமாய் தன்னுடைய சுற்றுப்புறத்தாரோடு வாக்குவாதம் பண்ணாம சண்டை போடாம விரோதத்தை வளர்க்காமல் பார்த்து கொண்டவன் ஈசாக்கு.
2: In this way, Isaac was very careful to maintain such kind of good relationship, not having any kind of hatred or problem with their neighbors.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் தொடர்ந்து இந்த சம்பவங்களை வாசித்தீங்கன்னா,
2: if you continue to read this incident,
1: நீங்கள் அந்த 26 வசனத்தை பார்க்கும்போது,
2: verse 26 says,
1: அபிமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பீகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள்.
2: And then Abimelech went to him from Gerar and Ahuzat, one of his friends, and Phicol, the chief captain.
1: இது எங்கன்னு கேட்டிங்கனா, ஏற்கனவே இங்க சண்டை போட்டு அனுப்புனாங்க பாருங்க அந்த இடத்துல இருந்து.
2: So this is a place where they already fought and strived with him.
1: அப்போ ஈசாக் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், ஏன் எங்கிட்ட வர்றீங்க, நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான்.
2: So here Isaac said unto them, wherefore come ye to me, seeing ye hate me and have sent me away from you?
1: நான் தான் ஒதுங்கி போயிட்டேனப்பா அப்படின்னு கேட்டா அவங்க விட மாட்டேங்கிறாங்க.
2: He said, see, I have gone away from you, but they are not leaving him.
1: அவங்க 28 வசனத்தை சொல்றாங்க, உம்மோட நாங்க உடன்படிக்கை பண்ணோம், ஏன்னா கர்த்தர் உம்மோடு இருக்கிறார்.
2: So in verse 28 they say, we saw certainly that the Lord was with you and we have come to have an oath with you.
1: நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
2: So you are a blessed one.
1: உடனே வேதம் சொல்லுகிறது,
2: the Bible says,
1: 30 வசனம் பாருங்க,
2: verse 30,
1: அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள்.
2: And he made them a feast and they did eat and drink.
1: அதிகாலையிலே எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான், அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள்.
2: And they rose up betimes in the morning and swear one to another, and Isaac sent them away, and they departed from him in peace.
1: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: சில வேளையில நம்முடைய அயலகத்தார் வந்து நம்மோட போராடுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க.
2: Sometimes our neighbors will come and strive with us and argue with us.
1: சில வேளையில நம்மட்ட ரொம்ப கடுமையாக நடந்து கொள்வாங்க.
2: Sometimes they will deal very harshly with us.
1: சில வேளையில அவங்க வந்து அன்பற்ற விதமாய் அவங்க செயல்படுவாங்க.
2: Sometimes they act in such a way that without any love.
1: ஆனால் நாம பதிலுக்கு பதில் செய்கிறவர்களா இருக்க கூடாது.
2: But we should not do tit for tat.
1: அவங்க எதிர்த்து வந்தாலும் நாம அவங்களோட போராடாம அமைதலோடு கடந்து போவது நல்லது.
2: Even if they come opposing us, it is always better to go in peace without striving with them.
1: அவர்கள் நம்மோடு சமாதானம் பண்ண வந்தால் நாம் உடனே சமாதானம் பண்ணி சமாதானத்தை தேடுவது நல்லது.
2: And it is also better to pursue peace when they come for peace with us.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: கர்த்தர் நம்மோடு பேசுவாராக.
2: May the Lord speak with us.
1: நம்முடைய அயலகத்தாரோடு இருக்கிற நம்முடைய உறவுகள் அன்பின் உறவுகளாய் மாறுவதாக.
2: Let our relationship with our neighbors become relationships of love.
1: இரண்டாவது, நம்முடைய அயலகத்தாரோடு நாம நல்ல உறவுகளை மெயின்டெய்ன் பண்றதுக்கு அவர்களோடு விரோதங்களை வைக்க கூடாது என்று மாத்திரம் வேதம் சொல்லல.
2: So not only the Bible says that we should not have animosity with our neighbors to maintain good relationship with them.
1: இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம்,
2: second important thing,
1: லேவியர் ஆகமம் 19 அதிகாரம் 16 வசனம்,
2: Leviticus chapter 19 and verse 16.
1: உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பழிக்கு உடன்பட வேண்டாம், நான் கர்த்தர்.
2: You shall not go about as a tale bearer among your people, nor shall you take a stand against the life of your neighbor. I am the Lord.
1: இந்த பிறன் அப்படின்ற வார்த்தை பைபிள் அடிக்கடி வரும்போது அது எதை குறிக்குதுன்னு சொன்னா, பிறன்னா நெய்பர் அல்லது அயலான் அப்படின்னு அர்த்தம்.
2: So here it says about the neighbor.
1: அருகில் இருக்கிறவன்.
2: The one who is beside you.
1: பக்கத்து வீட்டுக்காரன் கூட சொல்லலாம்.
2: You can say your neighbor.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது நம்ம செய்யக்கூடாது என்னன்னா, அவங்க முதுகுக்கு பின்னால அவங்கள பற்றி கோல் சொல்லி தெரியக்கூடாது.
2: The second thing that we should not do is do not backbite.
1: அவர்களுக்கு முகத்துல ஒண்ண சொல்லிட்டு முதுகுக்கு பின்பாக போய் மற்றவர்கள்ட்ட அவர்களை பற்றி குறை பேசக்கூடாது.
2: So we should not say something good before their face and do not backbite behind them.
1: அது வந்து உறவுகளை கெடுத்து விடும்.
2: That will spoil the relationship.
1: சில பேர் பாருங்க, நம்மட்ட வந்து நல்ல கதை கேக்குற மாதிரி கேட்டுட்டு நம்ம சொன்னதை என்ன பண்ணுவாங்க, அதையும் சொல்லி அதோட கொஞ்சம் கூடையும் சொல்லி நம்முடைய அயலானுக்கு வந்து அவர்களுக்கு சாதகமான ஒரு காரியம் நடக்கிறதுக்காக நம்மளை பற்றி சொல்லிட்டு வந்துருவாங்க.
2: So some people will come and listen to us like stories when we say, and they will take that stories and tell to our neighbors, and they will add more to that, and that they will tell in such a way to make it more favorable for them.
1: அவங்க அதனால நன்மையை பெற்றுக் கொள்வாங்க.
2: That they may receive some good out of it.
1: அவங்களுக்கு அதுல ஆதரவு கிடைக்கும்.
2: And they will receive some kind of goodness from that.
1: அதுல ஆதாயத்தை பார்த்து கொள்றதுக்காக நம்மள பத்தி ஸ்லாண்டர் பண்ணிடுவாங்க.
2: So they will slander about us to gain some profit from it.
1: நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன்.
2: I humbly tell you.
1: நம்முடைய அயலாரோடு நல்ல உறவுகளை வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய அயலானை குறித்து முதுகுக்கு பின்பாக குறை சொல்ற வேலையை நம்ம விட்டுறணும்.
2: So we have to give up backbiting about our neighbors to have good relationship with them.
1: வேதம் சொல்கிறது, இந்த அயலானுடைய இரத்தப்பழியை நீ சுமக்காத, நீ அதுல உடன்படாதே.
2: So the Bible says don't take a stand against the life of your neighbor.
1: நீ வந்து அந்த இரத்தப்பழியில உடன்படாதே.
2: So you don't take the life or take the responsibility of his blood.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதாவது இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்மள வீட்ல வேலை செய்ய வர்றாங்க பாருங்க, அவங்கட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
2: So in this matter we should be very careful about the maids who come to work in our house.
1: சில பேர் பாத்தீங்கன்னா அந்த maids வந்து வேலை செய்ய வரும்போது அதே தெருவுல 10 வீட்ல பாத்திரம் வளைக்கிட்டு வந்துருவாங்க.
2: So when you look at these maids, they might be working in other 10 houses in the same street.
1: அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்மட்ட சம்பளத்தை ಜಾಸ್ತಿ வாங்குறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி இல்லாத பொல்லாதல நம்மட்ட சொல்லிருவாங்க.
2: So they just to get more salary from us, they will speak unnecessary things about our neighbors to us.
1: அவர்கள் பொல்லாதவர்களாக காமிச்சு நம்மளலாம் ரொம்ப நல்லவர்களாக நம்மள பாராட்டுவாங்க.
2: They will picturize them to be wicked people and picturize us to be good one.
1: Oh, avanga sambalame seriya kudukave matanga.
2: They don't give good salary at all.
1: Avanga nariya paathram poduvanga.
2: So they will actually give more vessels to wash.
1: Nariya vela vaanguvanga.
2: They will extract more work.
1: Avanga idha seivanga adha seivanga edhayadho nam kaadula potu poiduvanga.
2: So they will just put words saying that they will do this and that.
1: Paarga avanga nammalku permanent staff kedaiyadhu.
2: They are not our permanent staff.
1: Avanga konja naal dhaan irukka poranga. Didirnu oru prachana vandha elumbi poiduvanga.
2: They're going to be for a temporary time and then they're going to live when we have a problem.
1: நாம் எதில எச்சரிப்பா இருக்கணும்னா, அவங்க என்ன கதைகளை சொன்னாலும் பேசாம கேட்டுட்டு நம்ம வாயால அதை வந்து கூட்டுவதோ குறைப்பதோ அதை வந்து மற்றவர்கிட்ட பரப்பவோ கூடவே கூடாது.
2: But we should be very careful, no matter whatever they say, we should not add or subtract anything from them, and we should not slander or backbite about
1: others. நிறைய பேர் அது அப்படியே நம்ம உண்மை நம்ம நம்பிடுறோம்.
2: Many of us believe it to be truth.
1: நமக்கு தெரியாது அது உண்மை என்ன, நமக்கு தெரியாது.
2: We don't know whether it is true or false.
1: நம்ம போய் அதை வெரிஃபை பண்றது கிடையாது.
2: We don't even verify it.
1: ஆனா நம்ம என்ன பண்றோம், அப்படியே நம்பிடுவோம், அதை வேற யார்கிட்ட கூட போய் சொல்லுவோம்.
2: But we believe believe it and we also share it with others.
1: எங்க இருந்து உங்களுக்கு இந்த நியூஸ் வந்துச்சு?
2: Where did you get this news from?
1: நேரா நீங்க பாத்தீங்களா?
2: Did you see it straightly?
1: நீங்க கண்ணால பாத்தீங்களா?
2: Did you see it by your eyes?
1: நீங்க காதால கேட்டிங்களா?
2: Did you hear it by your ear?
1: அந்த அலிகேஷனை வந்து நீங்க நேரா நின்னு அதை நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி உணர்ந்து நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா?
2: So have you analyzed and verified that allegation directly and did you understand it?
1: ஒண்ணும் கிடையாது.
2: Nothing.
1: ஒரே சோர்ஸ்ல இருந்து வந்த ஒரு கதையை நாம அப்படியே உண்மை நம்பி மற்றவர்கள்ட்ட போய் சொல்லிருவோம்.
2: We just believe the story that came from one single source and we also share the same with others.
1: இன்னொரு வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்லிடுவோம்.
2: We will go and tell it to the other neighbor.
1: வேலைக்காரி அப்படி சொன்னா.
2: Our mate told this way.
1: அந்த வீட்ல இப்படி இருக்கான்.
2: So it happens in that house.
1: அந்த வீட்ல அப்படி செய்றாங்களா?
2: They do like that in that house.
1: நமக்கு தெரியாது. நம்மள பத்தி இதே வேலைக்காரி அந்த வீட்ல போய் இன்னொரு வேலையும் சொல்லிட்டு வந்திருப்பா.
2: We don't know. This same maid would have told about us in a ill way to other one.
1: நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be very careful.
1: ஏன்னா மற்றவருடைய கதைகளை பேசணும்.
2: Why do we speak about other stories?
1: நாம வந்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கு. வேதமே சொல்லுகிறது, ரெண்டு மூன்று சாட்சிகள் இல்லாம எந்த காரியமும் உறுதிப்படாதுன்னு வாசிக்கும்.
2: Even the Bible says nothing can be confirmed without two or three witnesses.
1: ஆகவே நாம் மற்றவர்கள் அல்லது அயலகத்தார் நம் பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி குறைவான காரியங்களை நாம் பேசுவதை அவர்கள் முதுகுக்கு பின்பாக புறங்கூறுவதை நாம தவிர்க்க வேண்டும்.
2: Therefore we should not talk ill about our neighbors or do not backbite about them.
1: தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு, கோல் சொல்லி திரியாயாக.
2: So in English, in Tamil it says do not go around slandering them.
1: அவங்கள பத்தி கதைகளை நீ போய் பரப்பாதப்பா.
2: Don't spread the tales about them.
1: நமக்கு அது வேலை இல்ல.
2: That is not our work.
1: நமக்கு தேவை நல்ல உறவுகள்.
2: We should have a good relationship.
1: அவங்கவங்க செய்யிறதுக்கு அவங்க ஆண்டவர்ட்ட பலன் கொடுத்துட்டு போட்டும்.
2: The Lord may reward them for whatever they do.
1: நாம் அந்த வேலையை செய்ய வேண்டும்.
2: But let us not do it.
1: நம்முடைய வாயினால மற்றவர்களை பற்றி குறைகளை பேசிக்கொண்டு பக்கத்து வீட்டுக்காரர்களோடு தேவையில்லாத பகையை நாம் சுமந்து கொள்ள வேண்டாம்.
2: Let us not backbite about our neighbors to others and let not care unnecessary enmity with them.
1: நான் அன்பாய் சொல்றேன், அவருடைய பிள்ளைகளை பற்றி கூட நீங்க எதுவும் குறை பேசாதீங்க.
2: I tell you with love, do not even talk anything ill about their children.
1: அவங்க ஏதோ நம்மட்ட அன்பாய் ஏதாவது கொடுக்கறங்களா செய்றங்களா அதை வாங்கிக்கிடுங்க பேசாம.
2: If they give something and share something with love, you can get it.
1: அவங்க பிள்ளைகளை பற்றி எல்லாம் வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்க.
2: But don't speak ill about their children to
1: others. முழு கதை நமக்கு தெரியாது.
2: We don't know the entire story.
1: நாம இதை சொல்லுவோமானால் நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் இதற்கு நம்ம பெரிய ஒரு விலையை கொடுக்க வேண்டியதாயிடும்.
2: See, if we talk about that, we may have to pay a huge price for this one day.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது என்ன செய்யக்கூடாதுன்னா, அவர்களோடு பகையை வளர்க்க கூடாது.
2: The first one is do not have animosity.
1: அவர்களை குறித்து இரண்டாவது கோல் சொல்லி தெரியக்கூடாது.
2: Second, do not back bite.
1: மூன்றாவது ஒரு முக்கியமான காரியம் இருக்கு.
2: The third important thing.
1: இது ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனைகளில் 10வது கற்பனை.
2: So this is the 10th commandment of the 10 commandments of God.
1: யாத்ராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
2: Exodus 20 verse 17.
1: யாத்ராகமம் 20:17.
2: Exodus 20:17.
1: பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய அல்லது அயலானுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக.
2: You shall not covet your neighbor's house, you shall not covet your neighbor's wife, nor his male servant, nor his female servant, nor his ox, nor his donkey, nor anything that is your neighbor's.
1: மூன்றாவது என்னன்னு சொன்னா, உன்னுடைய பிறன் அல்லது அயலானுடைய எதையும் கண்டு இச்சியாதே அல்லது ஆசைப்படாதே.
2: The third one, do not covet any of your neighbor's property.
1: A, B, C. A for, do not have animosity. B for, do not backbite. C for, do not covet. Do not covet. அவர்களை பார்த்து அவங்க வைத்திருக்கிறது எனக்கு இல்லையே அப்படின்னு இச்சிக்காத.
2: So third, you do not covet what they have.
1: ஒரு பெரிய லிஸ்டே ஆண்டு கொடுக்கிறார் பாருங்க.
2: The Lord gives a big list here.
1: பிறனுடைய வீட்டை பார்த்தோம், நீ ஆசைப்படாத.
2: Do not covet your neighbor's house.
1: பிறனுடைய மனைவியை ஆசைப்படாத.
2: Do not covet your neighbor's wife.
1: அவர் வேலைக்காரன் வேலைக்காரி ஆசைப்படாத.
2: Do not covet his male servant or female servant.
1: அவருடைய எருது கழுதை எதையுமே ஆசைப்படாத.
2: Also do not covet his ox or donkey, anything.
1: இது ஆண்டவர் வந்து கற்பனையாகவே கொடுத்தார்.
2: The Lord has given this as a commandment.
1: அப்பனா இது ஒரு பெரிய பிரச்சனை இது.
2: So it means it is a big problem.
1: நிறைய வேளையில நம்ம சந்தோஷத்தை இழந்து போகிறதுக்கு இது முக்கியமான ஒரு காரணம்.
2: Many times it is a reason for us to lose our happiness. happiness.
1: நம்முடைய திருப்தியையும் நன்றி உணர்வையும் இழந்து போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம்.
2: This is an important reason for us to lose our happiness, our heart of gratitude.
1: பக்கத்து வீட்டுக்காரன் ஐயோ இதை வாங்கிட்டாங்களே அதை வாங்கிட்டாங்களே அவங்க இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே.
2: Our neighbor has got this, he has bought this, he is living this way, that way.
1: அவங்க வீட்ல வேலை செய்றவங்க இவ்வளவு நல்லா செய்றாங்க என் வீட்ல வேலை செய்றவங்க ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாங்க.
2: The servants who work in his house, they work in very good way, but my servants are not working well.
1: பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க நம்மட்ட சம்பாத்தியம் இல்லையே.
2: Our neighbor is earning so much, but we are not earning so much.
1: பக்கத்து வீட்டுக்காரங்களோட வீடு இவ்வளவு மாடர்னா இருக்கு டிசைனா கட்டிருக்காங்க நம்ம தான் சரியா கட்டல.
2: Our neighbor's house is built in a is very design very attractive, but ours is not so good.
1: எப்பவுமே அந்த வீட்டையே அந்த பொருட்களையே அவங்களையே பார்த்து பார்த்து ஏங்குறது.
2: Always coveting and earning about them and their properties.
1: இது என்ன செய்யும்னா அவர்கள் மேல ஒரு பொறாமை கொள்ள வச்சிரும்.
2: So this will make us to envy upon them.
1: அவங்களுக்கு எதுவும் கொடுக்கணும்னு தோணாது அவங்க இருக்கிறத வாங்கணும்னு நினைக்கும்.
2: So we will not like to give anything, but we always want to get it from
1: them. சொல்றது விளங்குதா உங்களுக்கு?
2: Can you understand it?
1: அதாவது இச்சை என்ன பண்ணுனோனா அங்கட்ட அவங்கட்ட இருக்கிறத நான் என்கிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புறது.
2: So this covet will actually make us to get things from them.
1: I want what they have. I wish what they have. அவங்கட்ட இருக்கிறது என் கைக்கு வந்தா நல்லா இருக்குமே.
2: I wish what they have.
1: அவங்க வீட்ல இருக்கிறது என்கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே.
2: I wish what they have in your house, if they have house.
1: இப்படிப்பட்ட ஒரு ஆசை நமக்குள்ள வளர்ந்துருச்சுன்னா நம்ம கொடுக்கிற மனசாட்சி ஒரு மனப்பான்மை நமக்குள்ள வராது.
2: When we have such a kind of desire and covetousness, then we will not have the habit of giving.
1: வாங்கணும் வாங்கணும்னே இருக்கும்.
2: We will always be craving to get.
1: பகிர்ந்து கொள்ற இருதயம் வராது.
2: We should have a heart of sharing.
1: கர்த்தர் சொல்றாரு நீ இச்சிக்காதப்பா.
2: The Lord says do not covet.
1: அயலானுடைய எதையுமே இச்சிக்காது.
2: Do not covet any of your neighbors.
1: உனக்கு இருக்கிறது போதும் என்ற மனப்பான்மையோடு இரு.
2: Always live with the contentment that whatever you have.
1: வேதம் சொல்கிறது போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம்.
2: The Bible says godliness with contentment is of great gain.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: பாருங்க தாவீது இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம்.
2: David is a very good example for this.
1: தாவீது ஒரு முறை கோலியாத்தோடு சண்டை போடும்படி அவன் சொன்ன வார்த்தைகளின் நிமித்தம் சவுல் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார்.
2: So once this David, he wanted to battle against this Goliath and he was brought before Saul for the words that he uttered.
1: அப்போ சவுல் ராஜா இவனுடைய சிறுமையையும் இவனுடைய எளிமையையும் பார்த்துட்டு அவன் சொல்லுகிறான் நீ என்ன பண்ணுனா என்னுடைய ஈட்டை என்னுடைய ஈட்டி என்னுடைய பட்டையும் என் கேடகம் என் தலைச்சீரா எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு நீ போட்டுட்டு யுத்தத்துக்கு போ அல்லது உன்னை கொன்று போடுவான்னு சொல்லுகிறான்.
2: So this Saul, when he saw the simplicity of David, he said, see, if you go this way, he might kill you, therefore you take my spear, my sword and my shield and go to this battle.
1: யாராவது ராஜா கொடுக்கறது வேணாம்னு சொல்வாங்களா?
2: Will someone refuse what the king gives?
1: எப்பமே ராஜா தன்னுடைய கேடயம் தன்னுடைய வஸ்திரம் தன்னுடைய பட்டயம் தன்னுடைய ஆயுதங்களை யார்ட்டயுமே அவர் கொடுக்க மாட்டார்.
2: No king will give his own shield, own sword, own garment to other people.
1: அதெல்லாம் ரொம்ப விசேஷமா செய்யப்பட்டிருக்கும்.
2: That will be made very in a very special manner.
1: எல்லாரும் அத பார்த்து ஏங்குவாங்க. நம்ம என்னைக்கு இந்த மாதிரி ராஜா வஸ்திரங்களையும் ராஜாவுக்குரிய ஆயுதங்களையும் நம்ம எப்போ எடுக்கலாம்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க.
2: Everyone will be earning and waiting to get such a kind of royal garments and royal weapons.
1: நம்மளும் ராஜாவாக மாட்டோமா?
2: Will we not become a king?
1: நமக்கு அதெல்லாம் கிடைக்காதா?
2: Will I not get that?
1: அப்படின்னு எல்லாம் ஏங்குவாங்க.
2: Everyone will earn for
1: it. தாவீது கேட்காமலே சவுல் அதை அத்தனை இவனுக்கு ஆஃபர் பண்ணுகிறான்.
2: But here Saul offered everything to David even before he asked it.
1: அப்போ எல்லாம் அவன் கையில கொடுக்கப்பட்டா கூட தாவீது அதை நிராகரித்ததா பார்க்கலாம்.
2: Though everything was given to him, but we see that David rejected it.
1: அவன் சொல்லுகிறான் எனக்கு இருக்கிற இந்த கோலும் தடியும் எனக்கு இருக்கிற இந்த கவனம் எனக்கு இருக்கிற இந்த சின்ன பை எனக்கு போதும்.
2: He said, see, this rod and staff and this catapult and the bag and the sling that I have, that is enough for me.
1: அது எனக்கு போதும்.
2: That is enough.
1: கர்த்தர் எனக்கு என்ன வேணும்னு வச்சிருக்கிறார் அது எனக்கு கொடுத்திருக்கிறாரு.
2: So whatever is being appointed by the Lord is given to me.
1: எனக்கு இது போதும்.
2: This is enough for me.
1: இதை கொண்டு நான் அந்த கோலியாத்துக்கு யுத்தம் பண்ண போறேன்.
2: And I'm going to battle with that giant using this.
1: என்னன்ற ரகசியம் என்னன்னா இந்த ஆயுதங்களால நான் ஜெயிக்க போகிறது இல்ல தேவனால தான் நான் ஜெயம் பெற போறேன்.
2: It's because the secret is that I'm not going to conquer or win by using these weapons but only by the Lord.
1: ஆகவே ராஜாவுடைய எல்லாவற்றையும் அவன் நிராகரித்து விட்டு தனக்கு இருக்கிற எளிமையில அவன் திருப்தி உள்ளவனாக அவன் யுத்தத்துக்கு சென்றான்.
2: Therefore he refused all the royal things that were given by the king and he was content with what the simple thing that he had invent for the battle with that.
1: முடிவிலே ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்தான்.
2: At the end he got a great victory.
1: நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன்.
2: I tell you with love.
1: அவனவனுக்கு என்ன தேவை என்று கர்த்தர் அறிந்து இருந்து அந்தந்த நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார்.
2: The Lord knows what is required for everyone and the Lord gives all our needs accordingly.
1: நாம மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டே நம்ம மற்றவர்களோடு நாம வந்து பொருட்களை இச்சித்து கொண்டே இருப்போமானா நாம எப்பவுமே ஒப்பீடு செய்து கொண்டே வாழ்ந்து ரொம்ப மனம் புண்பட்டுருவோம்.
2: So if we always covet others then we will be always comparing with others and we will be much hurted in our heart.
1: சில பேர் பாத்தீங்கன்னா மற்றவருடைய பொருட்களை தொடர்ந்து இச்சித்து கொண்டே இருப்பதனால மற்றவர்களோடு ஒரு போட்டி போட்டுக்கொண்டே இருப்பாங்க. எந்த நேரம் எதையுமே போட்டிக்காக செய்வாங்க.
2: Some people since they keep on covet others properties they will be always comparing with themselves with them and they will have a competitive mind with them always.
1: அவங்க வாங்கிட்டா நான் வாங்கிறேனோ.
2: If they get it I have to buy it.
1: அவங்கட்ட இருக்குனா என்கிட்ட இருக்கணும்.
2: If they have it then I should also have it.
1: அப்ப இந்த மாதிரி ஒரு போட்டி என்ன செய்யணும்? அநேக வேளை தவறான முடிவுகளை விசேஷமாக பொருளாதார முடிவுகளை நாம எடுக்கிறதுக்கு நம்மள தூண்டிரும்.
2: So such a kind of competitive intention will always lead us to take bad decision especially in financial matters.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: பெருனுடையது இச்சையாதப்பா.
2: So do not covet others properties.
1: பெருனுடையது இச்சையாத.
2: Do not covet others.
1: கர்த்தர் உனக்கு கொடுத்ததற்காய் கர்த்தருக்கு நன்றி உள்ளவங்களாய் இரு.
2: You be grateful for whatever the Lord has given you.
1: அது எதுவா இருக்கலாம்.
2: No matter it might be anything.
1: அது மனைவியா இருக்கலாம், மகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், அது வேலைக்காரர் ஏன் ஆடு மாடா கூட இருக்கலாம். அது அவனுக்குரியது, எனக்கு வேணும், நான் இச்சிக்க மாட்டேன்.
2: No matter it might be your wife or your husband, your son or daughter, your maid or maid servant, whatever ox or donkey, whatever it might be, but I will not covet others' properties.
1: அந்த இச்சையில இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தரணும்.
2: The Lord should give a deliverance from that covetousness.
1: உங்களுக்கு தெரியும், ஆகாப் என்கிற ஒரு பெரிய ராஜா இருந்தான்.
2: You know a king named Ahab.
1: அவன் இருந்தது ஒரு பெரிய ஒரு அரண்மனையில.
2: He lived in a great palace.
1: ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனாகிய நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தின் மேல் ஒரு இச்சை அவன் கொண்டான்.
2: But he coveted the vineyard of the neighbor named Naboth.
1: Naboth அதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் சொன்ன உடனே கடுங்கோபம் அடைகிறான்.
2: So when Naboth refused to give and the king asked he was very furious.
1: அந்த சம்பவத்தின் முடிவை பார்ப்பீர்களானால் அவன் மனைவி அவனுடைய ஸ்தானத்தில் நின்று அந்த நாபோத்தை கொலை செய்து அந்த தோட்டத்தை அபகரிக்கிறாள்.
2: So when you look at the end of the incident, his wife actually stood instead of her husband and she killed that Naboth and possessed that vineyard.
1: அந்த குற்றமில்லாத அந்த மனிதனை கொன்று போட்டதுனால அந்த இரத்தப்பழியும் சாபமும் அவனையும் அவனுடைய சந்ததிகளை விட்டு போகவே இல்லை.
2: So since he killed that innocent blood, that bloodshed never departed from him and his descendants.
1: அன்பானவர்களே, பிறனுடையதை இச்சிக்க வேண்டாம்.
2: My dear ones, do not covet others' properties.
1: பிறனுடைய பொருட்கள் மேல் ஆசை கொள்ள வேண்டாம்.
2: Do not have desire upon others' properties.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவர்களுடையது எனக்கு வேண்டும் என்கிற மனப்பான்மை அல்ல, என்னுடையதை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவேன் அப்படின்ற ஒரு இருதயம் இருக்கிறது தான் தேவனுக்கு பிரியமானது.
2: So what is desirable by God is that we should not covet others' properties, but rather I will share what I have with others.
1: ஒரு நல்ல சம்பவம் இருக்கிற இந்த வசனத்தோடு நான் முடிக்கிறேன்.
2: So we have a very good incident. I want to end with that.
1: நீங்கள் யாத்ராகமத்தின் புத்தகம் 12 அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read Exodus chapter 12 verses 3 and 4,
1: பஸ்கா பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது.
2: So here it is written how to observe the Passover.
1: நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10 தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்கள் இல்லாமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும்னு போட்டிருக்கு.
2: Speak to all the congregation of Israel saying, On the 10th of this month, every man shall take for himself a lamb according to the house of his father, a lamb for a household. And if the household is too small for the lamb, let him and his neighbor next to his house take it accordingly to the number of the persons. According to each man's need, you shall make your count for the lamb.
1: உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு ஒரு வீட்டில் ரெண்டே ரெண்டு பேர் இருந்தா அந்த ஆட்டுக்குட்டியை ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட முடியாது.
2: So you know if there are only two people in a house and if they have one lamb, two people cannot eat the entire lamb.
1: பாண்டர் ஒரு ஆலோசனை சொல்றாரு.
2: The Lord gave a good advice.
1: நீ என்ன பண்ணுப்பா, பக்கத்து வீட்டுக்காரனோட அந்த பஸ்காவினுடைய ஆட்டுக்குட்டியை நீ பகிர்ந்து கொள்.
2: So here the Lord said, you share that lamb of Passover with your neighbor.
1: பாருங்க, நம்ம மற்றவர்களுடையத நம்ம ஆசைப்படாம இச்சிக்காம இருப்போமானா நிச்சயமா நமக்குள்ள நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு இருதயம் தானாக வந்துடும்.
2: See, when you don't covet others' properties, then we will have a heart to share what we have with our neighbor.
1: சில பேர் பக்கத்து வீட்டில் இருக்கிற சமையல் வாசனையை கூட இச்சிப்பாங்க.
2: Some people will even covet the smell of the other people's neighbor's cooking
1: and food. ஐயோ, இப்படி இவ்வளோ வாசனையா சமைக்கிறாங்களே, நம்மளால இப்படி சமைக்க முடியல.
2: See, they cook with such a kind of good aroma, but we are not able to cook such a way.
1: அவங்க வீட்டில் இப்படி நல்லா சாப்பிட்றாங்க, நம்ம வீட்டில் இப்படி சாப்பாடு கிடைக்கலையே.
2: They have very good food to eat, but we don't have such a good food. Don't covet.
1: அதற்கு பதிலாக நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடையதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவரே கேளுங்க.
2: Instead, ask God for a good heart that you might share what you have with others.
1: அயலாரோடு நம்முடைய உறவும் நம்முடைய இணைப்பும் ரொம்ப முக்கியம்.
2: So our relationship with our neighbors is very important.
1: அதை எப்படி பேணி காப்பது?
2: How to maintain it?
1: மூன்று காரியங்களை இன்னைக்கு கற்றுக்கொண்டோம்.
2: Today we learned three things.
1: முதலாவது, அவர்களோடு விரோதம் கொள்ள வேண்டாம்.
2: First, do not have animosity.
1: கோபங்கள் வந்தால் கூட அதை உடனே தீர்த்து கொள்ள, அதை விட்டு விலகி செல்ல தீர்மானம் எடுப்போம்.
2: Even if you have any anger, then you have to depart from it very soon and reconcile very soon.
1: இரண்டாவது, உன்னுடைய அயலானை குறித்த தவறான காரியங்களை அவர்களுடைய முதுகுக்கு பின்பாக கோல் சொல்ல வேண்டாம்.
2: Second, do not backbite your neighbor.
1: மூன்றாவதாக, அயலானுடைய எதையும் இச்சிக்க வேண்டாம் அல்லது ஆசை கொள்ள வேண்டாம்.
2: Third, do not covet any of your neighbors.
1: அப்படி நாம் இருப்போமானால் நம்முடைய அயலாரோட உள்ள உறவுகள் மிக நேர்த்தியாக இன்பமாக இருக்கும்.
2: If we be so, then the relationship with our neighbor will be very smooth and very good.
1: கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்திலே மீதமுள்ள நான்கு காரியங்களை உங்களோடு போதிக்க விரும்புகிறேன்.
2: If God's willing, then tomorrow I will share the rest of the four points with you.
1: கர்த்தர் தாமே நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக.
2: May the Lord continue to speak with us.
1: நாம் ஜெபம் பண்ணுவோமா?
2: Shall we pray?
1: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
2: Our mercy and gracious Father, we thank you with a grateful heart.
1: எங்களுடைய அயலார்களை நீரே தெரிந்து எங்கள் அருகிலே வாழும்படி வைத்து

0: அவரோடு பகிர்ந்து கொள்ளு. பகிர்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபையின் ஞானத்தையும் தாரும்.
1: Lord, give us grace and wisdom that we may share our love, your love with our neighbor and gain them for Christ. Lord,
0: கடந்த காலத்தில் இவைகளில் நாங்கள் தவறு செய்திருப்போமானால் அவைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள மறுரூபப்பட கிருபை தாரும்.
1: Lord, if we have committed any mistake in this regard in our past, Lord, give us grace to rectify ourselves and set right. Lord,
0: தொடர்ந்து எங்களோடு பேசும்.
1: Lord, continue to speak with us.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
1: In Jesus' name we pray.
0: Amen. Amen.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. போதகர் ஒருவர் ஜெபிக்கும்படிக்கு தன் சபையைச் சேர்ந்த ஒரு விசுவாசியின் வீட்டிற்கு சென்றார். ஜெபித்து திரும்பும் போது இயேசு கிறிஸ்து வாசற்படியில் நின்று கதவை தட்டுவதை போன்ற ஒரு படத்தை அவர்களுக்கு கொடுத்து சென்றார். அந்த வீட்டின் குடும்பத் தலைவி அதை சமையல் அறையிலே மாட்டி வைத்தாள். பள்ளிக்கு சென்று திரும்பிய அவளுடைய மகன் அந்த படத்தை பார்த்து அதை குறித்து விசாரிக்க ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய தாயோ இரவு சாப்பாட்டை ஆயத்தம் செய்வதில் மிகவும் கவனமாக இருந்ததால் தன் மகனின் கேள்விக்கு சரியான பதில் கொடுக்க அதற்குள்ளாக அந்த சிறுவனின் தகப்பன் வேலை முடிந்து வீடு திரும்பினார். சிறுவன் தகப்பனிடம், அப்பா, இந்த படத்தில் இருக்கும் இந்த மனிதன் யார்? அவர் ஏன் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார்? ஏன் யாருமே கதவை திறக்கவில்லை என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டான். அவன் தகப்பனோ அதை கவனிக்காததை போல நடந்து கொண்டார். ஆனால் சிறுவன் விட்டபாடில்லை, அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தான். இதற்கு மேலும் தன் மகனை சமாளிக்க முடியாது என்று அறிந்த அவன் தகப்பன் கதவை தட்டிக்கொண்டிருந்த பவர் இயேசு கிறிஸ்து என்று சொன்னார். அதற்கு அந்த சிறுவன், அவர் இயேசு கிறிஸ்து என்றால் ஏன் அந்த வீட்டிற்குள் இருப்பவர்கள் அவருக்கு கதவை திறக்கவில்லை என்றான். சிறுவன் கேட்ட கேள்வி தகப்பனின் உள்ளத்தில் அம்பு பாய்வதைப் போல பாய்ந்தது. அதற்கு மேலும் அடக்கி கொள்ள முடியாத அந்த தகப்பன் சற்று நேரத்தில் முழங்கால் படியிட்டு அழுது, இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்திற்குள் வாரும் என்று கண்ணீரோடு ஜெபித்தார். அன்று இயேசு கிறிஸ்துவுக்கு தன் இதய கதவை திறந்து கொடுத்தார். இனம் புரியாத தேவ சமாதானம் அவர் உள்ளத்தை நிரப்பியது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவுக்கு நம் இதய கதவை திறந்தால் அவர் நமக்குள்ளே வந்து நம்மோடே வாசம் பண்ணுவார். அவர் நம்மோடு வாசம் பண்ணும்போது நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது, உள்ளத்திலும் சமாதானம் பிறக்கிறது. சகையை என்ற வரி வசூல் செய்பவர் இயேசுவை எப்படியாவது காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தான் மிகவும் குள்ளமாக இருந்தபடியால் ஜனக்கூட்டத்திற்குள்ளே சென்ற இயேசுவை காண முடியாமல் ஒரு காட்டத்தீ மரத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டார். இயேசு மரத்தின் அருகில் நின்று அண்ணாந்து பார்த்து, சகைவே, சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் இன்று தங்க வேண்டும் என்றார். உடனே மிகுந்த சந்தோஷத்தோடு சகையோ இயேசுவை தன் வீட்டிற்குள்ளே அழைத்து சென்றார். வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் சகை தன் உள்ளத்திலும் அவருக்கு இடம் கொடுத்தார். தன் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டார். அவருடைய உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். வெளியே நின்று நம் உள்ள கதவை பொறுமையாக தட்டி கொண்டிருக்கும் இயேசுவுக்கு இதயத்தை கடினப்படுத்தாமல் நம் உள்ள கதவை திறப்போம். அப்பொழுது நம் வாழ்க்கை நமக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாய் அமையும்.

கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி ஆராதியுங்கள். அப்படி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்ற அருமையான ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்த

இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே, இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே ஒரு நிமிட ஜெபமாக எடுக்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்க தேசத்தின் நெருக்கடியின் மத்தியில, ஆண்டவரே எங்கள் தேசத்தின் நெருக்கத்தின் மத்தியில் உம்மை நோக்கி நாங்கள் மண்டாடுகிறோம். எத்தனையோ ஜனங்கள் தங்கள் உறவுகளை இழந்துட்டாங்க ஆண்டவரே, தங்கள் உற்றாரை இழந்துட்டாங்க ஆண்டவரே, நேசித்த ஜனங்களை இழந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் மரணத்தை தழுவிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு தேற்றப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு ஆறுதல் படுத்தப்படுவதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை தேசத்திலே சம்பவிப்பதாக. இந்த நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க

அப்பா தீவிரமா சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும், சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும் ஆண்டவர், சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும் ஆண்டவர். ஜனங்களின் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும், வேதனைகள் துடைக்கப்படட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கணும், நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகிறோப்பா. எங்க தேசத்துல இயல்பு நிலை திரும்பட்டும் ஆண்டவரே.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஓரபாகாஷேலோரியான் தனோமோரி பாபா ஓரபலரரியான் தேரவரவலவர கல.

நம்ம இன்னொரு பாடல் அப்படி இணைந்து பாடப்போகிறோம். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எஸ், நம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்று கொண்டு சொல்றாங்க, 7 மடங்கு சூளை அது நெருப்பூட்டப்பட்டிருந்தாலும், அந்த நெருப்பு அதிகமாக்கப்பட்டிருந்தாலும் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எரிகிற அக்கினி சூளையின் மத்தியிலே

பிள்ளையே, உன் வாழ்க்கையில விடுதலை உண்டு, உன் வாழ்க்கையில சுகம் உண்டு, உன் வாழ்க்கையில அற்புதம் உண்டு, உன் வாழ்க்கையில விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. தானியேல் சிங்கக்கரியில் தூக்கி போடப்பட்ட பொழுது இரவெல்லாம் ராஜா உறங்காம இருந்துவிட்டு அதிகாலையில கெபி அண்டை வந்து உரத்த சத்தமாய் கேட்கிறார், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லும் பொழுது தாவீது தானியேல் சொல்கிறான்,

நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர், வல்லவர், வல்லவர். அவரால் கூட

நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்புகிறாமே, நமக்காக பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை காப்பதற்காக நமக்காக தூதரை அனுப்புகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தூதர்களின் ஊழியங்கள் வருவதாக. கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ அடுத்த நேரத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ ஹல்லேலூயா, மரண படுக்கையில, வியாதியின் படுக்கையில, அடுத்த வேளை என்ன செய்வதென்று புரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கும்படிக்காக, உன்னை காக்கும்படிக்காக, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கிறது. எஸ் எத்தனை பேர் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறீர்களோ, ஆ ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேல விடுதலை வருகிறது. பயத்தை தூக்கி எறியுங்கள், நோயை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள், வியாதியை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள். அழிக்க நினைக்கிற வைரஸை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற வியாதியை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற பொல்லாத நோய்களை விட உன்னை காக்க நினைக்க கர்த்தர் காக்க நினைக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் பெரியது, பாதுகாப்பு பெரியது. அவர் உனக்காக ஜீவனை தந்திருக்கிறார், உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உன்னை மீட்டிருக்கிறார். பயத்தை தூக்கி எறிவாயா, பயத்தை தூக்கி எறி. உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அழிக்க நினைக்கிற வைரஸுக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும்னா, உனக்காக ஜீவனை தந்தவர், உன்னை காக்க நினைக்கிற தேவனுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. பயத்தை தூக்கி எறி,

பயங்கள் மாறுவதாக, பயங்கள் மாறுவதாக, பொல்லாத வியாதிகள் மாறுவதாக, பொல்லாத பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக, தேவ பிரசன்னம் இன்றைக்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, எல்லா வேதனைகள் மறைந்து போவதாக, தெய்வீக ஆறுதலும் தெய்வீக சமாதானமும் ஒரு இன்றைக்கு நிறைவாய் உண்டாகும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக, ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலை சம்பவிப்பதாக, தேவ ஆவியானவர் நிறைவாய் நடத்துவீராக. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலைகளும் அற்புதங்களும் இப்பொழுது நடப்பதாக, இப்பொழுது நடப்பதாக. எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும். முன் நிலையில் நின்று ஆண்டவரை பணி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக, பிரசன்னத்தால் நிரப்புவீராக, உம்முடைய கரங்களுக்கு பாதுகாப்பாய் அமருவதாக. எல்லா தடைகள் விலகட்டும்.

உயர்த்துகிறோம்ப்பா. உன் நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை சகலமும் உமக்கு தருகிறோம்ப்பா. உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. பிரசன்னதான நிரப்பு கண்ணாடி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.

ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் 12. ரெகோபியாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லோருக்கும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரோபியாமோ எகிப்தில் இருக்கையில் அதை கேள்விப்பட்டான். அவர்கள் யெரோபியாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகோபியாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்பொழுதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் இலகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபியாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடு ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்ல வார்த்தைகளை சொல்வீரானால் இந்நாளும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராயிருப்பார்கள் என்றார்கள். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் சமூகத்திலே நிற்கின்ற வாலிபரோடு ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை இலகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு இலகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொல்ல இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாயிருக்கும். இப்பொழுதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினால் தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடு சொல்ல வேண்டும் என்றார்கள். 3 நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே ரெகோபியாமும் சகல ஜனங்களும் 3 நாளிலே ரெகோபியாமிடத்திலே வந்தார்கள். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்களினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமல் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரோபியாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லோரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக தாவீதோடு எங்களுக்கு பங்கியது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்பொழுது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தன் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகோபியாம் ராஜாவாயிருந்தான். பின்பு ராஜாவாகிய ரெகோபியாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேலர் எல்லோரும் அவனை கல்லறிந்து கொன்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபியாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடி போனான். இந்நாள் வரைக்கும் இருக்கின்ற இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கின்றார்கள். யெரோபியாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்து அனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. ரெகோபியாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாருடைய யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடத்தில் திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பெஞ்சமீன் கோத்திரத்தார் அனைவரும் ஆகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டினான். தேவனுடைய மனுஷனாகிய சேமாயாவுக்கு அவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகோபியாம் என்னும் சாலமோனின் குமாரன் யூதா வம்சத்தார் அனைவரையும் பெஞ்சமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் வீட்டிற்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கின்றார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே திரும்பி போய்விட்டார்கள். யெரோபியாம் இப்ராஹிம் மலை தேசத்திலே சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரோபியாம் இப்பொழுது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகின்றதாயிருக்கும்.
இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபியாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டும் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபியாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகின்றது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்கள் எகிப்தி தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இன்று ஒரு கன்று குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகி ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8 மாதம் 15 தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலின் மேல் தான் உண்டாக்கின கன்று குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலில் ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8 மாதம் 15 தேதியிலே பெத்தேல் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்களை செய்து உங்களை விட்டு விலகாமல் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி வெற்றியை தருகிற நாளாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளை நிமித்தமாய், சூழ்நிலைகளை மேற்கொள்ள திராணியற்றவர்களாய், எனது காரியமாய் யார் போவார்கள், யார் என் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டெடுப்பார்கள் என்று விடாய்த்து போய் ஆத்துமாவிலே வறண்ட நீரோடையைப் போல் காணப்படுகிறீர்கள். இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் காற்றையும் கடலையும் கண்டு பயந்து போய், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை மீட்கும்படி யாருமில்லையே என்று எண்ணியவர்களாய், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டதைப் போல இன்றைக்கு அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். என் ஜெபத்தை கேட்கிறீரா? என்னை பற்றி கவலை இல்லையா என்று இன்றைக்கு உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன், கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்கிறார். ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 நாம் வாசிக்கையில், அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து வருகிற வேளையில் பல தடைகள், எதிர்ப்புகள், இயற்கை சீற்றங்களினால் வந்த பாடுகள், இவைகளை கடந்து போக வேண்டிய கட்டாயத்திலும் சூழ்நிலையிலும் ஆளாகிறார். ஆனாலும் கர்த்தர் பவுல் கடந்து போகிற வழிகளிலெல்லாம் காணப்படுகிற தடைகளிலெல்லாம் முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக மாற்றி முன்னேறி செல்லும்படி உதவுகிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27:20 கப்பல் பிரயாணத்தில் பெருங்காற்று மழையினால் அடிபட்டபடியினால் இனி தப்பிப்பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகிற வேளையில் கர்த்தர் பவுலோடு பேசுகிறார், பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டென்று சொல்லுகிறார். பவுல் தேவனுக்காய் போகிற காரியங்களில் கோணலானவைகள் எவையெல்லாம் காணப்பட்டதோ அவற்றை சரி செய்து பாதுகாத்து பயன்படுத்தி ஆசிர்வதிக்கிறதை வாசிக்கின்றோம். அப்படியாகவே இன்றைய நாளிலும் நீண்ட நாட்களாய் நீங்கள் நினைக்கிற, செயல்படுகிற, ஆலோசனை செய்து வருகிற எந்த காரியமானாலும் அவற்றில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றி தயவும் இரக்கமும் கிடைக்க செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவதாக உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை உடைக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 5 நாம் வாசிக்கையில், அங்கே பேதுருவை குறித்து பார்ப்போமானால் தன் தொழிலில் தடைகள் காணப்படுகிறது. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் கடலில் தங்களுக்கு மீன்கள் எதுவும் அகப்படாமையினால் விரக்தி அடைந்தவர்களாய் வெறுமையான இருதயத்தோடு வெறுமையான வலைகளை அலசி கொண்டு இருக்கையில் இயேசு அங்கு சென்று ஆலோசனைகளை கூறி வலைகளை போட சொல்கிறார். அவர்களும் அப்படியே செய்ய திரளான மீன்களை பிடித்து மகிழ்ச்சி அடைகின்றனர் என்பதை வாசிக்கின்றோம். இன்றைக்கு நீங்களும் கூட உங்களின் வாழ்க்கையில் சிலர் வேலையை குறித்தும் சில எதிர்கால வாழ்வை குறித்தும் காணப்படுகின்ற தடைகளை எண்ணி மனமுடைந்து வெறுமையான வலைகளைப் போல அலசினதை போல பல முயற்சிகளை செய்தும் அனைத்திலும் தடைகளாய் இருக்கிறதே என்று வெறுமையாய் போன இருதயத்தோடு காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் முயற்சிகளை ஜெயமாக்கும்படி உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை உடைக்கிறார், வழிகளை திறக்கிறார், திரளான மீன்களைப் போல திரளான நன்மைகளை காணும்படி செய்து ஆசிர்வதிக்கிறார். மூன்றாவதாக உங்களுக்கு முன்பாக சென்று அதிகாரத்தை கொடுக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 1 நாம் வாசிக்கையில், அங்கே இயேசுவின் உயிர்த்தெழுதலை வாசிக்கின்றோம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் அவர்களுக்கு முன்பு கலிலேயாவுக்கு போய்
தம் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு சமாதானம் என்று கூறி உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி அதிகாரத்தை கொடுத்து ஆசிர்வதித்தார் என்பதை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்கள், சூழ்நிலைகள் மரித்து போய் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு எழும்ப பண்ணுகிறார். எந்த சூழ்நிலைகள் உங்களை இதுவரையில் ஆளுகை செய்து அடிமைப்படுத்தியதோ சிறுமைப்படுத்தியதோ அவற்றை இன்றைக்கு இயேசுவானவர் தம்முடைய அதிகாரத்தினால், தம்முடைய வல்லமையினால் சூழ்நிலைகளுக்கு முன்பாக தரிசனமாகி அவற்றை கடிந்து விலக்கி போடுகிறார். மேலும் கர்த்தர் உங்களை உலகிற்கு சாட்சியாகவும் ஒளியாகவும் வைத்து சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசிர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களோட இருந்து உங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் பாதுகாத்து வழி நடத்தி ஆசிர்வதிக்கிறார். ஆகவே சூழ்நிலைகளாகிய வியாதி, பற்றாக்குறை, பணியிடங்களில் தடைகள், கடன், எதிர்காலங்கள், குடும்ப உறவில் காணப்படுகின்ற பிரிவினைகள் போன்றவற்றினால் கலங்கி போய் பயந்தும் காணப்படுகிறவர்களே, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. இன்றைய நாளில் உங்களின் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகிற நாளாயும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கிற நாளாயும் ஆசிர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாதவர்களாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டும் கரை சேர்க்க யாருமில்லையே என்று தவித்து கொண்டும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருந்து காத்து உங்களுக்கு முன்னே சென்று உங்கள் வழிகளை செவ்வாய்ப்படுத்தி ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரசங்கின் புத்தகம் 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் சிருஷ்டிப்பு துவக்கி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்கிற எல்லா காரியங்களையும் மிக நேர்த்தியாய், அழகாய், அற்புதமாய் அந்தந்த காலத்திலே செய்திருக்கிறார், செய்து கொண்டு வருகிறார். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை. நிறைய நேரங்களில் நாம் எதிர்பார்த்த காரியங்கள், ஜெபித்த காரியங்கள், தேடின காரியங்கள் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை, வேதனை, சோர்வு இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த தாமதிக்கிற காலங்கள் கூட தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஒரு அருமையான காலங்கள். சில நேரத்தில் நம்ம ரொம்ப அவசரப்படுவோம், நடக்காது. ஆனால் தேவன் ஏற்ற சமயத்திலே அந்த காரியத்திலே அற்புதம் செய்வார். ஒரு அம்மாவுக்கு ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை சாட்சி சொன்னாங்க. 23 முன்பு அப்படி கணவன் இளம் வயதாக இருக்கும்போதே மறித்து போனார். அந்த சகோதரி மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஒரே மகள், மிகுந்த கஷ்டப்பட்டு பிள்ளையை படிக்க வைத்தார்கள். அப்பொழுது 23 அவள் கணவன் வேலை செய்த அலுவலகத்தில் இருந்து பணம் வர வேண்டும் என்று சொல்லி பல பிரயாசங்கள் பட்டார்கள். கோர்ட்டிலும் கேஸ் நடந்து கொண்டிருந்தது, முடிவே இல்லை. இந்த பிள்ளை வளர்ந்தால் திருமண வயதை எட்டினாள். திருமணம் நிச்சயிக்கப்பட்டாயிற்று. இன்னும் சில நாட்களுக்குள் நடக்கப் போகிறது. கையில் பணம் இல்லை. கண்ணீரோடு இருந்தார்கள். கேட்கிற பக்கமெல்லாம் பணம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் இரவு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற போது அவரோட வக்கீல் ஃபோன் பண்ணி சொன்னாங்களா, அம்மா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பிரயாசம் பிரதிபலன் கிடைக்கப் போகுது. உங்கள் சார்பாக அந்த கோர்ட்டில் தீர்ப்பு வந்துவிட்டது. உங்களுக்கு வரவேண்டிய எல்லா பணமும் தவிர இவ்வளவு காலம் தாமதித்ததற்குரிய பணமும் மொத்தமாக கொடுக்க சொல்லி கோர்ட்டு உத்தரவு கொடுத்து விட்டது. இன்னும் 2 அந்த பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் என்று சொல்லி அவர்கள் வக்கீல் சொன்ன உடனே இவர்களுக்குள் பயங்கர சந்தோஷம். கண்ணீரோடு சொன்னார்கள், பிரதர், இவ்வளோ நாட்கள் காத்திருந்தேன். அப்போவே எனக்கு கிடைச்சிருந்தா என் பொண்ணோட திருமணத்தை நான் சந்தோஷமாக நடத்த முடியாது. பாருங்கள், தேவன் தாமதிக்க வைத்து மொத்தமாக என் கையிலே அதை கொடுத்தார். சில நாட்களுக்கு பின்பது எனக்கு கிடைத்தது. என் மகளின் திருமணத்தை மிகுந்த ஆசீர்வாதமாய் நடத்தினேன். ஒரு குறைவில்லாமல் நடத்தினேன். தேவனுக்கு மகிமை செலுத்தினேன். சில நேரத்தில் தேவன் செய்கிற காரியங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. சில எதிர்மறையாக இருக்கும், சில சரியான பாதையில் இருக்கும். ஆனால் கர்த்தர் அந்தந்த காலத்தில் தேவ பிள்ளைங்களுக்கு மிக அற்புதமாய் செய்து தம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவார். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நம்மளை சுற்றி நடக்கிற சில சம்பவங்களை வச்சு இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். தெரிந்த காரியங்களும் நம்ம நடக்கிற சம்பவங்களை புரிந்து கொள்ளவும் முடியும், நடக்கிற சம்பவங்களை புரிந்து கொள்ளவும் முடியாது. நீங்கள் வாசிக்கும் போது பிரசங்கி 11 முதல் 4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலே கிடக்கும். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். இதில் முதல் பகுதியில் வாசிக்கிறோம். இந்த 4 சொல்லப்பட்ட காரியங்களை நாம் விளங்கி கொண்டு இதுதான் மழை வரப்போகுது, மேகம் வந்துட்டு மழை வரப்போகுது, மரம் அங்கே கிடக்கு, அதை தூக்கி போட்டாதான் அது மூவ் ஆகும். நிறைய விஷயத்தை நாம் இந்த 4 இருக்கிறத சொல்லிடலாம். 5 இருக்கிறத சொல்ல முடியாது. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். தேவனுடைய செயல்களை நீ புரிந்து கொள்ள முடியாது. அந்தந்த காலத்தில் சரியாக செய்வார். அதனால் நீ புரிந்து கொள்கிற அளவிற்கும் நடக்கும், புரிந்து கொள்ளாத அளவிற்கும் நடக்கும். ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 18:18 சொல்லியே ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி நடத்துவார்.
யோசேப்புக்கு ஒரே ஒரு சொப்பனத்தை தவிர, இரண்டு சொப்பனங்களை தவிர வேறு எந்த காரியத்தையும் ஆண்டவர் சொல்லவே மாட்டார். ஆனால் எல்லாம் எதிர்மறையாக நடக்கும். கடைசியில் கர்த்தர் சொன்ன சொப்பனத்தினுடைய விளைவு அங்கு நடக்க ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்கிற காரியங்கள் நடந்தாலும், புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் நடந்தாலும், தேவன் அந்தந்த காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அதனால் நாம் எப்பவும் கர்த்தரோடு இருக்கிறதற்கு பழகி கொள்ள வேண்டும். வேத வாசித்து ஜெபித்து ஆண்டவரை தேடி, என்ன சூழ்நிலை வந்தாலும், எதிர்மறையோ நேர்மறையோ வந்தாலும், கர்த்தரை விட்டு விடாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவத்தோடு இருந்தால், ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் பிள்ளைங்க இதுதான் எனக்கு வேணும்னு அடம்பிடிக்கும் போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உனக்கு என்ன செய்யணும், எப்போ செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் உனக்கு செய்வோம், அப்போ வாங்கி தருவோம். பெற்றோர்கள் சொல்லுவோம் இல்லையா? அதை போல தான் நம்முடைய ஆண்டவரும் சரியான நேரத்தில் அற்புதம் செய்து தம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் செய்ய போகிறார். அவரை விட்டுவிடாது பற்றி பிடித்து கொள்வோம், அற்புதங்களை காண்போம். இந்த நாளையும் பயன்படுத்தி கொள்ளலாம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை மறைக்கட்டும். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாய் தேவன் மிகப்பெரிய அற்புதம் செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்கப்பா. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: முடியாதது முடியும் என்ற தலைப்பில் ஊழியர் ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: மார்க் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9 17 வசனத்திலிருந்து 25 வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மார்க் 9:17 வசனத்திலிருந்து நான் சத்தமாய் வாசிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்து விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைதள்ளி புரண்டார். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாயிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை கண்டு இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஓமையும் செமிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். பின்பு கீழே பார்ப்போமா, 28-29. வீட்டில் அவர் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள், அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற வீதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த சம்பவத்தில் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், மிகவும் முடியாத நிலையில இருக்கிற தன்னுடைய மகனை கொண்டு வருகிறான். உலகம் பிரச்சனையில் இருக்கிறது, உலக மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார்கள், எங்குமே தீர்க்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் வந்தால் இயேசுவாவது ஏதாவது செய்வார் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த தகப்பன் இயேசுவிடத்தில் எப்படி கொண்டு வந்தான் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். அதற்கு முன்பு இயேசு எவ்வளவோ பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த 9 ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர் மர்ரூப மலையில போய் அங்கே தன்னுடைய பாடு மரணங்களை குறித்து அவர்களோடு டிஸ்கஸ் பண்ணுகிறார். மோசேயும் எலியாவும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறார். அதற்கு முந்தின அதிகாரங்களில் ஏராளமான அற்புதங்களை செய்ததை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அற்புதங்களை அனுபவித்தவர்கள் போய் சொன்னார்கள், அற்புதங்களை கண்டவர்கள் போய் சொன்னார்கள். இந்த பிள்ளையினுடைய தகப்பன் எங்கெங்கோ சென்று பார்த்து விட்டான். அதனாலதான் சொல்றான், நீங்க பார்த்து ஏதாவது செய்ய முடியும்னா. அப்ப நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியல, இப்ப உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அவன் கொண்டு வந்தது இயேசு இடத்துல, இயேசு அங்கே இல்லை. எங்கே போனார்? மர்வ மலையிலே. பேதுரு, யோவான், யாக்கோபு, மூன்று பேரும் இயேசுவோடு மர்ரூப மலையில் இருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் தான் கொண்டு வந்தான். நீங்கள் பார்க்கும்போது 17 அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், உங்கள்கிட்ட தான் வரணும்னு வந்தேன், ஆனால் உங்களை காணா, நீங்கள் இல்லாததுனால நாங்கள் யாரை பார்த்தோம்? உங்களோட இருந்த சீஷர்கள். உங்களோட இருந்ததுனால அவங்களும் இதை செய்ய முடியணும்னு நான் நம்பினேன். நீங்களும் நானும் இயேசுவோட இருக்கமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவோட இருக்கீங்களா? இயேசு உங்களோட இருக்கு அப்படி ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இருக்காரா? இப்போ உலகம் இயேசுவை பார்க்க முடியல. அன்றைக்கு மர்ரூபமானவர் இன்றைக்கு நிரந்தரமா மர்ரூபமாய் பரலோகத்தில் இருக்கிறார். பிசாசு பிடித்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு எங்கே போவது என்று தெரியாமல் ஒரு கூட்டம் தவித்து கொண்டு இருக்கிறது. இயேசுவிடத்தில் வர விரும்புகிறார்கள். இயேசுவை கண்களில் பார்க்க முடியவில்லை. இயேசுவின் பிள்ளைகளிடத்தில் வருகிறார்கள். ஆமென் சொல்லுவோமா? இயேசுவின் பிள்ளைகளிடத்தில் எதற்காக வந்தார்கள்? இவர்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள், இவர்கள் ஜெபிக்கிறவர்கள். ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவணம் என்று. எனவே இந்த கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணா ஏதாவது நடக்கும். இந்த கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா என் பிள்ளைக்கு பிசாசு போகும். இந்த இயேசுவோட இயேசுட்ட ஜெபிக்கிற கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா என் குடும்ப தரித்திரம் போகும், என் வியாதி போகும், என் போராட்டம் போகும். உலகம் உங்களை நம்புது, உங்கள்கிட்ட அந்த வல்லமை இருக்கா? நீங்க முழு நேர ஊழியரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வரம் வல்லமை பெற்ற ஊழியரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இயேசுங்கிற நாமத்து மேல விசுவாசம் வச்சா போதும். அந்த இயேசுங்கிற நாமத்தில் இருக்கிற வல்லமையை உணர்ந்தவங்களா இருந்தா போதும். இன்னைக்கு உலகம் நம்மள்கிட்ட தான் பார்க்குது. ஆனா துரதிர்ஷ்டவசமா கிறிஸ்தவங்க வல்லமையை இழந்து போனதுனால இன்னைக்கு கேளிக்கை பொருளா பார்க்கறாங்க, வேடிக்கை பொருளா பார்க்கறாங்க, விகற்பமா பார்க்கறாங்க, நம்மளை அந்நியர்கள் போல பார்க்கறாங்க, வேண்டாதவர்களா பார்க்கறாங்க. ஏன்? சபை மக்கள் தங்களுடைய பொறுப்பை உணரவில்லை. நம்முடைய குடும்ப பொறுப்பை உணர்கிறோம். அதற்காகத்தான் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓயாம வேலை பார்க்கிறோம். உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள்? காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஓயாம உழைக்கிறோம். ஏன்னா நம்ம குடும்பத்துக்குரிய பொறுப்பு இருக்கு, பிள்ளைகளை குறிச்ச பொறுப்பு இருக்கு. பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம். என்ன சொல்றோம்? இந்த பிள்ளைகளுக்காகத்தான் நான் ராத்திரி பகல் ஓடா உழைக்கிறேன், இல்லாட்டா என் ஜீவனை விட்டுட்டு என்னைக்கோ போயிடுப்பேன். பிள்ளைகளுக்காக ஒரு பொறுப்பு வருகிறது. பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம். ஆனா இந்த உலகம் என்ன எதிர்பார்க்குது? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் எங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் என்று உங்கள் தேவன் எழுதி வைத்திருக்கிறாரு. அதை உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம். காணாம ஒவ்வொருத்தர் நான் நினைக்கிறேன் 9 பேர் கீழே இருக்காங்க. யூதாஸ் காரியத்து உட்பட 3 பேர் மர்ரும மலைக்கு போயிட்டாங்க. இந்த 9 பேர் மாறி மாறி துரத்தி பார்த்திருப்பாங்க ஒருத்தராலையும். ஏன்னா அவங்க ட்ரை பண்ணாங்க. இவங்க என்ன சொல்லல? பொறு, இயேசு வரட்டும்னு சொல்லல. இன்னைக்கு சில நேரங்களில் எங்கேயாவது பிசாசு ஓடிச்சுன்னா கொஞ்சம் பொறுங்க பாஸ்டர் வரட்டும்னு சொல்றாங்க. பாஸ்டரை எதிர்பார்க்க கூடாது, நீங்க தான் ஜெபம் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசி எப்பவும் தேவனுடைய வல்லமையில நிறைஞ்சவங்களா இருக்கணும். எப்பவும் காலையில எழுந்து எப்படி நீங்க மொபைல சார்ஜ் போடுறீங்களோ அதை போல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வரங்களினாலும் வல்லமையினாலும் என்ன நிரப்புங்க ஆண்டவரேனு ஆண்டவர்கிட்ட ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த ஆசை உங்களுக்குள்ள வரணும். உலகம் நம்மள்ட கொண்டு வருது, பிரச்சனைகளை கொண்டு வருது, போராட்டத்தை கொண்டு வருது, எத்தனையோ காரியங்கள்ல நம்மள்ட வருது. நம்ம ஜெபம் பண்ண அங்க ஒரு அற்புதம் நடக்கணும். கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றுக்கு அவ்வளவு தூரம் அந்த அழுத புள்ள ஜெபம் பண்ண உடனே அந்த அழுகை நிப்பாட்டுதுன்னா யார் கிரியை செய்யறது? தேவன் கிரியை செய்கிறார். நம்ம ஜெபி, நம்ம ஜெபத்தின் மேல நமக்கு விசுவாசம் இருக்கணும். நான் ஜெபம் பண்ண கத்தர் அற்புதம் செய்வாருன்னு. ஆனா என்ன வேதனைனா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அல்லது உலகத்துல நம்மளை கொண்டு ஒரு அற்புதம் செஞ்சுட்டா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துறோம். என்ன கொண்டு கத்தர் இப்படி செஞ்சுட்டாரு, எல்லாம் எங்கிட்ட வாங்க நாங்க ஜெபம் பண்றோம்னு சொல்லி நம்முடைய சுய விளம்பரத்துக்காக நிறைய பேர் எழுப்பினதுனாலதான் கிறிஸ்தவம் ஒண்ணும் இல்லாம போச்சு. நம்மளை கொண்டு ஒரு அற்புதம் செய்யறாரா, கனத்தை மகிமையை அவருக்கு கொடுத்துட்டு நாங்க ஒண்ணும் இல்லப்பா, நீங்க தான் கிரியை செஞ்சீங்க, அவற்றை மகிமையை கொடுத்துட்டு நம்ம எம்டி வெசலா மாறிடும். அப்பதான் திரும்ப நிரப்புவார். ஆமே அலையலூயா. இப்ப இவங்களால முடியல. இந்த 9 பேரும் போட்டி போட்டு நான் நீனு துரத்திருப்பாங்க. ஆனா ஏற்கனவே ஆண்டவர் இவங்களை அழைக்கும் போது என்ன சொன்னாரு? பிசாசுகளை துரத்துவோம், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்க, வியாதியஸ்தர் மேல கொஞ்சம் கையில வச்சு சுகமாக்குங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டார். உங்களுக்கு கொடுத்துருக்காரா இல்லையா? கொடுத்துருக்கிறாரா? ஏன் பெற்றுக்கொள்ள? பணத்தை குறித்த ஒரு தேவையை குறித்த ஏக்கம் இருக்கிற அளவுக்கு தேவனுடைய வல்லமையை குறித்த உணர்வு நமக்கு இல்லையே. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். தினந்தோறும் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வல்லமையால் நிரம்பி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் இருக்க பிரச்சனை உள்ள மக்கள் நம்மிடத்தில் வந்து நமக்குள் இருக்கிற தேவ வல்லமையை பெற்றுக் கொள்வார்கள். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும் பொழுது அத்தனை வருடமாய் கிடந்த சப்பாணி எப்படி சுகமானால், இவர்கள் வல்லமையை சுமந்து கொண்டு போனார்கள். இந்த சபைக்கு வரும்பொழுது நீங்கள் கொண்டு வருகிற காணிக்கை முக்கியம் அல்ல, உங்களுடைய அர்ப்பணிப்பு முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, உங்களுக்குள்ள வல்லமை வரங்கள் இவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள. கடைசி நாட்கள்ல தேவ சபை வல்லமையோடு கூட எழுப்பினால்தான் தேவ ராஜ்யம் கட்டப்பட முடியும். இல்லாவிட்டால் முடியவே முடியாது. வெறும் வார்த்தைகளை கொண்டு இயேசு ஊழியம் செய்யவில்லை, வார்த்தையோடு சேர்ந்து அவருடைய வல்லமையும் கடந்து சென்றது. என் வார்த்தையினாலே என்னை நம்பாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்று இயேசுவே சொன்னார். நாம் வெறும் வார்த்தைகளில் அல்ல, தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்க வேண்டும். இப்படியெல்லாம் அவர்கள் சுகமளிக்க பார்த்தார்கள். அந்த பிசாச அவங்க சுகமாக்க பார்த்தாங்க, ஆனா அவங்களால கூடாமல் போயிட்டு. யார் சொல்றது? அந்த பிள்ளையினுடைய தகப்பன் சொல்றான், உங்களை காணான்னு உடனே உங்க சீஷர்கள்ட்ட கொண்டு போனேன், அவங்களால இன்னைக்கு ஒரு பிசாசு பிடிச்சவங்க உங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்க, உங்களால முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் நீங்க சொல்லணும், உங்களால முடியுமா? ஆனா பிசாசுக்கு இன்னொரு சக்தி இருக்கு, நீங்க ரகசிய பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல வண்ட வளத்தை வெளியே கொண்டு வந்துடும். எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியுமா? பிசாசுக்கு தெரியும். நீங்க பாவம் செஞ்சு ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்ந்தீங்கன்னா பக்கத்துல போனமே, டேய் பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீ யாரு? கேக்குமா கேட்காதா? ஒரு ஒரு ஊழியக்காரன், ஒரு பாஸ்டர் ஒரு பிசாச துரத்த போகும் பொழுது அந்த பிசாசு சொல்லிச்சான், ஒழுங்கா போயிடு, இல்லாட்டி போன வாரம் நீ என்ன பண்ணுங்கிறத சொல்லிடுவேன்னு சொன்னமே போயிட்டாரான். ஊழியனா இருந்தாலும் பிசாசு பயப்படாது. தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஊழியனாக, தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற விசுவாசியா இருந்தா தான் பிசாசு பயப்படும். உங்க பணத்தை கண்டு பயப்படாது, உங்க பலத்தை கண்டு பயப்படாது, உங்க பதவியை கண்டு பயப்படாது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னத்தை கண்டு எப்படிப்பட்ட பிசாசு பயந்து ஓட முடியும்? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆண்டவரே, பிரசன்னத்தை சுமந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும், தேவ மகிமையை சுமந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தாரும். எத்தனை பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிற, குடும்ப பொறுப்பு, குடும்ப பாரம், பிள்ளைகளுக்குரிய பாரம், வேலைக்குரிய பழு, ஆபீஸ் ஒர்க், எவ்வளவோ பாரத்தை சுமக்கிறேன். இதை விட இந்த கடைசி காலங்களில் நான் சுமக்க வேண்டியது தேவ வல்லமை, தேவ மகிமை. இதை சுமந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க ரோட்ல பைக்ல போய்கிட்டு இருந்தாலும் யாராவது கூட்டு பிரதர் ஜெபம் பண்ணுங்க சொன்னா, இயேசுவின் நாமத்தினாலும் அங்க ஜெபம் பண்ணும்போது அங்க அற்புதம் நடக்கணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கங்க, ஆண்டவருடைய வல்லமையில நிரம்பி இருங்க. சீஷர்களால் முடியாமல் போயிட்டு இயேசுட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இன்னைக்கு உங்களால என்னால முடியுமா? முடியுங்கிற நிலைமைக்கு வரணும். அதுக்குதான் இந்த பிரசங்கம். என்னால முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தருகிற ஆவியானவர். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தீங்கன்னா வல்லம வரத்தை தானா கொடுப்பார் ஆண்டவர் உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் வந்து என்ன கேட்கிறான்னா, நீங்க ஏதாவது செய்ய முடியும்னா மனசிறங்கி செய்யுங்க. எல்லாரையும் பார்த்துட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏதாவது கோயிலுக்கு போய் பார்த்தேங்க, ஒண்ணுமே சோமாங்கல்ல. சில சொன்னாங்க, இந்த இயேசு கோயிலுக்கு போய் பாரு அப்படின்னு. அதனாலதான் வந்து அந்த இயேசுவாவது ஏதாவது செய்ய முடிஞ்சா அவங்களுக்கு தெளிவை உண்டாக்கணும். இயேசு தெளிவை உண்டாக்குறாரு. என்னால முடியுமா முடியாதாங்கிறது முக்கியம் இல்ல, ஒன்னால நம்ப முடியுமா நம்ப முடியாதா? சுகமளிக்கிற ஊழியத்துல நம்முடைய விசுவாசம் மட்டுமல்ல, யாருக்கு நாம் சுகம் கொடுக்க விரும்புகிறோமோ, அதாவது தேவன் மூலமாக அவர்களுடைய விசுவாசத்தை தூண்ட வேண்டும். இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அவர்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு போதனை செய்து பின்பு ஜெபிக்க வேண்டும். எனக்கு வல்லமை இருக்கு, எனக்கு வரங்கள் இருக்குன்னு இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ண அவன் சந்தேகத்தோட இருந்தான்னா அவனுக்கு அற்புதம் நடக்காது. அப்ப அவர்கள் தேவனை நம்புவதற்கு ஏதுவாக, அவர்களுடைய குறை என்ன என்பதை உணர்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், என்ன நீ விசுவாசிக்க கூடுமானா? விசுவாசிக்கிறவனுக்கு கூடும். அப்பதான் அவனுக்கு புரியுது, பிரச்சனை சீஷர்கள்ட்ட இல்ல, எங்கிட்ட தான் இருக்கு. என்னது? அந்த ஊழியக்கார்ட்ட போனா சுகமாகும், மோன்சி லாசரஸ்ட்ட போனா சுகமாகும், பெண்ணியிட்ட போனா சுகமாகும், அந்த ஊழியக்கார்ட்ட போனா சுகமாகும், ஒரு சின்ன புள்ளட்ட போய் ஜெபம் பண்ணாலும் சுகமாகுங்கிற விசுவாசம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாங்க. நீங்களே மற்றவர்களை நம்பி ஜெபம் பண்ணாட்டா, உங்களை நம்பி யார் ஜெபம் பண்ண வருவா? நீங்களே பெரிய பெரிய ஊழியக்காரவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா உங்கள்கிட்ட யார் ஜெபம் பண்ண வருவா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே அல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரபலமான ஊழியர்களை விட பிரபலமாகாத வல்லமையான ஊழியர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு டிவி கிடையாது, அவங்களுக்கு வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான மீடியாக்களும் கிடையாது. ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அது தெரியுது, அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நானும் விளம்பர பிரியர்களாக இருக்கக்கூடாது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிரியர்களாக இருக்க வேண்டும். இப்ப இவனுக்கு பிரச்சனை புரிஞ்சு போச்சு. இப்ப கண்ணீரோட இப்ப என்ன வருது? ஒரு கண்ணீர், கண்ணீரோட ஜெபம் பண்றான். எப்படின்னுமா, ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்குள்ள என்ன இருக்கு, ஒரு அவிசுவாசம் இருக்கு. இந்த அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய, என் பிள்ளை சுகமாகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அவிசுவாசம். வர்ற ஜனங்கள் நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்படுறதுக்கு காரணம், நாங்க இவ்வளவு நாள் இந்த பேய் பிசாசோட போறது காரணம் இதுதான். அவங்களுடைய குறைகளை நாம் உணர்த்த வேண்டும். அமேன் சொல்லுவோமா? அவங்க குறைகளை உணர்த்தாம சில நேரத்துல பிசாசு வரட்டா வருவாங்க, எங்க போனாலும் போக மாட்டேங்க, நாங்க என்ன தாயத்து கட்டியிருக்கா, கயிறு கட்டியிருக்கா, அதெல்லாம் எடுத்து போட்டாதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். பிசாசோடு ஒப்பந்தம் பண்ணிட்டு, பிசாசோடு உடன்படிக்கை பண்ணிட்டு நாங்க அதோட ஜெபம் பண்ண அந்த பிசாசு என்ன செய்யாது, போகாது, உரிமை பாராட்டு. அப்ப அவங்களுடைய குறை, அவர்கள் செய்ய வேண்டியது என்ன, மனம் திரும்ப வேண்டியது என்ன, இதையெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும். சரி, இன்னைக்கு என்னுடைய பிரசங்கம் இதே கிடையாது, இன்னும் கொஞ்சம் உள்ள ஆழமா போறேன். அவன் கண்ணீரோடு சொன்ன உடனே இயேசு என்ன செய்யறாரு, அற்புதம் செய்யறாரு. அதெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சுங்க. இப்ப என்னன்னா, சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, ஏன் எங்களால முடியல, நாங்க உங்க பிள்ளைங்க தானே, நீங்க எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்களே, ஏன் எங்களால் முடியவில்லை. தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்மால் முடியாத சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார், அனுமதிப்பார். நம்மளால முயற்சி பண்ணி முடியாத காரியங்களை அனுமதிப்பார். அப்பத்தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு, சும்மா ஜபம் மட்டும் பண்ண பத்தாது, நீ உபவாசம் போடணும். ஆமே தேவ பிள்ளைகளே, இங்க வந்திருக்கிற உங்களுக்கு சொல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட், சுவிசேஷ ஊழியத்தில் கர்த்தர் நம்மை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தேவ வல்லமையை சுமந்து அலைய வேண்டும். ஆனா ஏன் நம்மளால சில காரியங்கள் செய்ய முடியல, குடும்பத்துல ஏன் சில காரியங்களை சீர்படுத்த முடியல, ஏன் சில காரியங்கள் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது, ஆண்டவர் சார் உன் சாதாரண ஜபம் பத்தாது, என்ன ஜபம், உபவாச ஜபம். இந்த கடைசி நாட்கள்ல திருச்சபை மறந்த சத்தியம் உபவாசம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா, பிள்ளை சொல்லும், எனக்கு சாப்பிடாட்டி வயிறெல்லாம் வலிக்குதுமா அப்படின்னு, ஒரு நேரம் உபவாசம் போட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுலயே சொல்லுவோமா, இல்லாட்ட தனிப்பட்ட முறையில அவங்கள ஒரு நேரம் ஃபாஸ்ட் பண்ணி ஆண்டவட்ட ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கணும். சிறு பிள்ளைகளுக்கு ஒரு நாள் லீவ் இருந்துச்சுன்னா உபவாசம் பண்ணுங்கிறத சொல்லி கொடுக்கணும். நீங்க முழு வேதத்திலும் பார்க்கும்பொழுது சில காரியங்கள் உபவாசத்தினால்தான் நடந்தது. அமைன் சொல்லுவோமா? நியாயாதிபதிகளின் புத்தகம் 20 என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 20 அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் என்னவென்றால், பென்யமீன் கோத்திரத்துக்கு விரோதமாக எல்லா கோத்திரமும் சண்டைக்கு போகுது. என்ன கவனிங்க, நடந்த காரியத்தை சொல்றேன். ஒரு மனுஷன் தன்னுடைய மறுமனையாட்டிய ராத்திரி நேரத்தில் கூப்பிட்டு வர்றான். இருட்டா இருந்ததுனால கிபியாங்கிற பட்டணத்துல, பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த கிபியாங்கிற பட்டணத்தை வைக்கிறான். அங்க இருக்கிற ஆண்கள்லாம் அவன் மனைவியை கற்பழிச்சு சாகடிச்சிடுறாங்க. இவன் பார்த்தான், அவன் வீட்டு கொண்டு போய் 12 துண்டமா கட் பண்ணி 12 கோத்திரத்துக்கு அனுப்பி இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படிங்கும் போது எல்லாரும் சேர்ந்து, இது யாருனால வந்துச்சு, கிபியோன் குடிகள்னால வந்துச்சு, பென்யமின் கோத்திரத்தால வந்துச்சு. அப்ப எல்லாரும் அவங்களோட சண்டைக்கு போவோம். குற்றவாளி யாரு, எந்த கோத்திரம், பென்யமின் கோத்திரம். ஆனா மத்த 11 கோத்திரமும் சேர்ந்து சண்டைக்கு போறாங்க, சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போகும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா, என்ன நடக்குது தெரியுமா, கிட்டத்தட்ட 20,000 பேர் முதல்ல செத்துறாங்க. 21 வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க, 20 21 வசனம். ஆனாலும் பென்யமீன் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில 21,000 பேரை அன்றைய தினம் தரையில விழும்படி சங்கரித்தார்கள். எவ்வளவு பேரு, 20,000 பேர். 25 வசனத்துல 11,000 பேரை வெட்டி தள்ளிட்டானா. நல்ல கவனிங்க, தப்பு செஞ்சது பென்யமீன் கோத்திரம், சாகிறது யாரு, தப்பு செய்யாத கோத்திரம். ஆனா இவங்களுடைய ஒரு காரியத்தை பார்க்கணும், ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார் நமக்கு தெரியாது. ஒரு பெண் செத்ததோட விட்டுருக்கலாமே, ஆனா அவங்கள பழி வாங்கணும்னு போறதுனால இப்ப எத்தனை பேர் செத்துட்டாங்க, 31,000 பேர் செத்துட்டாங்களே. ஏன் தேவன் பாவம் செய்யாதவர்களை அனுமதித்தார், நம்ம கேட்கிறோம் இல்லையா, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம், ஆண்டவரே நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, புரியாது. இப்ப ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாக்கலாம், புரியாட்டாலும் ஆண்டவருக்கு அல்லையிலேயே சொல்லணுமா. வாழ்க்கையில சில நேரத்துல தப்பு செஞ்சவன் ஒருத்தனா இருப்பான், ஆனா தண்டிக்கப்படுறது நம்மளா இருக்கும். தப்பு செஞ்சவங்களாம் நல்லா இருக்காங்க ஆண்டவரே, நான் மட்டும் ஏன் இவ்வளவு வேதனைப்படுறேன், தெரியாது. ஆனா அதோட விட்டுறாதீங்க, நான் கஷ்டப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், நான் பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் பிரச்சனைட்டு அந்த பிரச்சனைகளை கண்டு கண்டு கண்டு ஜெபத்தை விட்டுறாதீங்க. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, 23 வசனம். அவர்கள் போய் கர்த்தருடைய சன்னிதானத்திலே சாயங்காலம் மட்டும் அழுது எங்கள் சகோதரராகிய பென்யமின் புத்தரோட திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக போங்கள் என்றார். ஆமென் சொல்லுவோமா? ஆனா ஏற்கனவே சண்டை போட்டது ஆண்டவர் சொல்லிதான் சண்டை போட்டாங்களா? 18 வசனத்துல யூதா கோத்திரம் முன்னாடி சண்டை போட போகணுங்கிறதே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தருடைய கைடன்ஸ் படிதான் போறாங்க, கர்த்தருடைய வார்த்தையின் படிதான் போறாங்க. கர்த்தருடைய வார்த்தையின் படி போய் ஏன் இவர்கள் அடிபட்டார்கள் தெரியாது. சில காரியங்கள் நமக்கு புரியாது, அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் நான் கர்த்தரை பின்பற்றுவேன்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு தெரியாது, அவர் அனந்த ஞானம். ஏன் இப்படி செய்கிறீர் என்று அவரை பார்த்து கேட்கக்கூடியவன் யார்? அவர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்வாரு. நம்ம மரமண்டைக்கு புரியா, நம்ம மரமண்டைக்கு புரியா. ஆண்டவர்கிட்ட தான் கேட்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார் போங்க, யூதா கோத்திரம் போட்டோம். ஆண்டவர் நீங்க சொல்லித்தானே போனோம், ஏன் நஷ்டம் தெரியாது, ஆனா போறது போங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அழுது, சாயந்தரம் வரைக்கும் அழுது, ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவு ஆயிடுச்சே அப்படின்ட்டு, வேணாப்பா இனி இந்த முயற்சிய வேணாம், எவன் செத்தானா எவன் பொண்டாட்டி எப்படி போனான்னா நமக்கு என்ன, அவன் பொண்டாட்டி செத்து போனாங்கிறதுக்காக பழிவாங்க வந்து எங்க கோத்திரத்துல இவ்வளவு பேர் செத்துறாங்களே, நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வீடு உண்டு. இதைத்தான் பிசாசு உங்களை என்னையும் செய்ய வைக்கிறான், இதைத்தான் பிசாசு செய்ய வைக்கிறான். நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணும், நம்ம வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கு, எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு, நான் போய் இதுல வேற அடுத்தவங்களுக்கா ஜெபம் பண்றது, எனக்கே ஒரு விமோச்சனம் இல்ல. நன்றாய் கவனிங்கள், பிசாசுடைய வஞ்சனை அது. இந்த ஜனங்கள் மறுபடியும் போணுமான்னு கேட்டாங்க. உன் வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை செய், உன் வாழ்க்கையில போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை செய், உன் வாழ்க்கையில இழப்புகள் இருந்தாலும் தேவன் சொன்னதை செய். இப்ப சத்தம் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், நான் அப்படி செய்வேன் ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு திரும்ப போ அப்படிங்கிறார். திரும்ப போனா 25 வசனத்துல மறுபடியும் அடி விழுகுது. நீ ஜெபிக்க ஜெபிக்க அடி விழுகுதா? திரும்ப திரும்ப ஜெபமான சொல்லுங்க, ஜெபிக்க ஜெபிக்க அடி விழுகுதா? ஜெபத்தை நிப்பாட்டாத, ஜெபத்தை நிப்பாட்டாத, ஜெபத்தை நிப்பாட்டாத. அடி விழுந்தாலும் பரவாயில்ல, நான் திரும்ப ஜெபம் பண்ண வேண்டவரே. 11,000 பேர் செத்துட்டாங்க, இப்பவும் அவங்க என்ன முடிவெடுக்கல, நாங்கள் யுத்தம் பண்ண மாட்டோம், நாங்கள் இனி ஊழியம் செய்ய மாட்டோம், நாங்கள் இனி ஜபத்துக்கு போக மாட்டோம், அப்படியெல்லாம் அவங்க நெகட்டிவான முடிவு எடுக்கவே பிசாசு உங்களை அப்படி முடிவெடுக்க வைக்கிறான்னா ஒன்று தெரிஞ்சுக்கிறனும், உங்களை பிசாசு வஞ்சித்து கொண்டிருக்கிறான். நீங்கள் தொடர்ந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாதபடி பிசாசு உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இப்போ பாருங்கள் அடுத்த வசனம், 26 வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது இஸ்ரவேல் புத்தராகிய வாசிங்க, சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அழுது தரித்திருந்து சாயங்காலம் மட்டும் உபவாசித்து. இங்கதான் நிறுத்துங்க. என்ன பண்ணாங்க? ஐயா முதல்ல இருக்கிற பலத்துல, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தின் பலத்துல போனோம், ஆனா நாங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. சில நஷ்டங்கள், சில போராட்டங்கள், சில இழப்புகள், சில பிரிவுகள், சில கண்ணீர்கள், ஆனா நாங்க விட்டுற மாட்டோம், மறுபடியும் ஜெபம் பண்ணுவோம். மறுபடியும் ஜெபம் பண்ணி மறுபடியும் பதில் இல்லையா, மறுபடியும் அடி விழுகுதா, ஜெபத்தை நிப்பாட்டாத, அந்த ஜெபத்தை உபவாச ஜெபமா மாத்து. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க குடும்பத்துல உபவாச ஜெபம் இருக்குதா? ஒருவேளை குடும்பமா நீங்க சேர்ந்து ஜெபிக்க முடியாட்டாலும் தனிப்பட்ட முறையில உபவாசம் எடுக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, உபவாசம் எடுக்கிறீங்களா? என்னுடைய வயிற்றை பொறுத்த அளவுக்கு எனக்கு உபவாசம் எடுக்க முடியாது. ஆனா போன வாரத்துல அநேக தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது, ஆண்டவரே நான் தேவ பிள்ளைகளுக்காக நான் உபவாசம் எடுக்கிறேன்னு எடுத்தேன் பாருங்க, அடுத்த நாள்ல இருந்து 3 வயிற்று வலி எனக்கு தாங்க முடியல, 3 எனக்கு வயிற்று வலி தாங்க முடியல. ஆனாலும் தேவ பிள்ளைகளுக்காக வாரத்தில் ஒரு நேரமாவது உபவாசம் எடுத்து ஜெபிக்க, ஏன்னா இது வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் இப்படி நான் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த செய்தியை கர்த்தர் கொடுத்தேன். செய்தியை எடுத்ததுனால நான் உபவாசிக்கலை, நான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணதுனால தான் கர்த்தர் இந்த செய்தியை கொடுத்தார். நீ உபவாசி, உன் ஜனங்களை உபவாசிக்கச்சும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க, வாரத்தில் ஒரு நேரமாவது நான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ண வேண்டவரே. அப்படியே தீர்மானிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கல, வாரத்தில் ஒரு நேரம் எனக்காக யாரும் கை தூக்க வேண்டாம், அந்த ஜெபம் தான் உன் குடும்பத்தை காப்பாற்றும். அந்த ஜெபம் தான் உன் பிள்ளைகளை காப்பாத்து. பெற்றோர்கள், பெற்றோர்கள் கவனிங்க, பெற்றோர்கள் தான் முதல்ல என்ன செய்யணும், உபவாசம் எடுக்கணும். உண்மையிலே நான் சாப்பிடாட்டி செத்து போயிடுவேன் அப்படின்னா நீங்கள் யாரும் உபவாசம் எடுக்க வேணாம். ஆனால் சாப்பிட ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தால் சாக மாட்டேங்க நான் சொல்கிறேன், உபவாசம் எடுங்க. சபை அதுக்கு மறுபடிக்கு வரணும். ஆதி நாட்கள்ல இருந்த அந்த கிரியை திரும்பணும். இன்னைக்கு ஸ்டெயிலாக போயிடுச்சு, கிறிஸ்தவம் ஸ்டெயிலாக போயிடுச்சு. அப்படி ஒயாரமாக வர வேண்டியது, ஆண்டவர்கிட்ட ஹாய் ஹலோ ஹால ஆண்டவரே அப்படிங்க வேண்டியது, திரும்ப போக வேண்டியது, நமக்காக வாழ வேண்டியது, திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டியது, ஏதோ காலையில் கொஞ்ச நேரம் ஜெபிக்க வேண்டியது. இல்லை இல்லை இல்லை இல்லை, மறுபடியும் ஆதி நிலைக்கு திரும்ப உபவாசம் பண்ணினார்கள். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் தேவ ஜனங்கள் எப்பெல்லாம் இக்கட்டுக்குள்ளே போனாங்களோ அப்பெல்லாம் உடனடியாக அவங்க போட்டது உபவாசம். ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரே வாரத்தில் ஒரு நேரம் என் பிள்ளைகளுக்காக உபவாசம் போடுறேன். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையே, பிள்ளைகளுக்காக உபவாசம் போடுறீங்களா? பிள்ளைங்க ஒழுங்கா படிக்கலன்னு திட்டுறீங்க அடிக்கிறீங்க, அந்த பிள்ளைகளுக்காக உபவாசம் போடுறீங்களா? பிள்ளைங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் ரட்சிக்கப்படல, அந்த பிள்ளைகளுக்காக உபவாசம் போடுறீங்களா? புருஷன் ரட்சிக்கப்படல, புருஷனுக்காக வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுகிறாயா? மூணு நேரம் சாப்பிட்றதுக்கு கத்த நல்ல வயிற்ற கொடுத்துருக்க. டாக்டருங்களே சொல்றாங்க வாரத்துல ஒரு நேரம் வயிறை பட்னி போடுங்க, அதுதான் நல்லதுங்கிறாங்க. எனவே என்ன கண்மான கத்துடைய பிள்ளைகளே, இவங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த சீக்ரெட் என்னது? இவ்வகை பிசாசு. இந்த இவ்வகை பிசாசுங்கிற இடத்துல உங்க வாழ்க்கையில வரக்கூடிய இவ்வகை பிரச்சனை, இவ்வகை போராட்டம் இதுலதான் தீரும். உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் போகாது. இது தெரிஞ்சுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, உபவாசம் பண்ணினார்கள். உபவாசம் பண்ணி கர்த்தரிடத்துல கேட்டபோது 28 கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்றார், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம் முடியும் போது ஒரு ஒரு 400 பேரை மட்டும் விட்டுட்டு எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க. அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தார். இவங்க முதல் தடவை தோல்வியில, ரெண்டாவது தடவை தோல்வியில, எதுக்குப்பா நமக்கு வம்பு, ஜபம் வேண்டாம், ஊழியம் வேண்டாம், சபை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், வீட்டுல உட்காந்து பிரச்சனையை நினைச்சே அழுதுகிட்டு இருக்கேன், பிரச்சனை நினைச்சே போராட்டத்திலேயே நான் விழுந்து கிடக்கேன், அப்படி இருந்திருந்தா வெற்றி இருந்திருக்க. அதன் மத்தியில அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன, அதுதான் உபவாசம். ஆமென் சொல்லுவோமா? யோசபாத் திடீர்னு பாக்குறான், ஒரு பெரிய கூட்டம் ராஜாக்கள் அவனுக்கு உரமா எழும்புறாங்க. 2:20 இருக்கு, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அந்த கூட்டத்தை பார்த்தமே இவனுக்கு பயம் வந்துருச்சு, இவ்வளவு ஏராளமான ஜனங்கள் வர்றாங்களே என்ன பண்றது தெரியல. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி உபவாசம். ஆமே ஜனத்தை கூட்டினா உபவாசம் பட்டான். யோவேல் தீர்க்கதரிசியில கடைசி காலத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு எழுப்புதல் வரணும், வாழ்க்கைகளுக்கு பிரச்சனை போராட்டம் தீர்ந்து தேவ ராஜ்யம் கட்டப்படணும், சபையை கூட்டுங்கள். தனி உபவாசமும் தேவை, சபை உபவாசமும் தேவை. அமைன் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் புதன்கிழமை ஜெபத்தை ஏன் உபவாச ஜெபமா மாற்றக்கூடாது? வருவீங்களா புதன்கிழமை ஜெபத்துக்கு வர்றவங்க? உபவாசத்தோடு வர்றீங்களா? ஒருத்தர் தான் கை தூக்குறாங்க பயந்துக்கிட்டு. உபவாசத்தோடு வாங்க, மதியானம் போய் சாப்பிடுங்க வேணாங்களா? உபவாசத்தில் பல வகை உண்டு. ஒரு நேர உபவாசம், இந்த ஒரு நேரம் உபவாசம் இருந்துட்டு ஜெபம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பட்டினி. ஒரு நேரம் நீங்கள் உபவாசம் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது ஜெபிக்கணும். 2 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருந்தா அதுக்கு பேர் உபவாசம், இல்லாட்டா அதுக்கு பேர் என்னது, பட்டினி. நீங்கள் 2 நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் 3 மணி நேரமாவது என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இடையில நீங்கள் தண்ணி குடிக்கணும். இடையில என்ன செய்யணும், மோசே புசியாமலும் குடியாமலும் தண்ணி குடியாமல் இருந்தார், அது கிருபை, தேவனோடையே இருந்தார், தேவ பிரசன்னத்துக்குள்ளேயே இருந்தார். எளியாமல் அப்படி தான், இயேசுவும் அப்படி தான். நீங்கள் தண்ணி குடிக்கலாம், 2 நேரம் உபவாசம் எடுக்கிறீங்களா, அட்லீஸ்ட் 3 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, பைபிளை தியானிச்சு கர்த்தர் என்னோட பேசணும் கேளு. ஒரு நாள் முழுசும் உபவாசம் பண்ண விரும்புறீங்களா, குறைஞ்சது 5 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் உட்காருங்க. 5 மணி நேரமும் கண்ண மூடி ஜெபம் பண்ணிட்டே இருக்க முடியாது. அப்படியே அமைதியாக கர்த்தர் பேசும்படி கேளுங்க, வேத வசனத்தை வாசி அதுலேருந்து ஜெப குறிப்புகள் எடுங்க. உலகத்தினுடைய பல காரியங்களை யோசிங்க, ஜெப குறிப்புகளை எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு சபை உபவாசத்துக்கு திரும்ப வேண்டாம். எத்தனை பேர் ஆமான ஒத்துக்கிறீங்க? முயற்சி எடுங்க, உபவாசம் போடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு உபவாசம், இன்னைக்கு சாப்பாடு கிடையாது, சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் வளரட்டும், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாங்கி கொடுங்க, வேணான்னு சொல்லலை, ஆனா ஒரு நேரமாவது பிள்ளைகளுக்கு உபவாசம் என்ன கற்றுக் கொடுங்க. தேவ சித்தத்தை அறிவதற்கு உபவாசம் தேவை. ஆண்டவரே நம்முடைய சித்தம் என்ன ஒத்தையாரட்டையாங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது. தேவ சமூகத்துல உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் 13 சீஷர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அனுப்புங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இப்படி நிறைய காரியங்களை போல ஒரு பெரிய ஆபத்து வருதா, நினிவே பட்டணத்து மக்கள் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஆடு மாடு எல்லாம் மிருகங்கள் முதல் கொண்டு 3 தண்ணி கூட குடிக்கல. அவங்களுக்கு தெரியும் உபவாச ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அதனால சொல்லுவோமா என்ன உண்டு, எல்லா சத்தம் பக்கத்தில் உள்ள பார்த்து உபவாச ஜபத்துக்கு வல்லமை உண்டு. ஒரு நேரமாவது ட்ரை பண்ணுங்க, இந்த வாரத்திலிருந்தே ட்ரை பண்ணுங்க, உங்க பிரச்சனையெல்லாம் மாற்ற கத்தர் வல்லவராக இருக்கார். கரங்களை தட்டி கத்தோடைய நாமத்தை அமைப்படுத்தும். அப்பதான் சீஷர்களுக்கு புரியுது, அல்லவனிங்க இயேசுவோடு இருக்கிற வரைக்கும் நல்ல மூக்கு முட்டை சீஷர்கள் சாப்பிட்டாங்க. அப்போ பரிசேயர் சதுசேயர்லாம் வந்து சொல்றாங்க, யோவானுடைய சீஷர்கள்லாம் உபவாசம் பண்ணுறாங்களே, உங்களுடைய சீஷர்கள் எப்போ பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கானுங்களே, அவனுங்களாம் உபவாசமே போட மாட்டானுங்களா கேட்டாங்களா கேட்கலையா கேட்டாங்க. அப்போ இயேசு என்ன சொன்னார், மணவாளன் தங்களோடு இருக்கும்போது அவர்கள் உபவாசிக்கணுங்கிற அவசியம், மணவாளன் தங்களை விட்டு எடுபட்டு வரும் அப்போ ஏன் உபவாசிக்கணும், நான் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் போனதுக்கு அப்புறம் பொறுப்பெல்லாம் என் பிள்ளைங்க மேல விழப்போது, அப்ப தெரியும் அவங்களுக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னா உபவாசத்தை தவிர வேற வழி இல்லைன்னு தெரியும், அப்ப இவங்க உபவாசம் பண்ணுவாங்க. இயேசு பரலோகத்துக்கு போன உடனே எல்லா சீஷர்களும் என்ன பண்ணாங்களாம், உபவாசத்தில் தரித்திருந்தார்கள். அப்போ சில 2 படிக்கிறோமா, 1 படிக்கிறோமா என்ன பண்ணாங்க, இயேசு கூட இருக்க வரைக்கும் அவங்க உபவாசம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆனா மணவாளன் போன பின்பு அவருடைய வேலை அத்தனையும் நான் தான் செய்ய வேண்டும். எத்தனை பேர் உணர்றீங்க இன்னைக்கு இயேசு இல்ல, இயேசு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் தான். இயேசு என்ன ஊழியம் செஞ்சாரு, ஜெப ஊழியம் செய்தார். இயேசு சுகமளிக்கிற ஊழியம் செய்தார். இயேசு சுவிசேஷ ஊழியம் செய்தார். அத்தனை ஊழியமும் உங்கள் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. இதையெல்லாம் நான் செய்யணும்னா எனக்கு ஒரு உபவாச ஜபம் தேவை. எல்லாரும் இருக்கிற இடத்துல கொஞ்சம் சேர் சத்தம் இல்லாம அப்படியே முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். ஒரு வல்லமைக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே உபவாசம் எடுப்பதற்கு எனக்கு பலன் தாரும். ஒருவேளை உங்க சரீரம் பலவீனமா இருக்குன்னா இப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் இந்த நிலைமையில ஒப்பு கொடுக்க விரும்புறேன், ஒரே ஒரு நேரம் ஒரு நேரம். ஆண்டவர் நிறைய நேரத்தை நம்ம மட்டும் எதிர்பார்க்கல, ஒரே ஒரு நேரம் உபவாசிக்க எனக்கு பலன் தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே உண்மையிலே எனக்கு முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா இதை நான் சாக்கு சொல்ல விரும்பல, நீங்க நினைச்சா என்ன உபவாசம் போட வைக்க உங்களால முடியும். அப்படிப்பட்டவங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, சிறு பிள்ளைகள் அத்தனை பேர் கேளுங்க, ஆண்டவரே உபவாசித்து ஜெபித்து இனி இதுவரை மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகளை மேற்கொள்ள, ஓ மேற்கொள்ள முடியாத காரியங்களை மேற்கொள்ள, ஆண்டவரே ஜெயம் எடுக்க முடியாத காரியங்களிலே ஜெயம் எடுக்க எங்களுக்கு ஒரு உபவாச ஜெப ஆவியை தாரோ. ஓ எங்கள் உடலை ஒடுக்கணும் ஆண்டவரே, மாம்சம் மேற்கொள்ளுதா, மாம்சத்தினுடைய ஆசைகளை நீ மேற்கொள்ள முடியலையா, உன் உடலை ஒப்பு கொடு ஆண்டவருடைய சமூகத்துல, உபவாசம் பண்ணு, அதை ஒடுக்கி கீழ்ப்படுத்து, உன் மாம்சத்தை உன்னால் ஜெயிக்க முடியும். மாம்சத்துக்கு தீனி போட்டு தீனி போட்டு அந்த மாம்சத்தை வளர்த்துட்டு, ஐயோ இந்த மாம்ச இச்சைகளை என்னால மேற்கொள்ள முடியவில்லையோ என்று சொல்லாதே. இந்த மாம்சம் பாவத்துக்கு உள்ளாகாமல் இருக்கும்படி அதை கொஞ்சம் உபவாசம் போடு, அந்த மாம்சத்தை கொஞ்சம் வாட விடு, அந்த மாம்சம் கொஞ்சம் பலன் இழக்கட்டும், ஆனா உன்னுடைய ஆவியில ஒரு பலத்தை கத்தர் கொடுப்பா, ஆவியில கத்தர் பலத்தை கொடுப்பா. அல்லே லூயா எல்லா ஜோமன் ஆண்டவரே அந்த வல்லமை எனக்கு தாங்கப்பா, அந்த வல்லமை எனக்கு தாங்கப்பா. அப்பா நீங்க இந்த பூமியில இல்ல, எங்களை தேடித்தான் ஜனங்கள் வர்றாங்க, எங்களை தேடித்தான் மக்கள் வர்றாங்க, பிரச்சனையோடு போராட்டத்தோடு பேபி சாசின் பிடியிலிருந்து ஜனங்கள் வர்றாங்க, எங்களால முடியலன்னு நாங்க சொல்லக்கூடாது, நாங்க எங்களால முடியும்னு சொல்லி ஆண்டவரே சுய பெருமையும் காட்டக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருடைய வல்லமையை பெற்றவர்களாக இந்த பிரச்சனை உள்ள சமுதாயத்துக்கு நாங்கள் பதிலாயிருக்க, நாங்கள் பதில் கொடுக்கிறவர்களாயிருக்க கர்த்தர்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் எந்தெந்த காரியத்தை இதுவரை மேற்கொள்ள முடியவில்லையோ அத்தனை காரியங்களையும் உபவாச ஜபத்தினாலே மேற்கொள்ளக்கூடிய ரகசியத்தை கற்றுக்கொண்டு அப்படியே ஜெயம் எடுக்க கிருபை தருவீராக. எனக்கு உபவாசம் பண்ண ஜபம் பண்ண எனக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேட்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதுமுடைய வல்லமை இறங்கட்டும், இப்பொழுதுமுடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே உடைய பிள்ளைகள் மேல் நிழலிடுவீராக, உடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவீராக, உபவாசம் பண்ணுவதற்கு நீர் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அந்த உபவாச ஜபத்தினுடைய வல்லமையை கண்கூடாய் கண்டு உபவாச ஜபம் இவங்களுடைய ஆசையாவே மாறுபடி, ஓ நான் ஒவ்வொரு வாரமும் நான் உபவாசம் போடணும்னு சொல்லி அந்த உபவாச ஜபத்தை டெஸ்ட் பார்க்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபித்தார். இதை பார்க்கிற சத்துரு ஓடட்டும். எவ்வளவோ தோல்விகளை கண்டுட்டேன், இனி நான் ஜெபம் பண்ணணுமா, இனி நான் ஊழியம் செய்யணுமா, இனி ஆண்டவர் என் ஜெபத்தை எல்லாம் கேட்கலையே, நான் எதுக்காக போகணும் அப்படி சொல்லாதபடி நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் தோற்றார்களோ அதே இடத்தில் ஜெயிக்க கத்தர் கிருபை தருவீராக, கத்தர் கிருபை தருவீராக. இந்த கடைசி நாட்களில் உண்ணவும் முடுக்கவும் இருந்தால் போதும் என்கிற நிலைமைக்கு சபை மாறிவிட்டதப்பா. ஆதி நாட்களில் பரிசுத்தவான்கள் செய்த ஊழியங்கள் எங்கே? அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஜபம், அந்த உபவாசம், அதெல்லாம் மீண்டும் எங்கள் சபையில தொடங்கட்டும், எங்கள் மக்களுக்குள்ளே தொடங்கட்டும். கத்தருடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். சத்ருவை ஓட ஓட மிரட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சத்ருவை கண்டு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

சிந்திப்போம், செயல்படுவோம். இறந்து போன ஒருத்தன் நரகத்துக்கு அனுப்பப்பட்டான். நரகத்துல மூணு விதமான தண்டனை முறைகள் இருந்துச்சு. மூணையும் பார்த்துட்டு எந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளலாம்னு அவனே முடிவு செய்யலாம்னு அவனுக்கு சொல்லப்பட்டுச்சு. முதல் அறைக்கு போனான். அங்க எல்லாரும் தலைகீழா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் முகத்திலையும் வலியின் அவஸ்தை தெரிஞ்சது. இது வேண்டாம்னு அடுத்த அறைக்கு போனான். அங்க எல்லாரும் பனிக்கட்டிகளை சுமந்தபடி இருந்தாங்க. பனிக்கட்டிகள் உருகி வழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அந்த குளிர்ச்சியில ஜில்லிட்டு நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் அந்த வேதனையை நினைச்சு பார்த்தான். ஐயோ வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த அறைக்கு வேகமா போனான். மூணாவது அறையில அவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அங்க இருந்தவங்க படு ரிலாக்ஸ்டா காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் நான் தேடி வந்த இடம், நான் இங்கேயே இருந்துக்கிடுறேன்னு தன்னுடைய முடிவை சொன்னான். இந்த குழுவுல நீ சேர்ந்துக்கிடலாம் அப்படின்னு அவனுக்கு அனுமதியும் தரப்பட்டுச்சுது. சந்தோஷமா உள்ள போய் ஒரு கப் காஃபியை எடுத்து சுவைக்க போகும்போது அங்க ஒரு குரல் கேட்டுச்சு. ஓகே, உங்க காஃபி இடைவேளை நேரம் முடிவடைஞ்சிட்டது. எல்லாரும் அவரவருக்கு கொடுத்த தீச்சட்டியை எடுத்து தலையில வச்சுக்கோங்க. இது ஒரு நகைச்சுவை கதைனாலும் இதுல ஒரு பயங்கரமான படிப்பினை நமக்கு இருக்குது. நரகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனா நரகம்னு ஒன்னு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். பரிசுத்த வேதாகமத்துல இத பற்றி தெளிவா போட்டிருக்குது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்றதை கேளுங்க, இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினிச் சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். நரகம்னு ஒண்ணு இருந்தா பரலோகமும் இருக்கும். அங்க போக வாஞ்சிப்போம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம்.

விண்ணப்பத்தை கேட்பார், கிருபை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தவர் நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய சகல விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு சேர்ந்து எங்களோடு அறிக்கை செய்து பாடுவீங்களா? நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில் அங்கலாய்த்து காத்துக் கொண்டிருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி, கரங்களை அசைத்து, கரங்களை உயர்த்தி பாடலாமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். மீண்டும் பாட போகிற விண்ணப்பத்தை கேட்பார், கிருபை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார்,

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? என்னோடு கூட சேர்ந்து பார்த்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவரே சகல ஆராதனைக்கு பாத்திரர், கன மகிமைக்கு பாத்திரர், சகல கன மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரர். கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அவரே சகல கன மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஓ, அவர் நல்லவர். ஆமே. நாம் இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்னும் வாழ்விலே. வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். நம் மீது மனதுருக்கம் உள்ள கர்த்தர், அவர் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காதவர், தமது இரக்கத்தை நம்மை விட்டு விலக்காதவர். அந்த நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? விசுவாசமாய் அவருடைய நாமத்தை சொல்லி அறிக்கை செய்.

யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி என் ஜெயமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் அவரே போதுமானவர், அவரே நம்முடைய சம்மா நம்மோடு கூட இருப்பவர், நமக்கு வெற்றி தருகிறவர். அவரை பாடி ஆராதிப்போம்.

யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மெய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அவரே நம்மை வழுவாமல் காக்கிறவர், தம்முடைய மாசற்ற கரங்களினாலே நம்மை நிலைநிறுத்துகிறவர். அவரே நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? நம்மை சுகமானவர், ஓ ஹல்லேலூயா, மெய்ப்பரானவர்,

எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமப்பா. எங்களை விட்டு விலகாத பரிசுத்தரே, எங்களை விட்டு கொடுக்காதவரே, எங்களோடு இருக்கிறவரே, யெகோவா ரூபா, ஓ எங்கள் மேய்ப்பரானவரே, யெகோவா ராபா, எங்கள் சுகமான தெய்வமே, எங்களுக்கு சுகத்தை தருகிற பரம வைத்தியரே, பரம

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவருடைய கிருபை மாறாது, அவருடைய கிருபை விலகாது. அவர் கிருபை மாறாதது, அவர் கிருபை விலகாதது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. விலகாத கிருபையோடு இன்றைக்கும் எங்கள் மீது கிருபையாயிருக்கிற

எங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்தரே, நீர் போதுமானவர். சொல்லுங்க பார்க்கலாம், நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவர். நீரே எங்கள் வாழ்க்கையில போதுமானவர். இந்த உலகத்தில் வேறு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் எங்களுக்கு போதும், உம்முடைய பிரசன்னங்களுக்கு போதும், உம்முடைய சமூகங்களுக்கு போகும் போதும் அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்வில் நீர் போதுமானவரப்பா, என்னை விட்டு எடுபட முடியாத நல்ல பங்கு, என்னை விட்டு விலகாத தெய்வம், என்னை விட்டு கொடுக்காத தெய்வம், என்னை புறக்கணிக்காத தெய்வம், என்னை தள்ளிவிடாத தெய்வம், என் மீது ஆதரவாய் கரிசனையாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே.

கிருபையை தந்து இம்மட்டுமாய் வழி நடத்துகிற பரிசுத்தரே, ஓமை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். மலைகள் விலகினாலும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நீர் எங்களை விட்டு நிலை பெயர்ந்து போவதில்லையே. உம்முடைய கிருபை மாறாதது, உம்முடைய கிருபை விலகாதது. எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். என் வாழ்வில் என்று போதுமானவர் உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிழ்ச்சப்படுத்துவோம். கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தா, உம் பாடுகளை இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்தது. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வேதனைகள், நிந்தனைகள் எனக்காக, என் பாவத்திற்காக, என் மீடுதல்களுக்காக எல்லாம் சிந்தினீரே. இது எத்தனை நல்லவரப்பா, அதை உணர்ந்து சேர்ந்து பாடி

பண்ணினே, உன் முகத்தை ஓங்கி முகத்தில் ஓங்கி அடித்த அவர்களுக்காக வேண்டினீரே. உம்முடைய உடையின் பேரில் சீட்டு போட்ட ஜனங்களை பார்த்தப்பா, அவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே, அவர்களை மன்னியும் என்று சொன்னீரே. இந்த தகப்பன் உள்ளம் எத்தனை மேன்மையானது, அத்தனை பாடுகள் அவமானங்கள் எங்களுக்காக

உண்மையும் உம்மை போல் மாற்றிடவே. உம் ஜீவன் தந்தீரென்றோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தந்துவிட்டோம் அன்பின் கரங்களிலே ஏற்றி என்னும் நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், முற்றிலுமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை முற்றும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல மாற்றுபடிக்கு உண்மையே தந்தீரே. இது எத்தனை நல்லவர். உண்மை ஆராதி

உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம்முடைய ஜீவனை தந்தீரே. எம்மை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆராதனையுடைய உண்மையான பகுதி என்ன தெரியுமா? முக்கியமான பகுதி நம்மை நாமே தாழ்த்துவதே உண்மையான ஆராதனை. நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே எங்களை தரை மட்டும்

தெசலோனிக்கேயருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் மூன்றாவது அதிகாரம். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்ப்புணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். மேலும் நாங்கள் கட்டளை இடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டுமென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டுமென்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். சமாதானத்தின் கர்த்தர்தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம். இப்படியே எழுதுகிறேன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20. ஜார்ஜ் என்பவர் அமெரிக்காவில் ரீகன் ஜனாதிபதியாக இருந்தபோது தலைமைச் செயலராக இருந்தவர். அவர் தன்னுடைய அலுவலகத்தில் மிகப்பெரிய பூமி உருண்டை மாதிரியை வைத்திருந்தார். அவர் பிற நாடுகளுக்கு தூதுவர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் நேர்காணலுக்காக தனது அறைக்கு வரும்போது அல்லது தனது வேலையை நிறைவேற்றிவிட்டு தாய்நாட்டுக்கு திரும்பும் போது அவர்களிடம் ஒரு சிறிய பரிசோதனை செய்வார். நீங்கள் இந்த குளோபில் உங்கள் நாடு எங்கே இருக்கிறது காட்டுங்கள் என்று கேட்பார். அவர்களும் குளோபை சுழற்றி பார்த்து தங்களையும் அறியாமல் தாங்கள் எந்த தேசத்திற்கு தூதுவர்களாக நியமிக்கப்பட்டார்களோ அந்த தேசத்தில் தங்கள் கையை வைத்து காட்டுவார்கள். ஒருமுறை ஜார்ஜின் பழைய நண்பர் மைக் மேன்ஸ்பீல்ட் ஜப்பான் நாட்டிற்கு தூதுவராக தெரிவு செய்யப்பட்டார். ஜார்ஜ் அவரையும் விட்டு வைக்கவில்லை. அவரிடம் உங்கள் தேசம் எங்கே இருக்கிறது என்று இந்த குளோபில் எனக்கு காட்டுங்கள் என்று கேட்டார். ஆனால் அவர் மற்றவர்களைப் போல பதில் சொல்லாமல் குளோபை சுழற்றி தன் கையை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வைத்து இதுதான் என்னுடைய தேசம் என்றார். ஜப்பான் நாட்டிற்கு தூதுவராக நியமிக்கப்பட்டாலும் தனது நாடு ஜப்பான் என்று சொல்லாமல் தனது நாடு அமெரிக்கா என்று சொன்னதால் ஜார்ஜ் அவரை பாராட்டினார். அதன் பின்பு அவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து பிற தேசங்களுக்கு தூதுவர்களாக செல்கிறவர்களிடம், நீங்கள் பிற தேசங்களுக்கு உங்கள் வேலை நிமித்தம் செல்கிறீர்கள், மற்றபடி உங்கள் தேசம் அமெரிக்க ஐக்கிய நாடுதான் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள். நீங்கள் நமது தேசத்தின் பிரதிநிதியாக அங்கே செல்கிறீர்கள். நமது தேசத்தின் எண்ணங்களையும் குறிக்கோளையும் நீங்கள் அங்கே நிறைவேற்ற வேண்டும். உலகத்தின் தலைசிறந்த நாடான அமெரிக்க தேசத்தின் பிரதிநிதிகள் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக உலகின் பல பகுதிகளிலும் வைத்துள்ளார். ஆகவே நாம் உலகின் பல பகுதிகளிலும் குடியிருந்தாலும் நாம் பரலோக ராஜ்யவாசிகள் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நாம் தேவனின் பிரதிநிதிகள் என்பதால் அவரை நம் வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். அவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருப்பதின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே அரண்மனையில் வசித்தாலும் அவர்கள் பரலோக தேவனின் பிரதிநிதிகள் என்பதை மறக்கவில்லை. பாபிலோனின் பழக்கங்களை கற்றுக்கொள்ளவில்லை, தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களை பாதுகாத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. உலகத்தின் எந்த பகுதியில் நாம் வாழ்ந்தாலும் தேவனுடைய பிரதிநிதிகளாகவும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாகவும் வாழ வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார்.

பரலோக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஒருவனுக்கு ஒருத்தி, ஒன் ஃபார் ஒன். வாசிக்க வேண்டிய பகுதி 1 கொரிந்தியர் 6:12-20 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனிதன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சொந்த சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் 13:4. திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள், மணவறை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும். Marriage should be honored by all and the marriage bed kept pure. கற்பு என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் உரியது. நமது கலாச்சாரம் மற்றும் சட்ட திட்டங்களின்படி அந்த அடிப்படையில் நமது செயலில் உபச்சாரம் இல்லாவிடினும் நமது உள்ளம் எப்படி இருக்கிறது? திருமணமானவுடன் தம்பதியரிடையே மகிழ்ச்சி கரை புரண்டோடும். உனக்காக நான், எனக்காக நீ என்றெல்லாம் பேசுவார்கள். எனினும் காலப்போக்கில் இது குறையும் போது தம்பதியர் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். பாலுறவு கடவுளால் நியமிக்கப்பட்டது என்றாலும் மனவாழ்வின் அடிப்படை அது அல்ல. மனவாழ்வு முதலாவது ஆன்மீகத்துக்குரியது, அடுத்ததே உடலுக்குரியது. Marriage first of all is spiritual, only then it is physical. இவ்வரிசை மாற்றப்படும் போது நாம் உடலில் கற்புள்ளவர்களாக இருந்தாலும் உள்ளம் விபச்சார சிந்தையால் நிறைந்துவிடும். ஒருவனும் தான் இளமையில் மணந்த மனைவிக்கு துரோகம் செய்யாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்பதே இறைவார்த்தை. இது மல்கியா 2:15. 10 கட்டளைகளிலே இருமுறை சொல்லப்பட்டிருக்கும் கட்டளை உபச்சாரத்தை பற்றியது என்றால் அது எவ்வளவு முக்கியத்துவமும் பயங்கரமானது என்பதை யோசித்து பாருங்கள். 20% of the 10 commandments is about adultery. எடுத்துக்காட்டாக யாத்ராமம் 20:10 பாருங்கள். அதிலே 14:7, அதாவது 7வது கட்டளை, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று இருக்கிறது. மட்டுமல்ல 10வது கட்டளைக்கு வாருங்கள், அதிலே பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக என்று இருக்கிறது. 20% உபச்சாரத்தை பற்றியதென்றால் ஆண்டவர் அதை எவ்வளவு கண்டிப்பாக கவனிக்கிறார் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏறத்தாழ புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் எல்லாவற்றிலும் விபச்சாரமும் வேசித்தனமும் கண்டிக்கப்பட்டுள்ளன. வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். ரோமர்
13 12 முதல் 14 1 கொரிந்தியர் 6 13 முதல் 20 2 கொரிந்தியர் 12 21 கலாத்தியர் 5 13 முதல் 21 எபேசியர் 4 17 முதல் 24 கொலோசையர் 3 1 முதல் 7 1 தெசலோனிக்கேயர் 4 3 முதல் 7 2 தீமோத்தேயு 2 21 22 1 பேதுரு 2 9 முதல் 11 அதே நிருபம் 4 1 முதல் 3 2 பேதுரு 2 9 10 இப்பாவத்தை எளிதில் மேற்கொள்ளலாம் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. தங்களை பலசாலிகள் என்று நினைத்த பலர் இதில் விழுந்து விட்டார்கள் என்று நீதிமொழிகள் 7:26 நாம் காண்கிறோம். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், இதுவே தெய்வீக மாறாத பிரமாணம் நியமனம். உங்கள் துணையோடு நீங்கள் உத்தமமாக இருக்க இதோ சில ஆலோசனைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1. கடவுள் உங்களுக்கு கொடுத்திருப்பவரே உங்களுக்கு மிக சிறந்தவர் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 18:22 இப்படி வாசிக்கிறோம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கடவுளால் நல்லாசியையும் பெற்றுக் கொள்கிறான். 2. உங்கள் துணைக்காக தினமும் கடவுளை போற்றுங்கள். உங்கள் துணையை ஒரு போதும் எக்காரணத்தை இட்டும் பிறருடன் ஒப்பிடாதிருங்கள், இது பேராபத்து. நாம் ஒருவருடன் நெருங்கி வாழும்போது குறைகள் தெரியத்தான் செய்யும். இதை பிசாசு சாதகமாய் பயன்படுத்தி குறைவற்ற நபரை கற்பனை செய்ய நம்மை தூண்டிவிடுவான். இது கவர்ச்சிகரமாய் தெரியும், ஆனால் முடிவில் குழிக்குள் நம்மை தள்ளிவிடும். குறைவற்ற கணவனும் கிடையாது, குறைவற்ற மனைவியும் கிடையாது. There is no ideal husband in the world and there is no ideal wife in the world. But whom God has given you, he is God's best for you and she is God's best for you. 3. உங்கள் துணையின் குறைகளை எதிர்ப்பாளரிடம் கூறாதிருங்கள். இது பலரை அவர்கள் விழித்துக் கொள்வதற்கு முன்பதாகவே விபச்சாரத்திற்குள் தள்ளியுள்ளது. அதே வேளையில் எதிர்ப்பாளரிடமிருந்து வரும் பரிதாப சொற்களை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். 4. பொழுதுபோக்கென்றாலும் ஏதாவது நல்ல காரியம் என்றாலும் இருவருமாய் சேர்ந்து அனுபவியுங்கள். 5. இருவரும் ஒத்துக்கொண்டால் இறைவேண்டலில் முழுக்க முழுக்க ஈடுபடுவதற்காக சிறிது காலம் பிரிந்து வாழலாம், ஆனால் சீக்கிரம் கூடி வந்து விடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 7:5 அறிவுறுத்துகிறது. 6. உறவு பிரச்சனைகளை உடனுக்குடன் பேசி தீர்த்து கொள்ளுங்கள், உங்கள் வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பது திருக்குறள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவறை படுக்கை மாசூராமல் இருக்கட்டும். Marriage should be honored by all and the marriage bed kept pure. One for one. ஒருவனுக்கு ஒருத்தி. எங்கள் மகாபிரிய தேவனே, திருமணம் என்கிற அருமையான ஒரு அமைப்பை, அழகான ஒரு அமைப்பை கர்த்தாவே நீர் ஆதியிலேயே நீர் உருவாக்கி தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அது உம்முடைய அனந்த ஞானம், அது உம்முடைய ஆழமான அன்பின் வெளிப்பாடு. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்ட தேவனே, நாங்கள் துணையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே நீர் எவ்வளவு அழகான ஒரு அமைப்பை நீர் எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு நாளும் திருவசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வரம்புகளை நாங்கள் மீறிவிடாதபடி
கர்த்தாவே, நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கண்களை காத்துக்கொள்ள, எங்கள் கரங்களை காத்துக்கொள்ள, எங்கள் கால்களை காத்துக்கொள்ள, எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள, எங்கள் சிந்தனைகளை நாங்கள் காத்துக்கொள்ள, எங்கள் கற்பனைகளை நாங்கள் காத்துக்கொள்ள, பரிசுத்தாவியானவரின் உதவியினால் கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எவராவது ஏதோ ஒரு வகையில் தவறி கர்த்தாவே உம்முடைய பிரமாணங்களை விட்டு வழிவிலகி போயிருந்தால், கர்த்தாவே அவர்கள் மேல் இரக்கமாயிரும், சீக்கிரமாக மனம் திரும்பி நேர்வழி பாதைக்கு வந்து சேர, உம்முடைய உசிதங்களை அனுபவிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய சமாதானத்தை திரும்பவும் இருதயத்திலே பெற்றுக்கொள்ள, அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை துணைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வாழ்நாள் முழுவதும் உமக்கு முன்பாகவும் வாழ்க்கை துணைக்கு முன்பதாகவும் உண்மையும் உத்தமமாயிருக்க நாங்கள் இன்றே தீர்மானிக்க கர்த்தர் உதவி தாரோம். பரலோக மணவாளனாகிய உம்மை இந்த நாளிலே நாங்கள் ஆராதிக்கிறோம். வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, குறிப்பாக திருமணம் என்கிற ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் வாழ்க, நீர் வாழ்க என்று உம்மை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

ஜேம்ஸ் சாப்டர் 3, யாக்கோபு 3 வசனம் 1. பொதுவாக நாம் என்ன சொல்லணும், நிறைய போதகர்கள் வேண்டும் என்று சொல்லுகிறதற்கு பதிலாக நேர் ஆப்போசிட்டா உங்களில் அநேகர் போதகராக திருப்பீர்களாக அப்படின்னு தியானிக்க போகிறோம். நல்ல காலத்திலேயே யாரும் போதிக்கிறதற்கு ஆயத்தமாக இல்லை. அநேகர் என்ன செஞ்சிடாதீங்க, போதகர் ஆகி விடாதீர்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்தா சபை எப்படி வளரும் என்ற கேள்வி இயற்கையாக வரக்கூடிய ஒரு கேள்விதான். இன்றைக்கு போதகம் அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சியான ஊழியமாய் மாறிவிட்டது. நிறைய போதகம் பண்ணுவதற்கு என்ன செய்கிறார்கள், விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுவோம், இங்கே போதகம் அப்படின்னு சொல்லுகிறது வெறுமனே சபையில இங்கே நின்று போதிப்பதை மட்டும் குறிப்பிட்டு பேசவில்லை. நாம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல நாம் போதகர்களாக இருக்கிறோம். வீட்டிலே நீங்கள் யாராக இருக்கிறீங்க, போதகர்களாக இருக்கிறீர்கள். ஒரு குடும்பத்தில் நீங்கள் தகப்பனாய் எப்போ மாறுறீங்களோ அந்த நிமிஷத்திலேயே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டீச்சராக மாறிடுறீங்க. நீங்கள் யார், ஒரு போதகன். ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல அங்கு கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள். ஆமாம், போதகர் அப்படின்னா அப்படி அங்கே மேலே போய் நின்று மேடை போட்டு பேசக்கூடிய போதகர்கள் அல்ல. ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு தேவ ஆலோசனை நல்ல ஒழுக்கங்களை காண்பிக்கக்கூடிய போதகர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது, என் சகோதரரே. அப்போ இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா கர்த்தரை அறியாதவர்களை குறித்து சொல்லப்படவில்லை என்பது தெரிகிறதா? சபையில் இருக்கக்கூடியவர்களை குறித்து தான் இந்த வசனம் பேசுகிறது. என் சகோதரரே, சகோதரிகளே, மை பிரதரன் அப்படின்னா அதுக்குள்ள யாரும் வந்துடுறா, சகோதர சகோதரிகள். அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. அப்ப யார் தான் ஆறுது? அப்ப அதற்கான விளக்கம் தான் இந்த 3 If you want to be a teacher, இந்த 3 உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த 3 உங்களுடைய லைஃப்ல நிறைவேறிடுச்சுன்னா நீங்க யாராய் மாறிவிடலாம், ஒரு போதகராக மாறிவிடலாம். சரிங்களா? அதை எதுக்கு நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை, நாங்கள்லாம் போதகராக எங்களுக்கு தேவையே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த வசனப்பகுதி சபையில மிக முக்கியமான போதகத்தை குறித்து பேசினாலும் கூட இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் ரொம்ப எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். ஏன் அதிக ஆக்கினையை அடைவோம் என்பதை என்ன செய்யுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது பயமுறுத்துதா அப்படிங்கிறத இல்லை. 3 வாழ்க்கை குறிப்பை இங்கு யாக்கோபு நமக்கு வைக்கிறார். இந்த 3 உங்களுடைய லைஃப்ல இருந்துச்சுன்னா யூ கேன் பி எ டீச்சர். 1 வசனம் என்ன சொல்லுகிறதுனா 2 ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லிருச்சு, நீங்கள் அநேகர் என்ன ஆயிராதீங்க, போதகர் ஆயிராதீங்க. அப்படி போதகரானா இந்த விஷயத்தை உங்க லைஃப்ல கொண்டு வாங்க. என்ன, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் என்ன செய்யறோம், தவறுகிறோம். அப்படின்னா நிறைய நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பாவமா செஞ்சுக்கிட்டு அப்படி சொல்ல வர்றாரான்னு கேட்டா இல்லை இல்லை, அவர் எதை குறித்து பேசுகிறார் என்பதை இந்த கான்டெக்ஸ்ட் மூலமா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், ஆனா ஒருவன் சொல் தவறாதவனானால் அப்படின்னா பாருப்பா, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். ஒருத்தர் சொல்லிட்டாரு கரெக்டா, நாளைக்கு அவர் என்ன பண்ணிடுறாரு, வந்துடுறாரு. தான் சொன்ன சொல்லை அவர் என்ன செய்து விடுகிறார், காப்பாற்றி விடுகிறார். இன்றைக்கு இந்த வேலையை முடித்து உங்களுக்கு நான் இதை செய்து விடுகிறேன், இந்த பாருங்க மெயில நான் அனுப்பிச்சிடுறேன். இப்படி ஏதோ ஒன்றை ஒருத்தர் சொல்லுகிறார், ஆனா பாத்தீங்கன்னா கரெக்டா அதை செய்யறாருன்னா தன் சொல்லை காப்பாற்றுவதற்கு அவர் கடுமையா என்ன செய்ய வேண்டியிருக்கு, உழைக்க வேண்டி இருக்கிறது. யாக்கோபு அதைத்தான் சொல்ல, நாம பல விஷயத்துல தவறுறோம். என்ன, இந்த வர்றோம்னு சொல்லிட்டு வராம ஓடிடுறோம், இந்த போன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றது இல்லை, போன் பண்றது இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள்ல நாம என்ன பண்றோம், தவறி விடுகிறோம். அதைத்தான் யாக்கோபு சொல்லுகிறார். ஆனா ஒருத்தன் சொல் தவறாதவனானால் தான் சொன்ன ஒன்றை அவரால் நிறைவேற்ற முடியும் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. அங்க என்ன வசனம் போட்டிருக்கும் பாருங்க, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான்.
ஒருத்தர் சொன்னதை தான் செய்து விட்டார்னா நம்ம எளிதா பாக்குறோம், ஆனா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்படங்கி இருக்கிறதுன்னு சொல்றாரு. மிகப்பெரிய ஒரு செல்ஃப் டிசிப்ளின் லைஃப் இருக்குன்னு சொல்றாரு. அவனை பார்த்து என்னன்னு சொல்றாரு, பூரண புருஷன் என்று சொல்லுகிறார். எப்படி இருக்கு பாருங்க. ஆனா நாம் அநேக விஷயத்துல தவறி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது அவர் எடுத்துக்கொண்ட ஒரே எடுத்துக்காட்டு நாவை எடுத்துக்கொள்ளுகிறார். பாருங்க, அதற்காக பல வார்த்தைகளை எழுதுகிறார். குதிரைகள் அப்படிங்கிற உதாரணத்தை காண்பிக்கிறார் மூன்றாவது வசனத்துல. அடுத்து நாலாவது வசனத்தை எதை காண்பிக்கிறார், கப்பல்களை காண்பிக்கிறார். குதிரைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. எங்கேயாவது பீச் பக்கம் போனோன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா அந்த குதிரை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அதுக்கு கடிவாளமே இல்லாட்டியும் கூட அதை அப்படியே போய் சுத்திட்டு வந்துடும். கப்பல் ரொம்ப சின்ன ஒரு பொருளாக இருக்கிறது, அது அவ்வளோ பெரிய கப்பலை என்ன செய்து விடுகிறது, திருப்பி விடுகிறது. ஒரு சிறிய பொருள் அவ்வளோ பெரிய கப்பலை திருப்புகிறது. ஒட்டுமொத்த குதிரையையும் அது அவ்வளோ வெறி கொண்டதா இருக்கு, ஆனா ஒரு சின்ன கயிறை வச்சுக்கிட்டு கடிவாளத்தை போட்டு அழகாக அந்த குதிரை என்ன செய்து விடுகிறார்கள், தன் பக்கமாக திருப்பி விடுகிறார்கள். ஒரு சின்ன பொருளை வைத்து இவ்வளோ பெரிய வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்து எங்க கொண்டு வந்து அதை சேர்க்கிறான்னு பாருங்க. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் அது என்ன செய்யுமா, பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இவ்வளோ கொடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணுமா? இப்போ என்னுடைய நாவை கட்டுப்படுத்துவதில் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இஃப் யூ வாண்ட் டு பி எ டீச்சர், நீங்கள் ஒரு நல்ல போதகராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எதை கட்டுப்படுத்த வேண்டி இருக்கிறது, நாவை கட்டுப்படுத்த வேண்டி இருக்கிறது. ஆனால் இங்கு ஆசிரியர் வெறுமனே நாவுங்கிற வார்த்தையை குறித்து பேசலை. இந்த நாவு கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என் உடல் முழுவதும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஒருவன் சொல் தவறாதவனானால் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கடுமையாக உழைக்கிறான், அவன் லைஃப் ஸ்டைலே கரெக்டாக இருக்கணும். அப்போதான் அவன் சொல் தவறாதவனாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அதுபோல உங்களுடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாக்கை வெட்டி விட்டால் கட்டுப்படுத்தி விட முடியுமா? ஒன்றும் கிடையாது. இந்த நாவுங்கிறது சும்மா வெறும் பேசுவதற்காக கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு கருவி. இது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்பதை எனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் தான் தீர்மானிக்கிறான். அவனை கட்டுப்படுத்தாமல் இந்த நாவை நீங்கள் நானும் கட்டுப்படுத்தி விட முடியாது. ஸோ முதல் குறிப்பு, அநேகர் நீங்கள் அதிக ஆக்கினை அடைவோம் என்று போதகராக இருப்பீர்களாக. ஒருவேளை அப்படி நீங்கள் போதகராக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்பர் ஒன், உங்களுடைய நாவை என்ன செய்யுங்க, கண்ட்ரோல் பண்ண பழகி கொள்ளுங்கள். இது அப்படியே ஜீவும்பான்னு சொல்லிட்டு வந்து விடாது. இது பிராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்யும், வரும். எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க, எந்தெந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்? சரி, ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த நாவை எங்கேருந்து நாம் கண்ட்ரோல் பண்ணணும், வீட்டில் இருந்தா, ரோட்டில் இருந்தா, இருதயத்தில் இருந்தா, எந்தெந்த சூழ்நிலையிலே இந்த நாவை நான் கட்டுப்படுத்த வேண்டும்? வேலை செய்கிற இடத்துலையா, கோபம் வரக்கூடிய இடத்தில், பெருமை பேசக்கூடிய இடத்தில். சரி, நீங்கள் சொன்ன வார்த்தை எல்லாம் கரெக்ட். இந்த நாவு எங்கு தவறாய் பயன்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் நம்பர் ஒன், கோபப்படக்கூடிய இடத்தில். ஃபர்ஸ்ட் கோபத்தினுடைய ஃபர்ஸ்ட் வெளிப்பாடு எங்கே வரும், நாவு தான். கண்ணு செவக்கும், காது விரிஞ்சிரும், முகரம் எல்லாம் பயங்கரமாக மாறிடும், இஞ்சி சாப்பிட்ட மங்கி மாதிரி போயிடும். ஆனால் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்து மிகப்பெரிய ஒன்று திறக்கும், என்னது அது, அண்டகாகசம், நம்மளுடைய வாய். அதுக்கப்புறம் தான் இந்த கை கால்கள் அதுக்கப்புறம் தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த நாவுக்கு அப்புறம் தான் எங்க கை அடிக்க போறது, மிதிக்க போறது, இது எல்லாமே நாவுக்கு அப்புறம் தான். ஸோ இந்த நாவை எங்கு கட்டுப்படுத்த முடியும் என்று சொன்னால் கோபப்படக்கூடிய இடத்துல தான் நமக்கு என்ன செய்யணும், நாவை கட்டுப்படுத்த. நம்ம எல்லாருமே இங்கே தான் பிரச்சனையில் இருக்கிறோம். அது வரைக்கும் நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை விட அமைதியானவர்கள், தேவனை விட சாந்த சொரூபிகள். அவரே நம்மை பார்த்து மிரண்டு இருப்பார், இவ்வளோ அமைதியான பிள்ளைகளை நானும் படைச்சிருக்கிறேன்னா நம்ப முடியவில்லையே அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிற நாம நம்மளை தூண்டி விடுவதற்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுகிறது. அப்படி தூண்டி விட்டுட்டா போதும், அடுத்த நிமிஷம் நாம செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். சில சமயம் எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் எல்லாம் அதீத கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். இப்ப நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா பல்ல கடிச்சுக்கிட்டு கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கு.
அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே திட்டி விட்டுறலாமா அப்படிங்கிற கோபம் எழும்பும். ஆனாலும் கட்டுப்படுத்துக்கிறேன், ஏன்னா போதகராக இருக்கிறேங்கிறதுனால கட்டுப்படுத்தலை. ரெக்கார்ட் பண்ணி எங்கேயாவது போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கு. உண்மையிலே கிறிஸ்துவின் குணாதிசயத்தின் அடிப்படையில் நான் கட்டுப்படுத்துகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் பேசும்போது அதுக்கப்புறம் அதெல்லாம் காணாயிரும். அப்புறம் இதுதான், சரி ஓகே வேணாம், அமைதியாக இருப்போம், நாளைக்கு இதை ஒரு கண்டென்ட்டாக வச்சு யூடியூப்ல என்ன பண்ணிடுவாங்க, இவர் பாருங்க எங்களை எப்படி திட்டி இருக்கிறார், அட்லீஸ்ட் அப்படியாவது கட்டுப்படுத்துறோமே அப்படின்னு சமாதானப்படுத்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன வந்து விடுகிறது, கோபம் வந்து விடுகிறது. பிரியமானவர்களே, நாம வேலை செய்யற இடத்துலையும் சரி வீட்லையும் சரி நம்மை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் வி கேனாட் பி எ டீச்சர், போதகரா தலைகீழா நின்னாலும் மாற முடியாது. நிறைய பெண்கள் தங்களுடைய கணவனை ஏன் ஆதாயப்படுத்த முடியவில்லை, பிரதர் நான் எவ்வளவோ ப்ரேயர் பண்றேன் எல்லாம் செய்திருக்கிறேன் ஆனா ஆதாயப்படுத்த முடியலையே. ஆனா உண்மையான விஷயத்தை அவங்க மறைச்சிருவாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா பயங்கரமா சண்டையும் போடுவாங்க. இவங்களுடைய லைஃப்ல பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான விஷயம் இருக்கிறது. இப்படிதான் ஒரு அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க, இங்கெல்லாம் அடி புருஷன் பயங்கரமா அடிச்சிருக்கிறாரு அந்த அம்மாவை, டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் அடிச்சு வீங்கி இருக்கு, ரத்த காயம்லாம் இருக்கு, டாக்டர் என் புருஷன் எப்பயுமே என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, இதெல்லாம் எனக்கு சரி பண்ணி விடுங்க, அவர் அடிக்காம இருக்கிறதுக்கு அவருக்கு ஏதாவது மாத்திரை மருந்து இருந்தா கொடுங்க. இப்ப இவர் சொன்னாரு, உங்க புருஷன் எப்ப வீட்டுக்குள்ள வராரோ அப்ப நீங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஃபுல்லா வாயில அப்படி வச்சுக்குங்க அப்படின்ட்டார். என்ன சொல்றீங்க, நான் அப்படி வச்சுக்கிட்டேன்னா என் ஹஸ்பண்ட் என்னை அடிக்க மாட்டாரா, வச்சுதான் பாருமா, இல்ல அவருக்கு ஏதாவது மருந்து மாத்திரம் இல்ல அதெல்லாம் தேவையில்லை நீ இதை செய்யுமா. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா எந்த அடியும் இல்ல உதயும் இல்ல, என்ன டாக்டர் ஆச்சரியமா இருக்கிறது, இதுல என்ன மாய மந்திரம் பண்ணீங்க நீங்க, ஒண்ணு இல்லம்மா அந்த சமயத்துல நீயே அமைதியா இருந்துட்டா போதும், எல்லா பிரச்சனைக்கு காரணம் ஒண்ணு இந்த அம்மா பேசுறதா இருக்கணும், அல்லது அவர் அடி வாங்கினாருன்னா யாரு தண்ணிய வைக்க வேண்டியிருக்கு, அவர் தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு. ஆக மொத்தத்துல யாரோ ஒருத்தர் வாயை திறக்காமல் இருந்து விட்டாலே அங்க பெரும் பிரச்சனைகள் என்ன செய்து விடுகிறது, நின்று போய் விடக்கூடியதா இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நம்மளுடைய பேச்சுக்கள். நம்மளுடைய பேச்சை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லைன்னு சொன்னா வி கெனாட் பி எ கிறிஸ்டியன், நம்ம கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில நான் இதை கற்றுக்கொண்டு வருகிறேன். ஆரம்ப காலத்துல ஊழியத்துக்கு வந்த புதுசுல எல்லாம் எதையுமே எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாது, பயங்கரமாக கத்தி இருக்கிறேன், சண்டை போட்டு இருக்கிறேன், எனக்கு எதிர்த்து வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்களோடு சண்டை செய்திருக்கிறேன். படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அது குறைந்து வந்திருக்கிறது. அது எடுத்த உடனே ஒரே நாளிலே குறைந்து விடாது. நீங்க அதற்காக முயற்சி செய்ய நான் வந்து ரொம்ப கவனமா இருப்பேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம்தான் சோதனையே வரும். நீங்க எப்ப இந்த முடிவை எடுத்து வீட்டுல இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்ன உடனே அடுத்த நிமிஷம் அவங்க வீட்டுக்காரமா வருவாங்க, அல்லது அவர் வருவார், சம்பந்தமே இல்லாம உங்களை என்ன பண்ணுவாரு, அப்படி தூண்டி விடுவாங்க. பாருங்க, இன்ன வரையும் உறுதியா இருந்தேன், உறுதியிலிருந்து விழுந்து விட்டேன், பரவாயில்லை. நீங்க எப்ப ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பயிற்சி செய்கிறீர்களோ, பிராக்டிஸ் பண்றீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அது என்னவாய் மாறிவிடும், உங்களுடைய பழக்க வழக்கமாய் மாறிவிடும். அடுத்து நீங்க எல்லாவற்றையும் பொறுமையாய் கையாள ஆரம்பித்து விடுவீர்கள். இது ஏதோ ஜீபும்பான்னு உங்க லைஃப்ல வரக்கூடியது அல்ல. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய நாவை கட்டுப்படுத்த பழகிவிட்டால் நீங்க உங்க சரீரத்தையே கட்டுப்படுத்த பழகிட்டீங்கன்னு அர்த்தம். இப்படி பார்த்தா பேசவே முடியாதவங்கலாம் ரொம்ப நீதிமான்களா, ஒண்ணும் கிடையாது. அவங்கனால பேச வேணா முடியாம இருக்கலாமே ஒழிய அவங்க வேறு விதத்துல தங்களுடைய கோபத்தை என்ன செய்ய முடியும், காண்பிக்க முடியும். அப்ப எளிதா கோபத்தை காண்பிக்க கூடிய ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாவு. அந்த இடத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி விட்டால் நீங்க உங்க சரீரத்தையே கட்டுப்படுத்தி விடுவீர்கள். கட்டுப்படுத்தி இருக்கிறதுனாலதான் நீங்கள் நாவை கட்டுப்படுத்த முடிகிறது.

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே ஓ, ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: பதினாறாவது நூற்றாண்டில் இந்தியாவை ஆண்டு வந்தவர் தான் அக்பர் மகாராஜா. இவருடைய அரசவையிலே முத்துக்களைப் போல 9 ஆலோசகர்கள் இருந்தார்கள். விரைவாக சிந்தித்து செயல்படும் திறமை கொண்ட பீர்பாலும் அவர்களில் ஒருவர். ஒருமுறை அக்பர் தன்னுடைய கையில் போட்டிருந்த மோதிரத்தை தொலைத்து விட்டார். உடனே பீர்பாலை அழைத்து, எனது மோதிரம் தொலைந்து விட்டது, அது மிகவும் முக்கியமானது, அதை எப்படியாவது எனக்கு கண்டுபிடித்து கொடு என்று கேட்டார். நிச்சயமாக அரசே என்று சொன்ன பீர்பால் சுற்றுமுற்றும் பார்த்தார். அங்கு இருந்தவர்களில் ஒருவனுடைய பார்வையும் நடவடிக்கையும் சற்று வித்தியாசமாக இருந்ததை கவனித்தார். பீர்பால், மோதிரம் எங்கே இருக்கிறது என்று தெரிகிறதா என்று அக்பர் கேட்டார். அதற்கு, அரசே, இங்கே அவையில் இருக்கிறவர்களில் ஒருவரிடத்தில்தான் இருக்கிறது என்றார் பீர்பால். இப்படி எனது மோதிரத்தை திருடிய திருடன் யார் என்று சீக்கிரம் கூறுங்கள் என்றார் ராஜா. அதற்கு அவன், மகாராஜாவே, இங்கு பலர் தாடி வைத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் வைத்திருக்கும் தாடியினுள் ஒரு வைக்கோல் துண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற நபர்தான் உங்கள் மோதிரத்தை திருடியது என்று கூறினார். மோதிரத்தை திருடிய அந்த மனிதன் மட்டும் தன்னுடைய தாடியில் வைக்கோல் எதுவும் இருக்கிறதா என்று மீண்டும் மீண்டும் தடவி தடவி பார்த்தான். இதை கவனித்த பீர்பால் அரசனிடம், அதோ அந்த மனிதன் தான் உங்கள் மோதிரத்தை திருடியது என்று காட்டிக் கொடுத்தான். அவன் எங்கே வைத்திருக்கிறான் என்று பாருங்கள் என்று கட்டளையிட்ட பொழுது காவலர்கள் அவனுடைய உடையினுள் மறைத்து வைத்திருந்த மோதிரத்தை எடுத்து அரசனிடத்திலே வந்து கொடுத்தார்கள். திருடன் தண்டிக்கப்பட்டான். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்தை காட்டிலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நாம் எந்த பணி செய்பவர்களாக இருந்தாலும் பணி செய்யும் இடத்திலும் நம்முடைய கரம் சுத்தமாயிருக்கும்படியாய் நமக்கு சொந்தமில்லாத எதையும் நமக்கு வேண்டும் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது. வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். நாம் நம்மை சோதித்து பார்ப்போமா?

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யார்

0: பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்ற தலைப்பில் சகோதரன் டேவிட் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஹல்லேலூயா. ரோமர் கடிதம் நிருபம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தியானித்து வருகிற வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்த வார்த்தை. ரோமர் கடிதம் நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம்.
2: தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல்
1: ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள்.
2: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
1: வலது கரத்து உயர்த்தி சத்தமோர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த நாட்களிலே ஆமென் அதிகமாக இதை குறித்து கர்த்தர் தியானிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் பரிசுத்த ஆவி நமக்கு மிக மிக அவசியம். இந்த ஆண்டு